நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே சாபங்களோ நம்முடைய வாழ்க்கையில வியாதிகளோ இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில அப்படியே ஒரு சூழ்நிலைகள் வருகிற பொழுதும் கூட தேவன் அதை மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். இந்த கஷ்டத்தின் பாடுகளிலும் இந்த வேதனைகளின் மத்தியிலும் இழப்புகளின் மத்தியிலும் நம் உன்னத அவருடைய உன்னதரின் மறைவிலே இருக்கிறவர்களுக்கு தேவன் அவர் மறைவிடமாக இருக்கிறார். ஆபத்து காலத்திலே அவர் நோக்கி கூப்பிடுகிற பொழுது நிச்சயமாவே நம்மளுக்கு விடுதலை செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று நாம் பார்த்து வருகிறோம். அதிலும் இந்த சூப்பர் நேச்சுரல் ஹீலிங், அதாவது தெய்வீக சுகம், ஆண்டவருடைய அந்த தெய்வீக சுகத்தை நாம் அதிகமாக நாம் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்புகிறதையே நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஏன் இந்த அற்புதம் நம்மளுக்கு வேணும், ஏன் வந்து ஆண்டவர் இந்த பாடுகளோடு அனுப்பி இருக்க அந்த பாடுகளோடு நம்முடைய வாழ்க்கையை அனுமதிக்கிறார், இந்த பாடினூடாக தேவன் ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார் என்று நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்யலாம்? நாம் இந்த மருந்து மாத்திரைகள் ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாயின்மெண்ட் வச்சு போறதோ இது எல்லாம் செய்யாம நம்ம நல்லா வீட்டுல உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு படுத்துட்டு நம்ம வாட்டுக்கு பரலோகம் போய் சேரலாம். ஆனா நாம் என்ன செய்கிறோம், அந்த வியாதிகளுக்கு மத்தியிலும் கூட தேவன் நம்மளுக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார், இதனூடாக ஒன்றை சொல்லி தருகிறார் என்று நாம் சொல்லும் பொழுது நாம் அதுல இருந்து நம்ம என்ன செய்கிறோம், வெளியே வருவதற்கு நம்மளால முடியல என்று சொல்லி தேவ சித்தத்திற்கு எதிராக ஒன்றை நம்ம போய் என்ன பண்றோம், நம்ம அதுல இருந்து விடுதலை, நம்ம அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும்னு நினைக்கிறோம். இப்ப நான் இது சொல்லும் பொழுது நீங்க ஹாஸ்பிட்டல் போக கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்ல வருகிற அந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னா, தேவன் நம்மளுக்கு செய்வார் அந்த அன்பை நம்ம புரிந்து கொள்கிற வரைக்கும் அவருடைய அன்பு இது நிச்சயமா நமக்கு செய்யும். அதை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியல. ஆண்டவரே வசனத்துல கேக்கு, ஏன் கீழியாத்திலே பிசின்ட்ட இல்லம் இல்லையோ, ஏன் என் குமாரத்தின்னு சுகமாகவில்லை, ஏன் அங்கே ரணவைத்தியன் இல்லையோ என்று அங்கே நாம் பார்க்கிறோம். அதனால நீங்க நல்ல நம்மளுக்கு வந்து ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய அவருடைய அந்த ப்ராசஸ் என்ன, ஆண்டவர்கிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியற வரைக்கும், நம்மளுக்கு நல்ல முழுமையா ஆண்டவரை பத்தி நம்மளுக்கு முழுமையா புரியல, என்னால ஏத்துக்க முடியல அப்படி சொன்னா நீங்க தாராளமா மெடிசினை நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். ஆனா நாம் வேதத்திலே பார்க்கிறதன்படி நாம் இந்த பரிகாரிகளையே நம்பாம, இந்த பரிகாரங்களையே நம்பாம, இந்த மருந்து மாத்திரைகளையும் நம்பாம, நம்மளை குணப்படுத்துகிற அந்த யெகோவா ராஃபா அந்த பரிகாரிய நம்ம தேடுகிற ஜனமாய் நாம் மாற வேண்டும். நம்ம அவரையே சார்ந்திருக்கிற பொழுது நம்மளுக்கு நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். நமக்கு அது நமக்கு அந்த ராஜ்யத்துக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியல. நம்ம நினைக்கிறோம் இதுதான், இவ்வளவுதான், இது இவ்வளவுதான் இருக்கும் என்று சொல்லி நம்முடைய மைண்ட் செட்ல நம்மளாகவே தீர்மானித்துக் கொள்கிறோம். ஆனா இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள நாம் சிறு பிள்ளைகளை போல நாம் போகிற பொழுது அங்கே தேவன் நம்மளுக்கு நம்ம கேட்கிறதும் நம்ம கேட்கறதற்கு மேலானவைகளையும் நம்மளுக்கு நன்மையானவைகளையும் நிச்சயமாகவே தேவன் வைத்திருக்கிறார். நம்ம அதைத்தான் நம்ம இந்த நாளில நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னிலையில் நான் இந்த கொலோசியர் அதிகாரம் 3 அதிகாரத்தை வாசிக்கலாம் என்று இருக்கிறேன். நீங்க அதுல மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த கொலோசியர்ல மொத்தம் 4 அதிகாரம் தான் இருக்குது. நீங்க டெய்லி கூட வாசிக்கலாம், மிஞ்சி போனா ஒரு 15 மினிட்ஸ் எடுத்தீங்கன்னா கூட அதை வந்து வாசிச்சு முடிச்சிடலாம். இந்த இதை நம்ம திருப்பி திருப்பி இந்த கொலோசியரை படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இயேசு ஒருவர் மாத்திரம் போதும், அந்த இயேசு நம்ம கூட இருக்கும் பொழுது நம்மளையும் மாறணும். இப்ப நம்ம இயேசு நம்ம கூட இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு நம்ம வேற ஒரு சாயலாக நாம் இருப்போம் என்று சொன்னா நம்மளுக்கு நம்ம சாதாரண ஒரு போன்ல நீங்க வைக்கிற ஒரு என்ன சொல்றது, உங்களுடைய செக்யூரிட்டிக்காக நீங்க ஒரு இப்ப சில இதெல்லாம் முகத்துல ஐடி இருக்கு, ரைட்? அந்த ஃபேஸ் ஐடி நம்முடைய போனை நம்ம திறக்கும் பொழுது சில நேரம் முகம் கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் உப்பி இருக்கு, கொஞ்சம் வெளியில எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறீங்க, அப்ப கொஞ்சம் வந்து உங்களுக்கு முகம் கொஞ்சம் மாறி இருக்கு, அல்லது உங்களுக்கு ஒரு கோல்டு வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு உங்களுடைய முகம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இல்லையே நீங்க நல்ல முகமே இருக்கும், ஆனா அதை கொஞ்சம் நீங்க சரியா காட்டலைன்னா அது என்ன செய்யும், நீங்க வந்து உங்களோட முகம் சரியில்லைன்னு சொல்லிடும், உங்களுடைய முகம் இது இல்லை,
போன் உங்களால திறக்க முடியாது. போன் உங்க போனு தான், உங்களோட முகத்துக்குரிய ஐடி தான், நீங்க தான் நிக்கிறீங்க, ஆனா அந்த போனை உங்களால யூஸ் பண்ணவே முடியாது. அந்த முகத்துக்கு நேருக்கு நேராக உங்களுடைய முகத்தை நீங்க சரியா காட்டும் பொழுதுதான் அந்த ஃபேஸ் ஐடி என்ன செய்யுது, ஓபன் அப் ஆகுது. அப்போ நீங்க கேட்கலாம், இது என்னோட முகம்தான், நான் தான் காட்டுறேன், அது ஏன் அப்படி சொன்னுச்சு, அந்த ஒரு செகண்டுக்கு முன்னாடி ஏன் அது ஓபன் ஆகல? ஏன்னா நீங்க அதுகிட்ட உங்களுடைய முகத்தை சரியாக அதை ரீட் பண்ணும்படியாக காட்டல. அப்போ ஆனா அதே இது நீங்க கொஞ்சம் நல்ல சரியாக உங்களை சரிப்படுத்தி கொண்டு அந்த முகத்துக்கு நேரா அதை காட்டும் பொழுது அந்த ஆப்ல உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி பாஸ்வேர்டு என்ன செய்யுது, அன்லாக் பண்ணப்படுது, உங்களோட போனை யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்போ இது யாரு மேல பிள்ளை, அந்த போன் மேல பிள்ளையா அல்லது உங்க மேல பிள்ளையா? நீங்க அதே முகத்தோட தான் இருக்கிறீங்க, வித்தின் அ ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் அது உங்களை உள்ள விடல, ஆனா அடுத்த செகண்டுக்குள்ள உங்களை உள்ள விடுது. அப்ப அதுல என்ன நடந்திருக்கு? போன் அப்படியேதான் இருக்குது. நீங்க தான் கொஞ்சம் உங்களுடைய முகத்தை கொஞ்சம் சரி பண்ணி நீங்க அது நேரா கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் எதுவும் சாயலா அப்படி இல்லாம நேரா காட்டுறீங்க இல்லையா? சோ அதே போலதான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, தேவனுடைய ராஜ்யத்துல நம்மளுக்கு எல்லாமே அங்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இது உங்களுக்காக பரலோகத்திலிருந்து வருகிற புது மண்ணாவா இருக்கு, எனக்கே இது புது ரெவலேஷனா இருக்கு. நானா இன்னைக்கு வேற ஒரு காரியம் என் மைண்ட்ல வந்து இருந்துச்சு, இப்ப அது டோட்டலா எனக்கு மறந்து போச்சு. இதைத்தான் இன்னைக்கு நம்ம பேசல சொல்லணும்னு இருந்தேன். இப்ப நான் பேச நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அது வரவே இல்லை. ஆனா கடவுள் இது ஒரு வேறொரு காரியத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துல இந்த இயேசுவின் சாயலா இயேசுவின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிற பொழுது அந்த பேச கொஞ்சம் நீங்க காட்டுகிற பொழுது உங்களுடைய பரலோக ராஜ்யத்துல ஆண்டவர் வச்சிருக்கிற ஐஸ்வர்யங்கள் எல்லாமே திறக்கப்படும். தேவச்சனமே, அந்த ராஜ்யத்துக்குள்ள என்ன இருக்கு? சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு, உலகம் தர முடியாத சந்தோஷமும் சமாதானமும் இருக்கு. நீங்க உங்களுடைய வியாதிக்கு அங்க ஒரு சுகம் இருக்கிறது, உங்களுடைய சாப கட்டுகள் முறிக்கப்பட்டிருக்கிறது, ஜெனரேஷனல் கர்சஸ் எல்லாமே முறிக்கப்பட்டிருக்கிறது, நீங்க எப்பொழுதும் மன ரம்யமாய் வாழுகிறதற்கு அங்க ஒரு வழி இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ அதனால நாம் எப்படி இந்த முகத்தை நீங்க எப்படி நீங்க சரி பண்றீங்களோ அப்படி உங்களுடைய இந்த உள்ளார்ந்த மனிதன் ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்துல திறக்கும் பொழுது இந்த உள்ளார்ந்த மனிதன் எப்படியா இருக்கணும்னு சொல்லி இந்த கொலேசியர்ல நாம் பார்க்கிறோம். இந்த கொலேசியர் 4 அதிகாரமே உங்களை ஒரு எனர்ஜெட்டிக் அப்படி பூஸ்ட் பண்ணி ஆண்டவர் ஒருவர் போதும், ஆண்டவருக்குள்ள எப்படியா நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும் என்று சொல்லி நம்மள செதுக்குகிற ஒரு வசனமாய் இருக்கிறது. சோ அதைத்தான் நான் வாசிக்க போறேன். கொலேசியர் 3 அதிகாரம், நீங்கள் கிறிஸ்து உடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்து உடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரீட்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். அல்லேலூயா. இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்கள் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் அம்பு வார்த்தைகளுமாகி இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்ப பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கர் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்னும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் ஒன்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால்
கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும்

கசந்து கொள்ளாதீர்கள். பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள். இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திறனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடம் இல்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான். பட்சவாதமே இல்லை. ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, டெய்லி நீங்க தினந்தோறும் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப வாசிங்க. இந்த வசனத்தின்படியே உங்களுடைய சிந்தனம் மாறணும், உங்களுடைய வாழ்க்கை மாறணும். என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும், இன்றைக்கு நீங்க திரும்ப படுக்க போகிற பொழுது, இன்றைக்கு காலையிலிருந்து நடந்த காரியம் என்ன, இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு விரோதமாய் நான் எந்தெந்த இடத்துல நான் மாறி செயல்பட்டு இருக்கிறேன். நிச்சயமாக இதை பார்க்கிற பொழுது ஒரு 10 காரியத்தை நீங்க எடுத்து வச்சீங்கன்னா, நம்ம இந்த 10 காரியத்திலையும் நம்ம பெர்ஃபெக்டா இருக்கிறோமாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்படியே நீங்க 10 காரியத்துல நீங்க பெர்ஃபெக்டா இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ இந்த பெர்ஃபெக்ட் இல்லாத பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நம்ம தேவனிடத்துல ஆண்டவரே இதை மன்னிங்கப்பா, ஆண்டவரே நான் இந்த மாதிரி நான் சொல்றேன், ஆண்டவரே இது எனக்கு வலிக்குது, இது வந்து இந்த காரியம் நடக்கிற பொழுது என்னுடைய சிந்தனை நீங்க நினைக்கிற மாதிரி இல்லப்பா, ஆண்டவரே நான் ஒரு செய்தியை நான் கேட்கிற பொழுது அதை என்னை துக்கப்படுத்துது, அது என்ன நியாயம் இல்லாம நான் கஷ்டப்படுறேன்னு எனக்கு விளங்குது, அவங்க என்ன வந்து என்னை அடைத்து என்னை கீழே போடுகிறவர்கள், மேலோங்கி அவர்கள் ஏதோ சாதித்தது போலவே தோன்றுகிறது ஆண்டவரே, ஆனாலும் அந்த நடக்கிற பொழுது என் தேவன் பார்த்து கொள்வார் என்று அமைதியா என்னால சொல்ல முடியல. இவங்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நல்லா பண்ணணும், இவங்களுக்கு ஆண்டவர் ஒரு நியாயத்தை கொடுத்தே ஆகணும், என் தேவன் இதற்கு ஒரு நியாயத்தை செஞ்சான், இவங்களுக்கெல்லாம் அடி போடணும், இப்படியான சிந்தனைகள் என்ன எண்ணத்துக்குள்ள வருது ஆண்டவரே. ஆனா அவர்கள் செய்கிறது தவறுதான், ஆனாலும் என் தேவனின் நிமித்தம், என் தேவன் இங்க என்ன சொல்கிறார், கிறிஸ்து ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவரின் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அப்போ இந்த மன்னியுங்கள், இந்த நம்ம நிறைய விஷயத்துல நம்ம என்ன செய்யறோம், நிறைய காயப்பட்டுறோம், நிறைய விஷயங்களை நம்ம காயப்படும் பொழுது ஜனங்களை அன்பு செலுத்த முடிய மாட்டது. ஒண்ணு அவங்கள அல்லது இந்த ஏற்பட்ட அனுபவத்தினால புதிதாய கூட நம்ம யாரையும் நம்மளால அன்பு செலுத்த முடிய மாட்டது, நம்பிக்கைக்கு அவங்கள நம்ப முடிய மாட்டது, நம்முடைய கேரக்டரே என்ன செய்யுது, மாறி போகுது, ஓடி ஓடி போய் உதவி செய்த ஆக்கள் நம்ம திருப்பி திருப்பி நம்ம அடிபடும் பொழுது நமக்கு எதுக்கடா மீன்மம்பு, நம்ம வாட்ல நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போவோம் என்று சொல்லி நம்முடைய கேரக்டரே என்ன செய்யுது, மாறுபடுது. அப்போ நான் என்ன யோசிச்சேன், ஆண்டவரே நம்ம அன்பிற்காக தானே நம்ம போய் ஜனங்கள்கிட்ட நம்ம இப்படி போறோம், அடிபடுறோம், காயப்படுறோம், ஆனா என்னுடைய கேரக்டரையே மாத்தி எவ்வளவு அசிங்கமா என்னை வச்சுக்குது. எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், இவங்களுக்கு அது பண்ணல இது பண்ணல, இவங்களுக்கு நான் இவ்வளவு பண்ணி இப்படி பண்றாங்க, என்ன வேதனைப்படுத்துறாங்க, எல்லாமே ஓகே. ஹியூமன் மைண்ட்ல நம்ம எதிர்பார்க்கறதுங்கிறது ஓகே, நம்மளை அறியாம நம்ம அவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணிருக்கோம், சரி நம்மளுக்கு நல்லது பண்ணாங்கன்னு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எல்லாம் பண்ண தேவையில்லை. ஒரு பேசிக்கா ஒரு அவசரத்துக்கு நம்மளுக்கு முடியாத நிலைமையிலும் கூட வீட்டுல சண்டை போட்டு கூட நம்ம வண்டியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம், பிக்கப் டிராப் ஆஃப் எல்லாம் கார் இல்லாத நேரம் நம்ம கொடுத்துருப்போம். ஆனா இப்ப அவங்க காரு எல்லாம் நல்லா ஃப்ரீயா தான் இருப்பாங்க, ஆனா நான் வந்து இன்னைக்கு நான் வேற இந்த இடத்துக்கு போறேன், என்னால வர முடியாது, அவங்களுக்கு வேற எந்த கமிட்மெண்ட்டுமே இருக்காது, தங்களுடைய பர்சனலுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்து போவாங்க. ஆனா நம்மளுக்கு ஒரு தேவையா இருக்கும் பொழுது, அப்போ எப்படி நான் இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலையும் என் பிள்ளைய ஸ்கூல்ல விட்டு என் புருஷன் போக வேண்டிய வண்டியை விட்டு விட்டு நான் இதெல்லாம் என் வண்டி எடுத்துக்கிட்டெல்லாம் நான் உங்களுக்கு நான் பண்ணேன்னு, ஆனா இன்னைக்கு நான் எனக்கு ஒரு தேவை, எனக்கு ஒரு இது பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க தங்களுடைய ப்ரியாரிட்டி கொடுத்து போயிட்டாங்களே சொல்லி நம்மளுக்கு ஒரு வேதனை வரலாம். ஆனாலும் ஆண்டவர் அதை பார்க்கிறார், உங்களுடைய நீங்க செய்த நன்மைக்கு நிச்சயமாகவே தேவன் நன்மை

0: செய்வார். அப்ப அந்த நேரத்துல நம்ம எப்படியாக நம்ம ஓவர் கம் பண்றது, நம்ம என்ன பண்றது, அப்பதான் நம்ம நினைப்போம், ஐயோயோ நான் எப்படி, நான் பஸ்ல போகணுமே, நான் அலைஞ்சு எப்படி போகணுமே, இல்ல நான் ஊபருக்கு காசு எடுத்தா இவ்வளோ ஆகுமே என்றெல்லாம் நீங்க அப்படியே புலம்பி அப்படியே நீங்க, ஐயோ உங்க காசு போகுது, உங்க நேரம் வீணாகுது, நான் கஷ்டப்பட்டு போறேன், இப்படி எல்லாம் புலம்புவதற்கு ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஆனா அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரே ஓகேப்பா எனக்கு கஷ்டமா இருக்கப்பா, நான் இதை உங்க கரத்துல நான் கொடுத்துறேன், இப்ப நான் போகணும்னு நீங்க சொல்லி பாருங்க. இந்த இந்த இந்த உதாரணம் நான் எதுக்காக சொல்றேன்னு எனக்கு தெரியல, பட் ஆனா பீப்புள் யாரோ நீங்க கேக்குறவங்க இதே சூழ்நிலையில இருப்பீங்கன்னு சொன்னாக்க, நீங்க அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவர் கரத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. நிச்சயமா நான் உங்களுக்கு 100% சொல்றேன், அந்த இடத்துல உங்க தேவைய சந்திக்கும்படியாய் வேறொரு நபரை ஆண்டவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அல்லது அந்த நீங்க ஒரு நீங்க ஆப்ல போட்டு நீங்க ஒரு ஊபரோ ஏதோ ஒண்ணு போடும் பொழுது நீங்க எதிர்பார்க்காத நீங்க நினைச்சிருப்பீங்க, அது ₹50 வரும், $30 வரும், நம்ம இவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க அதுல பாத்தீங்கன்னா $10 கூட ஆண்டவர் செய்ய முடியும், அதுல எதாவது உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுக்க முடியும். நான் இது எனக்கு தெரிஞ்ச அறிவுல நான் சொல்றேன். இதே போல உங்க வாழ்க்கையில நீங்க வேற வேற சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலை எல்லாம் நீங்க தேவனை நோக்கி நீங்க பார்க்கிற பொழுது நிச்சயமாகவே தேவன் என்ன செய்வார், நன்மை செய்வார். அப்போ நம்ம அப்படித்தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம காயத்துல இருந்து வெளியில வரணும், நம்ம அந்த சூழ்நிலை அப்படிதான் எதிர்கொள்ளணும். அப்ப நம்முடைய சிந்தனை என்ன சொல்லும், நான் ஏன் மூணாவது மனுஷங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கணும், நான் இவங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன், இவங்க செய்ய வேண்டிய கடமை இருக்கு, ஆனா அவங்க பண்ணாத ஒண்ணுக்கு நான் ஏன் 100 ஆளுக்கு நான் ஏன் கடன்பட்டு அவங்கள்கிட்ட நான் ஹெல்ப் வாங்கணும்னு நான் ஏன் பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு வேதனை வரான். ஏன்னா நம்மளை எப்படியும் எந்த சூழ்நிலையும் நம்ம நிம்மதியா இருக்க விடக்கூடாதுங்கிறது தான் இந்த நம்முடைய சத்ருவானவனுடைய முதன்மையான நோக்கம். அப்போ நம்ம என்ன சொல்லணும்னோ, ஆண்டவரே எனக்கு நீங்க நன்மை செய்ய நீங்க தான் தானிய கொடுத்தீங்க. அப்போ நம்ம இப்படி சொல்லும் பொழுது என்ன நடக்குது, நம்ம சுய பலத்தினால நம்ம ஒன்ன செஞ்சோங்கிற நமக்குள்ள அந்த பெருமை, நான் என்ற அகங்காரம், நான் பண்ணுங்கிற அந்த ஒரு இது அப்படியே தரமட்டமா ஒட்டஞ்சு சுக்கு சுக்கு நூறா போகுது. அப்போ அந்த மூணாவது நபர் வந்து உதவி செய்கிற பொழுது அப்போ நம்மளுக்குள்ள ஒரு ஹம்பிள் வருது, அவங்க யாருன்னே தெரியாதவங்களே நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்கல்ல, என் தேவன் எனக்கு இந்த ஒரு பாதையை திறந்து கொடுத்தாருல்ல என்று சொல்லி நாம் தேவனை மகிமைப்படுத்தணும். அப்ப ஏன் இந்த மூணாவது ஒரு ஆள் மூலமா வருகிற ஹெல்ப்பை நம்மளால ஏன் ஏத்துக்க முடியலன்னா, நம்ம அவ்வளவு தூரம் நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு ப்ரைடு, நான் செஞ்சதுக்கு இது பண்ணாம நான் போய் இன்னொரு ஆளுகிட்ட நான் ஹெல்ப் கேட்கணுமா அப்படிங்கிற நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆணவம். சோ நீங்க இப்படியா நீங்க உங்களை எக்ஸாமின் பண்ணி பாருங்க, ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய காரியத்துல இப்படி இப்படி காரியங்கள் இருக்கப்பா, அப்ப இந்த மாதிரி எனக்கு வேதனை இருக்கு, நான் அப்படி நான் ஒரு நிமிஷம் நான் அப்படிலாம் நான் வந்து நினைச்சிட்டேன், நான் கவலைப்பட்டுட்டேன், அவங்க இந்த மாதிரி நியூஸ் வரும் பொழுது அவங்க எல்லாம் இப்ப நல்லாவே இருக்க கூடாது, இவங்க எல்லாம் இருக்குது பாருன்னு சொல்லி என் சிந்தனையில வந்தது உண்மைத்தான் ஆண்டவரே, ஆனா நான் அப்படி இருக்க விரும்பலப்பா, அப்பா அது அசிங்கமா இருக்குப்பா, அப்பா ரொம்ப டேர்ட்டா ஃபீல் பண்றேன் டாடி கார்டு, டாடி கார்டு இதோ நான் உங்க போல மாறணும், ஆண்டவரே நீங்க என்னுடைய பாவத்தை மன்னிச்சிங்களே, ஆண்டவரே என்னுடைய அந்த சிந்தனையில வருகிற இந்த காரியங்களை வெளியில நான் யார்கிட்ட நான் சொன்னா எவ்வளவு அசிங்கமா என்ன பார்ப்பாங்க, எவ்வளவு என்னை ஜட்ஜ் பண்ணுவாங்க டாடி கார்டு, ஆனா இது எல்லாத்துல இருந்தும் என்னை மாறி என்னை மறைச்சு என்னை உங்களுடைய பிள்ளையா நீங்க வளம் வர வச்சிருக்கீங்களே, அப்பா இன்னைக்கு இந்த தேசத்துல ஒரு ஸ்டேட்டஸ நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்களப்பா, அப்பா நான் அதுக்கு நான் நன்றி இருக்கேன்பா, இதை விட மத்த எதுவுமே மேட்டர் இல்ல டாடி கார்டு எனக்கு, ஆண்டவரே மற்றவர்கள் பண்ணுங்கிறது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல டாடி கார்டு, டாடி கார்டு நீங்க செய்கிற இந்த சூப்பர் நேச்சுரல்ல இந்த டுனாமிஸ் பவர்னால வருகிற அந்த நன்மையை நான் பெற்று அந்த ஜோயி லைஃப நான் என்ஜாய் பண்ணணும்ப்பா, அப்ப அந்த இம்மைக்கும் ஆண்டவரே நீர் தேவனாய் இருக்கிறீரே, நான் இம்மையிலே வாழ்ந்த ஆளும்படியாய் நீர் எனக்கு உடைய குமாரனை நீர் கொடுத்து இருக்கிறீரே அப்படி என்று சொல்லி நாம் அவரிடத்துல நம்முடைய பலவீனங்களையும் அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையில தினந்தோறும் நம்ம மாறிக்கிட்டே வருவோம் மாறிக்கிட்டே வருவோம். இப்ப இன்றைக்கு நீங்க ஒரு 10 காரியம் எழுதுறீங்கன்னு சொன்னாக்க, ஒரு ஒரு மாசம் கழிச்சு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு 5 காரியம் இருக்கும், அல்லது சில பேர் கொஞ்சம் ஃபாஸ்டாவே போயிட்டு அங்க 2 காரியம் இருக்கும், அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம எவ்வளவு தூரம் அலைன் பண்றோம், தேவனுடைய வார்த்தையில நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு தூரம் மாறி மாறி நம்ம அவருடைய சாயலாக நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த பரலோக ராஜ்யத்துல இருக்கிற சகல ஐஸ்வர்யங்களையும் நம்ம ஆண்டு கொள்ள பிறந்தவர்களாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு இந்த கடந்த வாரங்களாக கர்த்தர் என்னோடு பேசுகிற காரியம் எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்தாரு. என்னன்னு சொன்னாக்க, நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சில காரியங்கள் வந்து சரியானதை நான் பிடிச்சுக்கொள்வேன். இது இப்ப இந்த வார்த்தையில சொல்லுகிற காரியம் ஒண்ணு சொல்லியிருக்கா, அப்படியே பிடிச்சுப்பேன். அத வந்து யார் என்ன பண்ணாலும் அதுல நான் வந்து என்ன விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஆனா அதுல அது என்ன ஒரு புரிதல், அது வந்து இப்ப நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு சரியாத்தான் தெரியும், ஓகே இந்த வார்த்தையின்படிதான் நடக்க விரும்புகிறேன், அந்த வார்த்தையில நான் உறுதியாக இருக்கிறேன், இது ஒரு நல்ல விஷயம். ஆனா இதுல பாருங்க, எப்படி நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் இழந்து போயிருக்கிறேன் இத்தனை வருடங்களாக, அல்லது நான் எப்படி காயப்பட்டிருக்கிறேன் என்று நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போ நான் வந்து இப்ப ஒரு தேவ வார்த்தை நம்மளுக்கு இப்படி சொல்லுது, விசுவாசத்தோடு நீங்க பேசணும், நீங்க வந்து இந்த மாதிரி தேவ வார்த்தைக்கு விரோதமா ஒன்று சொல்லக்கூடாது, நெகட்டிவா சொல்லக்கூடாது சொன்னா, எனக்கு வந்து யாரா போன்ல பேசினா கூட ஏதாவது ஒரு நெகட்டிவா சொன்னாங்கன்னா எனக்கு டக்குன்னு எனக்கு கோவம் வந்துடும். ஏன்னா இதுக்கு முந்தினா நான் கொஞ்சம் ஆர்கியூ பண்ணுவேன், இல்ல இப்படி போட்டிருக்கு சிஸ்டர், இப்படி போட்டிருக்கு பிரதர், இல்ல இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி பார்த்த காலகட்டங்கள் கொஞ்ச நாட்கள். அப்புறம் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தேன். அப்புறம் பார்த்தா திருப்ப திருப்ப அடி வாங்க வாங்க வாங்க, இது என்னடா, இதுக்கு இயேசுவை அறிந்த ஜனங்கள், விசுவாசமா உள்ள ஜனங்களே இப்படி பேசினா கர்த்தரை அறியாத ஜனங்கள் எப்படி பேசுவாங்க? இன்னைக்கு கர்த்தரை அறியாதவங்க கூட பாசிட்டிவ் மைண்டா இருக்கணும், பாசிட்டிவா ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னென்னவோ மெடிடேட் பண்றாங்க, எவ்வளவோ பேசுறாங்க. ஆனா தேவனை அறிந்த பிள்ளைகள் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினா கூட நம்மளை அப்படியே நம்மளுடைய ஆத்மாவை அப்படியே கீறே போடுற மாதிரி, நம்மளுடைய விசுவாசத்தையே கேள்விக்குறியாக்கும்படியாக. இப்ப நம்ம வந்து ஒரு விசுவாசத்துல சில காரியத்தை செய்வோம், உடனே நம்ம மேல அக்கறையாத்தான் பேசுவாங்க, ஐயோ இல்ல எஸ்தர் நீ இப்படிலாம் இருக்க கூடாது, நீ இப்படி பண்ணணும், நீ இங்க போகணும், நீ டாக்டர் போகணும், அவங்க சொல்றது இப்படி கேட்கணும் அப்படி கேட்கணும். ஹானஸ்ட்லி ஐம் ஸ்பீக்கிங், யூனோ நான் எத்தனை மாத்திரை அவங்க அடிக்க சொல்லுவாங்க. நான் கிட்டத்தட்ட இப்ப 2010 இன்னைக்கு 2016 வரைக்கும் இருக்கேன், நான் டயாலிசிஸ்ல 16 வருஷங்கள் டயாலிசிஸ்ல இருக்கேன். அவங்க சொல்ற மாத்திரைகள் நான் முக்கால் வாசி நான் எடுத்ததே கிடையாது. அன்லஸ் ரியல் எமர்ஜென்சிக்குள்ள போய் நான் ஒரு பயத்துல இருக்கும் பொழுது அவங்க கொடுக்குற மருந்து மாத்திரைகளை மட்டும்தான் நான் அடுக்கணே தவிர மற்ற காரியங்கள் நான் எடுத்ததே கிடையாது. இது வந்து பெருமைக்காண்டிலாம் நான் சொல்லலை, நான் இந்த வார்த்தையின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் என் தேவன் மீது வைத்திருக்கிற பாசத்தினால நான் ஒன்னொன்னே நான் எக்ஸசைஸ் பண்ணி தான் நான் வந்து நான் சொல்றேன். இந்த அவங்க வந்து ஆன்டிபயோட்டிக்னு ஒன்று கொடுத்தாங்க, அப்போ வந்து முகம் வந்து வீங்கிக்குச்சு. இது நான் சொல்ற ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அது ஒரு அலர்ஜி ஆயிட்டு. அப்போ ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க, அது எனக்கு அலர்ஜி ஆகுதா ஆகலையா அது ஒரு டெஸ்ட் பண்ணி கூட கொடுக்காம மருந்தை கொடுத்துறாங்க. அப்போ அந்த மருந்து வேலை செய்யும் என்று சொல்லித்தானே நாம் நம்பி அந்த மருந்தை எடுக்கிறோம். அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த மருந்தை அப்படியே நான் தூக்கி போட்டுட்டேன், ஓகே எனக்கு அலர்ஜி ஆயிட்டு நான் எடுக்கல. ஆனா என்னுடைய அந்த இது வந்து எனக்கு முற்றிலுமாக அது வந்து எனக்கு இதாயிட்டது, மருந்தே எடுக்கல. நானும் டாக்டர்ஸ் கிட்ட நான் சொல்லல சரியாயிட்டு. ஆனா இதை இது இப்ப கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீங்க என்ன நினைக்கலாம், ஓ அது அப்ப போயிருச்சு, ஆன்டிபயோட்டிக் இருந்தா நீங்க வந்து கட்டாயம் எடுக்கணும், இது வந்து இப்ப தெரியாது அப்ப தெரியும். நீங்க எதை நம்புறீங்களோ அதுதான் நடக்கும். என்ன பொறுத்தளவு அது அப்ப போனது போனதுதான் அவ்வளவுதான். சோ நம்ம இப்ப தேவனோட வார்த்தையை நாம் நம்பும் பொழுதும் சத்தியத்தை நம்பி நம்ம உனக்கு சொல்லும் பொழுதும் ஜனங்கள் இப்படி பேசும் பொழுது என்னால அதுவும் நான் இப்ப இந்த கால் ரொம்ப இதா இருக்கும் பொழுது ஏதாவது நெகட்டிவா பேசுனா எனக்கு ஏற்றுக்கொள்ளவே முடிய மாட்டது. இப்படி தேவையில்லாதவர்களை இந்த உட்புறத்துல விட்டு விட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நான் உள்ளே நுழையாத படிக்கு என் காதுகளுக்குள்ள இறைச்சலம், ஐயோ என் வாழ்க்கை இப்படியே போயிருமோ, கால் இப்படி ஆயிடுமோ, இதே இன்னும் என்ன நடக்குமோ, இப்படி பயத்தை ஊட்டுக்கிறவதா இருக்கும் பொழுது நான் என்ன செஞ்சேன், 2-3 பேரை நல்லா திட்டியும் விட்டுட்டேன். நான் வந்து வாங்க போனை பேசாதீங்க அப்படி என்று சொல்லி எல்லாம் நான் பேசிட்டேன். அப்போ இது வந்து ஓகே நான் சரியானதை நான் செய்தேன், தேவ கோபத்தினாலே நான் பேசினேன் என்று சொல்லலாம். ஆனா நடந்ததே வேற, அவங்கள திட்டி முடிச்சாச்சு, ஒரு 2-3 நாள் கழிச்சு என்னோட ஆவியானவர் பேசுகிறார், நீ இது சரி என்று சொல்லிதான் இது கரெக்ட், விசுவாசமா பேசணும், நல்லது பேசணும், ஆனா அவர்கள் தேவனை அறிந்தவர்களா இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கிற அறிவுக்குள்ள அவங்க பேசுறாங்க, அல்லது சத்ருவானவன் அவர்களை கொண்டு என்ன பேசுகிறானோ அவன் பேசுகிறான். ஆனா அதுக்கு நான் ஏன் ரியாக்ட் பண்ணணும், நான் எதை நம்புகிறேன், என் தேவன் எனக்குள்ள என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய வல்லமை எனக்குள்ள கிரியை செய்கிறது, அப்ப ஏன் அவங்க பேசுறதுக்கு நான் ஏன் ரியாக்ட் பண்ணணும். அப்போ நான் ரியாக்ட் பண்ணும் பொழுது நான் என்ன பண்ணுகிறேன், அவர்களை நானு ஜட்ஜ் பண்ணுகிறேன், அவங்க வந்து என்னப்பா இது கடவுள்ல இருந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களே, நான்லாம் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி என்னை அறியாமலே எனக்குள்ளே ஒரு பெருமை அந்த இடத்துல வேலை செய்கிறது, அல்லது அவர்களை நான் வந்து ஜட்ஜ் பண்றேன். அப்ப இது எல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியம், தேவனுக்கு இது பிடிக்காத காரியம். எவ்வளவு நல்லதாக உன்னே அவர் வந்து சொல்ல மாட்டார், பாரு என் பிள்ளை எவ்வளவு விசுவாசமா எப்படி கோவப்படுது அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அங்க அதை விட மனுஷ ஆத்மா அவருக்கும் எனக்கும் இருக்கிற டீலிங்ல அவர் சந்தோஷப்பட்டுக்குவாரு. ஆனா மூணாவது மனுஷன் முன்னால நீ இப்படி நாய் மாதிரி கத்திட்டு வந்து நிக்கிறியே, எனக்காண்டி எனக்குரிய மீத வந்து நான் பார்த்து கொள்ள மாட்டேனா என்றுதான் கர்த்தர் கேட்பாரு. அவரை சார்ந்து இல்லாமல் நாம் ஒரு வார்த்தையை பேசி விட்டு வந்து நிற்கிறோமே, அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இப்ப இதைத்தான் இந்த வாரம் முழுவதுமாக தேவன் எனக்கு என் வாழ்க்கையில ஒரு ஒரு வெளிச்சத்தை எனக்கு கொடுத்தார். சோ இந்த நம்மளை ஹம்பிள் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை ஏற்ற காலத்துல உயர்த்தும்படிக்க நாம் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நாம் சரண்டர் பண்ணும் பொழுது, சின்ன காரியமா இருந்தாலும் பொய் சொல்லாதீங்க, மனுஷர் முன்னால பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உப்பு ஒன்னும் இல்ல சிஸ்டர், சின்ன பொய் தான் சொல்றோம். ஒருத்தவங்க நம்ம வீட்டுல இருந்து இப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம், என்ன கிளம்பிட்டீங்களான்னு கேட்டிருப்பாங்க. கிளம்பிட்டோம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம், வீட்டுலதான் இருப்போம் நாங்க ஆன் த வே சிஸ்டர். இதெல்லாம் எதுக்கு, உப்பு பெறாத இதுக்கு, ஒன்னும் இல்ல சும்மா சின்ன விஷயம் தானே, இதுக்கெல்லாம் பொய் சொல்லலாம் தானே அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ வார்த்தை எப்படி எங்கேயுமே சொல்லல, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதத இல்லதென்றும் சொல்லுங்க. அவங்க என்ன கத்தி எடுத்து குத்தவா போறாங்க, குத்துனாலும் அவங்களுக்கு தான் பிரச்சனை, நம்மளுக்கு இல்ல. ஏன்னா அதனால எந்த விஷயத்திலையும் சின்ன காரியமோ பெரிய காரியமோ முடிஞ்ச அளவு உண்மையவே பேசி பாருங்க. அனுபவம் இதுல சொல்லப்பட்டதன் பிரகாரம் எல்லாவற்றையும் கர்த்தருக்காக கர்த்தருக்காக செய்யுங்க. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கு என்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். உங்க மனசுல கொஞ்சம் கூட மனப்பூர்வம் ஒரு இம்மி அளவு ஒரு பர்சன் கூட நீங்க வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா செய்யவே செய்யாதீங்க, செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா மனப்பூர்வமா செய்யறதற்கு நூறத்தனையான பலன் வரும். நம்ம மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு மனுஷர்களுக்காக செய்தோம் என்று சொன்னா ஒன்றுமே நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இப்பொழுது உங்களுக்காக நான் செபிக்கிறேன். ஸோ போனை தொடுகிற பொழுதுதான் நினைச்சுக்கொள்ளுங்க, எப்படி இந்த போனுக்குள்ள உங்களுடைய ஃபேஸ் ஐடி காட்டி நீங்க ஒழுகுல போறீங்களோ அதே போல நீங்க தேவ சாயலாய் தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கை மாறுகிற பொழுது அங்கே உங்களுடைய பரலோக ராஜ்யத்தின் சகலவற்றும் உங்களுக்குள்ள திறக்கப்படும். ஓ இன்னொரு காரியத்தையும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கடந்த வாரம் புஸ்தகம் வெளியீடு பண்ணியிருந்தாங்க, நான் ஆக்சுவலி போக முடியலையே, எப்படியாவது போயிடணும் அப்படி சொல்லி தான் நான் ஆசைப்பட்டேன். ஸோ இந்த வீக்கான காலம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தபடினால உன டயாலிசிஸ் மட்டும் இருந்திருந்தா கூட நான் மாறி கொஞ்சம் ஏதாவது நான் போயிருப்பேன். அப்போ வந்து ஐயோ உங்களை மீட் பண்ணலையே, இவ்வளோ தூரத்துல இருந்து வர்றாங்க, அதுவும் எங்க சர்ச்சிலேயே நடக்குது அப்படி சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு, போக முடியல சொல்லிட்டு. ஆனா பாருங்க, ஆனா நான் உண்மையா மன இருதயத்தின் வாஞ்சையோடு நான் அதை நான் உணர்ந்தேன், வேதனைப்பட்டேன். ஆனா நான் அதை ஒண்ணுமே சொல்லல, நான் பிரேயரும் பண்ணல, ஓகே நம்ம நினைச்சோம் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனா சண்டே காலையில போனா அந்த சிஸ்டர் அங்க இருந்தாங்க, ஹல்லேலூயா. சோ நம்மளுடைய மன விருப்பத்தின் வாஞ்சைகளை நம்ம போய் முட்டி மோதி தேவனிடத்துல சொல்லிதான் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அவசியமே இல்லை. நம்ம அவர் கூட அலைன்மெண்ட்ல அவர் கூட இருக்கும் பொழுது நம்மளுக்குரிய நம்மளை எப்படி எப்படி சந்தோஷப்படுத்தணுமோ தேவன் நிச்சயம் அதை பார்த்து கொள்வார், ஹல்லேலூயா. சோ நான் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், விசுவாசத்தோடு கூட நீங்க தேவசேய சாயலாய் மாறும்படியாய் தேவனிடத்துல கேளுங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த ஆண்டவரே இவர்களை இந்த கேட்ட செய்தி அப்பா ஆண்டவரே, இந்த கேள்விப்பட்ட செய்தி அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை உண்டாக்கட்டும் ஆண்டவரே. இது 10 பேரும் 100 பேர் வாழ்க்கையிலும் இல்லப்பா, யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையில உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் வல்லமையும் உம்முடைய மகிமையும் அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவரே அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் டாடி காட். டாடி காட் இதோ இப்பொழுதே கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருடைய வாழ்க்கையிலையா ஆண்டவரே ஒரு ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் பரவட்டும் பாயட்டும். வியாதி படுக்கையோடு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. உன்னதமானவரே உம்முடைய மறைவிலே உம்மை நோக்கி ஆபத்திலே உம்மை நோக்கி கூப்பிடுவார்கள் என்று சொன்னால் இப்பொழுதே நீர் விடுதலை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறீர். உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை ஆண்டவரே என்னென்ன வியாதி கட்டுகளோடு இருந்தாலும் கூட இதோ இப்பொழுதே வியாதி கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. இதோ உம்முடைய வார்த்தை அனுப்பி நான் சுகத்தை பேசுகிறேன், வெளத்தை நான் பேசுகிறேன். இதோ இவர்கள் ஒவ்வொருவரும் வியாதிக்கு விலக்கப்பட்டவர்கள் என்று நான் பேசுகிறேன். கர்த்தருடைய அன்பை ருசி பார்க்கிற ஒரு கூட்டம் என்று நான் பேசுகிறேன். இதோ மாசற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று நான் பேசுகிறேன். அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்ட ஒரு கூட்டம் என்று நான் பேசுகிறேன். இதோ இப்பொழுதே செயல்படாத உறுப்புகள் உடைய சுகமளிக்கிற வல்லமையினாலே செயல்படுவதாக என்று நான் கட்டளை இடுகிறேன். அப்பா நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்திலே இதோ செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக, இதோ செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக எப்பத்தா என்று நான் பேசுகிறேன். இதோ ஆண்டவரே இதோ லங்ஸ்ல லிவர்ல ஹார்ட்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஆண்டவரே ஐ ஸ்பீக் கம்ப்ளீட் ஹீலிங் அப்பா. இதோ எங்களுக்கு நிறைய சாட்சிகள் வரட்டும். என் கர்த்தர் என்னை தொட்டார் சுகப்படுத்தினார் உடைய உயிர்த்திழந்த வல்லமையினாலே சுகம் பெற்றோம் என்று அநேக சாட்சிகள் எங்கள் நடுவிலே வருவதாக. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென்.
1: ஆமேன் ஆமேன். அருமையான வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தீர்கள். நான் ஆசீர்வேன். எனக்கு பெரிதான ஆசீர்வாதமாயிருந்தது ஒவ்வொரு வார்த்தையும். அவரோட உன்னதத்தை நாங்கள் அவரோட உன்னதமான மறைவில் எங்களை வைத்திருக்கிற தகப்பன் எங்களோட இப்படி பேசும் பொழுது நாங்கள் இவ்வளவு இப்படி ஊழியக்காரருக்கு நாங்கள் கத்தருக்கு நன்றி செலுத்தவன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தீர்கள். கத்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பகம் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அருமையான வார்த்தை மூலமாக ஆசீர்வதித்தீர்கள். நன்றி சிஸ்டர் காபேசி. உங்களோட தேவையிலையும் கர்த்தர் சந்தித்து இன்னும் அதிகமாக உங்கள் ஜப வேடுகளுக்கு பதில் கொடுப்பாராக. நன்றி நன்றி சிஸ்டர் காபேசி. ஆமேன் ஆமேன். இப்போ நான் கவிதா வந்திருக்கிறீர்கள், கொஞ்சம் பொறுமையா இருங்க. சீனியர் பாஸ்டர் சாரி சீனியர் பிரதர் மகேந்திரன் ஐயா அவர்களை, சீனியர் மகேந்திரன் ஐயா அவர்களை அழைத்து விட்டு உங்களை நான் அழைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நன்றி நன்றி சிஸ்டர். இப்பொழுது அங்க மகேந்திரன் ஐயா அவர்களை அழைப்போமாக. பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா.
2: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட் ஐயா வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. அவனோடு காத்து நிற்கிறோம்.
2: நான் செய்திக்கு முதல் சிஸ்டர் கவி கவிந்து அதை துதித்து ஆராதிக்கும் பொழுது ஆவியானோர் ஆசீர்வாதம் இருக்கும். அதுக்கு பிறகு செய்து கொடுக்கலாம். இப்பொழுது சிஸ்டர் கவி கவிந்தா பிரைஸ் லார்ட். கவி கவிந்தா
3: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
2: துதித்து ஆராதிங்க. அதுக்கு அப்புறம் நான் செய்து கொடுக்கறேன், உங்களை ஒப்பு கொடுக்கறேன்.
3: ஆமேன். தேவாவியானவரே ஸ்தூத்திரம் அப்பா. இந்த நேரத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்த தயவுக்காக உங்களுக்கு கூடான கூடி கூடான கூடி சூத்தரிக்கிறோம் சூத்தரிக்கிறோம். எங்கள் பரிசுத்த தேவாவியானவரே மகிமையின் ஆவியானவரே உங்களை நன்றியோடு சூத்தரிக்கிறோம். ஜீவன் உள்ள தேவனே மக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. உம்மை துதிக்கிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் வெல்லவர் மகிமை நிறைந்தவர் ஆண்டவரே. ஒருவரும் சீராத ஒளியில் வாசம் செய்பவரே அப்பா. நீங்கள் வார்த்தையில் அசைவாடுகிற தேவனே, வானாதி வானங்களில் ஆண்டவரே இருக்கிறவரே அப்பா. வல்லமை நிறைந்த தேவனே, மாட்சிமை நிறைந்த தேவனே, கிருபை நிறைந்த தேவனே. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். நன்றி நன்றி நன்றி நன்றி. சேனைகளின் தேவன் பரிசுத்தர், சேனைகளின் தேவன் பரிசுத்தர், யாக்கோப்பின் தேவன் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறவரே அப்பா. உங்களுக்கு நன்றியாண்டவரே நன்றியாண்டவரே நன்றியாண்டவரே நன்றியாண்டவரே. பரலோக தேவனுக்கு கூடான கோடி நன்றி அப்பா. மகிமையின் தேவனே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஜீவ தண்ணீராய் பெருகச் செய்கிறது வாதி தேவனே சூத்திரம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. எங்களை நடத்துகிறது வாதிதேவனே, எங்களை ஆசீர்வதிக்கிறது வாதிதேவனே, கர்த்தருடைய ஆவியானவரே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிற இந்த ஸ்தானத்தில கர்த்தருடைய ஆவியானவரே கிருபையாய் மகிமையாய் வெளிப்படுவேன் என்று சொன்னீங்களே ஜீவன் உள்ள தேவனே, நன்றி நன்றி நன்றி. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆவியானவரே எங்கள் மத்தியில் அசைவாடுகிற ஆவியானவரே, ஹாலேலூயா ஹாலேலூயா. தேவன் பெரியவர், தேவன் பெரியவர், தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம்.

பாடினா அல்லேலூயா. ஆண்டவரே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் நாள்தோறும் ஆண்டவரே உம்மை துதிக்க ஆண்டவரே எங்களுக்கு புதிய கிருபைகளை பலத்தை தாளந்தை தாருங்க பரிசுத்தாவியானவரே பரிசுத்தாவியானவரே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் உம்முடைய நாமம் ஒன்றே பலத்த துருதம் உம்முடைய நாமம் ஒன்றே வல்லமை நிறைந்த நாமம் அபிசேகம் நிறைந்த நாமம் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மேல எந்த வல்லமையும் இல்லை பரிசுத்தாவியானவரே பரிசுத்தாவியானவரே ஜீவனுள்ள தேவனே அப்பா மக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி கர்த்தர் நாம பலத்த துருதம் ஆண்டவரே நீதிமான் அதற்குள் ஓடி போய் சுகமாய் தங்கியிருப்பான் அல்லவோ சூத்திரம் ஆண்டவரே சூத்திரம் சூத்திரம் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்துக்கு நன்றியாண்டவரே நன்றியாண்டவரே நன்றியாண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம் உங்களை மகிமைப்படுத்துகிறோம் உங்களை மகிமைப்படுத்துகிறோம் நீர் செய்த ஒவ்வொரு கிருபைகளுக்கும் சூத்திரம் ஆண்டவரே எங்கள் தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி கிருபை நிறைந்த தேவனே சூத்திரம் உமது முகம் நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள் ஆண்டவரே உமது முகம் நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போனதில்லை அல்லேலூயா

சோஸ்திரம் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஜீவன் உள்ள தேவனே, அப்பா உங்களை மகிமைப்படுத்துகிற இந்த ஸ்தானத்திலே கிருபையாய் இறங்கி வருவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. பலிகளை நாங்கள் செலுத்தும் ஜீவன் தேவனுடைய நாமத்துக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பாமக்கு கோடி கோடி கோடி ஸ்தோத்திரம். பரலோகத்தில் இருக்கிறேன் பரிசுத்த பிதாவே,

0: ஆவியானவரே, ஸ்தோத்திரவிந்த நித்திய வெளிச்சத்தோடு கர்த்தருடைய ஆவியானவரே, அப்பா நீங்கள் கூட இறங்க இந்த சங்கமம் ஒளிவர பாண்டவரே, அப்பா பெருகி பெருகி படர கூடிய அளவுக்கு ஜீவன் ஊழியூற்றாய், பெருக பண்ணுங்க, அபிஷேகத்தினால பெருக பண்ணுங்க. வடிவில நீங்கள் பேச வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வெள்ளமை உள்ளதும் ஜீவன் உள்ளதுமாய் ஆண்டவரே அடியாண்ட வாயோடு இருந்து புறப்படத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவரே புதிய அபிஷேகத்தை அக்கினி மலையை போல நீங்கள் வார்த்தையோடு பொழிந்தரலுங்க ஆண்டவரே. மகேந்திரன் புரதரே, உடைய ரத்த கோட்டைக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்துக்குள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் கவி கவிந்தா, மிக அருமையாக துதித்து பாடுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசோதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தி கடந்து செய்வோம். இன்றைய நாள் தேவ செய்தியின் தலைப்பு ஜெபம் பண்ண கற்றுத்தாரும். ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, ஜெபம் பண்ண கற்றுத்தாரும் என்ற தலைப்பில் செய்து கொடுக்கும் பொழுது என்ன மரத்தில் நீர் பேச வேண்டுமாக? எல்லாம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். லூக்கா 11:2-3-4 சொல்லுகிறது. லூக்கா 11:2-3-4 வசனங்கள். அதற்கவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமன்னிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட இவனுக்கு மன்னிக்கிறோம், என்னை சோதனைக்குட்படாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். சீஷர்கள் இயேசுடன் கேட்கும் பொழுது இந்த இயேசு சொன்ன பதில், ஜெபம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மாபெரும் தூண். இந்த தூண் உறுதியா இருந்தால்தான் ஆவிக்குரிய வாழ்வு உறுதியா இருக்கும். இந்த ஜெபம் மாபெரும் சிலாக்கியம். நமது சுமைகள், பாரங்கள், கண்ணீர்கள், கவலைகள், மனவேதனை எல்லாவற்றையும் ஜெப நேரத்தில் கர்த்தருடைய பாதத்தை இறக்கி வைத்து விடுகிறோம். நமது அன்பையும் நன்றியையும் சோஸ்திரத்தோடு அவருக்கு தெரியப்படுத்துகிறோம். ஜெபம் பரலோக பிதாவோடு நேரடியாக தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஜெப நேரம் பூலோகமும் பரலோகமும் ஒன்றாக இணைக்கப்படுகிற நேரம். அப்போஸ்தலர் பவுல் சொன்னார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். யாருக்கு? தேவனுக்கு, மக்களுக்கு அல்ல. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை நிரப்பிவிடும். தொழுது கொள்ளுங்கள், ஆராதனை செய்யுங்கள், அதுவும் ஜெபத்தில் ஒரு பகுதி தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்தரை சந்தித்தார் என்றும், அவர்கள் பணம் கோத்திரங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர் கேட்டபோது தலை உணர்ந்து தொழுது கொண்டார்கள். நாம் நம்முடைய ஜெப வேண்டல்களை சோஸ்திரத்தோடு பிதாவுக்கு தெரியப்படுத்துவோமானால் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்களும் வழியெடுத்து செல்வார். ஜெப நேரம் கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்தி தேற்றுகிற நேரம், பிறப்படுத்துகிற நேரம், உற்சாகப்படுத்தி சகாயம் செய்யும் நேரம், ஆவிக்குரிய ஜீவியத்தின் பாதுகாப்பு, உறவு, வல்லமை, ஐக்கியம் எல்லாம் ஜெபத்தில் மாத்திரம் உண்டு. பாருங்கள், இயேசுவே ஜெபத்துக்கு நல்ல முன்மாதிரி. அந்த ஜெபத்தால் தான் பரிசுத்த வாழ்க்கை வல்லமையான ஊழியம் செய்தார். அந்த ஜெபத்தால் தான் அற்புதங்கள் அடையாளம் நடந்தது. அதாவது ஜெபிக்க ஜெபிக்க எங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாகும். ஒரு பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்தால்தான் எங்களுக்கு ஜெபத்தின் பதில் கிடைக்கும். மலைப்பிரசங்கத்தில் ஜெபம் பண்ணி கற்றுக் கொடுத்தார் Matthew 6:9-13. அது ஆண்டோட ஜெபம் அல்லது பரமண்டல ஜெபம் என்று அழைக்கப்படுகிறது. பாருங்கள், மலைப்பிரசங்கத்தில் 23 வகை தலைப்புகளை கிறிஸ்து பேசினார். அதில் உபவாசம், ஜெபம் போன்ற தலைப்பின் கருத்துக்கள் முக்கியமானவை. உங்கள் பிதாவை நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்துகள். நல்லொரு வசனம் Matthew 6:8. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் இருந்திருக்கார். ஜெபியுங்கள் என்று கட்டளதுக்கு முன்பு இயேசுதாமே அருமையான முன்மாதிரியான ஜெப வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்தார். ஜெபத்தின் வல்லமை என்ன என்பதை நிரூபித்து காண்பித்தார். அதிகாலை வேளையிலே ஜெபித்தார், மாலை வேளைகளில் வனாந்திரத்தில் சென்று ஜெபித்தார், மட்டுமல்ல முழு இரவும் ஜெபித்தார். ஞானஸ்நானம் பெற்று ஜெபித்த போது வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. மறுரூப மலையில் ஜெபித்த போது அவர் மறுரூபம் மாறிற்று, வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. கெஸ்மனை தோட்டத்தில் ஜெபித்த போது தேவதூதன் அவரை படைப்படுத்தினான். இயேசு ஜெபித்ததையும் இயேசு பதில் பற்றி கண்ட சீஷர்கள் ஜோமன்ன போதியும் ஆண்டவர் என்று கேட்டார்கள். அந்நாட்களில் ஜெப ஆவி ஊற்றப்படவில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும், நாம் இன்று ஜெயிப்பது போல அவருக்கு ஜெபிக்க தெரியவில்லை. அன்று நடைமுறை என்ன, பெரிய ரபிமார்கள் தேவனை மன்றாட வேண்டும். அவர்கள்தான் புதிய ஜெபங்களை ஏற்றி எழுதக்கூடியவர்கள். மற்றவர்கள் அந்த ஜெபத்தை சத்தமிட்டு வாசிக்க வேண்டும். அவ்வளவுதான், ரபி என்று அழைக்கப்பட்ட யுவான் ஸ்தானன் அப்படித்தான் ஒரு புது வகை ஜெபத்தை அவரை பின்பற்றுவதாக சொல்லிக் கொடுத்திருந்தார். அது என்ன ஜெபம் எனக்கு தெரியவில்லை, வேதத்தில் இடம்பெறவில்லை. ஆமென் ஆமென். இயேசு ஒரு கிளிப்புள்ள ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை, ஒரு மாதிரியை காண்பித்தார். ஜெபிக்க வேண்டிய விதத்தை சொல்லிக் கொடுத்தார். இந்த ஜெபத்தில் நான்கு பகுதிகள் உண்டு. தேவனை அழைக்கும் அழைப்பு, தேவனை சார்ந்தவை நாமம் ராஜ்யம் சித்தம், நம்மை சார்ந்தவை அப்பம் மன்னிப்பு சோதனையில் வெற்றி தேவனுக்கு ஆராதனை. நாம் கர்த்தருடைய குடும்பத்தில் இருக்கிறோம். அவர் நம் பிதா, நம் பிள்ளைகள் என்ற உறமை ஜெபித்து வைக்க தூண்டுவது உண்டு. அநேகருக்கு கர்த்தரை எப்படி அழைப்பது என்று தெரியவில்லை. சாமி, கடவுளே, இறைவனே, எம்பிரானே, தெய்வமே, ஆண்டவரே, தேவன் என்று அழைக்கிறார்கள். ஆனால் நாமும் பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அழைக்கிறோம். இங்கே ஒரு இனிய உறவு முறை இருக்கிறது. அவர் தகப்பன், நாம் பிள்ளைகள், அவர் தந்தை, நமது அப்பா, அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திரர் நமக்கு ஆறு ஆண்டவரை சொந்தரச்சு வைத்துக் கொண்டவர்களுக்கு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். அருமையான வசனம் யோவான் 1:12 வாசித்து பாருங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கர்த்தர் குடும்பத்தில் பிறந்திருக்கிறீர்களா, மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களா? கர்த்தருக்கும் உங்களுக்கும் இடையிலுள்ள உறவு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ளது போல இருக்கிறதா? சிலர் அனாதையரை போல, சிலர் பிச்சைக்காரனை போல, சிலர் அந்நியரை போல தினத்தில் வருகிறார்கள். கேட்டுக்கொண்டு சகோதரி சகோதரியே, உம்முடைய நாமம் என்ன என்று மோசே கேட்டபோது கர்த்தர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று பதிலளித்தார். அருமையான ஒரு மறுபடி, இருக்கிறவராகவே இருக்கிறேன். இதில் ஆழமான சத்தியங்களில் கற்று இருக்கின்றது. நான் கர்த்தர், நான் மாறாதவர், நீரோ மாறாதிருக்கு ஆண்டுகள் முடிவு போகுது என்று சங்கீதக்காரன் சொல்றான். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசற்றமாயிருக்கிறார். கவனமற்றவர், பரிபூர்ணர், கரைதுறையற்றவர். நாமும் அவரை போல ஆக வேண்டும் என்று விரும்புகிறார். ஏற்கனவே அவர் பரிசுத்தர் தான், மீண்டும் பரிசுத்தப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு சுத்தமான உடையை உடுத்தி சுத்தமாக காத்துக்கொள் என்று சொல்லுகிறோம். தேவ சமூகத்துக்கு வரும்போது அவர் பரிசுத்தர்கிற உணர்வு, நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஏக்கம் இருக்கிறது. ஒரு பரிசுத்த வாழ்வு முக்கியமான வாழ்வு. பாருங்கள், எசாயா தேவ சமூகத்தில் வந்தபோது, ஐயோ அசுத்த உதடுகளுள்ள மனிதன் அசுத்த உதடுகளுள்ள மக்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் கதறினான், தாழ்மைப்பட்டான், கதறினான். தேவனுடைய நாமம் பரிசுத்தமானது. அந்த நாமத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் அவருடைய நாமத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்தவர்கள், ஏனென்றால் கிறிஸ்துவின் நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தின் மகிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நாம் கெடுத்துவிடக்கூடாது. சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது, அந்த நாமத்தை நாம் பரிசுத்தத்தோடு காத்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அந்த நாமத்தை வீணிலே வணங்காதிருங்கள், பரிசுத்த குலச்சாதான் இருங்கள், அசத்திய பண்ணாதிருங்கள், புறஜாதிகள் சூசிக்க இடம் கூடாதிருங்கள். பாருங்கள், ஜபிக்கும் போது கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவிடம் கேளுங்கள், நீங்கள் என்ன, நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்பீர்களோ குமாரல் மகிமைப்படி அதை செய்வேன். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமி கீழருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவனுக்கு தந்துடுறேன். பிலிப்பியர் 2:10-12 வாசித்து பாருங்கள். கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம், நீதிமான் ஓடி சுகமாயிருப்பான். இயேசுவின் நாமத்துக்கு பிசாசுகள் நடக்கின்றன, அற்புதங்கள் நடக்கின்றன, விசுவாசிகளாக நடக்கிற அடையாளங்களாவன என் நாமத்தால் பிசாசுகளை துரத்துவார்கள். பாருங்கள், உம்முடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது 3 பகுதிகள் உண்டு. ஒன்று, நமக்குள் சாபிக்கப்பட்ட ஆவிக்குரிய ராஜ்யம், நம்மை நாமே அல்ல, அசுத்த ஆவிலுக்கும் அல்ல, தேவனே ஆளுகை செய்யட்டும், அவரே ஆளுகிற ஆண்டவர். ரெண்டாவது, எழுத்தின்படியான ராஜ்யம், அது 1000 வருட அரசாட்சி, உலகமும் கிறிஸ்துவின் ஆட்சி வரட்டும், லஞ்சமாய் லாவண்ணம், அநீதி கொலை கொலை நீங்கட்டும். பரலோக ராஜ்யம், அது நித்திய நித்திய அரசாட்சி. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிற இந்த யோவான் பிரகசித்தார், மனம் திரும்புங்கள். இயேசு அதையே பிரசங்கித்தார், சீசரும் அதையே பிரசங்கித்தார், அது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். பாவ வாழ்க்கையிலிருந்து நன்றாக கவனிங்கள், பாவ வாழ்க்கையிலிருந்து பரிசுத்த வாழ்க்கைக்கு வரும்போது பாதாள ராஜ்யிலிருந்து கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு வருகிறோம். தேவன் ராஜாஜி ராஜாவா இருக்கிறார், அரசாட்சி செய்கிறார், சதா காலமும் அரசாட்சி செய்கிறார், அவரே நித்திய சக்கராதிபதி. தாவீது 40 ஆண்டுகள் அரசாண்டார், சாலமோன் 40 ஆண்டுகள், சவுல் 40 ஆண்டுகள், கர்த்தரோ என்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. பாருங்கள், சுவிசேஷ வியத்தில் பாடுபவர்களுக்கு பேரளவு ஜீவத்தில் எழுதியிருக்கிறது. பரலோகத்தின் தேவன் என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுப்ப பண்ணுவார். வெளிப்படுத்தல் 11:15 7 தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் ராஜ்யங்கள் ஆயின. 1 தேசம் 4:16-18 வாசித்து பாருங்கள். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்துவ சத்தத்தோடும் தேவ அக்கோளத்திலும் இறங்கி வருவார். எந்த உலகமுறை புறக்கணித்ததோ சிலவையில் அறந்ததோ அந்த நியாயத்திற்கு நியாயபதியாக வருவார், இந்த உலகத்தை அரசு ஆளுவார். நான் போவேன் என்றும் திரும்பி உள்ளத்தில் வருவேன் என்றும் நான் உங்களிடத்தில் சொன்னதை கேட்டீர்களே. இதை கேட்டுக்கொண்டிருந்த சகோதர சகோதரியன், பரலோகத்தில் உள்ள தெய்வ தூதர்கள் கேருபிங்கள் சீராபிங்கள் எல்லாம் பூர்ணமான தெய்வ சித்தம் செய்கிறார்கள். கர்த்தருடைய கட்டளைகளை சந்தோஷமாக நிறைவாக தடையில்லாமல் உடனடியாக நிறைவேற்றுகிறார் என்று அவர் வார்த்தைக்கு செவ்வ கொடுத்து முற்றிலும் கீழ்ப்படிவோம். இதை கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகள், ஜெபம் பண்ணும்போது அலம்பக்கூடாது, அலம்பக்கூடாது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கருத்தாக ஜெபம் பண்ண வேண்டும். இந்த கருத்தான ஜபத்துக்குத்தான் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். சிறிது நேரம் கருத்தான ஜபம் ஜெபிப்பது கர்த்தர் அதுக்கு பதில் கொடுப்பார். ஆமே, நான் ஜெபம் பண்ணுவோமா? அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, சங்கம வானொலியிலே நித்திய விழிச்ச நிகழ்ச்சியிலே ஜெபம் பண்ண கற்றுத்தாரும் என்ற தலைப்பிலே பிள்ளைகளுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை வேதாகமம் என்ன கூறுகின்றது என்பதை இந்த பிள்ளைகள் கொடுத்துருவேன் சுவாமி. அதேற்று பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து ஜபித்து துதித்து ஆராதித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
2: ஆமேன் ஆமேன் ஆமேன் ஐயா, அருமையான வார்த்தையை பகிர்ந்து கொடுத்தீர்கள். ஆமேன், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்த உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஐயா. ஆமேன், ஜெபம் பண்ணுவது முக்கியம். ஜெபம் இல்லாவிட்டால் எங்களுக்கு இந்த பரிசுத்தமான ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது, பரிசுத்தமாக ஜீவிக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் கூறுகிறார் மத்தேயு 5:8, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமே, நாங்கள் இவ்வளவு அற்புதமாக தேவனை தரிசித்து இருக்கிறோம். அதேபடி கத்தர் இன்னும் இந்த வார்த்தைகளுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை ரட்சிப்பாராக என்று கூறினான். ஜெபிக்கிறேன், ஜெபித்து கொண்டிருக்கவனையும் பாவிகளை ரட்சிக்க வந்த கத்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக ஜெபிப்பது எப்படி என்று கற்றுத்தந்த மைந்தனையாவுக்கு நன்றி செலுத்தி அவரையும் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். இப்பொழுது மறுபடியாக நாங்கள் பாஸ்டர் அன்டன் ராசநாயம் அவர்களை வரவழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட் டாலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் நேயர்களே.
2: ஆமென். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், உங்களோட வார்த்தையை காத்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்க.
4: ஆமீன். நாங்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பார்க்க போகிறோம். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனி, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையோடு ஒத்து போகத்தக்காதாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக உம்முடைய வாழ்வை நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. வாழ்வது நாங்கள் அல்ல, நீர் எங்களுக்குள்ள வாழும்படியாக அழைக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய கேட்கிற காதுகளை கொடுத்து உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள இழுத்துக் கொள்வீராக. துதி கர மகிமை ஒன்றான உமக்கே செலுத்தி ஆண்டவரின் லட்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களுடைய பொழுதும் நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன். நாங்கள் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இணைக்கிறார். பாருங்கள், நாங்கள் மத்தேயு 1:1 பார்க்கும் பொழுது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆபிரகாமின் தகப்பன்மார் இப்படியான ஒரு விக்கிர ஆராதனையிலே இருந்தார்கள். இப்படியான மகனுடைய குடும்பத்தில இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து அந்த மெய்யான தேவன் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அடைந்து செல்கிறார். இப்படியாக அந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததியில ஒரு மத வழிபாடுள்ள சந்ததியிலிருந்து பிரித்தெடுத்து அந்த சந்ததியில இயேசு பிறக்கிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் இருந்த புதிய ஏற்பாடு ஆபிரகாமுக்கூடாக இயேசு கிறிஸ்து பிறந்து அந்த இயேசு கிறிஸ்து கூடாக இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், மாம்சத்துல எங்களுடைய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். இந்த உலகத்துல மாம்சத்துல பிறக்கிறார். இந்த மாம்சத்துல தாவீதின் சந்ததியில மாம்ச சந்ததியில பிறக்க வேண்டும், ஆபிரகாமின் சந்ததியில பிறக்க வேண்டும். பாருங்கள், இப்படியாக தாவீதின் சந்ததியில இயேசு பிறப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து மத்தேயுல பார்க்கும் பொழுது 1 அதிகாரத்துல நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய மத்தேயு 1:18 பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கற்பவதியானாள். பாருங்கள், இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து வந்த ஆவியானவராக இருக்கிறார். பாருங்கள், அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். பாருங்க, யோசேப்பு சாதாரண மாம்ச சித்தத்தில பிறந்த மகனாக இருக்கிறார். மரியாள் பரிசுத்த ஆவியினால கற்பந்தரித்து இயேசுவை பெற்றுக் கொள்கிறார். பலர் யோசேப்பிற்கு பாருங்கள், மூன்று சகோதரர்களும் ரெண்டு பெண்களும் அவர்களுக்கு மாம்சத்தில பிறக்கிறார்கள். பரிசுத்த ஆவியினால பிறந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்படியாக பாருங்கள், அந்த பரிசுத்த ஆவியானவர் யோசேப்புக்கு சொல்லுவதை மத்தேயு 20:20 அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொற்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது, பரிசுத்த ஆவியினாலே உண்டானது. பாருங்கள், தேவனுடைய சித்தத்தின்படி இயேசு பிறக்க வேண்டும். மத்தேயு 20:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாருங்கள், ரட்சிக்கிற இயேசுவை நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் தான் ரட்சகர், உங்களுடைய பாவங்களை நீக்கி உங்களை ரட்சிப்பார். நீங்கள் எந்த மத இனத்தில் இருந்தாலும் அன்று ஆபிரகாமை அழைத்த தேவர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக அவரை ரட்சகராக ஏற்றுக் கொள்ளும் பொழுது, இயேசுவே என்று நீங்கள் கூப்பிடும் பொழுது, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார். இதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சுவிசேஷம், இயேசுடைய சுவிசேஷம் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுது முடிவு வரும். பாருங்கள், நாங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து வருகிறார் என்று 1 பீட்டர் 1:12 சொல்லுகிறது. பாருங்கள், பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு நாங்கள் எப்படி இயேசு கிறிஸ்து கற்பந்தரித்து இயேசுவாக, எப்படி மரியாள் கற்பந்தரித்து இயேசுவை பெற்றுக் கொண்டால், அதே போல நாங்களும் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு நாங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். பாருங்கள், இயேசுவை போல வாழ்வதற்காக இந்த பரிசுத்த ஆவியானவர் மாம்சத்தில் தாயின் வயிற்றில் 1வது பிறக்கிறோம். எல்லோருமே பாவிகளாக பிறக்கிறோம். மறுபடியும் பிறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால பிறப்பது எங்களுக்கு பரலோகத்தில் இருக்கிற அப்பா ஆவியானவர், பரலோகத்திலிருந்து வருகிற ஆவியும் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு தாயின் வயிற்றில மாம்சத்தில பிறந்திருக்கிறோம். எங்களுடைய பரலோகத்திலிருந்து வருகிற ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது நாங்கள் மறுபடியும் பிறக்கிறோம், ஆவியில பிறக்கிறோம். எங்களுடைய இந்த சரீரம், மண்ணான சரீரம் மண்ணுக்கு போய் எங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு புதிய சரீரத்தை தந்து அவரோட வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோட நாங்கள் மரணம் இல்லாத ஒரு ராஜ்யத்துல வாழுகிற வாழ்வு. இப்படியாக இயேசு என்ற பெயர் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் 4 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசுவுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவும் இல்லை. பாருங்கள், இன்றைக்கு மதங்களில ரட்சிப்பை பற்றிய அறிவே இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி தாங்கள் இன்மைக்கு பின்பு மறுமையில அந்த தேவனோடு வாழுவது, அந்த பரலோகத்துக்கு பிரவேசிப்பது என்பது இன்றைக்கு ஒரு மதங்களில், எல்லா மதங்களிலேயும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பாருங்கள், இப்படியான இந்து மத விக்கிர ஆராதனை மதங்களில் இருக்கிற மகனை தான் பிரித்தெடுத்து தேவன் தான் மெய்யான தேவன், அவருடைய சன் அவருடைய குமாரனாக இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். பாருங்கள், அவருடைய குமாரனாக அவர் இயேசுவும் தேவனும் அந்த படைப்பின் பொழுது ஒன்றாக இருந்தவர்கள். பரிசுத்த ஆவியானவர் இயேசு எங்களுடைய தேவன், தேவன் ஆவியாக இருக்கிறார். இயேசு மனித உருவத்தில மகனாக இந்த உலகத்துல வந்து மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் இன்றைக்கு எங்களுடைய ஜெபங்களை கேட்டு தேவன் ஆம் என்றும் ஆமீன் என்றும் பதில் அளித்துக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய ஜெபங்களை தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளுக்கூடாக அவருடைய வாக்கு தத்தங்களுக்கூடாக ஜபிக்கும் பொழுது அவர் நோ என்று ஒரு பொழுது சொல்ல முடியாது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது. அப்படியான வாக்குத்தத்தங்களோடு நாங்கள் அவரோடு பொருத்தனை பண்ணி அவருக்காக நாங்கள் வாழுகிற வாழ்வை ஒரு பொருத்தனை ஒன்று செய்து வாழும் பொழுது அது அவருக்கு பிரியமாக இருக்கிறது. உங்களால் அந்த பொருத்தனை நிறைவேற்ற முடியாவிட்டால் அதை செய்யக்கூடாது என்று அவர் எங்களுக்கு கற்றுத்தருகிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில இயேசு பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 9:6 நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பாருங்கள், அவர் தான் நித்திய பிதா, சமாதானத்தை தருகிற தேவன். இந்த உலகத்தில் கிடைக்கிற சமாதானங்கள் ஒரு நிரந்தரமான சமாதானங்கள் அல்ல. இயேசு தருகிற சமாதானம் தான் நிரந்தர சமாதானமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்தில இயேசு சொன்னார், உலகத்தில உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். என்னுடைய வழியில தான், இயேசுடைய வழியில தான் நாங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். பாருங்கள், நாங்கள் இயேசு பிறக்கும் பொழுது கூட, பாருங்கள், இயேசு ராஜாவை கொலை செய்வதற்காக இந்த பிசாசு பலவிதமான நேரங்களில பிறப்பில இருந்து இயேசுவுக்கு உபத்திரவம் தான் இந்த உலகத்தில இருந்தது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் இந்த அவருடைய வார்த்தையின்படி மேற்கொண்டு வாழ்ந்து எங்களுக்காக அவர் சிலுவையில மரித்தார். இந்த உலகத்தின் பாவம் தீர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் இந்த சிலுவையில இரத்தம் சிந்தி மரித்தார். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பாவம் செய்யும் பொழுது அதற்கு பலி செலுத்த வேண்டும். அந்த அதே ஆட்டுக்குட்டியாக அதே பஸ்கா தினத்திலே பாருங்கள்

படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், இப்படியாக ஏரோது ராஜாவின் ஏரோது ராஜா பயப்பட்டான், தன்னை மீறி ஒரு ராஜா பிறந்து விட்டானா என்று சொல்லி பாருங்கள், அந்த 2 வயதுக்குள்ள அத்தனை பிள்ளைகளையும் கொலை செய்கிறார்கள். இப்படியாக தேவன் இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அந்த ஆலோசனையை கொடுத்து, எப்படி எப்படி எப்படி நீங்கள் மூவ் பண்ணி எகிப்தில போய் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த காரியங்களை செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் தேவனோடு ஜெபித்து துதித்து அவரிடத்தில் இருந்து ஆலோசனையை பெற்று வாழும் பொழுது அவர் எங்களுக்கு எந்த தீமைகளும் அணுகாமல் காக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இப்படியாக நாங்கள் மத்தேயு 2:1 இருந்து பார்க்கும் பொழுது, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்தலகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பாருங்கள், அந்த காலத்துல ஜிபிஎஸ் இல்லை, அவருடைய நட்சத்திரம் தேவன் இந்த உலகத்தை படைத்த தேவனால அனுப்பப்பட்ட அந்த நட்சத்திரத்தை கூட அந்த சாஸ்திரிகள் இயேசு பிறந்த இடத்தை கண்டுகொண்டார்கள். பார்கள், கண்டுகொண்டு அந்த சாஸ்திரிகள் இடத்துல மீண்டுமாக ஏரோது ராஜாவுக்கு இடத்துல போகாதபடி வேறு வழியாக போகும்படி அவர்களுக்கு கட்டளை கொடுத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இப்படியாக இந்த உலகத்துல ஆதாம் ஏவாள் அந்த அதிகாரத்தை பிசாசிடத்துல கொடுத்து விட்டால், பாருங்கள், அந்த பிசாசு இந்த உலகத்துல தேவனுக்கு விரோதமாக அவன் செயற்படுகிறவனாக அவன் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், எங்க இயேசு எப்படியாவது இந்த மக்கள் ரட்சிக்கப்படாமல் இந்த அத்தனை மக்களையும் பிசாசு நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக அவன் இருந்தான். இயேசு எங்களுக்காக அந்த சிலுவையில மரித்து மரணத்தை வெற்றி சிறந்து எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கிறார். இதற்காகத்தான் நீங்கள் ஒன்றான யோவான் 17:3 ஒன்றான தேவனாகிய உம்மையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இப்படியாக அந்த மறுபடியும் பிறந்த வாழ்வை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். இயேசு 30 வயதில அந்த ஞானஸ்தானத்தை பெற்ற பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தையும் பெற்றுக் கொள்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயு 4:1 இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே, இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் தம்மேல் இறங்கி வருகிறதை கண்டார். இப்படியாக அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்த ஊழியத்தை செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ சிலர் 10:38 சொல்லப்படுகிறது, நசரனாயிசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் நிறைத்து, பாருங்கள், அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்களை செய்கிற வல்லமே கொண்டிருந்தார். அதே ஆவியான அபிஷேகத்தை தான் எங்களுக்கு தந்திருக்கிறார். நாங்கள் விசுவாசத்தோடு செயற்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவை போல அதிசயங்கள் அற்புதங்களை செய்ய முடியும். பாருங்கள், அப்போஸ்தலர் 4:10 பாருங்கள், நாங்கள் பிறக்கும் இயேசு பிறக்கும் பொழுதே பிசாசு ஏரோது ராஜா மூலமாக அந்த பிள்ளைகளை கொலை செய்து இயேசுவை கொலை செய்ய முயற்சித்தான். அதே போல பாருங்கள், திரும்பவுமாக பிசாசு இயேசுவை 30 வயதில சோதிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ மத்தேயு 4:1 இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர்களாலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, ஒவ்வொரு தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறது என்றார்.

பாருங்கள், இந்த உலகத்திலே எப்படி இயேசு 40 நாள் உபவாசம் இருந்து பிசாசினால சோதிக்கப்படுவதற்கு இயேசு போற பொழுது பிசாசுக்கு தெரிகிறது, இயேசுவால முடியும், கல்லுகளை அப்பமாக்க முடியும். இப்படியாக பிசாசு எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை வசனத்தின்படி வாழாமல் அவர் எப்படியாவது கொன்று விட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு கேள்விகளும் இயேசுவிடத்தில் கேட்கப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவர் பிரதி உத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய சரீர பிரகாரமான உணவாக இந்த சரீரத்துக்கு நாங்கள் உணவை உட்கொள்கிறோம். பாருங்கள், எங்களுடைய ஆவிக்குரிய உணவு தான் இந்த வேதாகம வசனம். இந்த ஆத்மாவுக்கு இருதயத்தை நாங்கள் நிரப்ப வேண்டும், ஆத்மாவை தேற்ற வேண்டும். சங்கீதம் 23 அதிகாரத்துல உங்கள் ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துகிறார். நாங்கள் இந்த உலகத்தில பாவிகளாக பிறந்து அபிஷேகத்தை பெற்று இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த ஆத்ம உணவு, இந்த இருதயத்தை தேற்றுகிற உணவு இந்த வேதாகமத்தில இருந்தால் வருகிறது. தனியே நாங்கள் உணவை மட்டும் தேடிக்கொண்டிருக்க கூடாது. இன்றைக்கு பல மனிதர்கள் இப்படித்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், உணவு, வீடு, வேலை, இப்படியான காரியங்களை தான் இன்றைக்கு அநேகமான மக்கள், இந்த மதங்களில் வாழ்கிற மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தை பெற்ற மக்கள் பாருங்கள், நாங்கள் முதலாவது 6:33 சொல்லுகிறது, மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். இந்த உலகத்தை படைத்தவருடைய படைத்தவரை தேட வேண்டும், இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும், அவருடைய நீதியை தேட வேண்டும். அப்படி தேடும் பொழுதுதான் எங்களுக்கு தேவையான, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ஒரு தேவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் வானங்கள் திறந்து தேவன் ஏற்ற காலத்தில் ஏற்ற மழையை கொடுக்க வேண்டும், அந்த தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த மழை இப்படியாக இந்த பயிர்களுக்காக மனித வாழ்வுக்கு தேவையான அத்தனை காரியங்களுக்கும் இந்த மழை தேவைகிறது. இதை தருகிறவர் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். அந்த தேசத்துல நீதிமான்கள் அதிகளவு இருக்கும் பொழுது அந்த தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசங்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த மத வழிபாடுகள் உள்ள தேசங்கள், துன்மார்க்கங்கள் நிறைந்த தேசங்களில பாருங்கள் அழிவிருக்கும். அங்கு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத தேசங்கள் வறுமையிலே இருக்கும். பாருங்கள், விசேடமாக சோமாலியா தேசத்தை பார்த்தால் அங்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அங்கு வறுமை. பாருங்கள், அந்த தேசத்தில அந்த அவர்களுடைய மத தெய்வங்களாலே அந்த தேசத்துக்கு எது நன்மைகளும் செய்ய முடியாது. பாருங்கள், 3 மில்லியன் கிட்ஸ் மல் நியூட்ரிஷன், உணவு இல்லாமல் இப்படியான பல நாடுகள் இயேசுவை விரோதிக்கிற, இயேசுக்கு எதிராக செயற்படுகிற தேசங்களில இப்படியான வறுமையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறார். ஆனால் தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வரிசிக்க பண்ணி நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை பெய்விக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அந்த சோதோம் கொமோரா அழிக்கப்படும் பொழுது 10 நீதிமான்கள் கூட அந்த தேசத்துல இல்லாத பட்சத்துல அந்த ஊரினை சேர்க்கை பாவம் செய்த அத்தனை பேரையும் சோதோம் கொமோராவை அழித்ததை நாங்கள் வேதாகமத்தில பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அந்த அந்த தேசத்துக்கு ஒரு சேபம் வர வேண்டுமாறு இருந்தால் ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய ஜெபம் தேவனுக்கு, தேவனிடத்துல தூப கலசத்துல எங்களுடைய ஜெபங்கள் போக வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஜெபமாக அந்த மக்கள் இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்படுற ஜெபமாக, இப்படியாக தேவனுக்கு பிரியமான ஜெபமாக நாங்கள் வேதாகமத்தின்படி ஏறெடுக்கும் பொழுது இத்தனை மக்கள் ஒரு தேவனுக்கு பிரியமான ஜபத்தை ஏறெடுக்கிறார்களோ அத்தனை ஜபங்களும் அவருடைய தூப கலசத்துல போய் சேருகிறார். அவர் அதற்கு பதில் கொடுக்காமல் இருக்க முடியாது. அவர் ஒரு நீதி உள்ள தேவன். இவ்வளவு ஜனங்கள்
தேவனுடைய வார்த்தையின்படி ஜெபிக்கிறார்கள். இந்த மக்களுக்காக அவர் அந்த தேசத்துக்கு அந்த மக்களுக்கு அவரால வார்த்தையின்படி நாங்கள் செய்யும் பொழுது அவர்களால் நோ என்று சொல்லவே முடியாது. எல்லாம் எங்களுக்கு தந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். ஜட்ஜ்மெண்ட் புக் பைபிளாக இருக்கிறது. அவர் சொன்ன கட்டளைகள் கற்பனைகளின்படி நாங்கள் வாழ்ந்து எங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் திருத்திக் கொள்ள வேண்டும். எங்களுக்குள்ள குறைவுகளை, ஜப குறைவு, அவரை தேடாத நேரத்தை கொடுக்காத குறைவு, அவரை சுவிசேஷம் அறிவிக்காத குறைவு, இன்னும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம செய்த காரியங்களை மன்னித்து அவரிடத்துக்கு பிரியமாக நாங்கள் ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுது அவர் எங்களை ஆசீர்வதிக்காமல் எங்களுடைய தேவைகளை சந்திக்காமல் அவருடைய வசனம் பொய்யாக ஒரு நாளும் போகாது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினவர். நாங்கள் வார்த்தையின்படி வாழும் பொழுது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம், இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசை தந்து எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து மத்தேயு 4:3 நாங்கள் பார்த்தோம். மத்தேயு 4:5-6 பார்க்கும் பொழுது பாருங்கள், பிசாசு சொல்லுகிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளை இடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். பாருங்க, மத்தேயு 4:6 நேற்று பிசாசுக்கு தெரிகிறது இவர் தேவனுடைய குமாரன் என்று. பாருங்கள், பல மனுஷர்களுக்கு, இந்த மதங்களில் வாழுகிற மக்களுக்கு அவர்கள் தேவனுடைய குமாரன் என்பதற்கு பிசாசு அவருடைய மனதை குருடாக்கி விட்டான். சன் ஆஃப் கோட் என்று முகமதியர்கள் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது பிசாசினுடைய கிரிகைகள். அந்த மதத்துல அவரை சன் ஆஃப் கோட்டாக பார்க்காதபடி ஒரு தடையாக இருக்கிறது. பாருங்கள், பிசாசுக்கு தெரிகிறது, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியம், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளை இடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதி இருக்கிறது. பாருங்கள், சங்கீதத்தில் இப்படித்தான் எழுதி இருக்கிறது, உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். பாருங்கள், இந்த லோகோஸ் வேர்டும் லோகோஸ் வேர்டை நாங்கள் எங்களுக்கு என்ற வேர்டாக எடுத்துக்கொள்ள கூடாது. பரிசுத்தாவியானவர் எங்களோடு பேசுவார். அந்த வார்த்தைகள் தான் ரேமா வேர்டாக இருக்கிறது. தேவன் சொல்லுகிற ரேமா வாட்டின்படி தான் நாங்கள் வாழ வேண்டும். அதற்காக பாருங்கள், இயேசு இப்படி குதிக்க பிசாசு குதிக்க சொல்லும் பொழுது அவதற்கு வேதாகமத்தின்படி 4:7 மத்தேயு உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக இருந்தால். பாருங்கள், இப்படியாக பிசாசுடைய வார்த்தையின்படி பிசாசு எப்பொழுதும் உங்களுடைய வார்த்தைகளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. பல மதங்களில் இன்னைக்கு மதங்களில் டாக்டரினை கன்ஃபியூஸ் பண்ணி பிசாசுக்கு ஏற்ற விதமாக கூட சில டாக்டரிங்களை சில மதங்கள் இயற்றி வைத்திருக்கிறார்கள். பாருங்கள், இப்படி பிசாசு இது பைபிளில் இருக்குத்தானே என்று சொல்லி உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு அந்த அந்த டிசர்ன்மெண்டை தருவார். இது தேவனுடைய வார்த்தையா அல்லது ட்விஸ்ட் பண்ணப்பட்ட வார்த்தையா? பிசாசு தேவனுடைய வார்த்தையை எடுத்து பாருங்களா, ஆதா மூவாளை நீங்கள் மறிக்க மாட்டீர்கள் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் பிசாசுக்கு கீழ்ப்படிந்ததன் நிமித்தம் ஒரு மரணம் வந்தது. பிசாசினால இந்த மனிதர்கள் இன்றைக்கு மறித்த மரணம் பிசாசுக்கு கீழ்ப்படிந்ததன் நிமித்தம் மனுக்குலத்துக்கு மரணம் வந்தது. ஆனால் தேவருக்கு கீழ்ப்படியாமல் போனதன் நிமித்தம் அவர்கள் இந்த மரணம் மனுக்குலத்துக்கு எல்லாருக்கும் வந்தது. அதற்காக தான் இயேசு வந்து இந்த மரணத்தை வென்று சிறந்தார். பாருங்கள், இப்படியாக 3வது சோதனையிலையும்
பாருங்கள் பிசாசு, நீ சர்வாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு அப்பாலே போ, சாத்தானே உன் தேவனாகிய கர்த்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. பாருங்கள், தேவன் தான் அந்த பிசாசை ஏஞ்சல்ஸாக படைத்தவர், அவருக்கு தான் ஆராதனை செய்ய வேண்டும் பிசாசு. ஆனால் அந்த ஏஞ்சல்ஸ்கள் தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டு இன்றைக்கு அவர்கள் பிசாசாக தேவனுக்கு விரோதமாக செயற்படுகிறவர்களாக பிசாசு இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இப்படியாக இயேசு மத்தேயு 4:18 அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். இந்த அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது பிரசங்கம் பண்ணார். இன்றைக்கு இந்த காலகட்டங்களில் வாழுகிற ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதே இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டு வருகிறோம். அப்போஸ்தலர் தொடக்கம் இருந்த கடைசி காலம் வரைக்கும் மனம் திரும்புங்கள், இயேசு வருகிறார், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த கடைசி கால எச்சரிக்கைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

நிறைவாக்குவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்துடுவார். பண்ணல் இயேசுடைய வார்த்தை சொல்லுகிறது, உண்மையாக இதய பூர்வமாக நீங்க கூப்பிட வேண்டும், ஒரு பாவ பாவ மன்னிப்பை கேட்டு கூப்பிட வேண்டும்.

இப்படி ஆனது அவனுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். அவர் பரலோகத்திலே கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை. இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது கூட அவர் கண்ணீரை துடைத்திடுவார், நோய்களை நீக்கிடுவார், பேய்களை எல்லாம் நடுநடுங்க பண்ணுவார், பாவம் எல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார், ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். பாருங்கள், இதற்காகத்தான் இந்த காசை அடிகள் ஆணிகள் காயங்கள் எல்லாம் மனது நாங்கள் பெற வேண்டிய அந்த ஒவ்வொரு அடிகள் காயங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். இதுதான் ரட்சிப்பு. நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும்.

0: சிலுவையில் பட்ட ஒவ்வொரு பாடுகளும் எங்களுக்காக, இந்த மனுக்குலத்திற்காக என்று மனிதன் மதங்களை தேடி போகிறார். ஆண்டவரே, எங்களை நீர் உம்முடைய பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய எங்களை உரிமையை தந்து எங்களை மறுபடியும் பிறங்க வைத்திருக்கிறீரே. உம்முடைய மகனாக மகளாக எங்களை ஒவ்வொருவரையும் மீட்டிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ரட்சிக்கப்படாத ஒரு மக்கள் உம்முடைய சிலுவை நோக்கி பார்க்க மனு குலத்திற்குரிய தண்டனையை இயேசு ஏற்றுக் கொண்டார். எங்கள் ஒவ்வொரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள இந்த பாவ சாபங்களுக்காக நீர் சிலுவையில மரித்திருந்த ஒரு உணர்வோடு உம்மை நோக்கி பார்க்க அவருடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, அவர்களை உம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளும்படியாக, அவர்கள் இந்த நேரத்தில் உணர்வை நீர் அறிந்து கொள்ளும்படியாக எனக்காக அவர் சிலுவையில மரித்தார். அந்த சிலுவையில இருந்த அந்த ஒரு திருடன், இவர் ஒரு பாவமும் செய்யாமல் இந்த அக்கினை தீர்ப்புக்கு உண்டாகினார். நாங்களோ பாவம் செய்தோம் என்ற ஒரு உணர்வை நம்ம நேரத்தில் ஒவ்வொரு மக்களுக்கு கொடுக்கும்படியாக, இப்படியாக அவர் சிலுவையில மரிக்கும் பொழுது அந்த உணர்வை ஏற்படுத்தி நீர் அவரை பரதேசத்தில அந்த மனிதனை பரதேசத்தில சேர்த்தது போல இந்த நேரத்தில் அந்த உணர்வை கொடுக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய பரதேசில சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். பாவங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வேதாகமத்தை வாசித்து அதை நேசித்து எனக்காக அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற உணர்வோடு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேர உண்டான வித்தவனாகி உண்மையும் இயேசு கிறிஸ்து அறிந்து மறுபடியும் பிறந்த வாழ்வை பெற்று உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து செல்வார்கள் என்று இழுத்து கொள்வீராக. துதி கன மகிமை உண்டான வைத்தவனாகி உமக்கு செலுத்தி உம்முடைய அபிஷேகத்தினால ஒவ்வொருவரை நிரப்பி உம்முடைய பரலோக பிரஜைகளாக ஒருவரையும் இவ புத்தகத்தில பேர் எழுதுவீராக. துதி கன மகிமை உண்டான வைத்தவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறீர்கள் என்பது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதிங்க பாஸ்டர். ஆமேன். அந்த பரிசுத்தமான ஆவியானவர் எங்களுக்குள்ள இல்லாவிட்டால் எங்களுக்கு நாங்கள் சகலதும் நாங்கள் எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் இயேசுவானவர் ஒரே பேரான குமாரனை எங்களை கொடுத்து ஆசீர்வதித்த அந்த பரலோக பரிசுத்தமான ஆவிக்கு நாங்கள் எவ்வளவு நன்றி செலுத்தவனும். எங்கேயோ இருந்த, எங்கேயோ வாழ்ந்த, எங்கேயோ அலைந்து திரிந்த எங்களை அவர் தெரிந்தெடுத்தார். அந்த அந்த பரிசுத்தமான ஆவியிற்குள் நாங்கள் வாழ்வதே கத்தர் விரும்புகிறார். அருமையான வார்த்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க பாஸ்டர். தேவனுடைய ஆலோசனையில் நாங்கள் நடக்க வேண்டும் என்று கூறி சில வெளிப்படுத்தலை கற்று தந்தீர்கள். அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களையும் கத்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. காலையிலும் மாலையிலும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் கத்தர் உங்கள் கூட இருந்து உங்களோட தேவையை சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர், நன்றி. காட் பிளெஸ் யூ. ஆமேன், ஆமேன். நன்றி கத்தர். இவளுக்கு இவ்வளவு நேரமாக எங்க கூட இருந்தார். எங்களோட எங்களுக்கு விதவிதமாக ஒவ்வொரு விதமாக எங்களுக்கு அவருடைய கிருபையின் மூலமாக அவருடைய பரிசுத்தமான ஆவின் மூலமாக எங்களுக்கு புதிய வெளிப்படுத்தலை கொடுத்து கற்று தந்தார்கள். ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர்கள் கொடுத்த வார்த்தையின் மூலமாக அவருடைய செய்திகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார். அதுக்கு நன்றி செலுத்துறேன். மகேந்திரன் ஐயா கூட சொன்னார், ஜெபிக்கிற ஜெபம் அவசியம். ஜெபித்து போட்டு சுமார் ரெண்டு நிமிஷம் ஜெபித்துட்டு போறது ஜெபம் அல்ல. அவர்கள் நாங்கள் ஜெபிக்கும் search me o lord see if there are any wicked ways in me if there are any wicked engalukku engalukku kattarukku priyapaduthra anda anda aavi engalukku illa vittal engalukku jebikka mudiyadu oru thara naanga mannikka mudiyavittal jebikka mudiya oru siru penna sari enga seri thookittu vandamanda adu engalukku naanga kattarukku irukra pulliyalukku adu kuttum anapadiya naanga parisumana jeevan jeevathirku kattarangalai alaitu appadi uliyakarar kodandu engalukku seidhiya கொடுத்து இன்னும் அதிகமாக அவர் மேல நாங்கள் அன்பு செய்து அன்பு செலுத்துவதற்கு இந்த ஊழியத்தை கத்தர் திறந்து கொடுத்ததுக்கு நான் நன்றி செலுத்துறேன். கத்தர் மேல நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறும் பொழுது அவர் எங்களை அதிகமாக அவர்களை மறைத்து வைத்து யாவரையும் ஆசீர்வதிப்பார். அப்படியே நான் நன்றி செலுத்துறேன். சரி, அன்பு

0: முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு நாங்கள் அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் எங்களுக்கு புதிய காரியங்களை புதிய வெளிப்படுத்தலை எங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிற. இப்பொழுது மகேந்திரன் ஐயா எதுவும் சொல்ல கூற போறீங்களா?
1: இல்லையே சிஸ்டர், முடிவு செய்யுங்கம்மா.
0: ஓகே, நன்றி நன்றி நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்க மூலமாக நீங்கள் எங்களை ஆசீர்வதித்த அந்த பெரிதான ஆசீர்வாதத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா, நீங்கள் நல்லவர்கள் உறுதியாக பற்றி கொண்டோம் உண்மையாக நம்பியுள்ள உங்களுடைய பூரண சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்து வழி நடத்தி கொண்டு வர்ற உங்களோட மகா பெரிதான அன்புக்கு முதலாவது நன்றி செலுத்தி யாவருக்கும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கருண், சாரி சிஸ்டர் கிரேஸ், ஜே ரஞ்சனுக்கான ஜெபிக்கிறேன். அவங்க அதனை ஜெப வேண்டுதல் எடுத்து வந்தார்கள், அவங்க கூட இருங்கப்பா. அவங்க செய்யற ஒவ்வொரு ஊழியத்திலும் பாட்டுகளும் புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து அவர்களை நான் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். பிள்ளையலே மாண்டவரே, உங்களோட சித்தத்தின்படி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஊழியர்களுக்காண்டு ஜெபித்த சிஸ்டர் ரஞ்சினியர்க்காண்டு ஜெபிக்கிறேன். நாங்கள் யாவருக்கும் அப்பா, இத்தனை பேருக்கு நாங்கள் ஜெபித்த ஆண்டவரே, அந்த ஜெப வேண்டுதலை நீங்கள் எங்களுக்கு ஜெப வேண்டுதலை ஏறெடுத்துக்கும் பொழுது ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு பதில் கொடுத்து ஆயிரம் ஆயிரமாக அவர்களை ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி அப்பா, சிஸ்டர் எஸ்தருக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. ஆமென். அவர்கள் கூறிய மேலானவைகளை நாங்கள் சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு புதிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமேன் அப்பா. கொலேசியர் 3:3-3:1-2 அப்படி முழு சாப்டர்ஸ்லேயும் உள்ள அந்த வார்த்தைகளை கூறி எங்களுக்கு கிறிஸ்து, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை தேடுங்கள் என்று கூறி அருமையான வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார்கள். அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் கசனும் மென்மேலுமாக ஆசீர்வதிக்க வேணும். அவருடைய சாட்சி ஆண்டவர் என்னை தொட்டது என நானும் மரணப்பட தாக்கில் இருக்கும் பொழுது இத்தனை 80% பிளாக்கேட், 90% பிளாக்கேட் என்று சொல்லி என்னை பயப்படுத்தின பிசாசுனாவே என்னை அத்தட்டுகிறேன். அந்த சாட்சிக்கு 2 நிமிஷம் சாட்சி கொடுக்கிறேன். என்னை உயிர்ப்பித்த தேவன், அந்த சிஸ்டை உயிர்ப்பித்த, இன்று வரை அவர்கள் கொடுத்த மருந்துகள் நான் ஒரு நாளும் எடுத்து நான் ரொம்ப ரொம்ப வியாதிகள் ஏற்பட்டு திருப்பியும் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டி வந்துட்டு அப்பொழுது நான் இந்த முள்ளங்கால் படிட்டு ஆண்டுக்கு சொன்னேன், ஆண்டவரே நான் உமக்குரியவள், உம்முடைய பரிசுத்தமான ஆவியின் மூலமா நீர் என்னை சுத்திகரியும், இந்த பாவங்களை மன்னி, யாருக்கு மன்னிக்க முடியாம இருந்தேனோ அவர்களை மன்னி என்று சொல்லி என்னென்ன சேர்ச் சொல்லி என் இருதயத்தை ஆராய்ந்து ஆராய்ந்து ஜபிக்கும் பொழுது கத்தர் எனக்கு சொன்ன, என்ன நான் இப்போ ஒரு மருந்து எடுக்கிறது தான், ப்ரெஷருக்கு ஹார்ட்டுக்கு எடுக்கிறேன், ஆனா அவங்க கொடுத்த மருந்துல அருவாசியும் நான் எடுக்கிறது இல்லை. ஏன்னா நான் அதை எடுத்து நான் அதிகமா கஷ்டப்பட்ட கத்தருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை தான் என்ன குணமாக்கிச்சு. அவருடைய வார்த்தையில நாங்கள் சரண்டர் பண்ணும் பொழுது ஆண்டவருக்கு, ஆண்டவர் இப்பொழுது எங்களுக்கு இன்று மட்டும் நான் கிருபையோடு வாழ்வது அவருடைய சுத்த கிருபை தான். ஏன்னா அவர் தான் எனக்கு உயிர் கொடுக்கிறார். ஏனென்றா அவர் பிகாஸ் ஹி லிவ்ஸ் ஐ கேன் ஃபேஸ் அனதர் டே. அவர் உயிரோடு இருக்கக்கூடிய மறுநாள் எங்களுக்கு சந்திக்க கூடியதா இருக்கிறது. எத்தனை விதமான பலவீனங்கள் வந்தாலும் என்னை பெல்லப்படுத்தி வச்சிருக்கிறார். உன்னதத்தில் உயர்ந்த நான் உன்னை ஐ வில் மேக் யூ ஹெட் நாட் த டெயில், தலையாக்குவேன் வாளாக்க மாட்டேன் என்று கூறிய தேவன் எங்களை ஆசீர்வதி கண்டு என்னையும் என்னை பெல்லப்படுத்தி வந்து வருகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். சாரி, இந்த சாட்சி கொடுத்த என்ற சிஸ்டர் சொன்ன வார்த்தையில ஜீவன் உள்ளது, அதுக்கான அந்த சாட்சியை கொடுத்து என்னை மன்னிக்க டைம் எடுத்து டைம் போய்விட்டது. இருந்தாலும் கத்தர் கொடுத்த வார்த்தையில் நாங்கள் இன்னும் பண்ண முடியாது, நாங்கள் அவருக்கு சாட்சியுள்ளவர்களாக இருக்கணும். அப்படி ஆண்டவரே வந்த ஒவ்வொருத்தரும் உங்களோட திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க பாஸ்டர் சிஸ்டர் பிரிண்டா, அவங்க குடும்பத்தாலே ஆசீர்வதிங்க. மகேந்திரன் ஐயா கொடுத்த அருமையான அந்த ஜபத்தை பற்றி கொடுத்தார் ஆண்டவரே, அருமையான பாட்டையும் பாடினாங்க ஆண்டவரே. அந்த பாட்டுகள் யாவற்றையும் உங்களோட உள்ளத்துல அவருடைய உள்ளத்திலிருந்து வந்த உங்களோட பரிசுத்தமான ஆவி மட்டும்தான் ஆண்டவரே. அந்தபடி ஆண்டவரே நாங்க மாமிசத்துக்குரியவர்களாக நடவாமல் ஆவிக்குள்ளவர்களாக உன்னதமான உங்களோட உயர்ந்த அடைக்கலத்துல எங்களை மறைத்து வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. இந்த மகேந்திரனை பிரதர்லெஸ் சிஸ்டர் ரீட்டா மறைவில் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் நீங்கள் கண்ணோக்கி பார்க்குறீங்களா ஆண்டவரே? அப்பா நீங்கள் பரிசுத்தமாக இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்குவதற்கு அப்பா இது லேசான காரியம் இல்லை ஆண்டவரே. ஆனால் நீங்கள் தான் அவர்களை வழி நடத்துறீங்க. சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்திலே இந்த உபவாச அபிஷேக ஊழியத்தை அந்த கூட்டத்திலே ஆண்டவரே நீங்கள் நடத்தி கொண்டு வர்ற பெரிதான அற்புதங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கவி கவிந்தாக்கு நன்றி செலுத்த அவங்க ஜொபிச்சு பாடல்களை என்ன அருமையாக அவரது பிரசனத்தை நாங்கள் உணரக்கூடியதாக அவர்களையும் கொண்டு எங்களை ஆசீர்வாத கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா யாரும் நான் மறந்து விட்டனோ அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. மற்றபடியாக ஆண்டவரே உங்களோட சித்தத்தின் பண்ணி நடத்துங்க. ரஞ்சினி என்னையும் ஆண்டவரே ஊழியர் கலாக்கு ஜபித்து இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்து ஆசீர்வாத கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். யாவற்றையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தருடைய வார்த்தை கூறுவது கர்த்தரை நம்புறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஆமென் அப்பா. உங்களே அவ்வளவாக சீயோன் பர்வதத்தை போல இன்னும் உறுதியாக உங்களை பற்றி கொண்டு உங்களோட உண்மையிலும் உங்களோட வாக்கு தத்துவத்திலும் நாங்கள் வாழ்ந்ததற்கு எங்களை அதிகமாக உங்களோட திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அதிகமாக எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். யாவத்தையும் உங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. எங்களுக்கு ஒரு தேவ பயத்தையும் தயவையும் கிருபையையும் தாழ்மையாகவும் நாங்கள் நடப்பதற்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய கிருபை தேவை. ஆனால் இப்படி உங்களுடைய கிருபையின் மூலமாக இன்னும் அதிகமாக முடிசூட்டி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். ஏசு நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன். ஓ சாரி. ஆமேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.

இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பின் விடுதலையின் வெளிச்ச நேரம். இணைந்திருக்கும் நேயர்கள் ஆகிய ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த சங்கமம் வானொலியானது கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக 24 மணி நேரமும் கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். தேவனுடைய இந்த வார்த்தைகளுக்கு இணங்க 24 மணி நேரமும் கனேடிய மண்ணிலிருந்து தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம் வானொலி. துதிகளோடும் பாடல்களோடும் தேவ செய்திகளோடும் நற்சிந்தனைகளோடும் தேவ ஊழியர்கள் எம்மோடு இணைந்து வழங்கும் நிகழ்ச்சிகளோடு 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம் வானொலி. தேவனுடைய வார்த்தையை உலகெங்கும் மொடுத்து வரும் ஒரே நோக்கத்தோடு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம் வானொலி. நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பிரியமானவர்களே, எண்ணாகம் 31 இஸ்ரேல் ஜனங்களை விக்கிரக ஆராதனைக்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கு உட்படுத்தின மீதியானியரை முறியடிக்க மோசே படை வீரர்களை அனுப்புகிறார். அந்த படை வீரர்களை தலைமையேற்று நடத்தியது ஆசாரியன் பினேகாஸ். அந்த பினேகாஸ் கையிலே பரிசுத்த பாத்திரங்களும் எக்காலமும் இருந்தன. எக்காலத்தை துணிக்க செய்து மீதியானியரை முற்றிலும் முறியடித்தார். இன்றைக்கு நம்மை சூழ்ந்திருக்கிற விக்கிரக வேசித்தன ஆவிகளை முறியடிக்க கர்த்தர் நம்மையும் பினேகாசாக அழைக்கிறார். வாருங்கள், பரிசுத்தோடு துதியை ஏறெடுப்போம், துதி முழக்கமிடுவோம், எதிரியை முற்றிலும் முறியடிப்போம், ஜெயமெடுப்போம்.

0: ஜெபிப்போ. என் அன்பா நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய கிருபிக்காக நான் நம்மை சோதரிக்கிற சாமி. பரிசுத்த ஆவியானவரே, என் அபிஷேகத்தின் வல்லமைக்க நான் நம்மை சோதரிக்கிற அப்பா. என் ஏசு ராஜாதி ராஜாவே, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை நான் வரவேற்கிற அப்பா. என் அன்பு சகோதரன் தாவீதுக்கு அலை கடல் மேலே அபிஷேக ராகங்கள் மூன்றாவது வாலிமை வெளியீடு செய்த அப்பாவுக்கு கோடி கோடி சோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வாலிம் கேசட்டை கேட்ட ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் நீங்கள் அற்புதங்களை செய்தபடியால் உமக்கு சோத்திரிக்கிறோம் ராஜா. டாடி, இன்னும் என் மௌன கொண்டு நீங்க செய்ய போற காரியம் அது பயங்கரமா இருப்பதுக்காக சோத்திரிக்கிறோம். என் பிள்ளையை கொண்டு நீங்கள் பெரிய காரியங்களை செய்வதாக, இன்னும் பல கேசட்டுகளை வெளியிட முடியும். என் பிள்ளைக்கு அற்புதத்தை செய்யும். இந்த கேசட்டை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் கோடி கோடியாக ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதித்தபடியா உண்மை நாங்கள் சோத்திரிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யும். அன்பு இசை டைரக்டர் தினகர் ஐயா குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிப்பதாக. ஜெயத்தை எடுத்துக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: ஒளிநாடா கிடைக்கும் இடம் சுவிஜி தாவீது இயேசுவே மெய்யான தேவன் ஊழியம், தாமரைப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம், தமிழ்நாடு. தொலைபேசி 9111-316-349.
2: Word of the Lord ஹாலோகிராம் ஒட்டப்பட்ட ஒரிஜினல் சிடிகளையே வாங்கி பயன்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களிடம் எல்லா கிறிஸ்தவ ஆடியோ வீடியோ சிடிகளும், பைபிள் மற்றும் திருவசனம் சார்ந்த பரிசு பொருட்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். Word of the Lord 119 சேமாத்தம்மன் நகர், 3rd செக்டார், கோயம்பேடு, சென்னை 107. தொலைபேசி எண் 044-247-9926. அலைபேசி எண் 9677-8778.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என்னோடு கூட சேர்ந்து. ஒருவேளை நீ தனிமையிலே தவித்துக் கொண்டிருக்கலாம், என் அப்பாவின் கிருபை உன்னை தாங்கும் மகளே. என் அப்பாவின் கிருபை உன்னை வழி நடத்தும். என் அப்பாவின் கிருபை உன்னை நிச்சயமாய் தூக்கி சுமக்கும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 9056070583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும்

இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123, மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494, நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏன் நம்ம சந்தோஷப்படணும் தெரியுமா? வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், கண்ணிகள், பலவிதமான வருத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் எழும்பி வந்த போதிலும் நம்ம ஆராதிக்கிற தேவன் அவைகள் எல்லாவற்றில் இருந்து நம்மை விடுவிக்கிற தெய்வமாயிருக்கிறார். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை விடுவிப்பதற்காகவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதே தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அப்படி நடத்தி இருக்கிறாரே, அதை நினைத்து நம் ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்.

கூட கர்த்தரை துதிப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும். கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போகாது என்று எழுதியிருக்கிறது. நன்றி நிறைந்த இருதயத்தோட கர்த்தரை துதிப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல் கர்த்தாரே கரத்தை பிடித்து நம்மை நடத்தினாரே. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். சேர்ந்து பாடுவோமா? நன்றி சொல்லி பாடுவேன் நாதனே.

அவர்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நன்மை செய்கிற தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மகத்துவமான காரியங்களை என்னாண்டவர் செய்வாராக. ஹல்லேலூயா. நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலின் தேவன் நம்மை காக்கிற தெய்வமாய் இருக்கிறார். பல நாட்கள், ஆண்டுகள், வருஷங்கள் நம்மை விட்டு கடந்து போனாலும் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒருபோது நம்முடைய தேவன் நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, அழைத்த தேவன் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார்.

காக்கிறவர், இரவென்று பகலென்று பாராமல் நம்மை காக்கிறவர். ஒருபோதும் அவர் நம்மை வழி நடத்தாமல் இருந்ததே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா! செற்றில் இருந்த நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்து கண்மலையின் மேல கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். ஆகவே உயிருள்ள நாளெல்லாம் அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிறோம். செற்றிலே இருந்து என்னை தூக்கி எடுத்து என்னுடைய நாவிலே அவரை பாடும் பாடல்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் அல்லவா. கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா!

அவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்காதிருங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் கனம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் சேஷித்து விதமாய் ஆசீர்வதித்து

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சொன்னான். இதுவே அந்த நேரம். கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஒரு புதிய விதத்தில் இப்பொழுதே உங்கள் பேரில் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகத்தின் நிறைவை அனுபவி

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள்

0889-997-8123. மோன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடுகளின் மத்தியிலும் ஒரு தேவ மனிதனால் தேவனை துதிக்க முடியுமா? ஏன் முடியாது? நிச்சயம். ஒன்று மாத்திர நிச்சயம் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நம்ம நல்லா இருக்கிற போது ஆண்டவரை துதிக்கிறத காட்டிலும் பாடுகள் வரும் பொழுதும் வேதனையிலும்
1: சொல்வோமா? ஆண்டவரே, என் மேல் பிரியம்

0: ஆமீன் ஆமீன். இன்று 13ஆம் தேதி 8ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆவணி மாதம் 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 அன்று வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:59 அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் இந்த புதிய நாளையும் ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன் ஆமேன். இந்த நாளுக்கான வசனம், அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 6:18 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வசனத்துக்கூடாக வழிநடத்துவாராக. ஆமேன். அவர் எங்களுக்கு பிதாவாகவும் நாங்கள் குமாரர் குமாரத்திகளாகவும் இருக்கிறோம். அதே வேளையிலே அவர் சர்வ வல்லவர் என்று கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேதாக புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்க அதிகாரங்கள் 1 ராஜாக்கள் 8, எரேமியா 34, பழைய ஏற்பாடிலிருந்து புதிய ஏற்பாடிலிருந்து மார்க்கு 8வது அதிகாரம் இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே அந்த வசனங்களுக்கு ஊடாக வழிநடத்துவாராக. ஆமீன் ஆமீன். வேளையிலும் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்ட் கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையில் எங்களுடன் பாசன ஹோமி லோகன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக் ஆராதனையோடு தேவ ஊழியர் பாசன ஹோமி லோகன் அவர்கள் வழிநடத்துவார்கள். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே அவருக்கூடாக எடுத்து வரப்போகிற ஆராதனைகளுக்காக நன்றி செலுத்தி கொண்டு வார்த்தைகளுக்கூடாக ஜபங்களுக்கூடாக பாடல்களுக்கூடாக துதிகளுக்கூடாக செல்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்துவாராக. துதிகளை ஏற்றுக்கொள்வார்களாக, ஜபங்களையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வாராக. ஆமேன். நாங்கள் இந்த வழியின் தேவ ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் வழிநடத்துங்கள். ஆமேன். கால வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் படிக்கிறோம். வழி நடத்துங்கம்மா.
1: ஆமேன். இந்த வேளையிலே கூட நாங்க செபிப்போம். தகப்பன் ஆகிய தேவனே, இந்த நாளிலும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிறபடியால் உமக்கு சூத்திரம். தகப்பன் ஆகிய தேவனே, நீர் எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரம் சோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து எங்கள் அப்பாவிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. ஆண்டவரே, உம்மிடத்தில் ஒரு வேற்றுமை நிழலும் இல்லையப்பா. அன்றைக்கு ஆண்டவரே செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த நாளிலும் எங்கள் வாழ்க்கையில செய்கிறீங்களதற்காக சோத்திரம் ஐயா ராஜா. உம்முடைய கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பங்களில், எங்கள் சபைகளில், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவராய கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். நாங்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நாங்கள் ஆண்டவரை வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆண்டவரே, எங்கள் களஞ்சியங்கள், கற்பத்தின் கரிகள் கைட்டு செய்யும் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்காக சூத்திரம் தகப்பனே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா, இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வந்தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தீபந்தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வந்தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தீபந்தானே இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ஹாலேலூயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை கொண்டாடுகிறோம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. 7 நாட்கள் அளவும் கூடார பண்டிகையை ஆண்டவரே கொண்டாடுங்கள் சொன்ன தேவனே ராஜா, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் மகு துதி செலுத்தி ஆண்டவரே உம்மை நாங்கள் கொண்டாடுகிறோம் ஐயா. யேசப்பா நீங்க நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் அப்பா ராஜா. ஹல்லேலூயா. கலக்கமில்லே எனக்கு கவலை இல்லே, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். கலக்கமில்லை எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். பாடுவோம். கலக்கமில்லை எங்களுக்கு கவலை இல்லை, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். தகப்பனாய தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. 6 இக்கட்டுகளுக்கு விளக்கினவரே, 7வதிலும் பொல்லாப்பு தொடராதுன்னு சொன்னவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் கர்த்தாவே நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா, நீர் உயிரோடு இருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. என் பிதாவாகிய தேவனே ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவனில் உயிரோடு எழுப்பினீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உயிரோடு இருக்கிற தேவன் ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் சந்திக்கிறீர் ஐயா. ஆண்டவரே அவர்களுடைய தடைகளை நீக்கி போடுகிறீர் ஐயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கி உண்மையில வந்ததையா. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. வென்றாரே சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே, அந்த சாத்தான் மேலே அதிகாரம் தந்தாரே. எங்கள் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார், கண்முன்னே தினம் என்னை நிறுத்தி உள்ளார். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கி நானும் காத்திருப்பேன். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ஹாலேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா இந்த நாளிலே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தடைகள் நீங்கும்படி ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிற தரித்திரங்கள் கஷ்டங்கள் வியாதிகள் ஆண்டவரே தேவனே நிந்தனைகள் அவமானங்கள் நீக்கப்படும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. சிறைச்சாலையிலே ஆண்டவரே தேவனே தகப்பனே அப்பா ஆண்டவரே ஒரு குற்றமும் செய்யாமல் அவதிப்படுகிற ஒவ்வொரு சிறைச்சாலை கைதிகளை நீர் வெளியேற்ற வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே இந்த சுவிசேஷம் ஆண்டவரே உலகமெங்கும் பரம்பி பலன் தர வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே விசுவாச குடும்பங்களப்பா, ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளப்பா உம்மை நம்பி இருக்கிறார்கள், உம்முடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறார்கள், அவர்களுக்கு நீர் பலன் தர வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமத்துக்காக ஆண்டவரே தேவனே அப்பா கிரிய செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உம்முடைய பலன் வருவதாக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே உம்மை சூத்திரிக்கிறோம் ஐயா. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா ராஜா. ஹல்லேலூயா. உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே

0: ஆண்டவரே, தேவர் சகலத்தையும் அறிந்தவர், நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாதப்பா ராஜா. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லையப்பா. நீர் நல்லவரும் உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிற தேவனுமா இருக்கிறீரப்பா ராஜா. இந்த தகப்பனையும் நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவர் என்பதை ஆராதிக்கிறோம், நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. சகல கனத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. ஜீவ தண்ணீரா உமக்குள்ளே வேர் கொண்டு வளரும் மரம் நானே, படர்ந்திடுவேன் நிழல் தருவேன், பறவைகள் தங்கும் விடாவேன், உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். அடித்தளம் இரட்சகர் இயேசுவின் மேல் அமைந்து உயரும் கட்டிடம் நான், பெருங்காற்றும் அசைப்பதில்லையே, பெருமழையோ பிரிப்பதில்லையே, உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்போஸ்தலர் 10:32 சொல்லப்படுகிறதப்பா, நீர் நன்மை செய்கிறவராயும் ஆண்டவரே பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படி ஆண்டவரே நீர் சுற்றி திரிந்திரப்பா ராஜா. என் தகப்பனி ஆவியானவரே, உம்முடைய வல்லமையினால் எங்கள் ஆண்டவராய் இயேசுவை நிரப்பினீரப்பா ராஜா. அவர் நன்மை செய்கிறவரப்பா. பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் ஆண்டவர் விடுவிக்கும்படி சுற்றி திரிகிற தேவனப்பா ஆண்டவரே. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரோட ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிறதற்காக சூத்திரம் ஐயா. இருள் என்கிற தரித்திரம் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போவதாக, இருள் என்கிற வியாதி இயேசுவின் நாமத்தினால் அகன்று போவதாக ஆண்டவரே. தேவனே தகப்பனே, இருள் என்கிற தடைகளப்பா ஆண்டவரே முன்னேறி செல்ல விடா முடியாதபடி தடவனுகிற எல்லா தடைகளும் ஆண்டவரே, இருள் என்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால் அகற்றப்படுகிறதப்பா ஆண்டவரே. உமக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே பிள்ளைகளை ரட்சிக்கிறீர், வாலிப பிள்ளைகளை ரட்சிக்கிறீர் ஐயா. ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை விடுதலையாக்கி அன்பின் குமார ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிற என் பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா இந்த தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை ரட்சியும் ஐயா, விசுவாச குடும்பத்தில இருக்கிற வாலிப பிள்ளைகளை ரட்சியும் ஐயா. ஆண்டவரே டிப்ரெஷன்லயும் ஆண்டவரே ட்ரக்ஸிலும் இருக்கிற வாலிப பிள்ளைகளை ரட்சியும் ஐயா ராஜா. முக்கு சூத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. இயேசுவே என் தலையானீர், நானோ உமது உடலானேன், உம் நினைவு என் உணவு, உம் விருப்பம் என்ன, உம்மில் நான் வாழ்கிறேன், உனக்குள்ளே வளர்கிறேன். ஆண்டவராகிய தேவனே, சரீரத்திலே பசி உண்டாயிருக்கிறது போல உம்முடைய அதிகமான பசி உண்டாயிருக்கும்படி செவிக்கிறோம். எரேமியா சொன்னது போல உம்முடைய வார்த்தை கிடைத்தவுடன் நான் உட்கொண்டேன் சொல்லப்படுகிறது ராஜா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்கிற மன்னாவை அனுதினமும் ஆண்டவரே உட்கொள்ள நீர் எங்களை கிருப தரவிடமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் இப்பொழுதும் அந்த ஆண்டவரே வாஞ்சையும் பசியும் தாகவும் ஆண்டவரே தேவனே எங்களுக்குள்ளே இருக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையில எங்களுக்கு பசிதாகம் இருக்கும்படி செவிக்கிறோம். எங்களை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் அலங்கரியும் ஐயா. உம்முடைய வல்லமை ஆண்டவரே வல்லமை கர்த்தருடையதப்பா ராஜா, வல்லமை தேவனுடையதப்பா ராஜா. அந்த வல்லமை எங்கள் மத்தியில ஊற்றுவீராக. ஆவியானவரே உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில ஊற்றுவீராக ராஜா. ஆண்டவரே தரித்திரர்கள் ஆண்டவரே விடுதலை ஆகட்டும். எங்கள் ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிறேன். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தேவனங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறீரப்பா. நறுங்குண்ட நொறுங்குண்ட ஆவி என்னை தள்ளாட விட மாட்டீரப்பா. என் தகப்பனாய் தேவனே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா. செடியான உம்மோடு இணைந்து விட்டேன், கொடியாய் படர்ந்து கனி தருவேன், இலைகள் எல்லாம் மருந்தாகும், கனிகள் எல்லாம் விருந்தாகும், உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்காக வளர்கிறேன், உமது வார்த்தை எனக்குள்ளே உந்தன் ஆவி என்னோடே மீட்பளிக்கும் நறுமணம் நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ராஜா தகப்பனே, அப்பா நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா. ஆண்டவரே நாங்கள் பிள்ளைகள் ஆனா சுதந்திரரும் ஆமே ஆண்டவரே. அப்பா ரோமர்கள் நிறுவத்திலே சொல்லப்படுகிறது ஆண்டவரே, தேவனே சுதந்திரமானது கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு வருகிறது என்று. ஆண்டவரே சுதந்திரமானது கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு வருகிறதப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபையை விசுவாசத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம் அப்பா. ஆண்டவரே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவிந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது என்று வாக்களித்தீரே. என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாதுன்னு சொன்னீரே ராஜா. உமை சோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் எங்களை நிரப்பும் ஐயா. எங்கள் ஆவியானவரே உம்முடைய பிரயோஜனத்துக்கு எங்களை ஆண்டவரே பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் ஐயா. தடைகளை நீக்கி விடும் ஐயா. சத்துடைய வல்லமைகளை முறித்து விடும் ஐயா. சாத்தானுடைய அதிகாரங்கள் நீங்கி போவதாக ராஜா. ஆண்டவரே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா. ஆண்டவரே சோத்திரங்களினால் கிருபை பெருகுமென்று சொல்லி இருக்கிறீங்களா ஐயா. அநேகருடைய சோத்திரங்களினால் கிருபை பெருகிறதப்பா. நாங்கள் எல்லோரும் சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா. ஆண்டவரே சுதந்திரமானது கிருபையினால் வரும்படிக்கும் ஆண்டவரே தேவனே, அது விசுவாசத்தினால் வருகிறதப்பா. ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இல்லாதவர்களை இருக்கிற போல் அழைக்கிற தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே ஆபிரகாமுக்கு மகிமையை செலுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஐயா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஐயா. தடைகள் நீங்கி போகிறது ஐயா. சத்துடைய வல்லமைகள் முறிக்கப்படுகிறது. சாத்தானுடைய அதிகாரங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுகிறதப்பா. தடைகள் விலகி போறதப்பா. சத்துருவின் வல்லமைகள் விலகி போறது ஐயா. சாத்தானுடைய அதிகாரங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போறது ஐயா. ஆண்டவரே தேவனே, நீரே எங்கள் வழிகளை சீர்படுத்துகிறவர் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் சேர்ந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலையும் உண்டு ஆண்டவரே. ஆவியானவரே எங்களை அபிஷேகம் ஐயா. ஆண்டவரே ஆவியானவர் எங்கள் மேல் தங்கி இருக்கிறீர். ஆண்டவரே தரித்திரனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தேவனங்களை அபிஷேகம் பண்ணினீர். இறுதிய நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்ட எங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் எங்களை ஆவியானவரே. ஆவியானவரே எங்களை அபிஷேகம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்கள் வாழ்க்கையில செய்கிறவரே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீரக்கிரியாய், இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்து விடும், எங்களின் குற்றங்களை எரித்து விடும். ஆண்டவரே மறவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும், துணியரமான பாவங்கள் எங்களை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். ஆண்டவரே மனுஷன் முகத்தை பார்க்கிறான் ஐயா, எங்களை இருதயங்களை காண்கிற தேவனப்பா. ஆண்டவரே உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நீர் ஆண்டவரே உம்முடைய உண்மையை விளங்காமல் இருக்க மாட்டீரப்பா. என் தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறேன். ஆபிரகாமுக்கு சொன்னீர் ஐயா, எனக்கு முன்பாக உத்தமனாயிருக்கிற ஆண்டவரே அப்பா. எல்லா காரியங்களிலும் உத்தமத்தோடு நடக்குங்களுக்கு திருவதாரம் ஐயா. ஆண்டவரே சுதந்திரமானது கிருபையினால் வரும்படிக்கு விசுவாசத்தை கொண்டு வருகிறதப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய ரத்தத்தினால எங்களை ஆவியாத்து மசரம் ஆண்டவரே கழுவப்படுவதாக. என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியான் உங்களுடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் மேலும் எங்களுக்குரிய எல்லாவற்றில் மேலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஹலேலூயா. இயேசாயின் நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும் யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்துக்கு, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி மயமான நாவுகளாலே அப்போஸ்தல் மேலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஹலிலூயா. ஆவியானவரே நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை செய்ய எங்களுக்கு கிருபதாரும் ஐயா ராஜா. இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ கிருபை கூட இருப்பதாக. அதிசயமான அற்புதமான காரியங்களை நீர் எங்கள் வாழ்க்கையில செய்கிறபடியாலும் நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். ஐயா, நான் ஒரு இன்றைக்கு ஒரு வீட்டு விசிட்டிங் போய்கொண்டிருக்கும் போதுதான் ஜெபிச்சு கொண்டு வைக்கிறேன். மன்னிச்சு கொள்ளுங்க, இதோட நான் நிப்பாட்டுறேன். தொடர்ந்து உங்களுடைய ஊழியங்கள் தொடர்ந்து நடக்கட்டும். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் துதிகளோடு பாடல்களோடு வழிநடத்தி ஆசீர்வதித்த உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக கர்த்தரை சித்தமானால் நாளை காலை வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. God bless you. Amen.
0: Amen. Bless you everybody.
1: Amen. Amen. அருமையானவர்களே, காலை நேர அபிஷேக ஆராதனையிலே தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுதும் இங்கே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையையும் பிசினஸ் காரியங்கள் செல்லுகின்ற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான உலக நாடுகளுக்கான ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல இருக்கிறோம். தேவ ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஆயத்தமாகவும் கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இன்று 13ஆம் தேதி 8ஆம் மாதம், 13ஆம் தேதி ஆவணி மாதம், 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:20, அதிகாலை காலை மதியம். வரவேற்கிறோம் இன்றைக்கான வார்த்தை. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். உங்களுக்கு எப்பொழுது கர்த்தரை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கின்ற பொழுது, அவரே எங்கள் படைப்பின் தேவன், எங்களுடைய பிதா என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர் எங்களுக்கு பிதாவாயிருப்பார், நாங்கள் குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்போம் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். சர்வத்துக்கும் அதிகாரி ராஜா ஆகிய கர்த்தர் கூறுகிறார். ஆமேன். 2 கொரிந்தியர் 6:18 கூறப்பட்ட

0: அனுப்பி தந்திருக்கிறோம். தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற அந்த காரியத்தை கூட அனுப்பி தந்திருக்கிறோம். அவற்றை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என விசுவாசிக்கிறோம், கேட்டிருப்பீர்கள் என விசுவாசிக்கிறோம். அவற்றை அனுப்பி தருகிற ஊழியர்களுக்காக இங்கே வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள், நாங்களும் அவற்றை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். இணைய போகிற ஊழியர்களையும் கர்த்தர்தாமே வரவே வழி நடத்துவாராக. அன்றைய நாளிலே தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் சற்று முன்னதாக முடித்து கொண்டதாலே பலர் இன்னும் இணையவில்லை, 8:30 இணைவார்கள். நாங்கள் இந்த வேளையிலும் அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையில் எங்களுடன் சகோதரி ஜனர் கூட இணைந்திருக்கிறார்கள். அவர் ஜபிக்க முடியுமா தெரியவில்லை. அவர் இன்னொருவருடைய வீட்டிலே இருக்கிறார். அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் இணைந்திருக்கிறார்கள். ஜெபிக்க முடியுமானால் ஜெபிப்பார்கள். அத்தோடு மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள். எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு மீதியான ஊழியர்களை நாங்கள் அவர்கள் வருகின்ற பொழுது வரவேற்போம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சகோதரி டாலியிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். கர்த்தரை கருத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. மீதியாக வெளியே போகிற ஒருவருக்கும் அழைப்பை கொடுப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி டோலி அவர்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். ப்ரைஸ் தி லார்ட். அம்மா ப்ரைஸ் தி லார்ட். டோலி
1: இருந்தாலும்
0: சிஸ்டர் மேகரா,
1: மீட்டிங் இருக்குமான்னு நான் ஜெபிக்கிறேன் இப்ப.
0: வழி நடத்துங்கள். அதனை தொடர்ந்து தேவ ஊழியர் வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன். டாலி ஆரம்ப ஜெபத்தை எடுத்து வாருங்கள்.
1: விசாலத்திலே வைத்தார் நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. மனுஷரை நம்புவதை பார்க்கிறேன். தேவன் மேல் தற்றுதலா இருப்பது நலம் என்று கூறிய ஆண்டவரே, நாங்கள் உங்கள் மேல அதிகமாக நெருங்கி ஜீவிப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு புதிதான கிருபைகளை கொடுத்து ஒவ்வொருவர்களையும் பலவீன உள்ளவர்களுக்கு பலனை சத்துவத்தையும் கொடுத்து இந்த காலை நேரம் ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பங்களை அங்கீகரித்து எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு அநேகருக்கு சாட்சியா இருப்பதற்கு ஆண்டவரே யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இலங்கை தேசத்துக்கான ஜெபிக்கிறேன். அங்குள்ள பிரச்சனைகளுக்காண்டும் அங்குள்ள மக்கள் சிலர் ஆண்டவரே இந்த பஞ்சத்தினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. விளைபொருள்கள் ஏறி கொண்டிருக்கிறபடினா ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே பசி தாகமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அப்ப ஏழை மக்களை இறங்கும்படியாக கேட்கிற ஆண்டவரே, ஏழைக்குல நீங்க அற்புதம் செய்யற தகப்பனா இருக்கிறீங்க. உங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும். மனுஷரால செய்ய முடியாத காரியங்களை செய்யுங்கப்பா. சபைகள்ல ஒரு பெரிதான ஒரு எழுப்புதலை கொடுத்து ஆண்டவரே மக்களை உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நேற்று மீண்டும் மாறாவதே இன்றும் எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று கூறியபடி உங்களே மகிமைப்படுத்துவதற்கு இந்த காலை நேரம் நாங்க வந்து நிக்கிறோம் அப்பா. திருப்பாதத்துல வந்து நிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எல்லாருடைய கண்ணிகளையும் கண்ணீர்களையும் துடைத்து அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஜீவியன் ஜீவிப்பதற்கு ஆண்டவரே தேசமே மக்கள்ந்த கழிக்குறு. நான் உனக்கு அற்புதம் செய்வேன், பெரிதான காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தகப்பனே, இந்த காலை நேரம் யாவரும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதற்காக யாவரையும் அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்து. உங்களுக்கே கனமும் மகிமையும் கொடுத்து யாவரையும் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். சாரி பிரதர், எனக்கு ஒரு மீட்டிங். ஹலோ,
0: நன்றி அம்மா. நீங்கள் கடந்து செல்லுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி மேகலாவாஸ் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு சகோதரி சிசிலி அம்மா லண்டன் யூகேலிருந்தும் வந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் சகோதரி மேகலாவாஸ் அவர்களிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோடம்மா. ஆமீன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
2: ஹாலேலூயா.

0: அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தகப்பனே, இந்த காலை வேளை, மாலை வேளை, மதிய வேளைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன். இம்மட்டுமா எங்களை விடுதலையாக்கி பாதுகாத்து வழிநடத்தின தேவாதி தேவனன், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களை நித்தமும் நடத்தி மகாவறட்சியான காலங்களில் எங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி எங்களை நினைநுள்ளதாக்குவார். நாங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றைப் போலவும் இருக்க செய்கிறவர் எங்களுடைய தேவாதி தேவனும் ராஜாதிராஜனுமாயிருக்கிறார். அவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும். நாங்கள் அவரை துதித்து அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி அவருடைய நாமத்தை எப்பொழுதும் மகிமைப்படுத்துவோம். இந்த வேளையில ஒவ்வொரு விண்ணப்பமாக தேவனுடைய பாதத்துல நாங்கள் வைப்போம். ஒவ்வொரு நாளும் வைக்கிற விண்ணப்பத்துக்கு தேவாதி தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறபடினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன ஒரே ஒரு தேவன் அவர். அவர் தாமே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறபடினால் கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில நாங்கள் முதலாவதாக நாங்கள் ஜெபிப்போம். இந்த உலகம் முழுவதிலும் இந்த ஆறு கண்டத்திலும் காணப்படுகிற ஒவ்வொரு ஜாதி ஜனங்கள் பாஷைக்காரர் மத்தியிலும் இயேசுவுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அவர்கள் தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். அவர்களுடைய இதயத்தின் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அவர்கள் தேவனை அறிந்து கொண்டு தேவன் தான் இந்த உலகத்துக்கு ராஜா, அவர் தான் வரப்போகிறவர், அவர் தான் எங்களை ரட்சிக்கிறவர், அவரை தவிர வேறொருவரும் இல்லை என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக அவருடைய உள்ளங்கள் திறக்கப்பட வேண்டும், கண்கள் திறக்கப்பட வேண்டும். இதயத்தின் ஆழத்தில் இயேசு அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் முதலாவது ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிப்போம். இந்த உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அதற்காக நாங்கள் முதலாவதாக ஜெபிப்போம். அதற்காக சிஸ்டர் ஐரின் அவர்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க.
1: ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அப்பா, இலக்கத்தின் கிருபையின் தேவனே, மக்கூடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா, அந்த நேரத்துக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் தேவனங்களை பாதுகாத்து கொண்டபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, தேவனங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே, அப்பா, சொல்லப்பட்டதான விண்ணப்பத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தேசம் முழுவதும் அப்பா, ஐந்து கண்டங்களிலும் இருக்கிற ஜனங்கள் கர்த்தாவை அப்பா உண்மை அறிந்து கொள்ள நீங்கள் உதவி செய்ய தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி, நன்றி ராஜாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உண்மை அறியாத ஜனங்கள் கர்த்தாவை உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்ய தகப்பனே. அப்பா, வார்த்தையை கொண்டு அவர்களோடு பேசும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம். அவர்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தேவன் அனுப்பும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தேசம் முழுவதும் கர்த்தாவே. அப்பா, நல்ல சுவிசேஷம் மிஷனரிகள் எழும்ப தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவை அப்பா, அநேக கிராமங்கள் எல்லாம் கர்த்தாவை, கிராமத்துக்கெல்லாம் இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத அநேக கிராமங்கள் இருக்கிறது கர்த்தாவை. இந்தியா தேசத்திலே 3 லட்சம் கிராமங்கள் இருக்கிறது கர்த்தாவை. அதே போல இலங்கை தேசத்திலும் கர்த்தாவே, அநேக ஸ்டேட் பக்கங்கள்ல எல்லாம் அநேக இடங்கள் இருக்கிறது கர்த்தாவே. அப்பா, அந்த இடத்துல எல்லாம் ஜனங்கள் இருக்கிறாங்களான்னு கூட தெரியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா, அவங்க எல்லாம் இயேசு யாருண்டே அறியாத வண்ணமா இருக்கிறாங்க ராஜாவே. அப்பா, சொல்கிற ஆண்டவரே. அப்பா, அவங்களுக்கு எல்லாம் வேண்டிய சுவிசேஷம் சென்றடையத்தக்கதான வழி வாசல்களை தேவன் நீங்க திறந்து கொடுக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மை அறியாத அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, விக்கிரக ஆராதனையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே அப்பா, ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா, உம்முடைய அந்த விலைமதிப்பற்ற அந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. அதை எல்லா ஜனங்களும் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை பாராட்டும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கர்த்தாவே, அந்த ரட்சிப்பை ஒவ்வொருவரும் அனுபவிக்கணும் ஆண்டவரே. உம்முடைய அந்த மாறாத அன்பை ஒவ்வொருவரும் அனுபவிக்கணும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரமையா, நன்றி செலுத்துகிறோம். முத நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. முத நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, அப்பா, எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்குதோ, கேட்கப்படாமல் இருக்கிறார்களோ, அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா, அப்படியே கர்த்தாவே அந்த ரட்சிப்பை ருசிப்பாக்க தேவன் கிருபை கொடுங்க, உங்களுடைய அன்பை ருசிப்பாக்க, அந்த ஜனங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, இந்த மண்ணிய கர்த்தாவே அநேக காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க கர்த்தாவே. அநேக விக்கிரக ஆராதனைகள், அநேக வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கும் போது அவங்களிடம் இதே இருதயங்கள் திறக்கப்படணும் ஆண்டவரே, அவங்கள் கண்கள் திறக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கண்கள் அவரே அவங்களே நோக்கி இருக்கத்தக்கதா என கிருபையை கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா அநேக சுவிசேஷர்கள் எழும்பணும், தேசம் எங்கிலும் ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியாச்சு பேக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வருகையில எந்த ஒரு பிள்ளைகளும் கர்த்தாவை கைவிடாத படிக்க கர்த்தாவை மூடு வரத்தக்கதான கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு தேசங்களுக்கும் தேவன் கொடுக்கும்படியாச்சு பேக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. இந்த தேசங்களிலே கர்த்தாவே ரசிக்கப்படாத ஒவ்வொரு ஜனங்களும் ரசிக்கப்பட தேவன் உதவி செய்ய உங்களுடைய வார்த்தையை கொண்டு பேசுங்க தகப்பனே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. வானொலி மூலமாக கர்த்தாவே, அப்பா இணையதளம் மூலமாக கர்த்தாவே, அநேக காரியங்கள் இந்த நாட்களிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் இந்த ஜனங்கள் கடினமான எழுதுதயத்தை வைத்துக் கொண்டு கர்த்தாவே அப்பா மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அந்த கடினமான இருதயங்களை எல்லாம் தேவன் லேசாக மாற்றுங்க தகப்பனே. அவர்கள் உணர்ந்து தக்கதான கிருபையை அவர்களுக்கு தேவன் கொடுக்கும்படியாச்சு வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எல்லாம் உம்ம கூடும் ஆண்டவரே. இதெல்லாம் லேசான காரியங்கள் ஆண்டவரே. அப்பா உம்ம கூடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே. அப்பா வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற நீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய வழி வாசல்களை தேவன் திறந்து கொடுக்கும்படியாச்சு வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசம் எங்கிலும் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிப்பை காண தேவன் உதவி செய்யும்படியா சிபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அதுல ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அண்ணா ரீட்டா சகோதரி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திங்க தகப்பனே. அப்பா ஜன சகோதரிக்கா சிபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்க போயிருக்கிறதான அந்த காரியங்களை நேர்த்தியும் கிரமமாய் செய்து முடிக்க தேவன் உதவி செய்யுங்க. அவங்களோடு கூட இருங்க. அவங்களுக்கு வேண்டிய அப்பா ஸ்தோத்திரம் நல்ல ஆலோசனைகளை தேவன் கொடுக்கும்படியா சிபிக்கிற இருக்கிற இடத்துல தேவன் உங்களுடைய பாதுகாப்பு கரம் அவங்களோடு கூட இருக்கும்படியா சிபிக்கிற இந்த இணைப்பிலே இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ அந்த காரியங்கள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இணைப்பிலும் கர்த்தாவே அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு கர்த்தாவே உமது பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்க தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வர முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுடைய தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே வந்து கலந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா இதுவரை ஜெபித்தவர்கள் இனி ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தேவன். நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. என்னை தாழ்த்தி உமை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நல்ல
0: ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டு பது கொடுக்கிற தேவனாய் இருக்கிறவனாலே சோத்திரம். அவருடைய நாமம் மகிமை உள்ள நாமம். அவருடைய நாமத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்திருக்கிறார்கள். அவருடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படவில்லை. நாங்கள் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ஜாதிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பாதத்துல நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த விண்ணப்பங்கள் தேவனுடைய சன்னிதானத்துல எட்டி இருக்கிறவனாலே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. இதற்காக ஜெபித்த சகோதரியை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய குடும்பங்கள், அவருடைய தேவைகள், அவர் செய்கிற ஊழியங்கள் யாவையும் தேவன் கனப்படுத்தி ஆசீர்வதித்து அவர்களை மென்மேலும் உயர்த்துகிறபடியினாலே தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹாலேலூயா ஹாலேலூயா. அடுத்த நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். இந்த ஆறு கண்டங்களையும் சூழ தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் நிறைவேற வேணும். இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் பூமி அதிர்ச்சிகளும் பூகம்பம் பூமி அதிர்ச்சியா, இந்த மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு என்று சொல்லி ஒவ்வொரு காரியம். அதே நேரத்துல ஆஸ்திரேலியா பகுதியில நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா, ஆஸ்திரேலியாவில் எடுத்து பார்த்தோம்னா, அந்த இடத்துல எல்லாம் திடீர் திடீரென்று தீப்பற்றி அந்த இடமெல்லாம் காடுகள் அழிக்கப்படும். அது அதே நேரத்தில் அந்த இடத்துல சூழ இருக்கிற ஜனங்களுடைய வீடுகளும் அழிக்கப்படுகிறது. அதே போல இந்த நாட்கள்ல ஜெர்மன் பகுதிகளில் கூட தீப்பற்றினதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த காலநிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது. இது கடைசி காலம் என்பது நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் தேவன் சொல்லி இருக்கிறார், அவர் வருகிற வேளையில நாங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அதனால நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அதே நேரத்தில் இந்த சூழ்நிலைகள் காலநிலைகளுக்காக நாங்கள் ஒரு விசை ஜபிப்போம். ஏனென்றால் இந்த அதிகமான ஜனங்கள் தேவனை அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள மட்டும் அவர்களுக்கு ஒரு சேதமும் வரக்கூடாது என்று நாங்கள் ஜபிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட அழிவுகள் வருகிற வழியில வீடுகள், பொருளாதார காரியங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் எல்லாமே அழிக்கப்படுறது. அதுக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரிடத்து மண்டாடுவோம். தேவனே, இந்த சூழ்நிலைகள் காலநிலைகளை எல்லாம் உம்முடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கிறதப்பா, அவை ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், இந்த ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்படுவோம். இதுக்காக பாஸ்டர் அண்டன் ராஜ் நாயம் அவர்கள் ஜெபித்துக் கொள்வார்கள்.
2: மெய்த்தேவனே, இந்த உலகத்தை படைத்த தேவனே, இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலங்களில் நடக்கிற காலநிலை சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த மக்கள் மனம் திரும்பும்படியாக தீமைகள்ல இருந்து உம்மை கண்டுகொள்ள மெய்யான தேவன் ஒருவர் இந்த உலகத்துல இருக்கிறார். இந்த உலகத்தை படைத்த தேவன் நீர்தான் என்பதை இந்த உலக மக்கள் முழுவதும் அறிந்து கொள்ள இந்த காலங்களில நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் பொருளாதார காரியங்களில, உலக காரியங்களில அதிக அளவு இன்றைக்கு மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள் இப்படியாக உலகத்தை தேடி ஓடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி, மத்தேயு 6:30 13 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியையும் தேடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை, நீதியையும், இமைக்கு பின்பு மறுமையில நாங்கள் வாழப்போகிற குடியிருப்பு பரலோகமாக இருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களை வந்து அழைத்து செல்ல இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த மக்களும் ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் அந்த அக்கினியும் கந்தமெரிகிற கடலில வேதனை உள்ள இடத்துல போகாதபடி அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதலை கட்டளையிடும்படியாக பல தேச மக்கள் இன்றைக்கு ஒவ்வொருகளின் ஊடாக சண்டைகள், யுத்தங்களுக்கூடாக, இப்படியான தீமையான பொருளாதார பிரச்சனைகளுக்கூடாக, காலநிலைகளுக்கூடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுகிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. இயேசுவே, நீர் அந்த படகில இருந்த பொழுது காற்றையும் கடலையும் அதட்டினது போல இந்த காலத்துல நடக்கிற காரியங்களை மக்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்றதாக அடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் ஒவ்வொரு கண்டங்களின் மேலும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ரட்சிப்புக்கான வழிகளை, வாசல்களை அந்தந்த தேசங்களில உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மக்கள் எல்லாரும் மனம் திரும்பி ஒரு எழுப்புதலை காண, இயேசுதான் ரட்சகர் என்பதை, இந்த உலகத்தில் உள்ள அப்போஸ்தலர் 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை ஒவ்வொரு மக்களும் இந்த காலத்தில் அறிந்து கொண்டு உம்மை நோக்கி பார்க்க, உம்மிடத்திலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதங்களை, உம்மிடத்திலிருந்து வருகிற அந்த பரலோக பாக்கியத்தை அவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் இந்த காலத்தில் ஆயத்தப்பட்டிருக்க, விழித்திருக்க, ஜபித்திருக்க, உமக்கு பிரியமான வாழ்வு வாழ, அன்று 10 கன்னிகளில் 5 கன்னிக்கைகள் ஆயத்தமாக இருந்தார்கள் மணவாளன் வருகையில், அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமாயிருக்க, ஒவ்வொரு புதிய விசுவாசிகளையும் ஆயத்தப்படுத்த எங்களோடு நீர் இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளை கால நிலைகளை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து இந்த உலகத்தில் உள்ள அத்தனை தமிழ் மக்களும் ரட்சிக்கப்பட அவர்கள் இந்த வானொலியை கேட்டு உம்முடைய வார்த்தைகள் ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்க நடத்துகிற ஒவ்வொரு சிஸ்டருக்காக, ஜெனன் சிஸ்டருக்காக இப்படியாக ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் கூட இரும். உம்முடைய ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தோடும் செய்த அந்த பரலோக பாக்கியத்தை அடைய ஒவ்வொரு மக்களுக்கும் உதவி செய்யும். துதி கன மகிமை ஒன்றானமை தேவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறது நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். தேங்க்யூ பிரதர். இயேசுவின் நாமத்தினாலே உங்களோட ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பாஸ்டர் எந்தெந்த இடத்துல ஊழியம் செய்கிறாரோ, என்ன காரியம் செய்கிறாரோ, அவருடைய குடும்பம் குடும்பமாக தேவன் ஆசீர்வதித்து அவர் ஊழியம் செய்கிற இடங்கள்ல அநேக ஜனங்கள் இன்னுமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒருமனப்பட்டு அவருக்காக நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறேன். அதே போல இந்த வேளையில அடுத்ததாக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஊழியத்தை செய்கிற எப்படிப்பட்ட ஊழியமாக இருந்தாலும் கர்த்தருக்கென்று ஒரு ஊழியம், ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் அதை கனம் பண்ணுவார் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற படி நாங்கள் என்னென்ன காரியங்கள், என்ன ஊழியம், ஒரு சர்ச்சில இருந்து அந்த சர்ச் கூட்டி அந்த சேர்ஸ் எல்லாம் அந்த ஒழுங்குபடுத்தி வைக்கிறதே ஒரு பெரிய ஊழியம். எப்படிப்பட்ட ஊழியங்களை யாரு செய்தாலும் அவர்களை தேவன் ஆசீர்வதித்து கனப்படுத்துகிறவர். ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிப்போம். அதே நேரத்தில் அவர்களுக்காக ஜெபிப்போம். ஏனென்றா ஊழியம் செய்கிறவர்கள் எத்தனையோ தடைகள் வரும், எத்தனையோ அப்பச்சொல்கள் வரும், எத்தனையோ பிரச்சனைகள் வரும், எத்தனையோ ஆக்கல்ற தேவைகளை இவங்க சந்திக்க வேண்டி வரும். அப்படிப்பட்ட காரியங்கள் அநேகம் இருக்கிறது. இப்ப அந்த சங்கமம் வானொலி எடுத்துக்கொண்டா அதுல எத்தனையோ காரியங்கள், தேவைகள், பணத்தேவையிலிருந்து எல்லாம் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் அதே நேரத்துல ஊழியர்களுடைய தேவை இருக்கிறது. மனித தயவு வேணும், எல்லாவற்றையும் தேவன் கொடுக்க வேணும் என்று நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிப்போம். இந்த விண்ணப்பத்துக்காக யார் ஜெபிக்கிறது கொடுக்கல?
3: சுசிலியா அம்மா,
0: சிஸ்டர் சுசிலியா ஜெபித்துக் கொள்ளுங்க.
4: ஓகே சிஸ்டர், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, நாங்கள் ஜெபிக்கும் போது உங்களோட கூட இருந்து துணை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, ஆலோசனை கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அன்பான தகப்பனே, ஒவ்வொரு இடமாக ஜெபிக்கிற வல்லம் ஏற்றந்தவரே சூத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, இந்த நாடு நாடாக ஜெபிக்க வல்லமே தந்தவரே உமக்கு சூத்திரம் அப்பா. தகப்பனே, நல்ல ஆலோசனைகளை தாரும் தகப்பனே. அப்பா தகப்பனே, நல்ல சிந்தனைகளை

இந்த தீங்குகளெல்லாம் தீரை செய்தின் தகப்பனே. ஆவியானவரே தவிக்கிறவர்கள் மேல் இரக்கம் காட்டும் தகப்பனே, நல்ல ஆலோசனையை கொடுந்த தகப்பனே. ஆவியானவரே இந்த சங்கமவானல் என்னீர் ஆசிர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த சங்கமவனில் வானொலியை நீர் சிறப்பாக நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, அவருக்கு நல்ல ஆலோசனையை நீர் இன்னும் மென்மேலும் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா பிதாவே, அவருக்கு நல்ல பிணத்தையும் உற்சாகத்தையும் உறுதியையும் கொடுத்து அப்பா தகப்பனே, செய்ய போற வேலைகள் எல்லாத்தையும் நீரே ஊக்கப்படுத்தி அவருக்கு நல்ல ஆலோசனை

உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவ போன காரியங்களை ஆசிர்வதியின் தகப்பனே. அப்பா பிதாவே, அவ போன காரியங்களை ஆசிர்வதியும், அவ செய்ய போற வேலைகளை ஆசிர்வதியும். அப்பா தகப்பனே, அவ என்ன வேலை செய்ய போனாவோ அவக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்த தகப்பனே. அவக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்து உமது தயவிலே அவன் நடத்த வல்லமையை கொடுத்த தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வாழ்நிலே வந்து ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் உமது கரம் இருப்பதாக அப்பா தகப்பனே. அவர்கள் எல்லோரும் எல்லோருக்காக ஜெபிக்க உமது வல்லமையை கொடுத்தக்கா கோடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல விதாவே. ஆமேன், ஆமேன்.

0: கத்திரதாமை வழி நடத்துவாராக. சகோதரி மகளாக உடைய உங்களுடைய மைக் ஆஃபில் இருக்கிறது. சகோதரி ஜெனட், நீங்கள் ஜபிக்க முடியுமா? நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி மேகலா அவர்களுடைய ஜபிங்களம்மா.
1: அல்லேலூயாவே, எங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், உடைய நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதுவே இந்த அப்பாப்பையா குறுப்புக்காய் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, நீர் ஏற்படுத்தின காரியங்கள் ஒன்றும் குறைவுபடுவதில்லை கர்த்தாவே. எல்லாவற்றிலும் நிறைவை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீங்க கர்த்தாவே. ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, தகப்பனே, இந்த ஜெவ குழுக்களை ஆசீர்வதியும், நடத்தல் பிள்ளையை ஆசீர்வதியும், ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களும் ஆண்டவரே உமக்கு பிரதியாக இருக்க செய்யும். ஆண்டவரே அப்பா, உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கனடா தேசத்திலே உம்முடைய ரட்சிப்பு வரட்டும் ஐயா, உம்முடைய அன்பு வரட்டும் ஐயா. ஆண்டவரே மக்களுக்கு நீர் செழிப்பை கொடுத்திருக்கிறீர், மகிமையை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே இவர்கள் வீணா விருதாக்காதபடி கத்தாவே உம்முடைய நாம மகிமை இந்த இடங்களிலே வர கத்தாவே கிருப செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே இவருடைய பாவத்தோ சக்கிரமங்கள் அறியாமைகளை எல்லாமே நீங்க ஆண்டவரே. இந்த கனடா தேசம் ஒரு ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. வான மண்டலங்கள் தரமாக்கங்க கடல் பிராணிகள் தேசத்தின் குடிகள் மத்தியில உங்களுடைய அன்பு இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பராமரிப்பு இறங்கட்டும், உடைய ஆளுக இறங்கட்டும் ஐயா. ஒவ்வொரு இருதயமும் பரிசுத்தப்பட, ஒவ்வொரு உம்முடைய ராஜ்யம் இந்த இடத்துல இறங்க, அப்பா உம்முடைய சித்தம் செய்ய எல்லா தடைகளையும் நீக்கிவிடும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரே ரட்சியும் ஆண்டவரே. பேர் பேரா, குடும்பம் குடும்பமா, சந்ததி சந்ததியை ரட்சிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கனடா தேசம் உம்முடைய கண்களுக்குள்ளாய் வர வேணும் ஆண்டவரே. அப்பா ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் ஆண்டவரே, ஜனங்கள் பாதிப்படைகிறார்கள் கத்தாவே, தங்களை தாங்களே தீட்டுப்படுத்துகிறார்கள் கத்தாவே, மரணத்துக்கு தங்களை ஒப்புவிக்கிறார்கள் கத்தாவே. இவர்கள் எல்லாம் மனம் திரும்ப, ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி இவர்களுக்குள்ள வர கத்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவே. சகலதை உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொண்டுக்கிறேன் ஆண்டவன். எங்கள் இலங்கை தேசத்துக்கு ஆய் நீர் மன துருகும், அங்கே இருக்கிற மக்கள் ரஜிப்புக்காய் மன திரும்பும் ஐயா. மனம் திரும்ப வேண்டிய கனிகள் வர உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீ நேற்று மன்று மன்று மாறத தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவரங்களை நடத்தி தருகிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே வேண்டிய நாளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் நடக்க போற புரோக்ராம்களை ஒப்பு கொடுக்குறேன். சாக்கல துதிகனமே மக்குரியது உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்துக்கு.
2: ஆமென், ஆமென். தேங்க் யூ சிஸ்டர். தேவன் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்த ஜெபங்கள் அனைத்தும் தேவனுடைய சன்னிதானத்துல வந்து எட்டி இருக்கிறபடிய நாளை கொடான கொடி ஸ்தோத்திரம். அடுத்து நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். இலங்கை தேசத்துக்காக நாங்கள் பரிந்து மன்றாடி ஜெபிப்போம். இலங்கையில அநேக காரியங்கள், விக்கிரக ஆராதனையில இருந்து விபச்சாரம் பேசித்தனமான காரியங்கள் அதிகரித்திருக்கு. ஏன்னு சொன்னா ஹெரோயின் அதிகமாக வந்தபடினால இலங்கை தேசத்துல அநேக பிழையான காரியங்கள் நடக்கிறது. அதே நேரத்துல வன்முறைகள் நடக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் இனிமேல் நடக்க கூடாது. இந்த ஜனங்கள் தேவனை அறிகிற அறிவினால நிரம்ப வேணும், விக்கிரகத்தை விட்டு மனம் திரும்ப வேணும் என்று நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் ஜெபிப்போம். இதற்காக வேற யாரும் இருக்கிறாங்களா பிரதர்?
0: நான்
2: ஜெபித்துக் கொள்றேன். பரிசுத்த பிதாவே, இந்த வேளையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, எங்கள் மத்தியில நீங்க அசைவாடுகிறது அவனா இருக்கிறவனாலே ஸ்தோத்திரம். நாங்கள் நிக்கிறதும் நிர்மூலமாக இருக்கிற உம்முடைய சுத்த கிருபை கத்தாவே, உம்மை நம்பி இருக்கிறபடின்னா நாங்கள் ஒருபோதுமே விற்கப்பட்டு போவதில்லை. எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற ஆண்டவரே அன்பின் வாக்கு, நான் உனக்கு முன் செல்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர், நான் உனக்கு முன்பாக போய் கோணர்களை செவைப்படுத்துகிறேன் என்று சொல்லி இருக்கிறீர். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறபடினா நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். எங்கள் தேசத்துக்காக நாங்கள் பரிந்து மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசம் ஒரு சிறிய தீவாக இருக்கிறது தப்பனே, ஆனாலும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் ஆண்டவரே பெருகினபடினால ஆண்டவரே வறுமையான காரியங்கள் ஆண்டவரே, சிறுவர்களுக்கு விரோதமான, வாலிபர்களுக்கு விரோதமான ஆண்டவரே காரியங்கள் எல்லாம் இந்த தேசத்துல நடக்கிறதை நீங்க காண்கிறீங்கப்பா ஆண்டவரே. கிட்டடியில கூட இந்த ஜெயில உடைக்கப்பட்டு ஜெயில அநேக காரியங்கள் அநேக மறைந்து போனார்களே ஆண்டவரே, அப்படிப்பட்ட காரியங்களை கூட நீங்க காண்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இனி மேல் இந்த இலங்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடிக்கு இந்த தீவை சூழ பாளையம் இறங்குவீராக. நீ சொன்னீரே, தீவுகள் எனக்காய் காத்திருக்கும் என்று. ஆண்டவரே, எங்கள் தீவை உம்முடைய கரத்துல நாங்கள் தருகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் தீவை சூழ எத்தனையோ ஆயிரம் தீவுகள் காணப்படுகிறது அப்பா. அந்த தீவுகள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய வல்லம் இறங்குவதாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஆகாரம், அன்றன்றைக்குரிய ஆகாரம் கிடைக்க வேண்டும். ஒரு மனிதனாவது, ஒரு குழந்தையாவது ஆண்டவரே ஆகாரம் இல்லாமல் மறிக்க கூடாது. தகப்பனே, நீர் அற்புதம் செய்கிறது அவன், நீர் அதிசயம் செய்கிறது அவன். ஆண்டவரே, கூப்பிடுகிற காக்கன் குஞ்சிக்கு ஆண்டவரே உணவு கொடுக்கிறது அவன் என்று சொன்னீரே. அந்த வார்த்தை ஆண்டவரே நிரூபிக்கப்படட்டும் தகப்பனே. இன்றைய நாளில் யார் யார் எந்தெந்த குடும்பங்கள்ல எந்தெந்த சிறுவர்களோ வாலிபர்களோ முதியவர்களோ உணவு இல்லை என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறார்கள், அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எப்படியாவது ஆண்டவரே நீர் கொடுக்கிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எலியாவுக்கு கூட காகத்தை கொண்டு போஷித்த தேவன் நீர். ஆண்டவரே, இந்த ஜனங்களை போஷித்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தேசம் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவினால் நிரம்ப வேணும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆசியா கண்டத்தில் இருக்கிற 47 நாடுகளிலையும் ஆண்டவரே, இந்த ஸ்ரீலங்காவும் ஒரு நாடா இருக்கிறது கெத்தாவே. ஆண்டவரே, இந்த தேசம் உண்மை அறிகிற அறிவினால் நிரம்ப வேணும். இங்க இருக்கிற விக்கிரக ஆராதனை, எந்த மதத்து விக்கிரக ஆராதனையா இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவரே விளக்குகிறோம் ஆண்டவரே. இந்த தேசம் வாழ்வடையட்டும் ஆண்டவரே. இந்த தேசத்திலிருந்து ஜனங்கள் ஆண்டவரே வாழ்வடையட்டும். அவர்கள் ஆண்டவரே கெத்தாவே மனக்கண்கள் திறக்கப்படட்டும். அற்புதமான உம்முடைய காரியங்களை அவர்கள் காணட்டும். எத்தனையோ ஆண்டவரே சர்ச்சில் எல்லாம் அற்புதமான காரியங்கள் நடக்கிறது, அதிசயமான காரியங்கள் நடக்கிறது. எங்கள் கண் முன்னாக அந்த காரியங்கள் இருக்கிறது. அப்படி இருந்து இந்த ஜனங்கள் ஆண்டவரே அந்த சுகத்துக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்கும் வந்துவிட்டு ஓடி போகிறவர்களாக காணப்படுகிறார்களே. அப்படி இல்லாதபடி அவர்கள் உண்மை அதிகமாய் நேசித்து பிடித்து கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவர் என்று சொல்லி அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அவர்களோடு இடைப்படுவீராக. அற்புதமான காரியங்களை செய்வீராக, அதிசயமான காரியங்களை செய்வீராக. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் அந்த ஹீரோயின் பாவிக்கிற காரியங்களில் இருந்து மனந்திரும்பட்டும் ஆண்டவரே. அப்படி அப்படி காரியங்களை விற்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே பிடிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே அவர்கள் பிடிக்கப்பட வேண்டும். அவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே எந்தெந்த இடங்களில் நிற்கிறார்கள் என்று கண்டறியப்படத்தக்கதாக ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுடைய கண்களை நீ திறப்பீராக. சிறுவர்கள், வாலிபர்கள், குழந்தைகள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. எத்தனை குழந்தைகள் அதுல அடிமைத்தனத்துக்கு போய் திரும்ப முடியாதபடி தவிக்கிறார்கள். பெற்றோர்கள் அவர்களை வைத்துக் கொண்டு இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் வாலிபர்களும் படித்து முன்னேறி ஆண்டவரே எங்கள் தேசத்தை உயர்த்துகிறவர்களாக, எங்கள் தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, வர்ஷிப் லீடராக, ஒரு பாஸ்டராக லிம்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை அவர்கள் ஆண்டவரே எதிர்கால சந்ததியாக இருந்து மகிமைப்படுத்துவார்களாக என்று ஜெபிக்கிறேன். அதே போல ஆண்டவரே எங்கள் தேசத்து பொருளாதாரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. வயல் நிலங்கள் இருக்கிறது கெத்தாவே ஆண்டவரே, பயிர் நிலங்கள் இருக்கிறது, எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. பயிர் செய்கிறவர்கள், வயல் செய்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இடையில ஆண்டவரே மழையோ வெள்ளமோ வந்து அந்த பயிர்களை அழிக்காதபடி அற்புதமாய் நீர் காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அற்புதமான தேவன் அல்லவோ ஆண்டவரே? உம்முடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை அறிந்தவர்களுமே துதிப்பார்கள் அல்லவோ? எங்கள் இலங்கை தேசத்தை சூழ பாளையம் இறங்கும், அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே 47 நாடுகள், ஆசியா கண்டத்தில் இருக்கிற 47 நாடுகளையும் சூழ நீ பாளையம் இறங்குவீராக. அயல் நாடான இந்தியாவை பொறுப்படும் ஆண்டவரே. இஸ்ரவேலை சூழ பாளையம் இறங்கும். அதே போல ஆண்டவரே மத்திய கிழக்கு நாடுகளை சூழ பாளையம் இறங்கும் ஆண்டவரே. இப்படி 47 நாடுகளையும் சூழ பாளையம் இறங்கி ஒவ்வொரு ஜனங்களையும் ரட்சிக்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதே போல ஆண்டவரே 5 கண்டங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். 5 கண்டத்திலும் உம்முடைய அறிகிற அறிவினால் ஒவ்வொரு ஜனங்களும் நிரம்பி உம்முடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தட்டும் ஆண்டவரே. இனி உம்முடைய நாமமே மகிமை உள்ள நாமமா இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன். ஹலெலூயா. அடுத்து நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். ஆறு ஏழு கண்டங்கள் இருக்கிறது, ஆனா ஆறு கண்டங்களில் ஜனங்கள் வாழ்கிறார்கள். அந்த ஆறு கண்டத்திலையும் நாங்கள் பார்க்கணும், ஆசிய கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஆஸ்திரேலியா, அப்படி என்று கண்டங்கள் ஆறு இருக்கிறது. அந்த ஆறு கண்டத்திலையும் வாழ்கிற ஜனங்கள் இயேசுவை அறிகிற அறிவினால் நிரம்ப வேண்டும். அதே நேரத்தில் அங்கே இருக்கிற பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பொருளாதாரம் அந்த தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படுகிற வேளையில வறுமையான தேசங்களுக்கு அவர்கள் உதவி செய்கிறவர்களாக காணப்படுவார்கள் என்று சொல்லி நாங்கள் அதற்காக பிரித்தோம். அதற்காக சிஸ்டர் சிசிலியா ஜெபித்துக் கொள்ளுங்க.
0: சிசிலியா அம்மா மைக்கை எடுத்து

0: சரி அம்மா, ப்ரைஸ் லார்ட், மைக் எடுங்கம்மா. ஆமீன் ஆமீன். நீங்கள் சகோதரி மகளா, நீங்கள் ஜெபித்து நிறைவு கொண்டு வாருங்கள்.
1: ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் ஜீவனுள்ள தேவனே, இந்த காலை மாலை வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க சர்வ வல்லம் உள்ள தேவன் ஆண்டவரே, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறேன். அந்த வார்த்தையின்படி இன்றைய நாள்ல ஆண்டவரே ஒவ்வொரு கண்டங்களுக்காகவும் அங்க இருக்கிற ஜனங்களுக்காகவும் ஆண்டவரே அங்க இருக்கிற பொருளாதார காரியங்களுக்காகவும் சிறுவர்கள் வாலிபர் குழந்தைகள் அங்க இருக்கிற சூழ்நிலை ஒவ்வொன்றையும் நாங்கள் உடைய பாதத்துல நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆவியானவரே ஆவியானவரே, நீர் தாமே நடத்தினபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. அற்புதம் அடையாளங்கள் செய்கிறபடினாலே நன்றி. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா ஸ்தானங்களிலும் இருந்து வந்து ஆசீர்வதிக்கிறது அவன். இந்த வேளையில ஆண்டவரே ஊழியத்துக்காக பாடுபடுகிற ஆண்டவரே பிரதர் லெஸ்லியையும் ஆண்டவரே சிஸ்டர் ரீட்டாவையும் அவருடைய குடும்பங்களையும் அதே போல மகேந்திரன் ஐயாவையும் உடைய கரத்துல நாங்கள் தருகிறோம். அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சங்கமம் வானொலி மூலமாக ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே உலகம் எங்கும் செல்லட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே நீ சொன்ன ஆரம்பம் மட்டுமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணம் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே கெத்தாவே ஆண்டவரே ஆரம்பம் அற்பமாய் இருக்கிறது ஆனால் முடிவு சம்பூர்ணமாய் போய் ஜனங்கள் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு ஊடகமாக அமைய போகிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே ஆவியானவரே நீ தாமே பேசி வழி நடத்தி காத்து கொண்டபடினால் எல்லா துதி கன மகிமை உமக்கு. அதே போல ஆண்டவரே இந்த நாள்ல ஜெபித்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஒவ்வொரு தேவைகளையும் நீங்க சந்தித்து அவருடைய உள்ளத்தில் இருக்கிற மனக்குறைவுகள் ஆண்டவரே மனதில வருகிற ஊழியங்களை எல்லாம் நீ கனப்படுத்தி ஆசீர்வதித்தபடினாலே சோத்திரம். திரும்பமாக ஆண்டவரே கத்தாவே பிரதர் லெஸ்லியையும் ஆண்டவரே அவருடைய மனைவியையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபித்து இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பனே. ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் தொகுத்து வழங்கிய சகோதரி மகளா வாஸ் கொழும்பு இலங்கையிலிருந்தும், அதே வேளையில் இணைந்து ஜபித்த ஒருவரையும், அதிகாலை வேளையில் இணைந்து ஜபித்த சகோதரி டாலி, காலை வேளையில் இணைந்து ஜபித்த பாஸ்டர் அண்டன் ராசனயம் அவர்கள், மாலை வேளையில் இணைந்த சகோதரி சிஸ்லி அம்மா, இரவு வேளையில் இணைந்த சகோதரி ஐரீன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காலை வேளையில் எங்களுடன் சகோதரி ஜனட் கூட இணைந்து இவங்களுக்கு கூட வழி நடத்தினார்கள். கத்திரதாமே அவர்களுடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் மீதியான நிகழ்ச்சிகளுக்கு கூட கடந்து செல்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தரண்டை ஒப்புவிப்போம். கத்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். இன்றைய நாள் வியாழக்கிழமையாக இருக்கிறது. காலை வேளையில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அந்த கத்தர் இந்த நாட்களை காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் மீதியான ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்ல
2: Recording stopped.
0: செய்வாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இன்றைய நாளிலும்
2: Recording in progress.
0: நாளைய நாளுக்கான வேத வாசிப்பு கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்ட வாக்கு தத்தங்கள், நற்சிந்தனைகள், ஜீவ வார்த்தைகள், ஜீவ மன்னா அவற்றுடன் நாங்கள் இணைய இருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: ஒன்று ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரமனையையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல இரண்டாம் தரமும் அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போய் வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களாகில் நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காத படிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் இருப்பார்கள். அப்பொழுது உன்னதமாயிருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து பகிடியாய் ஈசலிட்டு கர்த்தர் இந்த தேசத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள், தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றிக்கொண்டு அவர்களை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கை எல்லாம் அவர்கள் மேல் வரப்பண்ணினார் என்று சொல்லுவார்கள் என்றார். சாலமோன் கர்த்தருடைய ஆலயமும் ராஜ அரமனையுமாகிய இரண்டு மாளிகைகளையும் கட்டி நிறைவேற்றுகிற 20ஆம் வருஷம் முடிவிலே தன்னுடைய விருப்பத்தின்படியெல்லாம் தனக்கு கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் பொன்னையும் கொடுத்து வந்த தீருவின் ராஜாவாகிய ஈராமுக்கு ராஜாவாகிய சாலமோன் கலிலேயா நாட்டிலுள்ள 20 பட்டணங்களை கொடுத்தான். ஈராம் தனக்கு சாலமோன் கொடுத்த பட்டணங்களை பார்க்கிறதற்கு தீருவிலிருந்து புறப்பட்டு வந்தான். அவைகளில் அவன் பிரியப்படவில்லை. அதனாலே அவன், என் சகோதரனே, நீர் எனக்கு கொடுத்த இந்த பட்டணங்கள் என்ன பட்டணங்கள் என்றான். அவைகளுக்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிறபடி காபூல் நாடு என்று பெயரிட்டான். ஈராம் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன் அனுப்பியிருந்தான். பிடித்த அமஞ்சி ஆட்களை கொண்டு சாலமோன் ராஜா தன் கர்த்தருடைய ஆலயத்தையும் தன் அரமனையையும் மில்லோவையும் எருசலேமின் மதிலையும் ஆத்சோரையும் மிகிதோவையும் கேசோரையும் கட்டினான். கேசோரை ஏன் கட்டினான் என்றால், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் புறப்பட்டு வந்து அந்த கேசேர் பட்டணத்தை பிடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலே குடியிருந்த கானானியரை கொன்று போட்டு அதை சாலமோனின் மனைவியாகிய தன் குமாரத்திக்கு சீதனமாக கொடுத்திருந்தான். சாலமோன் அந்த கேசேர் பட்டணத்தையும் கீழ் பெத்தரோனையும் பாலாத்தையும் வனாந்தர வெளியிலுள்ள தத்மோரையும் தனக்கு இருக்கிற ரஸ்துக்களை வைக்கும் சகல பட்டணங்களையும் ரதங்கள் இருக்கும் பட்டணங்களையும் குதிரை வீரர் இருக்கும் பட்டணங்களையும் எருசலேமிலும் லீபனோனிலும் தன் அரசாண்ட தேசமெங்கும் தனக்கு இஷ்டமானதை எல்லாம் கட்டினான். இஸ்ரவேல் புத்திரர் சங்காரம் பண்ணக்கூடாமல் மீந்திருந்த இஸ்ரவேல் புத்திரரின் ஜாதியல்லாத எமோரியர், ஏத்தியர், பெருசியர், ஏவியர், எபூசியருமான சகல ஜனத்திலும் அவர்களுக்கு பிறகு தேசத்தில் மீந்திருந்த சகல ஜனங்களுடைய பிள்ளைகளையும் சாலமோன் இந்நாள் வரைக்கும் நடக்கிறது போல அமைஞ்சு வேலை செய்ய அடிமைப்படுத்தி கொண்டான். இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரையும் சாலமோன் அடிமைப்படுத்தவில்லை. அவர்கள் யுத்த மனுஷரும் அவனுக்கு பணிவிடைக்காரரும் பிரபுக்களும் சேர்வைக்காரரும் ரத வீரரும் குதிரை வீரருமாயிருந்தார்கள். 550 பேர் சாலமோனின் வேலையை விசாரித்து வேலையாட்களை கண்காணிக்கிறதற்கு தலைமையான விசாரிப்புக்காரராயிருந்தார்கள். பார்வோனின் குமாரத்தி தாவீதின் நகரத்திலிருந்து சாலமோன் தனக்கு கட்டின தன் மாளிகையிலே குடிவந்தாள். அப்பொழுது மில்லோவை கட்டினான். சாலமோன் கர்த்தரின் ஆலயத்தை முடித்த பின்பு அவருக்கு கட்டின பலிபீடத்தின் மேல் வருஷத்தில் 3 முறை சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரின் சன்னதியில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் தூபம் காட்டி வந்தான். ராஜாவாகிய சாலமோன் ஏதோம் தேசத்தில் சிவந்த சமுத்திரக்கரையிலே ஏலோத்துக்கு சமீபத்திலுள்ள எசியோன் கேபேரிலே கப்பல்களை செய்வித்தான். அந்த கப்பல்களில் ஈராம் சமுத்திர யாத்திரையில் பழகின கப்பல் ஆட்களாகிய தன் வேலைக்காரரை சாலமோனுடைய வேலைக்காரரோட கூட அனுப்பினான். அவர்கள் ஓப்பியருக்கு போய் அவ்விடத்திலிருந்து 420 தாலந்து பொன்னை.
1: எரேமியா 35 அதிகாரம். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் நாட்களில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை. நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடு என்றார். அப்பொழுது நான் அபசீனியாவின் குமாரனாகிய எரேமியாவுக்கு மகனான எசினியாவையும் அவனுடைய சகோதரரையும் அவனுடைய குமாரர் எல்லாரையும் ரேகாபியருடைய குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து கர்த்தருடைய ஆலயத்திலே பிரபுக்களுடைய அறையின் அருகேயும் வாசலை காக்கிற சல்லூமின் குமாரனாகிய மசேயாவினுடைய அறையின் மேலும் உள்ள இத்தலியாவின் குமாரனும் தேவனுடைய மனுஷனுமாகிய ஆனான் என்னும் புத்திரருடைய அறையிலே அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தைச் சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சை ரசம் குடியுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எந்தெந்தைக்கும் திராட்சை ரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சை ரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாவின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லை. நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இந்த தேசத்தில் வந்தபோது நாம் கல்தேயருடைய இராணுவத்துக்கும் சீரியருடைய இராணுவத்துக்கும் தப்பும்படி எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னோம். அப்படியே எருசலேமில் தங்கி இருக்கிறோம் என்றார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சை ரசம் குடியாதபடிக்கு ரேகாவின் குமாரனாகிய யோனதா தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள். நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல் அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கையை சீர்திருத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்திலே குடியிருப்பீர்கள் என்று சொல்லி, தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரையெல்லாம் நான் உங்களிடத்திற்கு ஏற்கனவே அனுப்பிக் கொண்டிருந்தும் நீங்கள் உங்கள் செவியை சாயாமலும் எனக்கு கீழ்ப்படியாமலும் போனீர்கள். இப்போதும் ரேகாவின் குமாரனாகிய யோனதாப்பின் புத்திரர் தங்கள் சகப்பன் தங்களுக்கு கட்டளையிட்ட கற்பனையை கை கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலும், இதோ நான் அவர்களிடத்தில் பேசியும் அவர்கள் கேளாமலும் நான் அவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவர்கள் மறு உத்தரவு கொடாமலும் போனபடினாலும், யூதாவின் மேலும் எருசலேமின் குடிகள் எல்லாரின் மேலும் நான் அவர்களுக்கு விரோதமாக சொன்ன எல்லா தீங்கையும் வரப்பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். பின்னும் எரேமியா ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாவின் குமாரனாகிய யோனதாப்புக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய.
0: மார்க்கு 9 அதிகாரம். அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 6 பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல் பூமியிலே எந்த வண்ணானும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 போடுவோம் என்றான். அவர்கள் மிகவும் பயந்திருந்தபடியால் தான் பேசுகிறது இன்னதென்று அறியாமல் இப்படி சொன்னான். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே அவர்கள் சுற்றிலும் பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறொருவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது அவர் அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பது என்னவென்று அவர்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் விசாரித்து அந்த வார்த்தையை தங்களுக்குள்ளே அடக்கிக் கொண்டு, எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதே, அது எப்படி என்றார். ஆனாலும் எலியா வந்தாயிற்று, அவனை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் தங்களுக்கு இஷ்டமானபடி அவனுக்கு செய்தார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோட வேதபாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அவர் வேதபாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோட எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்துப்போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள், அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு செபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள். அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3 உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் உட்கார்ந்து பன்னிருவரையும் அழைத்து, இவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி அதை அணைத்துக் கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்றார். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதுகிறே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம், அவன் நம்மை பின்பற்றாதவன் ஆனதால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதா என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான், நமக்கு விரோதமாயிராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது, அவனுக்கு நலமாயிருக்கும். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ இரண்டு கையுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ இரண்டு காலுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ இரண்டு கண்ணுடையவனாய் நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடொருவர்

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஒரு காரியத்தை குறித்து எனக்கு போகிறோம். சங்கீதம் 68:9 வாசிக்கலாமா? தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, சம்பூர்ண மழை, இன்னைக்கு ரெண்டு விதமான மழையை குறித்து பார்க்கலாம். பூமியிலே பெய்ய பண்ணுகிற மழை. இன்னைக்கு மழை இல்லைன்னா என்ன முடியாதுங்க? வாழவே முடியாது, வாழ்வாதாரமே கிடைக்காது, சாப்பிடுவதற்காக எந்த காரியம் நமக்கு கிடைக்காது இல்லைங்களா? மழை தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம். பூமிக்கு ஆதாரம் எதுனா மழை தான். மழை இல்லைன்னா விளைச்சல்னா எதுவும் கிடையாது. அந்த மாதிரி ஆவிக்கு ஒரு ரீதியாக ஒரு மழை இருக்கிறது. அது என்னன்னா அபிஷேகம். நமக்கு பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற அபிஷேகம், நமக்கு பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற வல்லமை, இதெல்லாம் ஆவிக்குரிய ரீதியான மழை. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். யோவேல் தீர்க்கதரிசி எழுதுகிறார், கடைசி நாளிலே நான் மாம்சமான அவர் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன். அதுதான் மழை இல்லைங்களா? அந்த ஆவி ஊற்றப்படுவதுதான் மழை. ஒருவேளை நம்ம வந்து நிலமாக இருந்து அந்த மழை நம்ம மேல பெய்யலைன்னா நமக்கு விளைச்சல் கிடையாது, நம்ம வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். என்ன வாழ்வாதாரம்னா ஆவிக்குரிய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். நமக்கு சரியான சாப்பாடு இல்லை அப்படின்னா நம்மளால எழுந்து நிற்க முடியாதது போல, ஆவிக்குரிய ரீதியான சாப்பாடு இல்லாமல் எழுந்து நிற்க முடியாத ஆத்துமாவில. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மழையை கர்த்தர் எப்படி செய்தாரா? சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணிடுறாரு. எப்படி பாருங்களேன், அந்த மழை எப்படி இருக்குதா? சம்பூர்ணமா, சம்பூர்ணம், பூரணம் அப்படின்னாங்க, முழுமை. சம்பூர்ணம்னா என்னங்க? முழுமைன்னு பூரணம்னாலே முழுமைதான். சம்பூர்ணம் என்ன என்ன என்னங்க? ஒரு சமாதானம் உள்ள பூரணமான விஷயம்தான் சம்பூர்ணம், சரிங்களா? அப்ப இந்த கத்துரி பிள்ளைகளை இந்த நாளில் ஒரு ஒரு அமைதியான ஒரு நிலையான விஷயம்தான் சம்பூர்ணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த நாளில் அப்படி ஒரு மழையை உங்க வாழ்க்கையில கத்தர் பெய்ய பண்ண போகிறார். எப்படின்னா ஒரு நிலையான மழை. எப்பவுமே வறட்சி இருக்காது, உங்க வீட்டில் தருத்திரம் இருக்காது, கடன் இருக்காது, பிரச்சனை இருக்காது, போராட்டம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது, உங்களுக்கு புலம்பல் இருக்காது, முறுமுறுப்பு இருக்காது. இதுதான் சம்பூரணம். இது வந்து உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெய்ய பண்ண போகிறார். என்ன மழைனா ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ண போகிறார். அதுக்கு நீங்களும் நானும் தயாரா இருக்கணும். கேட்டுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் நம்ம என்ன செய்யணுங்க? தயாரா இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும். தினமும் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல நான் ரொம்ப ட்ரையா இருக்கிறேன், நீங்க உங்க மழையை மேல பெய்ய பண்ணுங்க. இந்த காரியத்துல உங்க மழையை இதுல பெய்ய பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க செபிக்க செபிக்க அதுல ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். உங்க பிள்ளைங்க சரியா படிக்கலையா? ஞானத்தின் மழையை அவங்க பெய்ய பண்ண சொல்லி

0: ஜெபம் பண்ணுங்க, உங்க பிரயாசத்துக்கேற்ற பலன் வரலையா, அப்ப ஆண்டவரே பிரயாசத்துக்கேற்ற பலனை கொடுங்க அப்படின்னு அதுக்கான மழையை பெய்ய பண்ண சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் எல்லாத்துக்கும் அந்த மழை பெய்யணும். அப்பதான் என்ன செய்யுங்க, துளிர்க்கும். அது மட்டும் இழைத்து போன நம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். நாம தானே இழைத்து போய் கிடந்தோம், நாம தான் அவருடைய சுதந்திரம் இல்லைங்களா? வேற எங்க, வேற யாரும் கிடையாது, நீங்க தான் அவருடைய சுதந்திரம். நீங்க ஒரு நாள் இழைத்து போய் கிடந்தீங்க, ஆனா உங்களை கர்த்தர் திடப்படுத்தி இருக்கிறார். ஆமே, எதுக்காக? திடனா இருந்து நீங்க இன்னொருத்தரை திடப்படுத்தணும் என்பதற்காக. அதனால தெய்வ பிள்ளைகள் இந்த கேட்ட சத்தியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம், ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாள் எங்க கூட பேசிருக்கிறீங்க. வார்த்தை முடியுது ஐயா, கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவ நாமத்தில் செவித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்களால் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ரோமரின் புஸ்தகம் 10:11. கர்த்தரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் நீண்ட நாள் காத்திருப்புகளுக்கு, ஜெபங்களுக்கு கர்த்தர் செவி கொடுத்து அனுக்கிரகம் செய்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேக தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கால வாழ்விற்கான திட்டங்களை, தேவைகளை குறித்து ஒரு நாளை முன்குறித்து அந்த நாளில் அவைகளை சரியாய் நிறைவேற்றிட, செயல்படுத்திட ஆயத்தப்படுத்தி இருப்பீர்கள். ஆனால் அவைகளில் நீங்கள் திட்டமிட்டவைகளில், செயல்படுத்த நினைத்தவைகளில் தடைகளும், ஏமாற்றங்களும், இழப்புகளும், நஷ்டங்களும் காணப்பட்டும், காத்திருந்த காத்திருப்புகளில் நன்மையானவைகளை காண முடியாதபடிக்கும், சாதிக்க நினைத்தவைகளில் இன்றைக்கு சோதிக்கப்பட்டு விட்டோமே என்று கலங்கி நிற்கிறவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், இன்றைக்கே அனுக்கிரகத்தின் நாள், இன்றைக்கே இரட்சணியத்தின் நாள் என்று. இன்றைக்கே நான் உங்களுக்கு செவி கொடுத்து உதவி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 9 அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே யோனத்தானின் மகனான மேவி போஷேத்தை குறித்து பார்ப்போமானால், யோனத்தான் போரில் இறந்துவிட்ட செய்தியை கேட்டு அதிர்ச்சி உற்ற தாதி மேவி போஷேத்துடன் யுத்த களத்திற்கு விரைந்து செல்லுகையில் பிள்ளையுடன் கீழே விழுந்து விடுகின்றாள். அதனால் மேவி போஷேத்திற்கு 2 கால்களும் முடமாகின்றது. தன் தகப்பனை, ஆஸ்திகளை, அரண்மனை வாழ்வை இழந்தவனாய் அடிமைகள் தங்கியிருக்கும் பட்டணத்திற்கு அனுப்பப்படுகின்றான். அங்கே யார் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாதபடி தனிமையில் கண்ணீருடன் அரண்மனை வாழ்வை இழந்து அடிமையின் வாழ்வையும் முடமாகி போனதையும் நினைத்து இருளாகி போன வாழ்க்கையில் சோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனின் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். தாவீதை கொண்டு புது வாழ்வையும் உறவையும் தருகின்றார். நித்தமும் தாவீதின் பந்தியில் அப்பம் புசிக்க செய்து ஆசீர்வதித்து நடத்துகின்றார். கர்த்தர் தம்முடைய அனுக்கிரக காலத்தில் மேவி போஷேத்தின் அழுகுரலுக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளில் தாவீதை கொண்டு உதவி செய்கின்றார். எப்படியெனில், தாவீது மேவி போஷேத்தை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்று தயவு செய்கிறதையும் நாம் வாசித்து அறிகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் நினைத்த காரியங்களுக்கு எதிர்மறையான நிகழ்வுகளையும், முயற்சிக்கின்ற செயல்பாடுகளில் தோல்விகளையும், இழப்புகளும் மாறி மாறி வருகிறதே என்றும், உங்களுடையவைகளான சமாதானம், சந்தோஷம், சுகம், பொருளாதார ஆசீர்வாதம், உறவுகளின் ஐக்கியம் போன்றவற்றை மேவி போஷேத்திடமிருந்து பறிக்கப்பட்டதை போன்று பறிக்கப்பட்டு விட்டதே என்று கண்ணீருடன், யார் நம்மை விசாரிப்பார், எப்படி திரும்ப பெற்றுக்கொள்வோம் என்றும், எப்பொழுது நம் சுகவாழ்வு மீண்டும் துளிர்க்கும் என்றும் காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களுக்காய் இன்றைக்கே அனுக்கிரகம் செய்து இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியும், எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களை சமாதானத்திற்கு ஏதுவான முடிவுகளையும் நல்ல பதிலை கேட்கும்படியும் செய்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் எழுந்து காலூன்றி நிற்க முடியாமலும் முன்னேறி செல்ல விடாதபடிக்கு தடைகளாகவும் உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாமல் இருக்கின்ற அனைத்து முடமாக்கப்பட்ட எண்ணங்கள், சூழ்நிலைகள், ஆவிக்குரிய வாழ்க்கை, சரீர பலவீனம் போன்றவற்றை கர்த்தர் இன்றைக்கு புதுப்பிக்கின்றார். எப்படி மேவி போஷேத்தை நித்தமும் பந்தியில் அப்பம் புசிக்க செய்தாரோ அப்படியே உங்களையும் இயேசுவே ஜீவ அப்பமாக இருக்கின்றபடியினால் அந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்ற வசனத்தின்படி இயேசுவின் வார்த்தைகளை விசுவாசிக்கின்ற ஏற்றுக்கொள்ளுகின்ற உங்களையும் நித்தமும் பிழைத்திருக்கும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள், சமாதானத்தை காண்பீர்கள். கர்த்தரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை. ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். யோபு 13:15. பிரியமானவர்களே, இங்கு யோபு சொல்கிறதை பாருங்கள். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் நான் அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் என்று கூறுகின்றார். ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொன்னால் அவருக்கு முன்பாக நான் வாதாடுவேன் என்று அர்த்தம். அதாவது, அவர் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருக்கிறபடியால் தன்னை குறித்து தேவனிடத்தில் வாதாடினார். நாம் எப்படி வாதாட முடியும்? நமக்காக வாதாடக்கூடியவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய நீதி மட்டுமே. பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட வேளையிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பதே நல்லது. யோபினுடைய வாழ்க்கையில் அவர் தன் பிள்ளைகள் சொத்துக்களை இழந்தார். கர்த்தர் தன்னுடைய முகத்தை மறைத்தது போல இருக்கிறது. ஆனாலும் யோபுவை பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று உறுதியாக கூறுகின்றார். எம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் போராட்டமாக வரலாம். நாம் அவரையே நம்பி இருக்க வேண்டும். எங்களுக்கு அவருடைய வாக்குகளும் வாக்குத்தத்தங்களும் இருக்கின்றன. அதை அவர் ஒருபோதும் மாற்றார், நிறைவேற்றுவார். அவர் உண்மையுள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் உங்களை அழைத்தவர், உங்களை நடத்தி செல்வார். அவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கும்போது அவர் தம் வாக்குகளை நிறைவேற்றியே தீருவார். அவரையே நம்பியிருங்கள். அவர் உங்கள் விசுவாசத்தை சோதித்தாலும் அவரில் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
3: இன்றைய வேத வார்த்தை, இன்றைய நாளிலும் கர்த்தரும் என் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 12 ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை 2026 கர்த்தருடைய அருமையான வார்த்தை இந்த நாட்களிலே நம்முடைய சமூகத்திலே தேடி வருகிறது. இந்த நாளிலும் லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 1:28 இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை என் ஆண்டவரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் ஒரு புதிய ஒரு வாக்குத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே 13 ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை 2026 காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னவென்றால், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 41:10 வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் இந்த இடத்திலே இந்த வார்த்தையூடாக நம்மோடு இடப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் இந்த காலை வேளையிலே நம்ம கொடுக்கிற இந்த வார்த்தை பயப்பட வேண்டாம், டோன்ட் பி எ ஃப்ரைட் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏன் இப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே, மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆதி முதற்கொண்டு இந்த நாட்களிலே பயமும் பீதியும் இந்த நாட்களில் பிடித்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோம் தோட்டத்திலே ஆதாம் இந்த நாட்களிலே தேவனுக்கு விரோதமாய் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடி ஆதாமும் இவ்வாளும் அவர்கள் அந்த பழத்தை புசித்தது நிமித்தம், அவர்களுக்குள்ளே ஒரு பயம் வந்தது நிமித்தம்தான் கர்த்தருக்கு அங்கே பயந்து என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அங்கே செடிகளுக்குள்ளே மரங்களுக்குள்ளே மறைந்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வந்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், அந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்க்கிற வேளையிலே தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் பயந்து போய் இருக்கிற அவனை குறித்து இந்த நாட்களே எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கேட்கிற வேளையிலே, அவன் இந்த நாட்களே அங்கே நாங்கள் இப்படியாக இருக்கிறோம் என்று சொன்ன வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அப்படியானால் அந்த பழத்தை புசித்தீங்களா என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிற வேளையிலே அவள் அங்கே ஒரு மறுமொழியும் சொல்லவில்லை. ஆனாலும் அந்த இடத்திலே பாருங்கள் ஆண்டவர் அவரை கண்டுகொண்டு அவர்கள் வெளியிலே வந்த வேளையிலே பாருங்கள் அவர்களை இந்த நாட்களில் இந்த ஏதோன் தோட்டம் தேவனுடைய சமூகத்தை விட்டு வெளியே அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஒரு மிருகத்தை அடித்து மிருகத்தினுடைய உடையை போட்டு, அப்படியானால் இந்த நாட்களில் ஒரு பயத்தோடும் பீதியோடும் தான் தேவனுடைய சமூகத்தை விட்டு இந்த நாட்களிலே அவர்கள் அந்த இடத்திலே வெளியேறுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இந்த நாட்களிலே பாருங்கள் நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள் ஆண்டவர் தன்னுடைய கரத்தினாலே இன்றைக்கு நம்மை தாங்குகிற, அப்படி தாங்குகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே பயம் எதற்கு, பீதி எதற்கு? கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக பாருங்கள், கொரோனா என்று சொல்லப்படுகிற ஒரு பொல்லாத கொள்ள நோய் நிமித்தம் ஜனங்கள் எல்லாம் பயத்தோடும் பீதியோடும் இருந்தார்கள். என்ன பயம்? மரண பயம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த மரண பயம் இந்த நாட்களே அவர்களை நெருக்கிக் கொண்டே இந்த நாட்களே இருந்தது. நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளன்றைக்கு என்ன நடக்குமோ, அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளோடு குடும்பங்களோடு இந்த நாட்களே பேர பிள்ளைகளோடு இந்த நாட்களே உறவாட முடியாமல், பேச முடியாதபடி, முடியாமல் தொடர்புகள் வைக்க முடியாதபடி பயத்தோடும் பீதியோடும் இந்த நாட்களே வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் பாருங்கள் இந்த நாட்களே அந்த வேளையிலே கூட இந்த நாட்களே பாருங்கள் தேவனுடைய கிருபை தான் இந்த நாட்களே அப்படிப்பட்ட நோயிலே இருந்து ஒரு சிலரை இந்த நாட்களே அங்கே தப்புவித்ததை பார்க்கிறோம். ஆனால் பயத்தோடும் பீதியோடும் இருந்தவர்கள் இந்த நாட்களே பாருங்கள் அவர்கள் இந்த நாட்களே மரணத்தை சந்திக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது கடைசியாக பரிகரிக்க போக காரியம் இந்த நாட்களே மரணம் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறது. மரணத்தை ஜெயமாக விழுங்கின கர்த்தர் இந்த நாட்களே நம்மோடு இந்த நாட்களே இருக்கிற வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே மரண பயம் அல்லது இந்த நாட்களே உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து இந்த நாட்களே பயம் இருக்குமா? இருந்தால் நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தை இந்த வருஷத்தினுடைய 365 நாட்களும் இந்த நாட்களே நாங்கள் சொல்லி இந்த வார்த்தையை ஜெபிப்போமா? இருந்தால் தேவன் அந்த பயம் பீதியிலிருந்து நம்மை மீட்டு இந்த நாட்களே நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே வாக்கு தத்தங்களை கேட்கிற ஒவ்வொருவருடைய வீடுகளுக்குள்ளே இந்த நாட்களே கடந்து வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களே நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அந்த சகாயம் பண்ணுகிறது மட்டுமல்ல, நான் உன்னை அங்கே இந்த நாட்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் பலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி கர்த்தரின் நாட்களை சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தேவன் தன்னுடைய நீதியின் கரத்தினால் இந்த நாட்களை தாங்கும்படியாக நாங்கள் அவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போமா? இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே இந்த நாட்களே அபரீத விதமாக ஆசீர்வதித்து பயங்களை நீக்கி இந்த நாட்களை நடத்துவார் என்று என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.

0: Good morning. Without glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Thursday, 13th of August 2026, and the topic for today is Freedom Through God's Word. The opening scripture is taken from John 8, verse 32. And you shall know the truth, and the truth shall make you free. Hallelujah. God wants you to know His word because His truth brings freedom. When people don't know what God has said about them, they may feel afraid or think something is wrong with their lives. But when you learn God's word, you discover who you truly are. The Bible says you are blessed, loved, and protected by God in Psalm 5:12. Knowing this truth fills your heart with faith and courage. God's word shows you that you can live above fear and every power of darkness. As you study and believe His word, you will live in the freedom and victory God has given you. Hallelujah. Let's look into another scripture, 2 Corinthians 5 verse 17. Therefore, if any man be in Christ, he is a new creature. Old things are passed away. Behold, all things are become new. Glory to God. Let's pray. Please repeat after me. Heavenly Father, thank you for your word that teaches me the truth. As I learn and believe in it, I live in freedom, courage, and victory every day. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow. Good morning. In ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு தேவனுடைய வார்த்தையின் மூலம் விடுதலை. ஆரம்ப வசனமாக யோவான் 8:32 பார்ப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவன் தம்முடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறார். ஏனெனில் அவருடைய சத்தியம் நமக்கு விடுதலையை கொடுக்கிறது. தேவன் நம்மை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் அறியாத போது நாம் பயப்படலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ தவறு இருக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும் போது நாம் உண்மையில் யார் என்பதை அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நேசிக்கப்படுகிறவர்கள், பாதுகாக்கப்படுகிறவர்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. இந்த சங்கீதம் 5:12. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வது நம்முடைய இருதயங்களை விசுவாசத்தினாலும் தைரியத்தினாலும் நிரப்புகிறது. நாம் பயத்திற்கும் இருளின் எந்த ஒரு வல்லமைக்கும் மேலாக வாழ முடியும் என்பதை தேவனுடைய வார்த்தை நமக்கு காட்டுகிறது. நாம் அவருடைய வார்த்தையை படித்து விசுவாசிக்கும் போது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விடுதலையிலும் வெற்றியிலும் வாழ்வோம். ஹல்லேலூயா. நாம் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். பரலோக பிதாவே, சத்தியத்தை எங்களுக்கு போதிக்கிற உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் போது ஒவ்வொரு நாளும் விடுதலையிலும் தைரியத்திலும் வெற்றியிலும் வாழ்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இயேசு ராஜாவே, நன்றி. நீங்கள் தந்த இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. உங்கள் சத்தியத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற அந்த
1: அப்பா, அந்த மகாபெரும் பாக்கியத்தை எங்களை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுத்திருப்பதற்காக நன்றி அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவர்களும் இயேசு ராஜாவை அறியாத ஒவ்வொருவரும் மன கண்களும் திறக்கப்படட்டும் அப்பா. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் ராஜாவே. சத்தியத்தை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும் ராஜாவே. விடுதலையாகட்டும் இயேசு ராஜாவே. நன்றி அப்பா. உங்களுக்குள் என் அன்பு அப்பாவே, கிறிஸ்துவுக்குள் சகலதும் புதிதான ஒரு வாழ்க்கையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நான் அவர்களை ஆசீர்வதித்து செப்பிக்கிறேன் ராஜா. இன்றைய நாளையும் அவர்களுக்கு அப்பா எல்லா காரியங்களிலும் வெற்றியும் அப்பா கிருபையும் கொடுத்து என்னின் அன்பு ராஜாவே, உங்கள் அன்பால் அவர்களை காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் செபித்தோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ டுமாரோ.

நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது

16 15 மத்தேயு 24 14-ன்படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும்

தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: பிள்ளைகளே, யுத்தங்களை ஓயப் பண்ணுகிறவர் கர்த்தர் என்று சங்கீதம் 46:9 வாசிக்கிறோம். யாழ்ப்பாண பகுதிக்கு நான் சென்றிருந்த போது போரின் விளைவா ஜனங்களின் வேதனையை நேரடியாக காண முடிந்தது. அந்த இடத்துல என் நண்பர்களோடு சேர்ந்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் இந்த பாடலை கொடுத்தார். ஸ்ரீலங்காவின் சமாதானத்திற்காக கண்ணீரோடு ஜெபிப்பீர்களா?
2: தகப்பனே, இந்த காலங்களுக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக ஐயா உங்களுக்கு ஜெபிக்க வந்திருக்கிறோம். சுவாமி, வந்திருக்கிறோம் காலத்தில் இருக்கிறோம். மனந்திரும்புதல் மனந்திரும்புதல் உண்டாக வேணும் சுவாமி, மனந்திரும்புதல் உண்டாக வேணும் சுவாமி. வாழ்க்கை ஒரு பரிசுத்தம் உண்டாக வேணும் சுவாமி, பரிசுத்தம் உண்டாக வேணும் சுவாமி. அப்பா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லத்தோ தடைகளை எல்லாம் நீக்கி ஆவியானவரே கிரியை செய்யுங்கப்பா. அப்பா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம்,

0: கடைசி நாட்களில் பட்டு அழிக்கப்பட்டு ஐயா நாங்கள் மனம் திரும்ப இருக்கிறோம் சுவாமி, மனம் திரும்ப வேண்டும் என்று இருக்கிறோம் சுவாமி, கிருபை வேணும் சுவாமி, இவட கிருபைக்குள்ளாகத்தான சகலமும் சகலமும் சகலமும் உண்டு சுவாமி. அப்பனே இந்த ஜனங்கள் மனம் திரும்பட்டும் மனம் திரும்பட்டும் சத்தியத்தை கேட்கட்டும். இந்த நாட்களில் ஆண்டவரை வேதத்துக்கு செய்வாய்க்கிறவளாய் சத்தியத்துக்கு படுகிறவளாய் கற்பனைகளை கை கொள்ளுகிறவளாய் ஒவ்வொருவரும் ஒவ்வொரும் நம்முடைய பொறிகளில் உள்ள எல்லாவது அசுத்தங்களை ஆண்டவரே எங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் எங்களுக்கு கீழ்ப்படுகிற இருதயவர்களுக்கு உண்டாமடியா நன்றி கொள்கிறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம் ஐயா, நன்றி சொல்லுறோம் கிருவை கிருவை அப்பா, யுத்தம் ஐயா யுத்தங்களை நங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். இவர்களுடைய பாவங்கள் சாபங்களில் ஆணைக்கப்பட்டு இவர்களுக்கு ஒரு மன்னிப்பு மாறுவது ஆண்டவரே, உங்களுடைய உதவியும் ஒத்தாசையும் கட்டிலிடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஜனங்களுடைய கண்ணை துடைக்கப்படட்டும், எங்கெல்லாம் அல்லப்படுகிறார்களோ சுவாமி, எங்கெல்லாம் கண்ணீரோடு அலைகிறார்களோ சுவாமி, அதப்பனை இறக்கம் செய்யுங்க அப்பா, இறக்கம் செய்யுங்க. உங்களோட வார்த்தை இவர்களுக்கு வழியாக இருக்கட்டும் சுவாமி, உங்களோட வார்த்தை இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சுவாமி. கேட்கிறவர்களாய்
1: கீழ்ப்படுகிறேன்
0: படுக்கையில் இருக்கிற ஜனங்கள் அவருடைய கண்ணீர் கூக்குறன் அப்பா, அவங்க தன்னுடைய வியாதிக்கு காரணமா இருக்கிற வழிகள் அவருடைய காரியங்கள் எல்லாம் நீங்கி தேவனே, சாபத்தை நீக்கி பாவத்தை போக்குற தேவன்

என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். இப்பொழுதும் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக முதலும் முடிவுமான தேவாதி தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக பரிசுத்த ஆவியை வரவேற்று பாடுகிறார் நம்முடைய அன்பு போதகர் பாஸ்டர் சாம் சுதாகர் அவர்கள்.

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் 1 யோவான் 5 அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். இந்த அழகிய புத்தகத்தின் கடைசி முக்கிய பிரிவிற்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த நிருபத்தின் முதல் பகுதியிலே தேவன் ஒளியாயிருக்கிறார் என்று பார்த்தோம். நீண்ட ஒரு மத்திய பகுதியிலே தேவன் அன்பாக இருக்கிறார் என்று பார்த்தோம். இந்த இறுதி பகுதியிலே தேவன் ஜீவனாயிருக்கிறார் என்று பார்க்க இருக்கிறோம். முதல் 5 வசனங்களிலே உலகத்தின் மீது விசுவாசிகள் பெறுகின்ற வெற்றியை குறித்து யோவான் சொல்லியிருக்கிறார். உலகம் என்ற சொல் இங்கே உலகில் உள்ள எல்லா அமைப்புகளையும் அரசாங்கங்களையும் அதில் உள்ள சுயநலன்களையும் பெருமை துக்கம் நோய் மற்றும் பொல்லாத பாவங்களையும் குறிக்கிறதாயிருக்கிறது. இவை எல்லாவற்றின் மீது தேவனுடைய வெற்றி பெற முடியும் என்று யோவான் சொல்லப்போகிறார். பாருங்கள், 1 யோவான் 5 அதிகாரம் 1 வசனம், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். தேவன் ஜீவனாக இருக்கிறார். அந்த ஜீவன் தேவனால் பிறப்பதன் மூலம் நமக்கு வருகிறது. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இதுவே மறுபடியும் பிறப்பதின் விளக்கம். இவ்வாறே ஒருவன் மறுபடியும் பிறக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு எளிய விசுவாசம் வைப்பதன் மூலம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம் என்று தனது நற்செய்தி புஸ்தகத்தின் ஆரம்பத்திலேயே யோவான் சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்திலேயும் அதை தெளிவுபடுத்துகிறார். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றும் அவர் என்ன செய்தார் என்றும் விசுவாசிக்கிறீர்கள். எவ்வாறு தான் இருப்பேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறாரோ அவ்வாறு அவர் இல்லாவிட்டால் அவர் என்ன செய்து முடித்தாரோ அதில் ஒரு மதிப்பில்லை. கன்னிமரியாளின் பிறப்பு என்று மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்திலே பாவத்திற்கு மரித்த இவர் யார்? இவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. சாதாரண மனிதன் பாவம் நிறைந்தவன். அவன் தன்னுடைய ரட்சிப்பிற்காக மரிக்க முடியாது. அவன் நியாய தீர்ப்பினால் வேண்டுமென்றால் மரிக்க முடியும். தேவனை விட்டு என்றென்றைக்கும் நித்தியமாக பிரிக்கப்பட்டிருப்பான். இயேசுவானவரே கிறிஸ்து விசுவாசமானது நமது வாழ்க்கையிலே உண்டாக்குகிறது. நீங்கள் மறுபடியும் பிறந்த பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை எவ்வாறு அறிகிறீர்கள்? உங்களுக்கு ஏதாவது சிறந்த வித்தியாசமான
1: வணக்கம் நேர்களே, நீங்கள்
0: அனுபவம் ஏதாவது இருந்தது? அது அவசியமானதல்ல பிரியமானவர்களே. சிலருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருந்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் இதுவே பொதுவாக நடக்கும் என்பதல்ல. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீர்கள். தேவன் உங்களுடைய பரமபிதாவாய் இருக்கிறார். அவர் பிதாவாகிய தேவன். அவர் உங்கள் பரமபிதாவாகிறார். அப்படி அவர் உங்கள் பரமபிதாவானால் நீங்கள் அவரால் பிறந்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள் அவரிலே அன்பு கூறுவீர்கள். ஆனால் இங்கேயே இது நின்றுவிடப் போகிறதில்லை. நீங்கள் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலையும்
1: அறிந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு கனேடியம்
0: அன்பு கூறப்போகிறீர்கள். யோவான் இதை குறித்து முன்பே சொல்லியிருக்கிறார். இது ஒரு புதிய காரியம் அல்ல என்றும் அவர் சொல்கிறார். 1 யோவான் 3:13 இவ்வாறு வாசிக்கிறோம், நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. மேலும் இயேசு கிறிஸ்து கூறுகிறதை யோவான் 13:35 இவ்வாறு வாசிக்கிறோம். கவுனிங்கள், வாசிக்கிறேன். யோவான் 13:35, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். தேவனால் பிறந்திருக்கிறான் என்ற வாக்கியம் மிக முக்கியமான ஒன்று பிரியமானவர்களே. நீங்கள் சபையிலே சேர்ந்ததற்கும் அல்லது சில சடங்காச்சாரங்களை பக்தி என்ற பெயரிலே செய்வதற்கும் மறுபடி பிறப்பதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. நீங்கள் தேவனால் பிறந்தபடியினாலே நீங்கள் சபையிலே சேர்ந்திருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். சபையின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள்
1: மண்ணிலிருந்து 24 மணி நேரம்
0: உங்களுடைய சடங்காச்சாரங்களை தேவனுடைய பிள்ளையாகிவிட முடியாது. இங்கே முக்கியமான காரியம் என்னவென்றால், நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்களா? நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களா? நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் மறுபடியும் பிறக்கிறீர்கள். அதற்கு உறுதி என்னவென்றால், நீங்கள் தேவனிலே அன்பாக இருப்பீர்கள், உங்கள் பிதாவிலே அன்பாயிருப்பீர்கள், அவர் உங்களை பிறப்பித்தவர். மேலும் நீங்கள் தேவனுடைய மற்ற பிள்ளைகளையும் நேசிப்பீர்கள், ஏனென்றால் அவர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகளாய் இருக்கிறார்கள். இது சில சபைக்கு மட்டும் அல்லது ஒரு சபை பிரிவினருக்கு அல்லது ஒரு இனத்திற்கு அல்லது ஒரு தேசத்திற்கு ஒரு குழுவிற்கு மட்டும் உரியதல்ல. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மறுபடியும் பிறந்த ஒருவன் மறுபடியும் பிறந்த மற்றவர்களிடத்திலேயும் அன்பு கூறுவான். நீங்கள் எவ்வாறு ரட்சிப்பை உறுதி செய்து கொள்ள முடியும் என்றும் மற்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதற்கான சில ஆதாரங்களையும் ஆங்காங்கே யோவான் தருகிறதை இந்த நிருபத்திலே நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். முதலாவதாக 1 யோவான் 2:29 பாருங்கள். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதி செய்கிறவனவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே நீதியை செய்யும் ஒரு பிள்ளையாயிருக்கும். அதற்காக ஒரே நாளிலே எல்லா நீதியையும் பின்பற்றிவிட முடியும் என்பது இதற்கு அர்த்தமல்ல. அதேபோல நீதி என்பது ஒரு வினோதமான அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியமும் அல்ல. இது உங்கள் வாழ்க்கையிலே நடைமுறையாக போகின்ற காரியம்.
1: தமிழ் கிறிஸ்தவ வானொலி.
0: நீங்கள் சிலவருடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் நீதி என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறையாக இருக்கும். இரண்டாவதாக 1 யோவான் 3:9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் என்று வாசிக்கிறோம். ஆம், தேவனுடைய பிள்ளை பாவம் செய்யாது என்று சொல்கிறார். அவன் அந்த பாவத்திலே வாழ்க்கை நடத்த மாட்டான், அதில் களியாட்டம் செய்ய மாட்டான், அல்லது அதை தன்னுடைய வாழ்க்கை முறையாக ஒவ்வொரு நாளும் கொண்டவனாய் இருக்க மாட்டான். ஒரு பாவியின் வாழ்க்கை முறையே பாவம்தான். அவன் எப்பொழுதுமே பாவத்திலேதான் வாழ்வான். அவன் வேறு எதுவும் வித்தியாசமாக செய்வான் என்று எதிர்பார்க்க முடியாது. அது மட்டுமல்ல, எந்த விதமான குற்ற உணர்வும் துக்கமும் அவனுக்கு இருக்காது. நாம் எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் வருகிற வரை பாவத்திலேதான் வாழ்கிறோம். மூன்றாவதாக 1 யோவான் 4:7 ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஒரு தேவனுடைய பிள்ளை மற்ற கிறிஸ்தவர்களை அன்பு கூறுகிறதாக இருக்கும். நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்களா என்பதை உறுதி செய்ய பயன்படும் மற்றும் ஒரு சோதனை இதுதான். நீங்கள் மற்ற விசுவாசிகளிடம் அன்பாயிருக்கிறீர்களா? நான்காவதாக 1 யோவான் 5:4 பாருங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். தேவனுடைய பிள்ளை உலகத்தை ஜெயிக்கும் என்று பார்க்கிறோம். ஆறாவதாக 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். அதாவது தேவனுடைய பிள்ளை தன்னை சாத்தானிடத்திலிருந்து விலக்கி காத்துக் கொள்ளும். இந்த அதிகாரத்திலே நாம் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு இரண்டு அடையாளங்கள் அல்லது ஆதாரங்கள் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். நாம் அந்த பகுதிக்கு வரும்பொழுது அந்த இரண்டையும் குறித்து சற்று விளக்கமாக பார்க்கலாம். உண்மையான குமாரர்கள் என்பதற்கான சில சோதனைகளை குறித்து யோவான் இங்கே வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். அன்பு,
1: கீழ்ப்பிதல்,
0: சத்தவைதான் அவை. இந்த வார்த்தைகளை குறித்து எவரும் வாக்குவாதமே செய்ய முடியாது. அன்பு, கீழ்ப்படிதல், சத்தியம் போன்றவை தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய தெளிவான அடையாளங்கள். சரி, இப்பொழுது 1 யோவான் 5:2 பார்ப்போம். வாசிக்கிறேன். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். இங்கே கற்பனைகள் என்று யோவான் எதை குறிப்பிடுகிறார்? பழைய ஏற்பாட்டின் கற்பனைகளை குறிப்பிடவில்லை என்று விசுவாசிக்கிறேன். இந்த கற்பனைகள் இயேசு இங்கே வாழ்ந்தபொழுது கொடுத்தவை. எடுத்துக்காட்டாக நாம் 1 தெசலோனிக்கேயர் 5:10 கட்டளைகளை அல்ல 22 கட்டளைகளை பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:10 பாருங்கள். அங்கே 16 வசனத்திலே எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்றும், 17 வசனத்திலே இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்றும், 19 வசனத்திலே ஆவியை அவித்து போடாதீர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மேலும் அந்த அதிகாரத்திலே இதுபோன்ற பல கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இக்காலத்திலே இந்த உலகத்திலே வாழும் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கட்டளைகள் தான் அவைகள். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இந்த கற்பனைகளை தன்னுடைய வாழ்க்கையின் நடைமுறையாக்கிக் கொள்ள விரும்ப வேண்டும். இவற்றை செய்ய ஒரு விசுவாசியானவன் வாஞ்சிக்க வேண்டும். அதை நாடி செயல்பட தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். 1 யோவான் 5:3 நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதை அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. கவனியங்கள், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று சொல்கிறார். இவற்றை கை கொள்வது கடினமானதல்ல என்று அவர் சொல்லவில்லை. மாறாக அவைகளை கை கொள்ளும் பொழுது அது பாரத்தை வைப்பதில்லை என்று அர்த்தப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய பிள்ளை அவருடைய கட்டளைகளை பின்பற்ற விரும்புவான் என்று யோவான் சொல்கிறார். இதை அவன் தனது நடைமுறையாக்கிக் கொள்ள விருப்பம் கொள்ளுகிறான். இந்த காரியங்களை செய்வது அவனுக்கு கடினமாக தோன்றுவதில்லை. ஒரு சிறு பிள்ளை தன் இடுப்பிலே எடை கூடிய பெரிய ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது அங்கே வந்த ஒரு பெண்மணி அக்கறையுடன், பாப்பா, அந்த பிள்ளையை உனக்கு தூக்குவது கடினமாக இல்லையா என்றாள். அதற்கு அந்த பிள்ளை, இல்லை, இவன் பாரமாக தோன்றவில்லை, இவன் என் தம்பி என்று பதில் உரைத்தாள். பார்த்தீர்களா, சகோதரன் என்பதனாலே அவன் அவளுக்கு பாரமாக தோன்றவில்லையாம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. இங்கே காரியம் என்னவென்றால், அவைகள் நம்மீது எந்த ஒரு பாரத்தையும் வைப்பதில்லை. ஏனென்றால் நாம் அவற்றை அன்பினாலே கை கொள்கிறோம். ஒரு நிகழ்ச்சியை குறித்து சொல்கிறேன், அப்பொழுது இதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஒருவர் தன் குடும்பத்தை மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல யோசித்து வீட்டை காலி செய்து மற்றொரு ஊரிலே குடியேறும்படியாக தனது மாட்டு வண்டியிலே எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பயணப்பட்டார். அவ்வாறு அவர்கள் பயணப்படும் பொழுது ஒரு கிராமத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அந்த கிராமத்தில் உள்ள ஒரு மளிகை கடையிலே
1: இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24
0: நிறுத்திவிட்டு சொல்லுகிறேன். ஆனால் அதற்கு முன்னர், நீங்கள் இப்பொழுது காலி செய்துவிட்டு வருகிறீர்களே, அந்த கிராமம் எப்படிப்பட்டது என்று சொல்லுங்கள் என்று கேட்டார். உடனே வந்தவர், ஐயா, அந்த கிராமம் மிகவும் நல்ல கிராமம். அங்குள்ள மக்கள் மிகவும் நல்லவர்கள். சகோதர சகோதரிகளாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களைப் போல பழகுவார்கள். தொழிலிலே சரியான வருமானம் இல்லாத ஒரே காரணத்தினால்தான் அந்த கிராமத்தை விட்டு நான் வெளியேறி வருகிறேனே அல்லாமல் வேறொன்றிற்கும் அல்ல என்று கூறினார். உடனே கடைக்கார, நல்லது நண்பரே, நீங்கள் விட்டு வருகிற அதே கிராமத்தை போன்றதுதான் இதுவும். மக்கள் அன்பானவர்கள்தான் என்று கூறினார். உடனே அவர், அப்படியானால் நாங்கள் இங்கே தங்கிவிடுவது நலம் என்று கருதுகிறேன் என்று சொன்னார். இன்னும் சில மணி நேரங்கள் கழித்து மற்றொரு மாட்டு வண்டி வந்தது. இந்த கடையின் முன் நின்றது. அந்த வண்டியிலே வந்தவரும் அவ்விதமாகவே கேட்டார், இந்த ஊர் எப்படிப்பட்டது என்றார். அந்த கடைக்காரர் அவரிடத்திலே, நீங்கள் எப்படிப்பட்ட கிராமத்தை விட்டு வெளியேறி வருகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு வந்தவர், நாங்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறிவிட எப்பொழுதுதான் வாய்ப்பு வருமோ என்று எதிர்பார்த்து காத்திருந்தோம். நாங்கள் சந்தித்த நபர்களிலேயே அவர்கள்தான் மோசமானவர்கள். அவர்கள் உதவியாகவே இருக்க மாட்டார்கள். எங்களுக்கு அங்கே ஒரு நண்பனும் இருந்ததில்லை. ஆகவேதான் நாங்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறி வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். உடனே அந்த கடைக்காரர், நல்லது, இந்த ஊரும் அப்படிப்பட்டதுதான். நாங்களும் நீங்கள் விட்டு வருகிற மக்களை போன்றவர்கள்தான் என்று சொன்னார். ஆகவே இவர்கள் தொடர்ந்து பயணப்பட ஆரம்பித்தார்கள். இதை கவனித்துக் கொண்டிருந்த ஒருவர் கடைக்காரரிடத்திலே, ஒரு நிமிடம் பொறுங்கள், இந்த இரண்டு வண்டிக்காரர்களுக்கும் நீர் வேறுபட்ட கருத்தை சொல்ல காரணம் என்ன என்றார். அதற்கு கடைக்காரர், ஒருவன் விட்டு வெளியேறி வருகின்ற இடத்தைப் போலவே எல்லா கிராமமும் நகரமும் இருக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், கற்றிருக்கிறேன். ஏனென்றால் அங்கிருந்து வெளியே வருகிற நபர் அதே போலதான் இருப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. அவர் மாறமாட்டார். முன்பு அங்கே பழகினது போலவே இங்கும் பழகுவார் என்றார். ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்காக எதையாவது செய்யக்கூடியவர்கள் உண்டா என்று தேடி அலையக்கூடாது. ஆனால் தேவனுடைய பிள்ளையே மற்றவர்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டு யாருக்காவது எதையாவது செய்யலாமா என்று யோசிக்க வேண்டும். அன்பை உண்மையான செயலிலே வெளிப்படுத்த வேண்டும். யோவான் 13 அதிகாரம் 35 வசனத்திலே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவிலே அன்பாயிருந்தால், பரலோக பிதாவிலே அன்பாயிருந்தால், நீங்கள் மற்ற விசுவாசிகளிலேயும் அன்பு கூறுவீர்கள். நீங்கள் அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறீர்கள் என்பதை இதனால் அறிந்து கொள்வீர்கள். அவைகள் உங்களுக்கு பாரமானவைகள் அல்ல. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 30 வசனத்திலே இவ்வாறு சொல்லியிருக்கிறார். கவனியுங்கள், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்கிறார். உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மீது உண்மையான அன்பு இல்லை என்றால், அவருக்கு உண்மையிலேயே ஊழியம் செய்ய விருப்பம் இல்லையானால், இந்த கற்பனைகள் எல்லாமே உங்களுக்கு பாரமானவைகளாகத்தான் தெரியும். ஆனால் நீங்கள் உண்மையாகவே அவரை நேசித்து காரியங்களை நடப்பித்தால், சபையின் பணி காரியமோ அல்லது நீங்கள் செய்யும் மற்ற ஊழியங்களோ உங்களுக்கு பாரமாக தோன்றப்போவதில்லை. ஒரு வேத வல்லுநர் கூறும் கருத்தை சற்றே கவனியுங்கள். ஒரு மனிதர் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து ஆப்பிரிக்க நாட்டிற்கு சென்று சில மாதங்கள் தங்கிவிட்டு தன் தேசத்திற்கு திரும்பி வந்தார். அவர் அமெரிக்க ஐக்கிய நாட்டுக்கு திரும்பிய பொழுது சில நண்பர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். அவ்வாறு பேசிக் கொண்டிருந்த பொழுது பேச்சு மிஷனரி ஊழியத்தின் பக்கமாய் திரும்பியது. அப்பொழுது ஆப்பிரிக்காவிலிருந்து சில அனுபவங்களை பெற்று திரும்பிய இவர், ஆப்பிரிக்காவிற்கு நாம் ஊழியர்களை அனுப்புவது வீண் என்றே நான் கருதுகிறேன். நான் அங்கே தங்கியிருந்த சில மாதங்களிலே அவர்கள் எதையுமே செய்ததை நான் பார்த்ததில்லை. அவர்கள் ஒரு நடவடிக்கையிலேயும் ஈடுபடவில்லை. ஏன், அங்கே நான் தங்கியிருந்த நாட்களிலே ஒரு ஊழியரை கூட பார்த்ததில்லை. எனவே சபையானது ஊழியத்திற்கு வீணாக பணத்தை செலவு செய்யக்கூடாது என்று கருதுகிறேன் என்று சொன்னார். அங்கே சற்று வயதான நண்பர் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவர் அதுவரை அமைதியாக இருந்துவிட்டு இப்பொழுது பேச ஆரம்பித்தார். நீங்கள் எவ்வளவு காலம் அந்த தேசத்திலே இருந்ததாக சொன்னீர்கள் என்றார். அதற்கு அவர், 5 மாதங்கள் என்றார். வயதானவர், எதற்காக சென்றீர்கள் என்றார். அவர், நான் புலிகளை வேட்டையாட சென்றேன் என்றார். அந்த வயதானவர், நீங்கள் புலி எதையாவது பார்த்தீர்களா என்று கேட்டார். 20 புலிகளை பார்த்தேன் என்று சொன்னார். இது ஒரு வித்தியாசமானதுதான் என்று வயதானவர் கூறினார். மேலும் அந்த வயதானவர் தொடர்ந்து, நான் ஆப்பிரிக்காவிலே 30 ஆண்டுகள் செலவழித்திருக்கிறேன். அந்நாட்களிலே நான் ஒரு புலியை கூட பார்த்ததில்லை. ஆனால் நான் நூற்றுக்கணக்கான ஊழியக்காரர்களை பார்த்திருக்கிறேன். நீங்கள் புலியை வேட்டையாட சென்றீர்கள், புலியை பார்த்தீர்கள். நான் ஆப்பிரிக்காவிலே ஊழியம் செய்ய சென்றேன், அநேக ஊழியக்காரர்களை கண்டுகொண்டேன் என்று கூறினார். அருமையானவர்களே, நீங்கள் எதை காண விரும்புகிறீர்களோ அதையே கண்டுகொள்வீர்கள். உங்கள் விருப்பத்தை சார்ந்த விஷயம் அது. இன்று நீங்கள் தேவனுடைய பணியிலே அக்கறை கொண்டிருக்கிறீர்களா? அதிலே உங்களுக்கு விருப்பம் உண்டா? தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லும் வாஞ்சை உங்களுக்கு உண்டா? சிலர் இவ்விதமாக சொல்லலாம், அந்த பணி சிறப்பாக நடக்கிறதாக எனக்கு தெரியவில்லை என்று கூறலாம். அருமையானவர்களே, எங்கே பணி நடக்கிறதோ அங்கே நீங்கள் ஒருவேளை இருக்க வாய்ப்பில்லாமல் போயிருக்கலாம். தேவனுடைய வார்த்தையானது அனுப்பப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இன்றும் நமது தேசத்திலே பல்வேறு மொழிகளிலே வானொலி மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் இணையதளம் மூலமாகவும் கர்த்தருடைய வார்த்தை பல்வேறு மொழிகளிலே சென்று கொண்டே இருக்கிறது. அது அநேகருடைய இருதயத்திலேயும் வாழ்க்கையிலேயும் பெரிய விளைவுகளை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, நீங்களும் விசுவாசத்தோட அறிவித்துக் கொண்டே இருங்கள். அறிவிக்கின்ற மக்களுக்கு உங்கள் ஜபத்தையும் ஈகையையும் அர்ப்பணம் செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்திலே அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நாளிலேயும் நாங்கள் வாசித்த உம்முடைய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யோவான் மூலமாக நீர்களுக்கு கற்பிக்கிற பாடங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உம்மிடத்திலே நாங்கள் அன்பு கூறுகிறவர்களாக எந்தெண்டும் காணப்பட காத்துக்கொள்ளும். நாங்கள் எங்கள் சக விசுவாசிகளிடத்திலேயும் அன்புள்ளவர்களாய் இருப்பதனாலே மற்ற எல்லாரும் எங்களை உம்முடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை தாரும். ஒவ்வொரு திருச்சபைக்காகவும் நாங்கள் குறிப்பாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு திருச்சபைகளிலேயும் இந்த அன்பையும் ஐக்கியத்தையும் தேவரீர் கட்டளையிட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் திருச்சபைக்குள்ளே இருந்து போட்டியோடும் பொறாமையோடும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் குறிப்பாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் உம்மை அறியாததினாலே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்ற உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். சகோதர சிநேகத்தினாலே கிறிஸ்துவிலே நான் அன்பாயிருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும் விசுவாசிகளாக ஒவ்வொருவரும் காணப்பட நீரே கிருபை செய்யும். உம்மேலே உள்ள அன்பினாலே மற்றவர்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை பல்வேறு வகைகளிலே கொடுப்பதற்கு தங்களையும் தங்கள் செல்வத்தையும் தங்கள் நேரத்தையும் தங்கள் தாளந்தங்களையும் பயன்படுத்துகிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்மேலே உள்ள அன்பினாலே உம்முடைய பிள்ளைகள் செய்கிற பணியிலே நீரே நித்தியமான விளைவுகளை உண்டு பண்ண வேண்டும் என்று கேட்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
2: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். சங்கீதம் 91:4. கர்த்தர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். சங்கீதம் 91:4.

0: Recording in progress.
1: வார்த்தைக்கு திரும்புவோம். இந்த நாளிலும் இந்த 8வது மாதம் 2வது மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். தேவன் வந்து நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். இயேசுவை நம்ம ருசித்து ருசித்து ருசித்து பார்க்க பார்க்க பார்க்கத்தான் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் பெருகும், கிருபைகள் பெருகும், ஞானம் பெருகும். நம்ம தலையை கர்த்தர் உயர்த்துவார். கரங்களை கட்டி கர்த்தரை பொறுத்துவாங்க. அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, பொறுமை மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வரும். பொறுமை மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். வேதத்திலிருந்து சொன்னா, மோசே ரொம்ப பொறுமை உள்ளவனா இருந்தான், ஆபிரகாம் ரொம்ப பொறுமை உள்ளவராக இருந்தார், யோபு ரொம்ப பொறுமை உள்ளவராக இருந்தார், அப்போஸ்தலனே பவுல் ரொம்ப பொறுமை உள்ளவராக இருந்தார், இயேசு கிறிஸ்து ரொம்ப பொறுமையோடு கூட பிதாவாகிய தேவன் கொடுத்த வேலையை உண்மையும் உத்தமா செய்து கொண்டே இருந்தார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டமான வாழ்க்கை, நெருக்கமான வாழ்க்கை, உபத்திரவமான வாழ்க்கை, கடினமான வாழ்க்கை தான். ஆனால் அதனோடு கூட வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் இயேசு நம்ம கூடவே இருக்கிறார். அவர் சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்றாரு. அப்போ மத்தேயு 28:20 சொல்ற, இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்றார். அப்ப அவரோடு கூட இருக்கார். உபத்திரவமா இயேசு கூட இருக்கிறார், பிரச்சனையா இயேசு கூட இருக்கிறார், கஷ்டமா இயேசு கூட இருக்கிறார், கண்ணீரா இயேசு கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்லுங்க, இயேசு என் கூட இருக்கிறதுனால நான் பயப்படவே மாட்டேன். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க, இயேசு என் கூடவே இருக்கிறார், நான் பயப்படவே மாட்டேன். மறுபடியும் சொல்லுவோம், இயேசு என் கூடவே இருக்கிறார், நான் பயப்படவே மாட்டேன். கரங்களை தட்டி கர்த்தரை கும்பிடுவோம். அல்லேலூயா. அப்ப ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுஷிக்கு பொறுமை என்பது ரொம்ப அவசியமானது. பாடுகள் நிறைந்த உலகத்துல இருக்கிறோம், பிரச்சனைகள் நிறைந்த உலகத்துல தான் இருக்கும். பொறுமைதான் வெற்றியை உண்டாக்கும். அல்லேலூயா. பொறுமைதான் வெற்றியை உண்டாக்கும். முதலாவது பார்ப்போம், பொறுமை விசுவாசத்தையும் பூரணமான ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். என்னது பொறுமை? என்ன தனத்தை கொண்டு வருமா? விசுவாசத்துல பெருக்கத்தை கொடுக்கும், பூரணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கும். யாக்கோப்பு 1 எடுத்துக்கொள்வோம். யாக்கோப்பு 1:2-5 வசனங்களை வாசிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவளாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவளாயிருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்யக்கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. இந்த வசனத்துல பாருங்க, பலவிதமான சோதனையில் அகப்படும் போது, பலவிதமான சோதனை வருது, பகைகள் வருது, பிரச்சனை வருது, நல்லா இருக்கிறவங்களே நம்மளை குறை சொல்றாங்க, நல்லா இருக்கிறவங்களே நம்மளை புறம்ப தள்ளி விட்டுறாங்க, நமக்கு உதவி செய்யறேன்னு சொன்னவங்க உதவி செய்ய முடியாதுன்றாங்க, நட்டாரத்தில் விட்டுறாங்க. அப்படியாப்பட்ட பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது நம்ம என்ன செய்வோம்? பொறுமையா இருந்தா உங்கள் விசுவாசத்தின் பரீட்சைன்னு சொல்றாரு, பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா அணுக. நம்ம ஜெபம் பண்ணி ஒரு காரியம் கிடைக்கலா வருத்தப்படக்கூடாது. தேவன் என் ஜெபத்தை கேட்கலையோ, சந்தோஷப்படணும். அப்ப நம்ம ஜெபம் பண்ணி ஒரு காரியம் கிடைக்கலண்டா தேவன் பதில் செய்யணும்னா அது தீமையான வழியில நம்ம போக போறோம். அத தீமையிலிருந்து ஆண்டவர் நம்மளை தடுக்கிறான்ற அடையாளம். கரங்களை தட்டி கத்தரை பொருத்தோமா? சந்தோஷப்படணும். உபத்திரவங்கள் வரும்போது சந்தோஷப்படணும். ஒரு காரியம் நடக்கலன்னா சந்தோஷப்படணும். முறுமுறுக்க கூடாது, குறை சொல்லக்கூடாது, தேவனை சந்தேகப்படக்கூடாது. 4வது வசனம், நீங்கள் எதுக்காக இப்படி எல்லாம் தேவன் தாமதப்படுத்துறான், நம்மளை நல்லா பிரஸ்படுத்தி சுத்தப்படுத்தி ஒரு உயர்ந்த நிலையில சமுதாயத்துல மேன்மையாக உயர்த்துவதுதான் நம்ம அந்த உபத்திரவங்கள் பாடுகள் பிரச்சனைகள் நடுவில் நம்மளை உருவாக்குற. நாலாவது வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்யும். பூரணமான ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம், ஒரு நன்மை குறைவுபடாது. சங்கீதம் 34:11 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ எத்தனை நன்மை உண்டாகும். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மை குறைவுபடாதான். கரங்களை தட்டுகிற ஹல்லேலூயா, ஒரு நன்மையும் நம்ம குறைவுபடாது. ஏன்னா இயேசுவை நம்பி வந்ததுனால, இயேசுவை நம்பாம கெட்டவர்கள் ஏராளம் அணுவரு. இயேசுவை நம்பி கெட்டவர்கள் இந்த உலகத்துல ஒருத்தர் கூட இருக்க முடியாது. அலே ஆமென் சொல்லுமா? ஒருவர் கூட கெட்டு போக முடியாது. சந்ததி சந்ததியை ஆசீர்வதிக்கிற தேவன், இரண்டாம் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன், அவர் பேர் இயேசு. 1000 தலைமுறைகளை மட்டும் கிருபை அளிக்கிற தேவன், அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை போட்டுங்க. ஹல்லேலூயா, உற்சாகமா இருங்க, சந்தோஷமா இருங்க, அவரை துதியுங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க, அவரை பாடுங்க. ஒண்ணுமே இல்லையா தோத்திரம் சொல்லுங்க, ஜெபம் பண்ணி பதில் கிடைக்கலையா தோத்திரம் சொல்லுங்க, ஒருத்த உதவி செய்யறோம்னு சொல்லிட்டு கைவிட்டாங்களா தோத்திரம் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நஷ்டமா தோத்திரம் பண்ணுங்க, இழப்புகளா தோத்திரமா, கண்ணீரின் பள்ளத்தாக்குல இருக்கீங்களா நல்லா முழங்கால் பிடிபோட்டு கதவை பூட்டிட்டு இயேசுவே எமக்கு தோத்திரம் சொல்லுங்க, அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். கண்ணீரின் பள்ளத்தாக்கை ஒருவே நடந்து கொண்டு அதை நீர் விட்டாய் மாற்றுவார். கண்ணீரோடு செபிக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள், உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார். அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகும்படி தேவன் ஒரு நாளும் விடமாட்டார். நீங்க தோற்று போகும்படி தேவன் ஒரு நாளும் விடமாட்டார். படிப்பு வரலையா தோத்திரம் பண்ணுங்க, ஞாபக சக்தி இல்லையா தோத்திரம் பண்ணுங்க, படிப்புல நல்லா எழுத முடியலையா தோத்திரம் பண்ணுங்க. தோத்திரம் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 100க்கு 100 மதிப்பெண் கிடும். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், சிறு பிள்ளைகளுக்கு சொல்றேன், எனக்கு ஞாபக சக்தி இல்லை, படிப்பு வர மாட்டேங்குது, எழுத்து நல்லா வர மாட்டேங்குது, பாடங்கள் கூட ஏசப்பா நமக்கு தோத்திரம்னு சொல்லுங்க. அதுதான் இந்த வசனம், 5வது வசனம், பாடுகள் நடுவில் புரட்சி நடுவில் போராட்டத்தின் நடுவில் நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு சொன்னா, ஆண்டவரே இந்த போராட்டங்களை மேற்கொள்ள எனக்கு ஞானத்தை கொடுங்க, அழுகக்கூடாது, புலம்பக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஆண்டவரே இந்த பகைகளை மேற்கொண்டு நாங்கள் சமாதானமாய் வாழங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, உங்களுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள ஞானத்தை கொடுங்க, பொருளாதாரத்தை சம்பாதிக்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, எங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஞானத்தை கொடுங்க, ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஞானத்தை கொடுங்க, நாங்கள் ஆசீர்வாதமா வாழ்வதற்கு ஞானத்தை கொடுங்கன்னு ஜெபிக்கணும். அல்லேலூயா. அழுது புலம்ப கூடாது, அவர் ஞானத்தை தடுகிற தேவன், அவர் ஞானமுள்ள தேவன். 5வது வசனம், யாக்கோபு 5ல, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளவருமாய் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஏசா காலையில எந்திரிச்சு ஏசப்பா இந்த நாள் முழுது எனக்கு ஞானத்தை கொடுக்கணும்னு சொல்லிக்கணும், இந்த நாள் முழு படிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுக்கணும்னு சொல்லிக்கணும், இந்த நாள் முழுது வேலை செய்வதற்கு ஞானத்தை கொடுக்கணும்னு சொல்லணும், இந்த நாள் முழுது எல்லாரோடும் சமாதானமா இருக்க ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லணும், கிருபையை கொடுங்கன்னு ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கணும். பணத்துக்காக பொருளுக்காக சொத்துக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவுடைய சித்தத்தின்படி வாழ ஆரம்பித்து விட்டால், ஆண்டவுடைய வசனத்தின்படி வாழ ஆரம்பித்து விட்டால், பணத்துக்காக சொத்துக்காக சுகத்துக்காக நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் பணத்தை கொடுப்பாரு, வேலையை கொடுப்பாரு, சுகத்தை கொடுப்பாரு, ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, சந்தோஷத்தை கொடுப்பாரு, நல்ல வீட்டை கட்டுவார், நல்ல வாகனத்தை கொடுப்பாரு, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், பிள்ளையுடைய திருமணத்தை நடத்துவாரு, நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பாரு. இந்த சமுதாயத்துல சகல ஜனங்களை பார்க்கலும் நீங்களும் நானும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். அவர் பேர் இயேசு. கரங்களை கட்டி கர்த்தரை மேம்படுத்துவார். ஹல்லேலூயா. ஞானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, பிரச்சனைகளை மேற்கொள்ள ஞானம் கொடுங்க, பிள்ளைகளை வளர்க்க ஞானம் கொடுங்க, சந்தோஷமா வாழ ஞானத்தை கொடுங்க, பணம் சம்பாதிக்க ஞானத்தை கொடுங்க. அல்லது அப்படி ஞானத்துக்காக ஜெபிக்கும் போது தேவ கிருபையினாலும் அவருடைய ஞானத்தினாலும் தேவன் உங்களை நிரப்புவார். அப்ப பொறுமையானது விசுவாசத்தையும் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுவோமா? இரண்டாவது ஒரு காரியம், பொறுமை உபத்திரவங்களை மேற்கொள்ள உதவி செய்யும். பொறுமையானது, பொறுமை வரும்போது உபத்திரவங்களை பாடுகளை பிரச்சனைகளை சோதனைகளை வேதனைகளை மேற்கொள்வதற்கு உதவி செய்யறதேதான் பொறுமைதான். ரோமர் நிறுவம் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமர் நிறுவம் 5 மூணு நாலு அஞ்சு வசனங்கள், மூணு நாலு அஞ்சு வசனங்கள். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலையும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென் சொல்லுவோமா? உபத்திரவத்தை மேன்மை பாராட்டுறாரா பவுல். உபத்திரவம் வரும்போதுதான் தைரியம் வரும், ஞானம் வரும், அறிவு வரும், புத்தி வரும். உபத்திரவங்களை நான் மேன்மை பாராட்டுறேன். உபத்திரவம் வரும்போது மூணாவது வசனம், உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குமா, பொறுமை பரீட்சையை உண்டாக்குமா, பரீட்சைய நம்பிக்கையை உண்டாக்குமா. அப்ப விசுவாசம், நம்பிக்கை, பொறுமை, இந்த பொறுமையின் நடுவுல, உபத்திரவத்தின் நடுவுல இயேசுவில வளரணும். பொறுமை, அப்ப பொறுமையை இழந்து நம்ம என்ன கோபத்துல பேசிடக்கூடாது, சண்டை போட்டுறக்கூடாது, பிரிந்துடக்கூடாது. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை கெட்டு போகும், சாட்சி உள்ள வாழ்க்கை கெட்டு போகும். அப்ப செபம் கேட்கப்படாது, அப்ப எதிர்காலம் பாதிக்கப்படும். நமக்கு ஆண்டவர் ஒளிமயமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் இயேசு எனக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, இயேசு என் பிள்ளைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், நான் கலங்க மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப பொறுமையை, பொறுமையில வந்து மேன்மை பாராட்டணும். எப்படி? இயேசுவுக்கு நன்றி சொல்லணும், தோத்திரம் சொல்லணும். தோத்திரத்தினால கிருபை பெறுவோம். அந்த உபத்திரவத்து நடுவில் தோத்திரம் பண்ணணும். கடன் பிரச்சனையா தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை கோடி இருந்தாலும் அந்த கடன் அடைக்க கர்த்தர் வழியை உண்டாக்குவார். அவர் வழியை உண்டாக்குவார். வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குற தேவன், கற்பாறையில நீரூற்றை உண்டாக்குற தேவன், செங்கடலை இரண்டாய் பிளந்து வழியை உண்டாக்குற தேவன், யோர்தானிலே வழியை உண்டாக்குன தேவன், எரிவோ முதலை இடித்து தரைமட்டமாக்கி வழியை உண்டாக்கி சயத்தை கொடுத்த தேவன். ஏழு நாள் தோத்திரம் பண்ணாங்க, ஏழு நாள் துதித்தார்கள், ஏழு நாள் அல்லேலூயா சொன்ன போது எரிய கோட்டை இடிந்து தரைமட்டமானது. நீங்கள் ஒரு ஏழு நாள் உபவாசம் போட்டு ஆண்டவருக்கு தோத்திரம் பண்ணுங்க. கடன்கள் இல்லாமல் போகும், வறுமை இல்லாமல் போகும், தரித்திரம் இல்லாமல் போகும், மலட்டு தன்மைகள் மாறிவிடும். உங்கள் குடும்பத்துல பிள்ளை தாட்சிகள் பெருகும், கற்பத்தின் கனி பெருகும், பொருளாதாரம் பெருகும், ஆசீர்வாதம் பெருகும், சமாதானம் பெருகும். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். ஒரு ஏழு நாள் வெளியே போனா கேவலமா இருக்குங்க. ஜனங்கள் பார்த்தா ஏசுறாங்க, ஜனங்கள் பரியாசம் பண்றாங்க, கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியல. எங்கேயாவது போய் குடும்பத்துல சமாதானம் இல்ல, எங்கேயாவது போய் ஒரு மூணு நாள் ஏழு நாள், நாலஞ்சு அனுபவங்களுக்கு இருக்கு, ஒரு மூணு நாள் ஏழு நாள் ஏதோ மலையடி வாரத்திலயோ இல்ல தனியார் ரூம்லயோ இல்ல எங்கேயோ போய் ஒரு மூணு நாள் ஏழு நாள் கதவை பூட்டிக்கிட்டு, மத்தே ஆறு ஆறுல கதவை பூட்டி உன் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா வெளியரங்கமாய் பலன்கிற. எங்கேயாவது போய் ஒரு மூணு நாள் ஏழு நாள் மனுஷ முகத்துல உங்களை பரியாசம் பண்ற, மனுஷ முகத்துல முழிக்காம உங்களை கேவலப்படுத்துற, மனுஷ முகத்துல முழிக்காம உங்க திட்ட உங்களை குறை சொல்ற ஜனங்கள் முகத்துல முழிக்காம எங்கேயாவது போய் ஒரு மனந்தரத்துல ஒரு தனியா ஒரு வீடு எடுத்து ரூம் எடுத்து ஒரு மூணு நாள் ஏழு நாள் முழந்தால் படிக்கிட்டு ஏழு நாள் ஆண்டவருக்கு தோத்திரம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் போகும், கடன்கள் ஒண்ணும் இல்லாமல் போகும், எல்லா தரித்திரங்கள் விலகி ஓடி போகும். பிசாசு உங்களை பார்த்து வெட்கப்பட்டு ஓடி போவான். இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். பரிசுத்தாவுடைய அபிஷேகம் உங்கள் இருதயத்தை நிரம்பும். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. ஹல்லேலூயா. அதாவது நம்ம செய்யறத நம்ம செஞ்சாதான் தேவன் நமக்காக ஏதாவது செய்வார். ஹல்லேலூயா. உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யும் போது உங்களால் முடியாததை தேவன் உங்களுக்கு செய்வார். சொல்லுங்க, என்னால் முடியாததை இல்ல, என்னால் முடிந்ததை நான் செய்யும் போது என்னால் முடியாததை கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். மறுபடியும் சொல்லுவான், என்னால் முடிந்ததை நான் செய்யும் போது என்னால் முடியாததை கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கரங்களை கர்த்தர். அப்ப நம்மளால முடிஞ்சது என்னது? நம்மளால என்ன முடிஞ்சது? கடலை தாண்ட முடியாது. 10 கோடி ரூபாய் கடன் அடைக்க நம்மளால முடியாது. எல்லாரையும் நேசிக்க நம்மளால முடியாது, முடியாது. அப்ப எது நம்மளால முடியும்? தோத்திரம் பண்ண நம்மளால முடியுமில்ல, பைபிள் படிக்க நம்மளால முடியுமில்ல, விசுவாசிக்க நம்மளால முடியுமில்ல,
0: உபவாசம் இருக்க நம்மளால முடியும்ல, ஜபம் பண்றதுக்கு நம்மளால முடியும்ல, நாலு பேர்கிட்ட போய் ஏச்சு நல்லவர் சொல்ல நம்மளால முடியும்ல. இதை நம்ம செய்யாததுனாலதான் வறுமை, தரித்திரம், ஏழ்மை, வியாதி, பலவீனம், தோல்வி, நஷ்டம், கஷ்டம், கண்ணீர், மரணம். அப்ப நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யும் போது நம்மளால முடியாத காரியங்களை பூரா இயேசு நமக்காக செய்வார் என ஏற்கனவே செஞ்சிருக்கார். சிலுவையில நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நிலை உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு பரலோகத்துல பிதாவின் இடத்துல உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். கரங்களை கட்டுங்க. அல்லேலூயா. அப்ப நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்து கொண்டே இருக்கணும். உபத்திரவமா, கஷ்டமா, பாடுகளா, வேதனைகளா, கண்ணீரா, புறக்கணிப்பா, பகையா, கடன்களா, இயேசுக்கு தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. பகை இல்லாம போயிரும், பிசாசு ஓடிப்போமா என்ன? அந்த ஆளை எப்ப பார்த்தாலும் தோத்திரம் பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லி பிசாசு ஓடிப்போமா? கடன்கார பிசாசு ஓடி போகும், பகைன்ற பிசாசு ஓடி போதும், பலவீனம்ன்ற பிசாசு ஓடி போகும், கடன்ற பிசாசு ஓடி போகும், எல்லா பிசாசும் நம்மளை விட்டு ஓடி போகும். ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழலாம். அல்லேலூயா. நீங்களும் நான் இந்த உலகத்துல ஒரு செழிப்பா இருக்கணும், ஒரு பணக்காரனா இருக்கணும், ஒரு ஐஸ்வர்யமா இருக்கணும், செல்வ செழிப்போடு நல்ல வீடு வாசலை கட்டி நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு 100 வயசு வரைக்கும் தீர்க்காய்ச்சோடு வாழணும். அதுக்கு தான் இயேசு சிலுவையில மரித்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம சோம்பேறிகளா இருந்தோம் சொன்னா, தோத்திரம் பண்றதுக்கு சோம்பேறிகளா இருந்தா, செபிக்கிறதுக்கு சோம்பேறிகளா இருந்தா, பைபிள் படிக்கிறது சோம்பேறியா இருந்தா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கவனிக்கிறீங்களா? அப்ப உபத்திரவத்துல என்ன பண்ணணுமா? மேன்மை பாராட்டுங்க. உபத்திரவத்துல தோத்திரம் பண்ணுங்க. உபத்திரவத்துல அவரை பாடுங்க.

அல்லேலூயா. உபத்திரவத்த நடுவில் எதுவுமே செய்ய முடியலையா, செவம் பண்ண முடியலையா, பைபிள் பண்ண முடியலையா, பைபிள் படிக்க முடியா, பாடுங்க இயேசுவை பாடுங்க. பாடும்போது பிசாசு வெட்கப்பட்டு ஓடி போவான், எதிராளி ஓடி போவான், சத்துரு முறியடிக்கப்படும். அல்லேலூயா. அவரை பாடுங்க, அவரை துதியுங்க, அவரை புகழுங்க, அவரை தோத்திரம் பண்ணுங்க. உபத்திரவங்கள் எல்லாம் விலகி மாறி போகும், கடனே இருக்காது. நான் சொல்ற இப்ப சொல்றேன், நீங்க சாகிறது வரைக்கும் ஒரு பைசா கடன் இருக்காது உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும். இயேசுவை உண்மையாக தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தேவனுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. 2016ல எங்களுக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் கடன் இருந்துச்சு. யார்ட்டையாவது சொன்னோமா, செப குறிப்புல சொல்லியிருக்கோமா? 30 லட்சம்ங்க எங்களுக்கு மாத வருமானம் 4500 ரூபா தான். மாத வருமானமே 4500 ரூபா. இப்போ காணிக்கையும் கிடையாது, தசுமாவும் கிடையாது. 4500 ரூபா வச்சு சாப்பிட முடியுமா, வண்டிக்கு பெட்ரோல் போட முடியுமா, பிள்ளைகளை வளர்க்க முடியுமா, திருமணம் நடக்க வைக்கணும்னா, பேர பிள்ளைகளை பார்க்க முடியுமா? கடன் 30 லட்சம். அல்லேலூயா. இன்னைக்கு எங்களுக்கு 30 பைசா கூட கடன் கிடையாது. கடனை கட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. எல்லா வெள்ளியும் அவருடையது, எல்லா பொண்ணும் அவருடையது. அல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பலை முறித்து ஒளிப்படத்தின் பொக்கிஸ்தின் அந்தகாரத்தின் புதையல்களை எடுத்து தருகிற தேவன், அவர் பேரு இயேசு. அல்லேலூயா. இந்த கடனை எப்படி அடைக்கிறோம், யாரு கொடுத்தாங்களா? ஒரு பய ஒரு பைசா கொடுக்கல. அல்லேலூயா. ஒரு ஸ்தாபனத்திலே எவன் பாரு, இன்னும் ஒரு டூ வீலர் வண்டியா வச்சிருக்கேன், எவன் கொடுக்கறது இல்ல. நானும் இஎம்ஐல கடை வண்டி வாங்குறது இல்ல. இன்னைக்கு போன 1 ரூபாயை கொடுத்ததும் ஒரு டூ வீலர் வண்டி புதுசா எடுத்துட்டு வரலாம். கடை வாங்கக்கூடாது. புது வண்டி வாங்கினா புது வண்டி ரொக்கமா வாங்கணும். அல்ல இல்லையா. 1.5 லட்சம் ரூபாய் எண்ணி கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு வரணும். அப்படித்தான் காத்திருக்கோம், விசுவாசத்துல காத்திருக்கமே தவிர. எவன் டைம் எங்களுக்கு வண்டி இல்ல, வண்டிக்காக ஜோம் பண்ணுங்க, நாங்க கடனில் இருக்கோம், கடனுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னா இயேசுவை நம்ம காலில் போட்டு மிதிக்கிறதுக்கு சமம். அல்ல இல்லையா. எல்லாவற்றையும் நாளா தனியா திரும்ப தருவார், அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. எப்படிங்க இந்த கடன் அடைக்கும்? கால் கைக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார், செவம் பண்ணும். இரவும் பகலும் பிரயாசப்பட்டோம், இரவும் பகலும் வேலை செஞ்சோம், இரவும் பகலும் ஊழியம் செஞ்சோம். அல்லேலூயா. இன்னைக்கு கடன் இல்லாமல் வாழ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி சபையை விழித்துக் கொள்ளுங்க, இயேசுவை தேடுங்க. இயேசுவை தேடும் போது ஆண்டவர் எவன் தரமாட்டான், ஒரு பைசா தரமாட்டான், எந்த மனுஷன் தரமாட்டான். அக்கால தங்கச்சியா அண்ணன் தம்பியா உறவோ சொந்தமா எவனும் 10 பைசா தரமாட்டான். கடன் கொடுப்பான், கொடுத்த கடனை திரும்ப காப்பான் யாரா இருந்தாலும். ஆனா இயேசு கொடுப்பாரு, திரும்ப கேட்கவே மாட்டாரு. இயேசு மனுஷன் கொஞ்சமா கொடுப்பான், மனுஷன் கிள்ளி கொடுப்பான், இயேசு அள்ளி கொடுப்பார், திரும்ப கேட்க மாட்டார். அவர் பேர் இயேசு. கடவுளை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. மூணாவது ஒரு காரியம், மூணாவது, பொறுமையாக இருப்பவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பொறுமையாக இருப்பவர்கள் பாக்கியவான்கள். யாக்கோப்பு, அதே யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம், யாக்கோப்பு 5:11. இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன் கவனிங்க, யோபு உங்களுக்கு தெரியும், அவனுக்கு எத்தனை பிள்ளைங்க? யோபு எத்தனை பிள்ளை? 10 பிள்ளைங்க, மனைவி. ஆடு மாடுகளை பார்த்தா 5000 ஆடுக, 7000 ஆடுக, இப்படி ஆயிரக்கணக்கு, 1000 தான். ஒரு பெருமலை வந்துச்சு, பெருங்காற்று வந்துச்சு, வீட்டை அடிச்சுட்டு போயிருச்சு. அந்த தேசத்திலே சீமானார் தான், வீடு அடிச்சுட்டு போயிருச்சு. 10 பிள்ளைகளை தண்ணி அடிச்சுட்டு போய் செத்து போனாங்க. 10 பிள்ளையும் செத்து போனாங்க. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பருக்கட்டிகள், வியாதி. அவனுக்கு சாம்பலை போட்டு உக்காந்துக்கிட்டு ஓட எடுத்து சுரண்டும், உடம்பெல்லாம் அரிக்குமா சுரண்டும். சுரண்டும் போது உச்சந்தலை உள்ளங்கால் வரைக்கும் பருக்கட்டிகள், ஓட எடுத்து சுரண்டிக்கிட்டு என்ன சுரண்டிட்டு, இயேசுவே நமக்கு தோத்துறோம், இயேசுவே நமக்கு தோத்துறோம், இயேசுவே நமக்கு தோத்துறோம்ன்றான். மனைவி சொல்றான், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, புருஷனை பார்த்து உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, பிள்ளைய வீடு போச்சு, சொத்து சோகம் பூரா போச்சு, ஆடு மாடு பூரா போச்சு, இப்போ உனக்கு உடம்பெல்லாம் நோயா வர இருக்கு, உங்ககிட்ட நான் வாழ முடியுமா? நீ அந்த தேவனை அந்த காதலாம் ஒரு கடவுள்னு சொல்லிட்டு தோத்திரம் தோத்திரம் சொல்லிட்டு இருக்கோம்,
பேசாம அந்த கடவுள் இல்லைன்னு சொல்லி மறுதளித்துட்டு செத்து போன்னு சொன்னான். யோபு என்ன சொல்றான், அடி பைத்தியக்காரி, பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுற, தேவனிடத்துல எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றோம், நல்ல வீடை கட்டணும், நல்ல மனைவி கிடைச்ச உடனே கொடுத்தாரு, நல்ல 10 பிள்ளைகளை கொடுத்தாரு, ஆடு மாடுகளை கொடுத்தாரு, செல்வங்களை கொடுத்தாரு, இத்தனை நன்மை செஞ்ச தேவன் கொஞ்சம் அவருக்காக கொஞ்சம் தீமை அனுபவிக்க கூடாதா பைத்தியக்காரின்னு சொன்னார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை கொடுத்தோன்னு சொல்லி அவர் விசுவாசிச்சாரு. பல நண்பர்களா வராங்க, களிமண் இல்லாமல் நானால் முளைச்சு மோன்றாங்க, பழமொழியில வைகிறாங்க. என்ன அந்த யோபுல, களிமண் இல்லாட்டி ஞானல் முளைக்குமா? முளைக்காது. அப்ப நீ பாவம் செய்யாட்டி இத்தனை சொத்தம் எப்படி அழியும்? அழியும். நீ பாவம் செஞ்சுட்ட, தேவனுக்கு விரோதமா ஏதோ பண்ணிட்டு அதை அழிஞ்சு வச்சுட்டு பரியாசம் பண்றாங்க. நண்பர்கள் உறவினர்கள் இந்த நடுவுல தேவன் மேல நம்பிக்கையா இருந்தான். யோபு 23:10 சொல்றாரு, ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்க வேண்டார். கரங்களை தடுக்க திறமை 42 சங்கீதம், யோபு 42:1, தேவரீர் நின் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னா தேவன் அறிந்திருக்கிறான். யோபு 42:10 நம்மளை பரியாசம் பண்ண நிந்திட மனைவிக்காக, பரியாசம் பண்ண நண்பர்களுக்காக, இழந்து போனதற்காக எல்லாத்துக்காக தேவனை துதித்து தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்றான். அந்த 42 இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையா தத்தார், மனைவியை தவிர எல்லாமே இரட்டையா கொடுத்தார். பிள்ளைகள் முதல் இருந்த பிள்ளைகளை பார்க்க சௌந்தரியமான பிள்ளைகளாம், 10 பிள்ளைங்க, ஆடு மாடுகள், 14,000 ஒட்டகங்கள், 14,000 ஆடுகள், வேலையாட்கள், வீடு சீமானை போல, உறவினர்கள் நண்பர்கள், அவன் தங்கத்தை கொண்டு வந்து அவனுக்கு காணிக்கையா கொடுக்குறாங்க, வெள்ளியை கொண்டு வந்து காணிக்கையா கொடுக்குறாங்க. முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமையை தேவன் ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டிக்கிறார். பொறுமையா இருந்தான். என்ன சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல? யாக்கோப்பு 5:11, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவன்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவர். தேவன் நம்ம மேல இரக்கமா இருக்கிறார். ஆண்டவர் நமக்காக சிலுவையில மரித்தவர், ரத்தம் சிந்தினவர், ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். கணவன் இழந்திருக்கிறோமா? வாழ்க்கைய அது நன்மையா முடிய பண்ணுவார். அல்லேலூயா. ஒளிமயமான எதிர்காலம். பணத்தை இழந்திருக்கிறோமா? தருவாரு. பல விதமான பணத்துக்களை, நகைகளை அடவு வச்சு அந்த ஏமாந்தோம், ஏமாத்தின மனிதர்கள் இழந்து அதை பத்தி கவலை இல்லை. அதனால நாளாத்திரைய

ஏற்படுத்தி வச்சிருப்பார். அவங்களுக்காக ஜெபம் பண்ண நம்மளை தான் அழைச்சு போவார். கரங்களை தட்டி கத்திரமே போட்டுவார். அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு நினைக்கும் விசுவாசம் இருக்க வேண்டும், பொறுமை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். உலக பொருட்களின் மேல, ஆட்சியின் மேல, பணத்தின் மேல நம்பிக்கை இருக்கக்கூடாது. உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட, உங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தின, உங்களுக்காக மரித்த, உங்களுக்காக உயிர்த்தெழுந்த இயேசுவின் மேல நம்பிக்கை இருக்கணும். இயேசுவின் ரத்தத்தின் மேல நம்பிக்கை இருக்கணும். இயேசுவின் வசனத்தின் மேல நம்பிக்கை இருந்து பொறுமையா இருந்தால் சகல ஜனங்களை பார்க்கலாம் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கடைசியாக கடைசியாக பொறுமையாக இருந்தால் தேவனின் வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். எபிரேயர் ஆறு, எபிரேயர் ஆறு. பொறுமையாக இருந்தால் தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வாசிப்போம் எபிரேயர், எபிரேயர் ஆறாம் அதிகாரம் 14-15 வசனங்கள். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அவன் என்றால் யாரு? ஆபிரகாம். கர்த்தர் சொன்னார், நான் உன்னை பெரிய சாதியை துணி ஆசீர்வத்தின் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பான். வாக்கு தத்தம் பண்ணி அழைத்தார். தேவனுக்கு கீழ்படிந்து வந்தான். பல விதமான உபத்திரவங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், மனைவி மூலமா, ஆகார் மூலமா, இப்படி எதிராளிகள் மூலமா பல விதமான போராட்டங்கள், கஷ்டங்கள், சகோதரர்கள் மூலமாக பல விதமான போராட்டங்கள் எல்லாம் வந்தது. அதன் நடுவில் 25 ஆண்டுகள் அவன் பொறுமையாயிருந்தான். அலலியா சொல்லுமா? அதான் சொல்றது. அவன் அந்தபடி அவன் பொறுமையாக இருந்து காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பதை பெற்றான். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது அல்லது வருஷத்தின் துவக்கத்துல கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருப்பார். நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொன்னார். கர்த்தர் உன்னை மேன்மேல ஆசீர்வதிப்பார், நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காத இருப்பான்னு சொன்னார். இயேசுவின் தழும்புகளினால் குணமாக்கப்பட்டீர்கள் அப்படின்னு இருக்கும். இப்படியெல்லாம் வாக்கு தத்தம் கொடுத்திருப்பார். வாக்கு தத்தத்துக்காக கர்த்தரை துதித்து தோத்தரித்து நம்ம பொறுமையாய் காத்திருக்கணும். ஒரு வாக்கு தத்தம் நிறைவேற்ற உடனே சில ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்தது ஒருத்தருக்கு ஒரே மத ஒரே வாரத்துல நிறைவேறும், அல்லது ஒரே மாதத்துல நிறைவேறும், அல்லது ஒரே வருஷத்துல நிறைவேறும். சிலருக்கு 3 வருஷம் ஆகும், சிலருக்கு 7 வருஷம் ஆகும், சிலருக்கு 10 வருஷம் ஆகும், சிலருக்கு 25 வருஷம் ஆகும், சிலருக்கு 30 வருஷம் கூட ஆகும். அல்லேலூயா. சிலருக்கு 13 வருஷம் ஆகும். கர்த்தர் வந்து நிச்சயமாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவன் புதிய ஏற்பாட்டுல பவுல 14 வருஷத்துக்கு பிறகு பவுல பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. பழைய ஏற்பாட்டுல யோசேப்ப 13 வருஷம் சிறையில போட்டு 14 வருஷத்துல தேசத்துக்கு ராஜாவாக மாத்தினாரு. மோசைய உயர்த்தினாரு. ஆடு மேத்தி கொண்டிருந்த தாவீதை சிங்காசனத்துல ராஜாவாக உயர்த்தினாரு. இப்படி பல விதமான காரியங்கள் இருக்கு. பாபிலோன்ல அடிமையா இருந்த தானியலி தானியலும் சகோதரர்களை சிங்காசனத்துல உயர்த்தினாரு, மேன்மைப்படுத்தினாரு. இப்படி பல விதமான உபத்திரவங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், துயரங்கள் வரும்போது முறுமுறுக்க கூடாது, சந்தேகப்படக்கூடாது, தேவனை மறுதளிக்க கூடாது. தேவனை மட்டுப்படுத்தினார்கள் என்று வேதத்துல, தேவனை மட்டுப்படுத்தக்கூடாது. விசுவாசம் குறையும் போது நாம் தேவனை மட்டுப்படுத்துகிறோம். எந்த சூழ்நிலை மறிக்க கூடாது. இயேசு எனக்காக மரித்திருக்கிறார், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறார், இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நான் இப்பொழுது இருக்கிறதை போல 1000 மடங்கா பெருகுவேன். இன்னைக்கு ஒருவேளை நான் வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன். இன்னைக்கு ஒருவேளை நான் கடன் இருக்கலாம், கடன்ல இருந்து மாறுவேன், நான் அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், சகல சாதிகளை பார்க்க நான் கீர்த்தி புகழ்ச்சியமாக இருப்பேன். இப்படி கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை எடுத்து இருதயத்துல வச்சு, மனசுல வச்சு, வாயில வச்சு, இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அவரை துதித்து தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தால் உங்களை உங்கள் பிள்ளைகளையும் சகல ஜனங்களை பார்க்கலாம் மேன்மையாக வைப்பார். அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை கொடுத்தோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு, நாங்க 1998 December 27 மதுரையில் அரசரடியில் இருக்கிற சபையில தான், பெத்தேல் சபையில தான் நான் என் மனைவி கம்பத்தில் இருக்கோம். கம்பத்துல இருந்து எங்களை சத்தியத்தை சொல்லி ஞானத்தில் நடத்தி ஞானத்தில் கொண்டு வர்றாங்க. 1998 December 27 அந்த அரசரடியில தான் மொழியை ஞானசனம் நடத்தும். மொழியை ஞானசனம் எடுத்தோடனே ஒரு திடப்படுத்தல் ஆராதனை நடக்கும். அதுல முன்னால புல்பீட்டுக்கு முன்னால ஞானசனம் எடுத்தவங்க கூட வரிசையா முழங்கால் போடுவோம். நான் என் மனைவியும் ஞானசனம் எடுத்துட்டு வந்து முழங்கால் படி போட்டுக்கிறோம். முழங்கால் படி போடும்போது என் மனைவிக்கு முதல் வாக்கு தத்தம் கொடுக்குறாங்க.

இன்று மூலிகை ஞானஸ்நானம் பெற்ற பாக்கியலட்சுமி என்ற சகோதரிக்கு ரூத் என்ற பெயர் இடுகிறோம். அல்லலியா இயேசு பிதாகுமரன் பரிசுத்தவங்க ரூத் என்ற பெயர் இடாது ஞானஸ்நானம் கொடுக்கும்போது இந்த பெயரை வச்சுட்டாங்க. என்ன திடப்படுத்த சொல்றாங்க, ரூத் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம், உன் விசுவாசம் பெரிது, நீ நினைக்கிறபடியெல்லாம் ஆக கடவுது. என்னைக்கு சொன்ன வசனத்தை என்னைக்கு ஞாபகம் மனப்பாடமா சொல்லிட்டு இருக்கேன், மத்தையில சொல்லியிருக்கிறார். இது ரூத்து கொடுத்த வாக்கு தத்துவம். எனக்கு வந்து ஜெயபால்ண்டாலே அது வந்து கிறிஸ்தவ பெயர் தானா, நான் விக்டர்ன்றத நான் ரெண்டாவது நானா சேர்த்துக்கிட்டேன். எனக்கு வந்து விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், ரோமர் 1:17 இதுதான் எங்களை கொடுத்த 1998 டிசம்பர் 27 மதுரையில தியேட்டர் ரெஷினால்ட் என்ற போதகர், இன்னைக்கு மயிலாப்பூர்ல மதுரை சென்னையில இருக்கிறாரு, அந்த போதகர் எங்களை கொடுத்த சவுந்தரராஜ் தான் இறந்துட்டாரு. ஞானஸ்நானம் கொடுத்தவர் என்ன, நம்மளை சத்தியத்துல நடத்தி கம்பத்துல எங்களை வழி நடத்தி கொண்டு வந்த அந்த கிளை சபை போதகர் சவுந்தரராஜ் அவர் இறந்துட்டாரு. எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த தலைமை போதகர் தியேட்டர் ரெஷினால்ட் அவர் தான் எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து இந்த வாக்கு தத்தங்கள் எங்களுக்கு என்னைக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், 30 வருஷம் கொடுத்த வாக்கு தத்துவம் மனப்பாடமா வச்சிருக்கிறேன். அப்ப கர்த்தர் என்னை கைவிடுவாரா? அல்லேலூயா. எந்த சோதனைகள், எந்த உபத்திரவங்கள், எந்த கஷ்டங்கள், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் வாக்கு தத்துவத்தை மறக்க கூடாது, தேவனை மறக்க கூடாது. இப்ப என்ன பிரச்சனை, ஞாயிற்றுக்கிழமை தேவனை நினைக்கிறோம், திங்கக்கிழமை தேவனை மறந்துடும், இதுதான் பிரச்சனை. 7 நாளுமே தேவன் கூடவே இருக்கணும், 7 நாளுமே நம்ம தேவனோடு இருக்கணும். அதுக்கு என்ன வழினா, இரவும் பகலும் அடைஞ்சா விடிஞ்சா தேவனை துதித்து தோத்தரித்து மைமப்படுத்தி இரவும் பகலும் வேதத்தை வாசித்து தியானித்து வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து இரவும் போல் வாக்கு தத்தங்களை மனம் பண்ணி அதை விசுவாசித்து நம்பிக்கையாய் ஓடுவதுதான் மத்தை 6:33 முதலாளித்தவனுடைய ராஜ்யத்தோட நீதியை தேடுங்கள் எல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வேலை கிடைச்சா இயேசுவை மறந்துடுவோம், பணம் வந்தா இயேசுவை மறந்துடுவோம், ஒரு சொந்தக்காரங்க வந்து கும்மாளம் போட்டு கூட்டமா புண்ணா இயேசுவை மறந்துடுவோம். எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை முதன்மையாக வைங்க. அல்லேலூயா சொல்வோமா? இயேசுவை முதலாவது வைங்க, உங்க வாழ்க்கையை ரெண்டாவது வைங்க, உறவுகளை 3வது வைங்க, சொந்த பந்தங்களை சமுதாயத்தை 4வது வைங்க, நட்புகளை 5வது வைங்க. முதலாவது தேவனை வைக்கிறவர்கள் பாக்கியவான்கள், முதலாவது தேவனுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள், முதலாவது தேவனை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்பொழுது உபத்திரவமோ சாபமோ வியாதியோ பலவீனமோ கடன் வறுமை தரித்திரம் சத்துரு எதிராளிகள் தோல்வி எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அவைகளை நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மேற்கொண்டு மதலை தாழ்வீர்கள், உங்கள் கால்களை மான்கால்களைப் போல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எழுந்து ஜெபிப்போம். உபத்திரவம் பொறுமையை கொண்டு வரும், உபத்திரவம் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், உபத்திரவம் ஞானத்தை கொடுக்கும், உபத்திரவம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், உபத்திரவம் வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற உதவி செய்யும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பரலோகத்தை நல்ல தகப்பனை நன்றி உடம்ப துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இந்த அற்புதமான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தா விலையேறப்பட்ட இந்த நாளுக்காய் நன்றி. சபை கூடி வருது ஆசீர்வதித்தீர், கர்த்தாவே தோத்திரம். இன்றைக்கு தியானித்த 4 பகுதி வேத வசனங்களுக்காக நன்றி. உபத்திரவம் பொறுமையும், உபத்திரவம் விசுவாசத்தையும், உபத்திரவம் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களையும், உபத்திரவம் ஞானத்தையும், உபத்திரவம் மேன்மையும், உபத்திரம் ஆண்டரே வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற உதவி செய்யும் என்று சொல்லி நீர் கற்றுக் கொடுத்தீரே. பரிசுத்தாவுடைய அன்பினால் எங்கள் இருதயத்தை நிரப்புங்க. எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற உபத்திரவத்தின் ஆவிகளை இயேசுவ நாமத்துல சபித்து கடிந்து கொள்கிறோம். கடன்கார ஆவிகளை இயேசுவ நாமத்துல சபித்து கட்டுகிறோம். அந்தகார வல்லமைகளை இயேசுவ நாமத்துல சபித்து கட்டுகிறோம். அந்நிய நுகத்தின் ஆவிகளை இயேசுவ நாமத்துல சபித்து கடிந்து கொள்கிறோம். விக்கிரகத்தின் ஆவிகளை, போராட்டத்தின் ஆவிகளை, பாவத்தின் வல்லமைகளை இயேசுவ நாமத்துல சபித்து கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் சுயமுள்ளவர்கள், நாங்கள் வெற்றி கூறியவர்கள், நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நாங்கள் ஆசீர்வாதத்துக்குரியவர்கள், நாங்கள் சகல நன்மைகளையும் ஆண்டவரை பெற்று அனுபவிக்கிறவர்கள் ஆண்டவர். நாங்கள் சகல ஜனங்களை பார்க்கலாம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வாழ்வதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள், நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் ஆண்டவரே. சகல பிரஸ்தாவத்தை பார்க்கலாம் நம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினதற்காய் நன்றி. கர்த்தாவே, எங்களை தாழ்த்துகிறோம், வறுமையாக்குறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையை தொடர்ந்து தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து நாங்கள் வெற்றி வர எங்களை வழி நடத்தும், சபையான பாதை நடத்தும். வந்திருக்கிற சிறுபிள்ளைகள், வாலிபர்கள், முதியவர்கள் குடும்பத்துக்காக நன்றி. எங்கள் சபை நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தியடைய உதவி செய்யும்.
கர்த்தாவே, ஒரு மகிமையான ஊழியத்தை நாங்கள் செய்யும்படிக்கு எங்களை உடைய கரத்தில் எடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றி நிறைந்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு நன்றியால் எங்களை நிரப்புகிறீர், சமாதானத்தால் நிரப்புகிறீர். கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. எல்லா நன்மைகளை எடுத்துக்கொள்கிறோம், எல்லா ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம், சமாதானத்தை எடுத்துக்கொள்கிறோம், சுகத்தை எடுத்துக்கொள்கிறோம், விடுதலை எடுத்துக்கொள்கிறோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் இயேசுவ நாமத்தில் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்த பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆடியோ வாயிலாக இந்த வார்த்தைகளை கேட்கிற ஜனங்களை நீங்க ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. உடைய நாமத்தை உயர்த்த எல்லா துதி கன மைமெல்லாம ஒருவருக்கே செலுத்துறோம். எங்கள் மீட்பரச்சுரமா இருக்கிற இயேசுப நாமத்துல ஜெபிக்கிறாங்க பரிசுத்தமுள்ள நல்ல புதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வேன், ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி, என் முழுவலமாட பரிசுத்த நாமத்தை தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தராய கிருபையும் புதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட அன்பும் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானமும் இன்றும் என்னும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போய் வர கடவோம். ஜெயங்கோடு

0: கர்த்தர் நல்லவர், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you, God bless you, God bless you.
1: Recording stopped. Recording in progress.
2: Amen. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேஷகரே பின்வான அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். இந்த வேளையிலும் வேத பாட நிகழ்ச்சியிலே கடந்து செல்வோம். ஊழியரையும் ஊழியர் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். பரிசுத்தாவியானவர் தாமே அவர் கூட எடுத்து வரப்போகிற வார்த்தைகளுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வாதத்துடன் உங்களை ஒப்படைக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் சார்பிலும், மறுவழைப்பிலே கேட்கப் போகின்ற, யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழிநடத்துங்கள் ஐயா. God bless you. Amen.
3: Amen. நன்றி ஐயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அருமை பிதாவாகிய தேவனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் உங்களுடைய சமூகத்திலே வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் உங்களுடைய நாமத்தை உயர்த்தும்படியாகவும் அடியனுக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிலநிலத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 இந்த நாட்களை பலந்தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அடியேனை மறைத்து ஆண்டவரே நீங்கள் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கமனத்திலே இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, இந்த நாளில் நாங்கள் ரட்சிப்புக்கு ஆன வேத வார்த்தை என்ற தலைப்பில் இந்த நாட்களில் இன்றைய நாளிலே 3வது நாளாக இந்த நாட்களை பேசிக் கொண்டு வருகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தை என்று சொல்லுகிற தலைப்பிலே நாங்கள் நேற்றைய நாட்களில் நாங்கள் பார்த்து சில காரியங்களை இந்த நாட்களை பார்த்து விட்டு விட்டோம். நான்காவது பகுதி அதாவது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இங்கே நேற்றைய நாட்களை நாங்கள் பார்த்த பகுதி யோவானுக்கெழுதின சுவிசேஷகம் புஸ்தகம் 12:12 இந்த நாட்களை நான் வாசித்தேன். சில காரியங்களை குறித்து இந்த நாட்களே அந்த பகுதிக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்வோம். யோவான் 12:12 இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த வார்த்தை எடுத்து நாங்கள் வாசிப்போம். அருமையான நண்பர்களே, இங்கே அதாவது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே யோவான் புத்தகத்தில் இந்த நாட்கள் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே அதாவது எப்படியாக இந்த நாட்களை ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களே அந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சோதனை சௌதரியே, இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களில் இடப்படும்படியாக இன்றைய நாளிலும் நாங்கள் எப்படியாக இந்த வார்த்தையை பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே இன்றைய நாட்களிலும் அதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இன்றைய நாட்களிலும் நம்மை இந்த நாட்களிலே பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவிக்கிறதற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே இந்த அதாவது இந்த பாவத்திலே மறுபடியும் நாங்கள் இதெல்லாத படிக்கும் இணையாத படிக்கும் இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே நமக்கு அந்த இந்த இடத்து இந்த பூமியில இந்த நாட்களை வந்தாருன்னு சொல்லி இங்கே பார்க்கிறோம். அதைத்தான் இந்த நாட்களை நாங்கள் கடந்த முதல் தொடக்கத்திலே வாசித்தோம். ரோமர்களிடம் 16:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், ஏனென்றால் முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவன் எவனோ இந்த நாட்களிலே அவன் அதாவது அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கும். அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு எப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிற வழியிலே அது தேவனுடைய பலனாக இந்த நாட்களே இருக்கிறதாம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை பாருங்கள், அப்ப கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு எப்படியாக சொல்லி சொன்னால், நம்மை நமக்கு அந்த பலத்தை கொடுத்து இந்த நாட்களே நடத்துகிற வார்த்தையாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே 1 John 1:12 வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது எப்படி என்றால், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. சொல்றதை பார்ப்போம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது அங்கே புருஷனுடைய சித்தத்தினாலாவது அங்கே உண்டாம பரவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், ஆண்டவுடைய நாமத்தை தரித்தவர்கள், ஆண்டவுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற அந்த ஜனங்களை குறித்து வேதம் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம், தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் அங்கே தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்ப்போம். அப்ப இன்றைக்கு தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை சொல்லுமா இருந்தால் அது எப்படி ஆகும் என்பதைத்தான் முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு சொல்லலாம் அந்த நாட்கள் ஏதோ அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அதைத்தான் இன்றைய நாட்களை நான் சொன்னேன். இந்த நாட்களில் இந்த ரட்சிப்பு என்ற காரியத்தில் இந்த நாட்களை சொன்னேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த கடந்த ரெண்டு நாட்களை சொன்ன காரியத்திலே, மூன்று நாட்களிலே நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அங்கே சொந்த ரட்சராக ஏற்று நாட்களில் இந்த ரட்சிப்புக்குள்ளே இந்த நாட்களே வருகிற வேளையிலே நாங்கள் யாருக்கு சொந்தம் என்றால் ஆண்டவருக்கு சொந்தம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடக்கிற காரியங்கள், அதாவது வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், அந்த நாட்கள்ல அங்கே ஒரு அடிமையினுடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களே அங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். யாத்ரா புஸ்தகத்திலே பாருங்கள், விண்ணாக புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த அடிமையினுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அவர்கள் குறிப்பிட்ட காலம் இந்த நாட்களில் ஒரு எஜமான கீழே இருந்தேன் சொல்லி சொன்னான். அவன் இந்த இடத்திலே அவன் அங்கே அந்த எஜமானை விட்டு இந்த நாட்களை போக முடியா போகாதபடி இந்த நாட்களை தொடர்ந்து இருப்பானா இருந்தால் அங்கே வேதத்தில் சொல்லப்படுறது அவனை கதவு நிலையோட வைத்து அவனுடைய காதில் இந்த நாட்களை என்ன செய்வார்கள், ஒரு ஆணி அடித்து ஒரு ஓட்டையை போடுவார். ஏன்டா இவன் எனக்கு சொந்தம் என்பதுதான் அதனுடைய காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆண்டவரை நாங்கள் சுந்தரச்சராக ஏற்றுக் கொண்டிருக்கிற வேளையிலே நாங்கள் ஆண்டவருக்கு சொந்தமா இருக்கிறோம் என்பதைத்தான் நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அப்படியானால் நமக்கு நம்மை பிசாசு தொட முடியாது. அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே ரோமர் 2:16 பார்க்கிற வேளையிலே அங்கே அவ பவுலடிகள் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே எப்படி என்று சொன்னால், அங்கே அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுறது. ஏனென்றால் கிரேக்கராய் இருந்தாலும் சரி ஜூதராய் இருந்தாலும் சரி, அதாவது இங்கே சொல்லப்படுகிறது, அதாவது ஜூதர் என்று சொன்னால் ஆண்டவுடைய பிள்ளைகள், கிரேக்கர் என்று சொல்லி சொன்னால் இங்கே புறஜாதிகளை குறிக்கிறதே அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த புறஜாதிகளுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வழியிலே அங்கே அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் சொல்லுவதற்கு நான் வெட்கப்பட மாட்டேன். அது புறஜாதிகளா இருக்கலாம், இன்றைக்கு நாங்கள் இந்த தேசத்திலே இருக்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இன்றைக்கு இந்த தேசத்திலே நான் அநேக பாசக்காரர்களை சந்திக்கிறேன். அதாவது பாருங்கள், இன்றைக்கு யேமன்காரன் மட்டுமல்ல, இன்றைக்கு வேற வேறு நாட்டுக்காரரையும் இன்றைக்கு நான் சந்திக்கிறேன். அவர்களுக்கு என்ன சொல்லுகிறோம், சத்தியத்தை சொல்லுகிறோம். கடந்த ரெண்டு நாளைக்கு முன்பாக பாருங்கள், என்னுடைய அதாவது என்னுடைய என்ட்ரன்ஸ், அதாவது எங்களுடைய ஒளி கேட், அதாவது படியாலம் படியால் இறங்குற வழியில் அதில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 படி இருக்கிறது. அந்த 5 படிக்கு இறங்கினோன்னா மெயின் ரோட், அது மெயின் ரோட்டில் வந்து என்னுடைய வீட்டுக்கு நேராக ஒரு என்ன இருக்கிறது, ஒரு பஸ் ஹோல்ட் ஒன்று இருக்குது. அருமையான திரைப்பிள்ளைகள், அப்போ நேற்றைய நாட்களில் 2-3 நாளைக்கு முன்பாக அந்த நாட்களை பார்த்தேன். அந்த என்னுடைய அந்த முன்னுக்கு இருந்த பெரிய ஒரு கேட்டை நான் இந்த நாட்கள் அந்த கேட் பழுதா போய் விட்டேன், கேட்டை அப்படியே கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணி விட்டு மாபிள்ஸ் எல்லாம் பதித்திருக்கிறது, ஆனால் அந்த புது கேட் பிக்ஸ் பண்ணவில்லையே, அப்படியே ஃப்ரீயாக இந்த நாட்கள் இருந்தது, எவரும் அப்படி ஏறி வரலாம் உள்ளுக்கு. அந்த நிலைமையில இந்த நாட்கள் இருக்கிற பள்ளியில் அருமையான கத்திர பிள்ளைகளே, ஒரு வயசானவர் அந்த இடத்துல வந்து படியில இருந்தார். அப்ப எனக்கு அந்த போஸ்ட் வந்து எனக்கு பெல் அடிச்சாங்க, நான் போயிட்டு அந்த போஸ்டோட பெக்கெட்டை அந்த நாட்கள் வேண்டும் முடியா பார்த்தேன். என்ன இவர் வந்து இந்த படியில் இருக்கிறாருன்னு சொல்லி போட்டு நான் அந்த இடத்துல அவரோடு போஸ்டை வைத்துட்டு உள்ள போய் கதைத்தேன். கதைத்த இடத்துலே அவர் ஒரு அமெரிக்கன், அந்த நாட்கள் அவருடைய மனைவியார் அதுக்கு முன்னால் இருக்கிற அந்த பஸ் ஹோல்டில் இருக்கிறார். இவர் வந்துன்னா வெயில் வைக்காமன்னு சொல்லி போட்டு இந்த படியில வந்து ஷடோ இணலுக்குள்ள இருக்கிறார். மனைவியார் அப்ப நான் கேட்டு என்ன உங்களோட வைஃப் என்று சொல்ல, அவர் தண்டு வைஃப் சொன்னார், வைஃபே அந்த வெயிலுக்கு இருக்கிறான்னு அவருக்கு வெயில் என்ன நல்ல விருப்பமாவோ அதெல்லாம் வெயிலுக்கு இருக்கிறான்னு சொல்லி சொல்றேன். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அமெரிக்காவில இருந்து 3 கிழமை வெக்கேஷன்ல இந்த நாட்கள் வந்திருந்தார். அவருக்கு இந்த நாட்கள்ல நான் அப்படியே நைஸா கதைச்சு போட்டு ஒரு 5 நிமிஷம் நேரம் கிடைத்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னேன் இந்த நாட்களே, சொன்ன இடத்துல அவர் அமெரிக்கனா இருக்கிறார். நான் கேட்டேன் நீ என்ன கிறிஸ்தவரான்னு கேட்டேன், நான் கேட்ட இடத்துல அவர் சொன்னா இல்லை நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொன்னேன். நான் சொன்னேன் அப்படி இல்லை, இந்த நாட்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் இந்த நாட்களே என்று சொல்லுகிற வழியிலே அந்த அவர் இந்த நாட்களை என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டு இந்த நாட்களை இருக்கிறார் எல்லாவற்றையும் சொல்லி நான் கடைசியாக சொன்னேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், மறுபடியுமா இந்த பூமிக்கு வரப்போகிறார், அதனால நீங்கள் எல்லாம் ஆயத்தப்பட வேண்டும் இந்த நாட்களை பாருங்க. உங்களுடைய தேசத்திலே இருந்து எவ்வளவு தேசங்களுக்கு சுவிசேஷங்கள் இந்த நாட்களை அங்கே கொண்டு செல்லப்படுகிறது, இன்றைக்கு நேற்றில் ஆதியிலிருந்தே கொண்டு செல்லப்படுகிறதே என்று சொல்லி இந்த நாட்களை நான் சொன்னேன். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்படினே அவர் பார்க்கிறவளே என்னையும் என்னுடைய கதையும் என்னுடைய காரியங்களும் இந்த நாட்களை அவர் அப்படியே பார்த்து கொண்டு இந்த நாட்களை இருந்தார். வந்து பார்த்து கொண்டிருந்து விட்டு அவருக்கு தெளிவாக சத்தியத்தை சொல்லிவிட்டு நான் சொன்னேன், இந்த நாட்களே டைம், அதாவது நேரம் பிந்தாது, இந்த நாட்களே நாளே நாள் வருகிறது ரொம்ப கஷ்டம், அதனால இன்றைக்கே உங்களுடைய வேதம் இருந்ததுன்னு சொல்ல வேதத்துல போய் ஆண்டவரை குறித்த நாட்களை வாசித்து பாருங்கள், இன்னென்ன அதிகாரம்னு சார் அதிகாரங்களை சொல்லி இந்த நாட்களை அவர்கிட்ட அனுப்பினிருந்த நாட்களே நீங்க போய் பாருங்கன்னு சொன்னா அவர் சொன்னார் தேங்க்யூ சார் அப்ரிஷியேட்னு சொல்லி போட்டு இந்த நாட்களை அவர் இந்த நாட்களே இறங்கி இந்த நாட்களே படிய பஸ் வந்தோன்னா ஒட்டி போயிட்டு அருமையான கத்துடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள் அவர் ஒரு புரஜாதியால் இந்த நாட்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஏனென்னா நான் இருக்கிற தேசம் வந்து ஜெர்மனி தேசம், ஜெர்மன் தேசத்திலே ஜெர்மன் லாங்குவேஜை பேசிக் கொள்வாங்க. ஆனா அவருடைய அவருக்கு வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் துண்டாயே தெரியாது, அவர் ஆங்கிலத்தில் தான் பேசிக்கொண்டு இந்த நாட்கள் இருந்தார். அது அருமையான கத்துடைய பிள்ளைகள். அது மட்டுமல்ல என்னுடைய வீட்டுக்கு முன்னால் இந்த நாட்களை பாருங்க இந்த வீடு கட்டுவதற்காக இந்த நாட்களை வந்திருந்தாங்க. எங்கேன்னு சொன்னால் யுத்தத்தில் நிமித்தம் உக்ரைன் தேசத்திலிருந்து வந்திருந்தாங்க. அவங்க நல்லா இங்கிலீஷ் கேட்பாங்க அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப அவங்க கட்டுகிற வேலையிலே அவங்களுக்கு இந்த நாட்களே போய் அங்கே பேசிக்கொண்டிருந்த வேலையிலே அந்த உக்ரைன் தேசத்துல இருந்து இந்த நாட்களே வந்த அந்த அதாவது அந்த கான்ட்ராக்ட் எடுத்து செய்யற அந்த அந்த சகோதரர் நாட்களை வந்து அவர் என்னோடு பேசினார். இந்த நாட்களே பேசி கதைச்சு கொண்டிருந்த வேலையிலே அவர் இந்த நாட்களே நீ கிறிஸ்தவன் ஆண்டு கேட்டான். நான் சொன்னோம் நான் கிறிஸ்தவன் சொல்லி சொன்னார். அப்போ தாங்களும் அந்த அதாவது பெந்திகோர்ஸ் கிறிஸ்தவன் சொல்லி அப்படி என்ன அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் வருகிற வழியில அவர்களுடைய உடைகளை பார்க்கிற வழியில அருமையான கத்துடைய பிள்ளைகளே அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு ஆதாரமாக அந்த நாட்களே இருக்கு. என்றால் மற்றவர்களை போல் இந்த நாட்களை அறகுறையா உட போடுவதில்லை. பழைய முறையின்படி இந்த நாட்களை முழு பாவாடை கட்டி இந்த நாட்களை அருமையான கத்துடைய பிள்ளைகளே அப்படியா அந்த சரீரத்தை இந்த நாட்களை பாருங்கள் அப்படியா அந்த அறகுறையானோட உடை இல்லாதபடி இந்த நாட்களை சாதாரணமாக வந்து இந்த நாட்களை ஒரு அமைதியாக இந்த நாட்களை பேசிவிட்டு போனார்கள். ரொம்ப சந்தோஷம் பாருங்கள். அதுக்கு பின்பாக அவர் என்னோடு கனெக்ஷன் வச்சு இந்த நாட்கள் என்ன செய்தார், என்னோட வந்து இந்த நாட்களில் சில சில காரியங்களை கதைச்சு கொள்வார், சில ஹெல்ப்களுக்கு பரப்பன அப்படி செய்து கொண்டே இந்த நாட்களில் இந்த அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆனால் அவரோடு வந்த மற்றவர்களுக்கு நானும் அந்த இடத்துல போய் ஆண்டவரை குறித்து சொல்லுவதற்கு ஏதுவாக இந்த நாட்கள் இருந்தது. அந்த வந்த புதியவர்களுக்கு அவர்களுக்கு அதாவது ரஷ்யன் உக்ரைன் பாச தான் தெரியும் இந்த நாட்களே, ஆனால் அவர்களுக்கு வேற இங்கிலீஷ் தெரியா ஒன்று ரெண்டு சொல்லித்தான் தெரியும் மற்றவர்களுக்கு. அப்படி இருக்கிற வழியில அதில் இருக்கிற அந்த ஒருவர் இந்த நாட்களே என்னோட வந்து கதைப்பார், கதைக்கிற வழி அவர் அவர்கிட்ட சொல்லுற வழி அவர் அப்படியான்னு சொல்லி கேட்டு போட்டு அவர் அதுக்கேற்ற மாதிரியே இந்த நாட்கள் செய்து கொள்வார் என கத்துடைய. அப்ப பாருங்கள் அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனும் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது ஏது தேவபலனா இருக்கிறது. அப்படியானால் இந்த நாட்கள் இந்த கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் சொல்லுகிற வேளையிலே அவர்கள் இந்த நாட்களிலே விசுவாசிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருவதை பார்ப்போம். அப்போ ஃபெய்த் அதாவது ஒருவனுக்குள்ளே அந்த ஃபெய்த் கிரியேட் பண்ணிக்கலதான் அவனுடைய இருதயத்திலே அந்த நாட்களில் அந்த விசுவாசம் உண்டாகிற வேளையிலே தான் அந்த நாட்களை என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால் அவனுக்குள்ளே அந்த விடுதலை வருகிறது. சல்வேஷன் அந்த விடுதலை இந்த நாட்களை வருகிறது என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவதை பார்க்க அதைத்தான் இங்கே கொடுத்து யோவான் 1:12 பார்க்கிற வேளையிலே வேதம் தெளிவாக அந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் உள்ளவர் விசுவாசம் உள்ளவர்களாய் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஆண்டவருடைய ஞாபகத்தின் மேலே அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆனால்தான் அவரை ஏற்றுக்கொள்வார்கள். இரண்டாவது பகுதி அவரை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படியாக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் யார் யாராமன்னு சொல்லி பார்க்கிறவர்களே அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிகாரம் என்று சொல்லி சொன்னா ஒரு உதரைட் அதாவது ஒரு சீல் முத்திரை அருமையான கத்துடுவோம். அவர் முத்திரையை அந்த நாட்களை கொடுத்திருக்கிறார்கள். இது இவர்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களை முத்திரை கொடுத்து ஏனென்றால் அவருடைய நாமத்திலே அதாவது நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை த நேம் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அப்ப அவருடைய நாமத்தை தான் நாங்கள் இந்த நாட்களில் விசுவாசிக்கிறோம். அந்த நாமத்தின் மேல தான் அந்த விசுவாசத்தை வைக்கிறோம். அப்படியே அந்த அவருடைய நாமத்தின் மேல் அந்த விசுவாசத்தை வைக்கிற வேளையிலே தான் அங்கே நாங்கள் அவருடைய புத்திரராகும்படியாக அதிகாரத்தை வி ரிசீவ் கம்ப்ளீட் பவர் அதாவது எல்லா விதமான அதிகாரத்தையும் உதவி அதாவது எல்லாவற்றையும் நாங்கள் இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். அது மட்டுமல்ல அவர்கள் இரத்தத்தினால் அவர்களை குறித்து வேதம் இந்த 13 வசனம் சொல்லுகிறது அவர்கள் இரத்தத்தினாலாவது அல்லது மாம்சத்தினாவது புருஷனுடைய சித்தத்தினாலோ பிறமாமல் தேவனாலே பிறந்தவர்கள் தான். அந்த காரியம் என்ன காரியம் அப்ப தேவனாலே பிறந்தவன் என்ன செய்வான்னு சொன்னால் தேவனை மறந்தளிக்க மாட்டான். இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு உலகத்துல பாருங்கள் இத்தனை கோடிக்கணக்கில் ஜனம் இருக்கிறார்கள், எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பவுலடிகள் சொல்லுகிறார் நாட்கள் இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்றது மட்டுமல்ல எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு விருப்பமா இருக்கு. ஆண்டவருக்கு கூட அந்த காரியங்கள் இந்த நாட்கள் எல்லா ஜனங்களும் அங்கே தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த. ஆனால் பாருங்கள் இன்றைக்கு இந்த வசனத்தோடு இன்றைக்கு ஒப்பிட்டு பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு பூமியில அறவாசி ஜனங்கள் தான் இன்றைக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிறார்களே ஒழிய அருமையான கத்துடைய பிள்ளைகளே அறவாசி ஜனம் இல்லை. அறவாசி என்றும் சொல்ல முடியாது. என்னென்னு சொன்னா பாருங்கள் அவர்கள் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சில ஜனங்கள் தான் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் அங்கே தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரத்தை பெற்று அதிகாரத்தோடு இந்த நாட்களை இருக்கிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நினைக்கலாம் இன்றைக்கு அதாவது அதாவது ஈரான்ல யுத்தம் வந்தது, ஏதோ அடிக்கிறாங்க கொள்றாங்கன்னு சொல்லி இந்த நாட்கள் நினைக்கிற வரைமுறை கத்துடைய பிள்ளைகளே, எல்லாம் தேவனுடைய காரியம் தான். எவ்வளவு நாளைக்கு தான் இந்த நாட்களை நீங்க சந்தோஷமா இருப்பீங்கள், எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க அடிமைத்தனத்தோடு இருப்பீங்க அருமையான கத்துடைய பிள்ளைகள். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே இருந்த வழியில அவருடைய கூக்குரல் சத்தம் ஆண்டோடு சமூகத்திலே கேட்டுத்தான் ஆண்டோர் இறங்கி வந்தார். அதே மாதிரி அந்த ஈரான் தேசத்திலே அங்கே அந்த இருந்த ஜனங்கள் அங்கே அந்த அந்த அந்த ராஜாவுடைய காரியத்துக்கு அடிமைப்பட்டு அவர்கள் ரகசிய கிறிஸ்தவர்களாக ரகசியமாக இருந்த நாட்களை என்ன செய்தார்கள், ஜோமணி கொண்டு வந்தார்கள் வீடுகளில் ரகசியமாக கூட்டம் கூடாதபடி. அப்ப பாருங்க ஆலயங்கள் இல்லை அப்படியான நிலவப்பாடு அறிவு பாருங்கள். அந்த நிலவப்பாடு வந்த பிறகு இன்றைக்கு அந்த யுத்தம் வந்ததற்கு பிறகு அவர்கள் அங்கே பகிரங்கமாக அந்த நாட்களில் வெளிக்கிட்டு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக தேவன் அவர்களுக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கும். ஏனென்றால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, தேவன் சிதறடிப்பாரையா. இன்றைக்கு நீங்கள் நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடி இன்றைக்கு ஒரு சந்ததியோ ரெண்டு சந்ததியோ இருக்குமா இருந்தால் மூன்றாவது சந்ததி கட்டாயம் சிதறடிக்கப்படும். இன்றைக்கு ஸ்ரீலங்காவிலே நடந்தது பாருங்க, எடுத்து பாருங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்பு பாருங்க, அந்த நாட்களே நம்முடைய ஆக்கள் தான், நம்முடைய பெரியவர்கள் பாருங்க. எங்க பார்த்தாலும் மரத்துக்குள்ள கோயில், அருமையான கத்துல பிள்ளைகள், மரத்துக்குள்ள ஒரு கல் வைப்பேன், மரத்துக்குள்ள ஒரு உண்டியல் வைக்கிற சொன்ன பிரகாரம் அதே வழியில அந்த நாட்களை பாருங்கள், கொட்டில கட்டி இன்னொரு கோயிலை வச்சு கிடிக்கிடிங்கன்னு சத்தம் கேட்கும் அருமையான கத்துல இப்படியான காரியத்தை செய்து கொண்டிருப்பாங்க. இது நம்முடைய காலகட்டத்தில் பாருங்க, நான் சிறுபிள்ளையா இருக்கிற காலத்தில். ஆனா பாருங்கள், இன்றைக்கு அப்படி இருந்த சூழ்நிலை எல்லாம் மாற்றப்பட்டு இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கொட்டில் போட்டு ஆராதிக்கிறாங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறாங்க, சேர்ச்சுகளை இந்த நாட்களை உருவாக்கிறாங்க. அதன்று பாருங்கள், அந்த காலம் மாறிவிட்டது. ஏனென்றால் இலங்கையில இருந்த ஜனங்கள் அங்கே சிதறடிக்கப்பட்டார்கள் இல்லையா, உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு ஒரு ஸ்ரீலங்கா இல்லாத நாடு என்று சொல்லி பாருங்க, எந்த நாடு போன எந்த நாட்டுல போனாலும் அவங்க இருக்கிறாங்க. சைப்ரஸ்ல வந்திருக்கிறாங்க அருமையான கத்துரை விழுகளை பாருங்கள் இந்த நாட்களே. அது மட்டுமல்ல, இத்தாலி, சுவிஸ், கனடா, யுஎஸ்ஏ இப்படியான இடங்களுக்கு எந்த இடங்களுக்கு திரடிக்கு போகப்பட்டு போறாங்களோ அந்த இடங்கள் எல்லாத்துக்கும் இந்த நாட்களை போயிருக்கிறாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் அங்கே போய் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி சிதறடிக்கப்பட்ட அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு சில ஜனங்கள் தான் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சராக ஏற்றுக்கொண்டு அவருடைய புத்திரராக அந்த நாட்களை அதிகாரத்தை பெற்று இந்த நாட்களை நடக்கிறதை இங்கே காணக்கூடியதா இருக்கு. ஆனா ஒரு சில அந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், பழைய பாரம்பரியம் அருமையான கத்துரை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், உன்னுடைய பாரம்பரியம் எல்லாவற்றையும் விட்டுட்டு வான்னு சொல்லி. ஆனால் ஆபிரகாம் அந்த நாட்களை சொல்லு கேட்டு அந்த காரியத்தை செய்தார், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. இன்னைக்கு இவங்க என்ன செய்யறாங்களா, அப்படி இல்லை, பழைய பாரம்பரியம் செய்து அங்கே எங்களுடைய தேசமா இருந்தாலும் சரி, இனி வேறு வேறு தேசங்களை இருந்தாலும் சரி, தேர்களை கட்டி ரோட்டு வழியை இழுத்து காரியங்களை செய்த நாட்களை அப்படியான காரியங்கள் அந்த கலாச்சாரங்களை கொண்டு வந்து இந்த நாட்களை குறைக்கிறார்கள். அதை குறித்தான் இந்த நாட்களே இன்றைய இங்கத்த செய்தியில கூட சொல்லப்பட்டது, இந்த தேசத்தினுடைய கலாச்சாரம் இங்கே இந்த நாட்களில் இப்பொழுது மாற்றப்பட்டதுன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம், அவர்கள் இரத்தத்தினாலாவது மனுஷ சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லப்படுது. அப்ப பாருங்க, இன்றைக்கு அப்படியே சொல்லி இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிற வழியிலே ஒரு மனுஷனுக்கு, அதாவது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு கற்பம் தரிச்சு ஒரு புள்ள பிறக்கிறதா இருந்தால் அந்த புள்ள தேவோட சித்தம் இல்லாமல் பிறக்காதையா. அப்ப தேவோட சித்தம் இல்லாம ஒரு மனுஷன் தான் நினைச்சபடி ஒரு புள்ளையே பிற வேணும்னு சொல்லி சொன்னா அண்டே பாருங்கள், இன்னைக்கு அப்படின்னா உலகத்துல மலடர்கள் இல்லை. இன்னைக்கு திருமணமாகி 10 வருஷம் 20 வருஷம் 15 வருஷம் புள்ள இல்லாம இருக்கிறாங்க அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஏன் அந்த காரியம்னு சொல்லி சொன்னால் இந்த நாட்களை நினைக்க வேணும், அது தேவனுடைய அந்த நேரங்கள் காலங்கள் வரவேணும். பாருங்கள், தண்ணீரை ரசமாக்குற வேலையில ஆண்டவர் சொன்னார் இந்த நாட்கள், இசிறியே என் வேலை இன்னும் வரவில்லை அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்படி ஆனால் அந்த தேவனுடைய அந்த வேலைகள் வருகிற வேலையிலே தான் இந்த நாட்களை என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கிற வேலையிலேயே அவர்கள் இங்கே தேவனை அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும் என்பதைத்தான் கத்தோடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு சகோதரன் சகோதரி. அப்ப அதைத்தான் இந்த ஜோவான் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேலையிலே இந்த 12வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலே இந்த நாட்களிலே சொல்ல, 1வது அதிகாரத்திலே 13வது வசனம் சொல்லப்படுகிறது, அவள் இரத்தத்தினாலாவது மாமிசத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் அவர்கள் மறுதடிக்க மாட்டார். தங்களுடைய தேவைகளுக்காக இந்த நாட்களை வருவாங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த நாட்களை எல்லாவற்றையும் இந்த நாட்களை அங்கே அவர்கள் விட்டு விட்டு போயிடுவார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆனாலும் பாருங்கள், இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இதே விதமாகத்தான் மரியாளுடைய கற்பத்திலே இந்த நாட்களை உற்பத்தி ஆகி இந்த நாட்களை பாருங்கள், அங்கே இந்த நாட்களிலே பரிசுத்தாவினாலே உண்டாக்கப்பட்டு அங்கே அவர் இந்த நாட்களை பிறந்தார், பிறந்த இந்த நாட்களை பாருங்கள், இந்த பூமியிலே தேவனுடைய சித்தத்தை செய்தார். அதனாலதான் இங்க வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தை இந்த நாட்கள் செய்யும்படியா. அதைத்தான் அவர் அங்கே பரமண்ட ஜபங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் இந்த பூமியிலே செய்யப்படுவதாக. அதைத்தான் நீங்க சொல்லுகிறார். இந்த நாட்களை பாருங்கள், அவர் இந்த தன்னுடைய பிதாவுடைய சித்தத்தை செய்து போட்டு அப்படியே 12 அப்போஸ்தலரை நியமித்து அவர்களுடைய கரத்தில் இந்த நாட்களை ஒப்பு கொடுத்துட்டு இந்த நாட்களை போகிறார். இந்த நாட்களே தொடர்ந்து இந்த காரியத்தை செயல்படுங்கள் சொல்லி இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இன்றைக்கு விட்டு போன அந்த காரியத்தை தான் இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து இந்த நாட்களை, இந்த சுவிசேஷத்தை இந்த நாட்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் அங்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே ரோமர் 6 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 6 அதிகாரத்திலே அங்கே பார்ப்போமா இருந்தால் 23 வசனம் இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாகும் நித்திய ஜீவன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்ப்போம். அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப ஒரு மனிதனுடைய பிறப்பு எப்படியாக பிறக்கிறான் சொல்லி சொன்னால் அவன் பாவத்திலாம் பிறக்கிறான் என்பதைத்தான் வேதம் இந்த நாட்களை தெளிவாக சொல்லுகிறது. ஆனா அது அங்கே எங்கே அங்கே கொண்டு போகுதுன்னு சொல்லி சொன்னால் அவனை மரணத்துக்குள்ளே கொண்டு வருது. ஆனால் ஆண்டவரை அவன் ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே அவன் அந்த மரணத்தினுடைய பிடியிலே இருந்து விடுவிக்கப்பட்டு அவன் எங்கே வருகிறான்னு சொன்னால் நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து வருகிறான் என்பதைத்தான் ஆண்டவுடைய வார்த்தை தினாக்களே நமக்கு தினாக்களே கற்று தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே அருமையான அன்பு பிள்ளைகளை நாங்கள் ஒரு விஷயத்த நாட்களை எடுப்போம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள் தினாக்களே 1 கொரிந்தியர் 1:18 பார்க்கிற வழியிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:18 பார்ப்போமா இருந்தால் ஆண்டவுடைய வார்த்தை தினாக்களே இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்றால் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, அது நமக்கோ ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இந்த நாட்கள்ல இருக்கிறதாம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு ஆண்டவுடைய சிலுவையின் உபதேசத்தை பற்றி சொல்லுகிற வேளையிலே அது இந்த நாட்கள்ல எப்படியாக இருக்கிறதாம், அங்கே கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது சொல்லுவாங்க. இந்த நாட்கள் என்னையா பைத்தியக்காரமே சும்மா இயேசு இயேசு இயேசு வந்து கத்திக்கொண்டே இந்த நாட்கள் இருக்கிறாயன்னு சொல்லி, ஆனால் ரட்சிக்க வேண்டுமென்று நினைக்கிற ஜனங்களுக்கு அது ஒரு தேவனுடைய பலனாக இந்த நாட்களை இருக்கிறதாம் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள் இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் அந்த ரட்சிப்பின் அதாவது நிகழ்கால நிலை நம்முடைய அதாவது நம்மை பரிசுத்த ஆவியினாலே நிறைத்து பாவத்தின் பழக்கத்திலே இருந்தும் அங்கே ஆதிக்கத்திலே இருந்து ரட்சிக்கிறது. அதில் இந்த நாட்களே அடங்கியவைகள் பின்வருமாறு இந்த நாட்களை தேவன் சொல்லுகிறார். தேவன் அதாவது தேவனை நம் பிதாவும் இயேசு நம் ஆண்டவரும் இரட்சகருமா இந்த நாட்களே ஆளுகைக்கு இந்த நாட்களே அது தொடர்பு கொள்ளுகிற வாத்தியமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை மத்தே சுவிசேஷ புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் மத்தே 6 நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 9 சொல்லுகிறது இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்றால் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் பரமண்டலங்கள்ல இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி இந்த நாட்களே ஜெபம் பண்ணும்படியாக இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் இந்த இடத்திலே பாருங்கள் தன்னுடைய சீசர்களுக்கு இந்த நாட்களே எப்படியாக ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை இந்த நாட்களே தெளிவாக இந்த நாட்களே கற்றுக் கொடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம். யோவான் புத்தகத்தில் இந்த நாட்களே இப்படியாக சொல்லப்படுகிறது. யோவான் 14:18 வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போம். இருந்தால் ஆண்டவர் வாசி சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களா விடேன், உங்களிடத்திலே வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார். அது மட்டுமல்ல அங்கே சொல்லப்படுகிற காரியம் இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள், நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்கள் பிழைப்பீர்கள், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனோ என்னிடத்திலே அன்பாயிருக்கிறான், என்னிடத்திலே அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனிடத்திலே அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அது மட்டுமல்ல வெளிப்படுத்துவேன் என்றார். யூதாஸ் கரியோத்து இல்லாத யூதன் என்பவன் பாருங்கள், அதாவது யூதாஸ் கரியோத்து இல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி அங்கே ஆண்டவரே நீர் உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றார். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதாவும் அன்பாயிருப்பார், நாங்கள் அங்கே அவனிடத்திலே வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இங்க உதாரணத்துக்கு ஆண்டவர் நாட்கள் சொல்லுவார். இரண்டாவதாக சொல்லுகிறார், என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடைய பிதாவினுடையதாக இந்த நாட்களில் இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கி இருக்கையிலே இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியானவராய் தேற்றவாளர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லி இந்த நாட்கள் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரி கத்தருடைய பிள்ளைகள். அப்ப வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கத்தருடைய வசனத்திலே இன்றைக்கு ஆக்கள் அன்பா இல்லாதபடி அந்த வசனத்தை இன்றைக்கு ஆக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள் வந்து அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்பதைத்தான் கத்துடைய வார்த்தை நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். கத்துடைய அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவன் உண்மையிலே தேவனுக்கு பிரியமானவன், தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி அங்கே யோவான் 1:12 பார்த்த பிரகாரம் இந்த நாட்களிலே நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கு. அவன் தேவனாலே பிறந்தவன் என்பதை அந்த வார்த்தை இந்த நாட்களிலே உறுதிப்படுத்துகிறதை இங்கே பார்க்கிறோம். கலாத்தியர் 4:16 நாங்கள் பார்க்கிற வேளையிலே 6 வசனத்தை வாசிப்போமா இருந்தால், மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால், யாரு உங்களை குறித்து சொல்லப்படுகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்திலே இந்த நாட்களே அனுப்பினார். ஆகையால் இனி நீங்கள் அடிமை இல்லாமல் புத்திரராயிருக்கிறபடினால் நீங்கள் புத்திரனையானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரராய் இந்த நாட்களில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய இப்ப பாருங்கள், பிதாவாகிய தேவன் அங்கே அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய ஆவியை இந்த நாட்களை நம்முடைய இருதயத்தில் அனுப்பியிருக்கிறார். 1 Corinthians 3:17 சொல்லுவது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் இங்கேயே அங்கே விடுதலை உண்டு. அப்படி ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், கத்தர் என்று சொன்னால் என்ன குறிக்கிறதுன்னு சொன்னால், அதன் மூல ஆதிக்கத்தில் இந்த நாட்கள் சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் காக்கிறவர், அதாவது நாட்களை உருவாக்குகிறவர், அதான் கர்த்தர் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய அப்படியாக அந்த ஆவி அவருடைய ஆவியானவர் அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால், அவரே ஆவியா இருக்கிறார். அவருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ விடுதலை அங்கே கிடைக்கிறதா. அப்படியானால் இங்கே சொல்லப்படுகிறது, இவர் தன்னுடைய குமாரனுடைய ஆவியை இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த ஆவி யாருடைய ஆவி என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அது பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறதை இணைக்கிறதாகத்தான் அந்த பரிசுத்தாவியன் வருகிறார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லிவிட்டு தான் அவர் சொல்லுகிறார், ஒரு தேற்றவாளர் இந்த நாட்களை அனுப்புகிறார் என்று அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப தேற்றவாளர் யாருன்னு சொன்னால், அங்கே இருவரும் அங்கே சேர்ந்து 3வது ஆளாக அந்த நாட்களில் இப்பொழுது இந்த பூமியிலே செயற்பட்டு கொண்டிருக்கிறவர் அவர்தான் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தவான்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்ணாலே கண்டிருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களை கண்ணாலே காண முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் இந்த நாட்களை ஆவியாயிருக்கிறார் என கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் ஒரு காரியம் இந்த நாட்களில் இருக்கிறது, அவர் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், நம்மோடு பேச வேண்டிய காரியத்தை நம்முடைய இருதயத்தில் இந்த நாட்களிலேயே அவங்க வந்து ஆவியானவராய் இந்த நாட்களிலே நம்மோடு பேசிக்கொண்டே இந்த நாட்களில் இருப்பார். அது மட்டுமல்ல, யார் மூலமாயும் இந்த நாட்களிலே அங்கே அனுப்புவார். இந்த நாட்கள் யாரை அனுப்பி அந்த இடத்திலே பேசுகிறவர்களா இருக்கிறார். சில வேளைகளிலே தேவ தூதர்கள் மூலமா இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை பேசுகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு அந்த காரியத்தை குறித்து இந்த நாட்களை கூட இந்த நாட்களை ஒரு சிலருக்கு இந்த நாட்களில் இந்த நம்பிக்கை இல்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அன்னை பாருங்க, மரியாளை வந்து சந்திக்கிற வழியிலே யார் வந்து சந்திக்கிறது, தேவதூதன் தான் அந்த இடத்துல வந்தார். தேவதூதன் வந்துதான் இந்த நாட்களில் என்ன சொன்னா, மரியாளிடத்துல வந்து, மரியாளை நீ கிருபை வேட்டா என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்பொழுதுதான் இந்த நாட்களில் மரியாள் இந்த நாட்களிலே அங்கே ஒரு திகைப்பு அவளுக்குள்ளே இந்த நாட்களை வந்தது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்ப அந்த மரியாளோடு தேவதூதன் பேசுவாரா இருந்தால் இன்றைக்கு நம்மோட ஏன் பேச முடியாது என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரோடு மரியாள் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்த ஒரு பெண், அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அது மட்டுமல்ல பாருங்கள், இந்த நாட்களே அவள் இந்த நாட்களே பார்க்கிறவளே ஒரு அமைதியான பெண்ணும், தேவனும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பெண்ணுமாக இந்த நாட்களே இருந்த அருமையான கத்துடைய பிள்ளைகளே. இன்றைக்கு நாங்கள் நடக்கிற விதத்திலே தான் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுகிறாரோ இல்லையோ என்பதை இந்த கறந்திருக்க வேண்டும். எனக்கு ஒரு வேலை சில இடத்துல போயிட்டு 15 இந்த நாட்களை இன்டர்வியூக்கு போயிடும். இன்டர்வியூ போகிற வழியில் இன்டர்வியூல எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாவற்றையும் கொடுக்கணும். அவர் சொல்லு, அங்கே போகிறத ஓ நான் என்ன டிகிரி எடுத்தனா, நான் அது செய்தனா இது செய்யணும், இந்த எனக்கு இந்த இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, காரியங்கள் இருக்குன்னு சொல்லி. ஆனால் முதலாளி என்ன செய்வார், அந்த நாட்களே பார்த்து அந்த என்னதான் டிகிரி இருந்தாலும் அவருக்கு சில முதலாளி அனுபவம் உள்ள முதலாளி என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கதை ஆக்கள் கதைக்கிற அந்த விதத்தில் தான் அவர்களுடைய நியமனத்தை பெற்றுத நாட்களை பார்க்கிற வேலையிலே அவர்களை இந்த நாட்களே நீ வேலைக்கு வாப்பான்னு சொல்லி இந்த நாட்களே அவருக்கு ஒரு ஓகே பண்ணுறதை அங்கே பார்க்கிற மாதிரி கத்துடைய. அதே விதமாக தான் இன்றைக்கு ஆண்டவரும் பாருங்கள், ஏன் அந்த கிராமத்தில் வேறொரு பெண் இல்லையா, இதைத்தான் நாங்கள் பார்க்கவும். ஏன் மரியாதை மட்டும் இந்த நாட்களை தேவன் தெரிந்தெடுக்க வேண்டும் முதலாவதாக. இரண்டாவதாக பாருங்க, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட மாத்தாள் மரியாள் லாசருடைய குடும்பத்துக்குலாம் ஆண்டவர்களாவே தெரிஞ்ச ஒரு வருடமில்ல அருமையான கத்துடைய. வேதத்திலே அவர்களை குறித்தால் இந்த நாட்களில் ஒரு விசுவசித்த விதமாக இந்த நாட்களில் எழுதப்பட்டிருக்கிறது. லாசர் சாகுறார், லாசர் உயிர்ப்பிக்கிறார் ஆண்டவர், பாருங்க அற்புதங்கள் இந்த நாட்களில் நடந்திருக்குது. மற்றபடி வேற குடும்பங்களுக்குள்ளே அவர் இந்த நாட்களை அங்கே அதாவது போய் அந்த இடத்திலே பாருங்கள் உபதேசிப்பார், காரியங்கள் செய்வார். ஆனால் கூட தங்கி நின்ற குடும்பம் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே மரியாள் மாத்தாள். ஏனென்று சொன்னால் மரியாள் தேவனுடைய பாதத்திலே இருந்து என்ன செய்தால் அவரையே தியானித்துக் கொண்டு இந்த நாட்களில் இருந்தாள். அப்ப அவர் மேலே எவ்வளவோ ஒரு விசுவாசம் வைத்திருந்தார். வேதம் சொல்லுகிறது மாத்தாள் பற்பல வேலைகளை குறித்து கவலையா இருந்தாள்னு சொல்லி. மாத்தாள் ஒரு கொமன் போக்கு. ஆனா பாருங்க இங்கே மரியாள் என்ன செய்தாள் சொல்லி சொன்னால் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அந்த வார்த்தையை கேட்க வேண்டும் என்று பாருங்க. வேதம் சொல்லுகிறது ஏற்கனவே நாங்கள் வாசித்த பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களே பாருங்கள், அவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிற வழியிலே தான் நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களில் இருக்கலாம். அதே வேளையிலே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தேவனுக்கு பிரியமா இருக்கலாம். அதே வேளையிலே தேவன் நம்மோடு இந்த நாட்களில் பேசுவார் என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அரும பிள்ளைகளே ரொம்ப கவனமான ஒரு காரியமாக இந்த இடத்துல இருக்கு. அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்கள் சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த நாட்களே அங்கே ஒன்று யோவான் 1:12 சொல்லப்பட்ட பிரகாரம் அவர்கள் அங்கே மாற்றப்படுகிறதை பார்க்கிற மாதிரி மேலே கத்துட பிள்ளைகள். கலாத்தியர் 4:6 சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், மேலும் நீங்கள் புத்திரரை ஆயிருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்திலே அனுப்பினார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்களை வருகிற வழியிலே நாங்கள் அவருடைய புத்திரராக அந்த நாட்களில் இருக்கிறபடியினால்தான் தேவன் அந்த ஆவியானவரை நமக்கு தருகிறது மட்டுமல்ல, அந்த ஆவியானவர் நம்மோடு இருந்து பேசும்படியாக தேவன் அவர் கிருபை செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். அதே விதமாகத்தான் மரியாளுடைய கற்பத்திலே அங்கே தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மரியாளுடைய கற்பத்திலே குமாரனாய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏதுவாக அந்த நாட்களில் தேவன் அந்த இடத்திலே கிருபை செய்தார் என்ற கத்துடைய பிள்ளைகள். இப்ப பாருங்க அந்த தேவதூனை அனுப்பி ஆண்டவர் கேட்டார், அஞ்சுவா மரியா அஞ்சுவாப்பா உடைய கற்பத்தில் எப்படி நான் இயேசு கிறிஸ்து வந்து பிறக்க போறார் என்ன மாதிரி எனக்கு முடியுமா முடியாதா அல்லாட்டி நான் வேறு ஆட்டு இப்போ கேட்கட்டான்னு கேட்டாரா, அப்படி இல்லை. ஏனென்றால் தேவன் தெரிந்து கொண்டுட்டார், ஏற்கனவே தெரிந்து கொண்டார், உலக தோற்றத்துக்கு முன்பே தெரிந்து கொண்டு விட்டார். அப்ப தெரிந்து கொண்டது நிமித்தம் அந்த பெண்ணை அதாவது மரியாள் என்று சொல்லப்படுகிற அந்த பெண்ணை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய தாயாரை பக்குவமாக அவர்கள் இந்த நாட்களை பிறந்து வளர்ந்து வரும்படியாக தேவன் அவர்களுக்கு கிருபை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த ஆவியானவர் அவர்களோட இந்த நாட்களை அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறதை அவளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமான கத்துடைய பிள்ளைகளை அந்த ஏற்றவளை வருகிற வேளையிலே அங்கே ஆண்டவருடைய காரியம் இந்த நாட்களிலே அங்கே நிறைவேறுகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு சகோதரன் சகோதரி பாருங்கள் இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், இரண்டாவதாக நாம் பாவத்துக்கு மறித்தவர்களாய் அங்கே நம்மை இந்த நாட்களே எண்ணும்படிக்கு அங்கே வேதம் சொல்லுகிறது. இப்படி சொன்னால் பரிசுத்தாவின் நடத்தலுக்கு இந்த நாட்களே தேவனுடைய வார்த்தைக்கும் நம்மை இந்த நாட்களே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இங்க சொல்லப்படுகிறது நாங்கள் பாவத்துக்கு இந்த நாட்களே மறித்தவர்களாய் நாங்கள் எண்ணும்படிக்கு. பாருங்கள் ரோமருக்கள் என்று 6 நாங்கள் பார்க்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறது இப்படியாக. ரோமர் 6 இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே ரோமர் 6 இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் ஆண்டவுடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால் அங்கு நாங்கள் பாவத்துக்கு மறித்தது குறித்து 1 வாசிக்கிறேன் என்பது. ஆகையால் என்ன சொல்லுவோம் என்றால் கிருபை பெருகும்படிக்கு பாவம் நிலைநிற்கலாமோ என்று சொல்லக்கூடாதே. பாவத்துக்கு மறித்து நாம் இனி அதிலே இந்த நாட்களை பார்க்கிற வழியில வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நான் இனி அதிலே எப்படி பிழைப்போம், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினால் கிறிஸ்து மரித்தோர்ல இருந்து எழும்புறது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாய் இந்த நாட்களை ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவுடனே கூட இந்த நாட்களை அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் நாட்களை இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் இந்த நாட்களை ஒழுந்து போகும் பொருட்டு நம்முடைய பழைய மனுஷனை இந்த நாட்களை அவரோடு கூட இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், சிலுவையிலே இந்த நாட்களை அறைய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தொடர்ந்து இந்த வார்த்தையை வாசிக்கிற வேளையிலே எங்க வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த 14வது வசனம் வரைக்கும் சொல்லுகிற வேளையிலே அங்கே இந்த நாட்களில் இந்த பாவத்துடைய காரியங்களை சொல்லி இந்த நாட்களே அங்கே முடிக்கிறது எப்படி என்றால், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்ப நியாயப்பிரமாணத்திலே இருக்கிறவர்களை பாவம் மேற்கொண்டது என்பதைத்தான் அங்கே சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு உகந்தவர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனா தாவீது ஒரு இடத்துல பாவம் செய்கிறார். என்ன பாவம்? பச்சைவாளுடைய காரியத்திலே பார்க்கிற வழியிலே பாவம் செய்கிறார். அது மட்டுமல்ல, அவனுடைய கணவனாகி உரியாவை இந்த நாட்கள் என்ன செய்கிறான், அங்கு கொல்லுகிறதையும் பார்க்கும். அப்ப பாருங்கள், ரெண்டு காரியம் இருக்கிறது. அவனுடைய மனைவியாரை இச்சித்தது மட்டுமல்ல, அந்த கற்பனையின் படி பார்க்கிற வேளையிலே அது மட்டுமல்ல, இரண்டாவதாக கொலையும் இந்த நாட்களை செய்திருப்பாய். என்ன வேதம் சொல்லுகிறது? கொலை செய்யாதிருப்பாயாக, பிறருடைய மனைவியை இச்சாதிருப்பாயாக. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப இது ரெண்டு காரியம் நடந்ததுக்கு பின்பாக ஒரு பெரிய ஒரு பாவமாக நாட்களை இருக்கிறது. அதைத்தான் இங்க சொல்லப்படும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்படும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் ஒரே ஒரு வார்த்தை இந்த நாட்களிலே ரோமர் 10வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிற பிரகாரம் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற வேளையிலே ஆண்டவருடைய ரத்தம் இந்த நாட்களை என்ன செய்கிறதுன்னு சொன்னால் நம்முடைய பாவங்களை கழுவி நீக்கி சுத்திகரித்து அங்கே நம்மை தேவனுக்கு முன்பாக இந்த நாட்களை நிறுத்துகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடையவர்கள், ஏனென்றால் கிருபையின் காலமாய் இருக்கிறபடினால் ஆண்டவர் இந்த நாட்களிலே மன்னிக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார். பேதுருடைய காரியத்தை எடுத்து பாருங்கள். இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியத்தில் பார்க்கிற வழியிலே பேதுரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தார். ஒன்றா இருந்தவரை ஆண்டவரை குறித்து பேதுரு குறித்து சொல்றாரு, இங்க வாப்பா உன்னை கொண்டுதான் அந்த சபையை கட்ட போறோம், உண்மையிலதான் அந்த சபையை கட்ட போறோம் என்றெல்லாம் சொல்லி எல்லாம் இதன்ற வேளையிலே பாருங்கள், அப்படியாக வெளிப்பாடுகளை கூட இந்த நாட்களை சொன்ன அந்த பேதுரு கடைசியா ஆண்டவர் சொல்றார், இந்த நாட்களை கோழி கூவுறதுக்கு முன்பாக நீ என்னை மறுதளிப்பா என்று சொன்ன பிரகாரம் மறுதளித்து அப்படியே போற. இப்ப பாருங்கள் இந்த சம்பவம் நடக்கிறது. ஆனாலும் அங்கே ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொல்லி சொன்னால், பேதுரு ஆண்டவுடைய காரியத்தை குறித்து அதுக்கு பின்பாக மனம் கசந்து இந்த நாட்களை அழுகிறாருன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மனம் கசந்து அழுகிற வேளையிலே தேவன் அந்த காரியத்தை மன்னிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் யூதாஸ் கரியோத்தோ அப்படி செய்யவில்லை. யூதாஸ் கரியோத்தோ என்ன செய்து விட்டார், அந்த நாட்களில் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லை, மனம் கசந்தளவில்லை, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேன் என்று சொல்லி தானே ஒரு முடிவை எடுத்து கொண்டு போய் தானே இந்த நாட்களை என்ன செய்கிறார், தானே தொங்கி இந்த நாட்களை தானே தற்கொலை செய்து சாகுறதை பார்க்கிறோம். அருமையான கத்திரிகளோடு இதான் இந்த ரெண்டு காரியத்துக்குள்ள வித்தியாசம். இன்றைக்கு நாங்கள் பாவம் செய்து போட்டு அந்த பாவத்து நிமித்தம் அந்த நாட்களை நாங்கள் எங்களையே மாய்த்து கொள்வோமா இருந்தால் அங்கே அந்த நாட்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்காது. ஆனால் பாவத்துக்கு ஒரு பரிகாரம் இருக்கு ஐயா, அந்த பாவத்துக்கு இந்த நாட்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான் மருந்து என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். வேற ஒன்றுமே இல்லை. பழைய ஏற்பாட்டில் மிருகங்களின் ரத்தம், பறவைகளின் ரத்தம் இந்த நாட்களில் எப்படியாக இந்த நாட்கள் இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டு பார்க்கத்துல பார்க்கிற வழியிலே ஒரே ஒரு காரியம் தான் இந்த நாட்களில் என்னவென்று சொல்லி சொன்னால் ஒன்று யோவான் ஒன்று தான், வேறொரு அந்த வார்த்தைக்கு முரான வார்த்தை வேதத்திலே இந்த நாட்கள் இல்லையா ஐயா, கர்த்தருடைய பிள்ளைகளே. அதைத்தான் நாங்க பார்க்கவோம். பழைய ஏற்பாடு எடுத்து பாருங்க, மிருகங்களை தான் இதுன்றாங்க. அவ மிருகங்களா மிருகங்களுடைய ரத்தத்திலே அங்கே இந்த நாட்களில் பாவம் போனதா ஜனங்களுக்கு இல்லை இல்லை. அப்ப பாருங்கள் இந்த நாட்கள் நியாயப்பிரமாணம் இருந்தது, பிறகு நியாயப்படுத்து, பிறகு பாருங்கள் இந்த நாட்களை கற்பனைகள் இந்த நாட்களை கொடுக்கப்பட்டது. ஏன் கற்பனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது சொன்னால் இன்னுமா இந்த ஜனங்கள் வேதம் சொல்வது என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாய் போகிறாண்டு பிரகாரம் இந்த நாட்களே ஜனங்கள் இன்னுமா இந்த பாவத்துக்குள்ளே இந்த நாட்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்ப 10 கற்பனை வந்த பிறகு இந்த நாட்களை பாருங்க ஜனங்கள் பாவத்திலிருந்து திரும்பினாங்களா, இல்லை. முடியாத காரியமாக இந்த நாட்கள் இருந்தது. ஏனென்றால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, தெளிவாக திட்டவட்டமா இந்த 10 கமாண்ட்மெண்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கத்திரிகள் எல்லா காரியத்தையும் இந்த நாட்களே, ஆனால் அந்த 9 கட்டளைகளை மட்டும் இந்த நாட்களை ஜனங்கள் இந்த நாட்களே அங்கே அவர்கள் இந்த நாட்களை என்ன செய்தார்கள், அதைத்தான் இந்த நாட்களை அவர்கள் அங்கு நிவித்து செய்யக்கூடியதாக இருந்தது. ஒரு கற்பனை அவர்கள் நிவித்து செய்ய முடியாத நிலைப்பாடு இருந்தது. அதனாலதான் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து பாருங்கள் இந்த நாட்களே அந்த அதாவது தெய்வ குமாரனாக பிதாவுடைய ஒரே போரான மகனாக இந்த நாட்களே அவர் வந்து தன்னையே இந்த நாட்களே கொடுத்து இந்த ஜனங்கள் சொல்லி சொல்லியே இந்த ஜனங்களோட சரி வரவே மாட்டுது. இவங்களுக்கு செவிடங்காதல ஊதுற சங்கு மாதிரி இவங்களுக்கு ஒரு காரியம் இந்த நாட்கள் இவங்களுக்கு அங்கே சொல்லியே சரிவாது. நானா இந்த நாட்களை போய் இந்த காரியத்தை செய்வோம்னு சொல்லி இந்த நாட்களே அவர் இந்த எருசலேமிலே பாருங்கள், பெத்லேமிலே பிறந்த, எருசலேமிலே வளர்ந்த, யூதே எருசலேம் சமாரியாவிலே போய் அங்கே இந்த நாட்களே ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லி நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார்னு சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களே காரியங்களை செய்து கொண்டிருந்தார். ஆனா பாருங்கள், அதே ஆண்டவரை கூட இந்த நாட்களே அவங்க நம்பாம என்ன செய்து விட்டாங்க, அவர் இந்த நாட்களே கொல்லப்பட வேண்டிய கட்டத்துக்கு இந்த நாட்களே வந்துட்டு சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியம் வந்துட்டு. ஏனென்றால் வேத வார்த்தை நிறைவேற்ற வேண்டும். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறித்து இந்த நாட்களே பாருங்கள் அங்கே எழுந்த வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னார். அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே அந்த அவருடைய இரத்தம், அந்த கல்வாரி இரத்தம் ஜனங்களுடைய பாவங்களை கழுவும்படியாக இந்த நாட்களை முற்பட்டு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அப்படியாக வந்ததற்கு பின்பாக மிருகங்களை இந்த நாட்களை பாருங்கள் பலியிட காரியம் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. அருமையான கத்தொழிப்புள்ளே இன்றைய பாருங்கள், அதைத்தான் பாருங்கள் இந்த கொரிந்தியர் சொல்லப்படுது, கொம்யூன் என்று சொல்லப்படுகிறோம். அந்த கொம்யூன் என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், ஒவ்வொரு மாசம் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், ஒவ்வொரு மாசம் இந்த நாட்களை பார்க்கிற வழியில் அதை நினைவு கூறுகிறார்கள் ஆலயங்கள்ல. ஏனென்றால் அந்த அப்பம் ஆண்டவுடைய சரீரமும் அந்த குடிக்கிற திராட்சரசம் இந்த நாட்களே அவருடைய ரத்தம் என்று சொல்லி இந்த நாட்களை நினைவு கூர்ந்து இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப இன்றைய நாட்களே பாருங்கள் இந்த நாட்களே, ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு தரம் இந்த நாட்களே பலியிடப்பட்டார், ஒரு தரம் மறித்தார் இந்த நாட்களே, பத்து தரம் அல்ல அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்படியான ஒரு தரம் அடிக்கப்பட்டார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அங்கே அப்படியே உயிர்த்தெழுந்தார், மறுபடியுமா இந்த நாட்களே இனி வரப்போகிறார் என்பதைத்தான் இந்த சத்தியம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்க. இப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிற காரியம் என்னவென்றால், ரோமர் ஆறாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்க இந்த நாட்களிலே நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டபடியினால், கிருபைக்கு கீழ்பற்றாமல், கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இதனாலே என்ன, நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியினால் பாவம் செய்யலாமா கூடாதோ என்று சொல்லி இந்த நாட்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், பாவம் செய்யலாமா, அது சொல்லப்படுவது கூடாதே. ஏனென்றால் மரணத்துக்கேதுவான பாவத்துக்கான நீதிக்கேதுவான கீழ்ப்படுதலுக்கும், அதாவது எதற்கும் கீழ்ப்படியும்படி உங்களை அங்கே அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களே, அதற்கேற்ற கீழ்ப்படுகிற அடிமைத்தன அடிமையா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? நீங்கள் முன்னே பாவத்திற்கு அடிமையா இருந்தும் இப்பொழுது அங்கே உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமா இந்த நாட்களை கீழ்ப்படுந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி வேதம் சொல்லிவிட்டு சொல்லுகிறது. பாவத்திலே இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு இந்த நாட்களிலே அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப நீதி என்று சொல்லி என்ன காரணம், என்ன நீதிமானாக மாற்றப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு மனுஷனை கழுவி சுத்திகரித்து அவனை ரைச்சஸ், அதாவது நீதிமான்களாக இந்த நாட்களை மாற்றி கொண்டு வருகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவன் இந்த நாட்களை பாருங்கள் இந்த நாட்களே நம்ம இந்த நாட்களை நீதிமானாக அந்த நாட்களை மாற்றி இருக்கிற வேளையிலேயே அங்கே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அந்த நாட்களை இருக்கிறது மட்டுமல்ல, அருமையான அன்பு பிள்ளைகளே, அங்கே இந்த நாட்கள் நாங்கள் இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டது நிமித்தம் நாங்கள் இன்றைக்கு இந்த நாட்களிலே நீதிமான்களாக இந்த நாட்களிலே மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அதை குறித்தான் இந்த நாட்களை ரோமர் ஆறாம் அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளை. இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்தலுக்கும் அங்கே தேவனுடைய வார்த்தைக்கும் நாங்கள் இந்த நாட்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். ரோமர்களிடம் எட்டாம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எட்டாம் அதிகாரத்திலே ஒன்றிலிருந்து வாசிக்கிற வேளையிலே, ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நமக்கு ஆக்கின தீர்ப்பில்லை, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை. இப்ப பாருங்கள், இப்ப இந்த வசனத்தை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், அதாவது கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்த ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன், அருமையான கத்தோட பிள்ளைகள், ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பாலிவனா இருந்தாலும் சரி, யுவதியா இருந்தாலும் சரி, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. அப்படியானால் நீ மாம்சத்திலே நடப்பாயிருந்தா உனக்கு ஆக்கின தீர்ப்பு இருக்கு என்பதுதான் அவருடைய வார்த்தை. இதுதான் நாங்கள் பார்க்க வரோம். அப்ப ஆவியின்படி நாங்கள் எப்பொழுதும் நடந்து கொண்டிருப்போமா இருந்தால் நமக்கு அந்த ஆக்கின தீர்ப்பு இல்லை. ஏனென்றால் ஆவியானவர் இந்த நாட்களே நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்படி பேசிக்கொண்டிருக்கிற ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் நடக்கிற வேளையிலே நாங்கள் பாவத்திலே விழ வேண்டிய அவசியம் இல்லை, பாவம் செய்ய வேண்டும் என்கிற காரியம் இந்த நாட்களே இல்லை. பாருங்கள், அப்ப கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணங்கள் என்னை பாவ மரணம் என்போ பிரமாணங்கள் இருந்து விடுதலை ஆக்கிட்டது என்று சொல்லி பவுலடிகள் இந்த நாட்களை சொல்லுகிறார். அது எப்படி எனில், மாம்சத்திலே பலவீனமா இருந்த நியாய பிரமாணம், பாருங்கள் எங்க வருகிறது? இப்ப நியாய பிரமாணத்துக்கு வருகிறது. அப்ப மாமிசத்திலே எப்படி இருந்ததா, பலவீனமா இருந்தா, வீக்னஸா இருந்தா மருமனை கத்துடைய. அப்ப நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை அங்கே தேவனே இந்த நாட்களில் செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினுக்குள்ளாக தீர்த்தார். இப்ப பாருங்க இந்த வசனத்தை வாசி பாருங்க. இந்த மாமிசத்திலே பலவீனப்பட்டிருந்த வேளையில கூட ஒரு செய்யக்கூடாத காரியத்தை, அதாவது சில இந்த காரியம் என்ன எப்படி சொல்லப்படுது, இந்த காரியம் முடியாதப்பா, இந்த காரியம் செய்ய முடியாது, இட்ஸ் நாட் இம்பாசிபிள், அதாவது முடியாது. ஆனாலும் இங்க பாருங்கள், ஆண்டவர் சொல்கிற அந்த நாட்கள் அந்த காரியம் முடியும். எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கு வேதம் சொல்கிறது தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக, பாவ மாம்சத்தின் சாயலாக அப்படி என்று பார்க்கிற வழியில மாம்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பாவத்திலே இருக்கிறான் என்பதை தான் சொல்லப்படுது. என்னையா குமாரன் என்று சொல்லப்படுகிறது இங்கே. அப்படி என்று சொன்னால் ஏன் இந்த பாவ மாம்சம் என்று சொல்லி அந்த வார்த்தை வர வேண்டும், அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப பாவ மாம்சத்தின் சாயல், ஷெடோ, அதாவது பிளாஷ், அதாவது மாம்சத்தினுடைய சாயல். அப்ப பாருங்கள், அந்த சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் பாருங்கள், ரெண்டு காரியம், பாவ மாம்சத்தின் சாயலாக இருக்கிறார், அதே வேளையிலே பாவத்தை போக்கும் பலியாகவும் அவரை மாம்சத்திலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவத்தை ஆக்கினுக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போம். மாம்சத்திலே தான் ஆண்டவர் இந்த நாட்கள் என்ன செய்கிறார், எல்லாவற்றையும் அந்த மாம்சத்தில வந்தால்தான் இந்த நாட்களிலே மனுஷனுடைய மாம்சத்தினுடைய பாவங்கள் இந்த நாட்களிலே பலியிடப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே இந்த நாட்களில் இந்த பூமியிலே வந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அவர் மாம்சத்திலே வராமல் இருந்தார் என்று சொல்லி சொன்னால் என்னுடைய பாவங்களோ உங்களுடைய பாவங்களோ இன்றைக்கு மன்னிக்கப்பட்டிருக்காது, அந்த பலி இந்த நாட்களில் தீர்க்கப்பட்டிருக்காது. பாருங்கள் இந்த நாட்களை பாருங்கள், இந்த அப்படி என்று சொன்னா மாம்சத்திலே பாவத்தை என்ன செய்தாராம், ஆக்கினைக்குள்ளாக தீத்து, அப்ப அந்த சரீரத்தை அவர் சிலுவையில் அடித்து ஆக்கினப்பட்டார். அருமையான கத்துள்ள பிள்ளைகள் பாருங்கள், அவருடைய முதுகு உழுத நிலத்தை போல் இந்த நாட்கள் இருந்த 39 அடிகள் பாருங்கள், அதேபடியிலே கல், அதாவது முள்முடி சிராசிலே விழாவிலே ஈட்டியாலே குற்றப்பட்டார். அது மட்டுமல்ல, அவருடைய காயம் கைகளிலே ஆணிகள், கால்களிலே ஆணிகள், அருமையான கத்துரப்பிள்ளைகளை, இப்படி அநேக காயங்கள் இந்த நாட்கள், இந்த காய அந்த காயங்கள் எதை குறிக்கிறோம் சொன்னால் ஆண்டவர் பட்ட அந்த ஆக்னியை தான் இந்த நாட்களை குறிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துரப்பிள்ளைகளை, அப்ப ஆய்க்கிறைக்குள்ளாக தீர்த்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்திலே நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அந்த நியாய பிரமாணத்திலே சொல்லப்பட்ட காரியம் இன்றைக்கு நாங்கள் அதை இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அந்த நியாய பிரமாணத்தினுடைய காரியத்தை நாங்கள் பின்பற்றாதபடி ஆண்டவுடைய ரத்தம் இந்த நாட்கள் என்ன செய்தா எல்லாவற்றையும் மேற்கொண்டு விட்டது, அந்த நீதி அங்கு நிறைவேற்றப்பட்டு விட்டது. அப்படியான இந்த நாட்களை நமக்கு நியாய பிரமாணத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகள், நமக்கும் 10 கற்பனைகளுக்கும் சம்பந்தமே இல்லை. அருமையான கதை, ஏன்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய காரியங்கள் வித்தியாசம், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஆண்டவருக்கு பிறகு இந்த நாட்களில் ஆண்டோட பிள்ளைகளா இருக்கிற நமக்கு இந்த நாட்களில் வித்தியாசமாக இந்த நாட்களில் இருக்கிறதே பார்க்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகள், அன்றியும் மாம்சத்தின்படி இந்த நாட்களை நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களே சிந்திக்கிறார்கள். உண்மையிலே அதுக்கு சரியான காரியம். இன்றைக்கு மாம்சத்துல அன்னைக்கு நான் நினைச்சேன்னு சொல்லி சொன்னா நான் இந்த நாட்களை என்ன செய்வேன், மாம்சத்துக்குரிய காரியத்தான் நிற்பேன், அவனை அமர்த்தி போட்டு நான் அங்கே என்ன செய்ய வேண்டும், நான் மேல வர வேண்டும் சொல்லி இன்றைக்கு நான் நினைப்பேன். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இவனை தள்ளிவிட்டு நான் முன்னுக்கு வர வேண்டும், பிசினஸ் விஷயத்துல இந்த நாட்களை இவரை கீழே தள்ளி போட்டு இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், நான் இந்த நாட்களை ஓவர்டேக் பண்ணி விட்டுருவோம் சொல்லி இந்த நாட்களை, இது மாம்சத்தினுடைய கிரியைகள், அதைத்தான் இங்க சொல்லப்படுது. அப்ப அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவன் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவன் ஆவிக்குரியவர்களை சிந்தி, அப்ப ஆவிக்குரிய மனுஷன் என்னதை சிந்திப்பான்னு சொல்லி சொன்னால் அவன் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியத்தை மட்டும்தான் இந்த நாட்களை சிந்தித்துக் கொண்டே இருப்பானுடைய, உலகத்தில் நடக்கிற காரியத்தை குறித்து அவனுக்கு அங்க எந்த விதமான இதுவும் இருக்காது. இன்னும் கருமான கத்துரை பிள்ளைகள், இன்னைக்கு பரலோகத்துல உள்ள பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியம் தேவன் மாம், அதாவது ஆவி ஆவியின்படி நடக்கிற மனுஷன் உண்மையிலே நான் சொல்றேன், இன்னைக்கு ஆவியே ஆவியிலே நடக்கிறவன் அநேகர் இந்த நாட்களை சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். அவனுக்கு அந்த பண ஆசை இருக்காது, பொருள் ஆசை இருக்காது, காரியங்கள் இருக்காது. அருமையான கத்துரை பிள்ளைகளே, ஏன் நான் சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்னால் அப்படியாக வாழுகிற மனுஷன் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் தான் அறிந்து இந்த நாட்களில் நடக்கிறார். நான் ஏன் சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களை ஆவிக்குரியோடு சொல்லுகிறார்கள், ஆம்பளை ஆம்பளை சொல்லுகிறார்கள், பொம்பளையா இருந்தாலும் சொல்லுவார்கள்.

கத்துடையே. ஆனா இன்றைக்கு இன்றைக்கு இன்றைய காலகட்டத்திலே இந்த 20-21 நூற்றாண்டிலே ஆவிக்குரியவன் சொல்லுகிற வழியிலே அங்கே அங்கே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்டு போதகர்களோ அல்லது எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற வழியிலே அவர்கள் ஐஸ்வர்யத்தாலே இந்த நாட்கள் நிறைந்திருக்கிறேன். ஏன்னா கத்தர் தருகிறார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லுவார். கத்தர் சொன்னவரா, கத்தர் சொன்னவரா, 10 பவுன்ல சங்கிலி போடு, 20 பவுன்ல கையில மோதிரம் போடு, 5 விரலுக்கும் மோதிரத்தை போட நினைக்கிறாங்க அருமையான கத்தோட பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இதெல்லாம் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இது எல்லாம் இந்த நாட்கள் இந்த ஆவிக்குரிய காரியத்துக்கு ஒரு இடைஞ்சலாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தோட. ஏனென்றால் ஒரு மனுஷன் இந்த நாட்கள்ல தேவனோடு நடக்க வேண்டிய மனுஷனா இருந்தால் இந்த நாட்கள்ல அவனுக்கு உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் கூட இருக்க வேண்டுமே ஒழிய உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் அல்ல. ஆபிரகாமுக்கு இந்த நாட்கள் மெல்கிதே சொல்லுகிறார், இந்த நாட்கள் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள்னால் தேவனுடைய ஆசீர்வதிப்பார் அருமையான கத்தோட பிள்ளைகளே. அப்படின்னா அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இந்த நாட்களே இருக்குமா இருந்தால் இந்த நாட்களே கத்தோடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனாலே முத்தரிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். இன்றைய பாருங்கள், இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் சொல்லி இந்த நாட்களில் ஐஸ்வர்யங்களை சேர்த்து வைக்கிறாங்க. இன்னைக்கு இன்னொரு சம்பவம் என்னன்னு சொல்லி சொன்னால், தகப்பனா அந்த நாட்களை போதகரா இருந்தால் மகனை கொண்டு வந்து நாட்கள் என்ன செய்வார், சேர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டரா போட்டுருவார். ஏனென்றா அருமையான கத்தோட பிள்ளைகளே, அவன் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நாட்கள் இப்படியே இருந்து நான் இருந்த மாதிரி இப்படி இருந்து காரியத்தை செய்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதத்தின் படி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இவைகள் எல்லாம் இந்த நாட்களே தவறான காரியங்கள் என்பதை இன்றைக்கு நான் அளந்திருக்க வேண்டும். அணுக்கில் ஒரு முறை இந்த நாட்களை ஒரு ஊழியர் இந்த நாட்களை சொல்லியிருந்தார். அவர் தகப்பனார் ஊழியக்காரர் போதகர் பாருங்கள், மகனை கூப்பிட்டு இந்த நாட்களே அவரை போதரா விரும்பினா அவருக்கு விருப்பமே இல்லை. அவர் சொன்னார், இந்த நாட்களே எனக்கு விருப்பமே இல்லை, இவர் வந்து இப்படியாக காரியம், ஏன்னா நான் வேற பிசினஸ் காரியங்களை தான் நான் இதை போக போறேன் சொல்லி யாருமே எனக்கு கத்துறவில்லை. அப்போ அதை நாங்கள் முதல்ல அறிந்திருக்க வேண்டும், என்ன காரியம், என்ன எப்படிப்பட்ட நிலைமை என்பதை அறிந்திருக்க வேண்டும். அது பாருங்கள், அப்படியான காரியத்தை நாங்கள் செய்கிறது சரியான தவறான காரியங்கள். அப்ப பாருங்கள், இன்றைக்கு என்னன்னு சொன்னா பாருங்கள், இந்த சபைகள்ல பாருங்கள், இப்ப நம்முடைய தேசமா இருந்தாலும் இந்தியா தேசமா இருந்தாலும் பாருங்கள், இந்த இடங்களில பார்க்கிற வழியிலிருந்து ஏழை மக்கள் இருக்கிற இடங்களை பாருங்கள், அந்த சபைகள் ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் பாருங்கள், அந்த சபைக்கு வருகிற அந்த ஜனங்கள் ஏழ்மையாகவும் ஒரு அதாவது ஒரு சிம்பிளான உடைப்பையும் போட்டுக்கொண்டு வருவாங்க. ஆனா இவங்களை பார்க்கிற வேளையிலே மேடைகள்ல இருந்து பிரசங்கம் பண்றவர்கள் கையில வைர மோதிரங்களும் அந்த மோதிரங்களும் அந்த கை செயின்களும் அந்த காரியங்களும் இந்த நாட்களை அவர்கள் போட்டுக்கொண்டு இந்த நாட்களை இருப்பார்கள் என கத்துடைய பிள்ளைகள். பாருங்கள், யார் ஆண்டவரிடத்துல வாராங்க, திக்கற்றவர்கள், விதவைகள் இந்த நாட்களை அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அது மட்டுமல்ல இந்த நாட்களை பாருங்கள், அதாவது நாட்கள் தங்கிடத்திலே ஒன்றுமில்லாத ஜனங்கள் தான் தேவடத்திலே வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை பெற்றுச் செல்கிறாள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. பாருங்கள், அதனாலே நாங்கள் ஊழியம் செய்கிறது எப்படியாக செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச வேண்டுமா இருந்தால் நாங்கள் எந்த நிலையில் இருந்து அந்த வார்த்தைகளை பேசுகிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க முடியும். அப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் என்று சொல்லி நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப மாம்சத்தின் சிந்தை மரணமும் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா இருக்கிறது. எப்படி என்றால், மாமிச சிந்தை தேவனுக்கு அங்கே எப்படியாக இருக்கிறதாம், விரோதமான பகையும், அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இந்த நாட்களை இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. பிளாஷ் அருமையான கத்துடைய, அது கீழ்ப்படியாமல் இருக்கிறது மட்டுமல்ல, கீழ்ப்படிய கூடாதபடி இந்த நாட்களை இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அப்ப மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். எதனால் அறிந்திருக்க வேண்டும், மாமிசமும் ஆவிக்குரிய காரியத்தை பார்க்கவில்லை. அப்ப தேவனுடைய தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, மாசத்தில் நடக்கிறவன் அவருடையவன் அல்ல. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் ஆவியின்படி நடக்கிறோமா, மாமிசத்தின்படி நடக்கிறோமா, தீர்மானிக்க வேண்டியது நாங்கள் தான் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. பாருங்கள், மேலும் கிறிஸ்து உங்களிலிருந்து, அதாவது உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும் என்பதை இங்கே சொல்லப்படுகிறது. சரீரம் எப்படியாக இருக்கும், மறித்த சரீரமாக இந்த நாட்களை இருக்கும் ஒழிய மட்டும்படி இந்த நாட்களை ஆவி எப்படி இருக்குமா, ஜீவன் உள்ளதா இந்த நாட்களை இருக்குமா என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப அன்றியும் வேதம் சொல்லுகிறது பாருங்க, அன்றியும் இயேசுவை மறித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் குறி சொல்லப்படுகிறது,
கிறிஸ்துவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய

0: ஏதுவா ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை இந்த நாட்களில் உயிர்ப்பிப்பார். அப்ப இந்த மரிச்ச சரீரத்தையும் தேவன் என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். லாசருடைய சரீரத்தை எப்படியா உயிர்ப்பித்தாரோ, மரிச்ச சரீரத்தை, அருமையான அன்பு பிள்ளைகளே, அதே விதமாக தேவன் நாட்களை உயிர்ப்பிப்பார். ஐயா, எந்த நேரத்திலே? கடைசி நேரத்தில் உயிர்ப்பிப்பார். லாசரு பாருங்கள், மறித்து கல்லறையில வைக்கப்பட்டு நான்கு நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அந்த இடத்துல வந்து கேட்கிறார், லாசரு அவருடைய நண்பன் இந்த நாட்களை, லாசரு எங்க வச்சிங்கன்னு சொல்லி சொல்லுகிற வேலையில இந்த நாட்களை என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால் அங்கே சொல்லுறார். ஆனால் இங்க பார்த்தால் மரியாள் மாத்தாளவை நிக்கிறோம் எல்லாரும் சொல்லினோம், நாலு நாளா போச்சு நார்மே என்று சொல்லி சொல்லிடும். ஆனா ஆண்ட சொல்ல அதில் அப்படி இல்லை, நான் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லி சொல்லப்படுது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, ஆவியினாலே, என்னத்தினாலே? ஆவி, ஆண்டவருடைய ஆவியினாலே இந்த நாட்கள் என்ன செய்யுமா? சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இதுதான் கடைசி நாட்கள்ல அந்த உயிர்த்தெழுதலை குறித்து இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கடைசி நாட்களே அருமையான கத்துடைய பிள்ளைகளே, மறித்தவர்கள் உயிர்த்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, அருமையான கத்துடைய பிள்ளை பாருங்கள், இன்றைக்கு மறித்தவர்கள் பாருங்கள், இப்போ 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முந்தி மறிச்சவன் அவனுடைய எலும்பு கூட ஒன்றுமே இருக்காது, எல்லாம் எங்க போயிடும்? உக்கி போயிடும். இப்போ அந்த மனுஷனை, ஒரு மனுஷன் சில இங்கத்த என்ன சொல்றது, இந்த ஃப்ரீ டோ செமிட்டரியில பார்க்கிற வேலையிலே அவர்கள் அந்த ஒரு இந்த அதுல ஆட்கள் கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. என்னன்னு சொல்லி சொன்னா, தங்களுடைய குடும்பத்தை மட்டும் தாக்குறதுக்கு உடத்தை எடுத்து வச்சிருப்பாங்கள். அப்ப ஒவ்வொரு சாக அப்படியே தாட்டு கொண்டு அந்த இதுக்குள்ளே போய்கொண்டே இருக்கும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அருமையான பாருங்களா, அப்ப கடைசியா பார்த்தா எலும்பழுகளும் ஒன்றுமே இருக்காது. அப்போ எலும்பழுகும் இருக்கா வழியிலே, எப்படியாக அந்த காரியம் நடக்கும்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தேவன் இந்த நாட்கள்லே, ஆவியான தேவன் இந்த நாட்கள்லே சரீரங்களை உயிர்ப்பு, அதுதான் இசைக்கால சொல்லப்படுது, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுமா என்று கேட்ட வழியிலே அவர் சொல்ல, கத்தரே கத்தரே நீங்க அறிவீங்க ஐயான்னு சொல்லுகிற வழியிலே அவர் சொன்னா, இந்த எலும்புகளை பார்த்து பேசப்பா, அப்படியே பேசுகிற வழியிலே அப்படியே அதெல்லாம் அப்படியே உயிர் பெற்றதாம் என்று சொல்லி நாக்கள் நிரம்போல் உருவாகினதாம், சதைகள் உண்டாகினதாம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, காலூன்றி நின்றது மட்டுமல்ல, ஒரு பெரிய திரளான சேனையாய் நின்றதாம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடல், அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை வருவா இருந்தால் கத்துடைய பிள்ளைகளே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எல்லா அதாவது அங்கே பார்க்கிற வழியில் எல்லா அந்த அதாவது எல்லா சவ காம்பரங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு கத்தருக்குள்ளே மறிச்சவர்கள் அங்கே எழுந்திருக்கிற வழியில பாருங்கள், பெரிய ஒரு சேனையா இந்த நாட்களை மத்திய ஆயத்தில் போய் நிற்பின அருமையான கத்துடைய பிள்ளைகள். இதுதான் ஆண்டோடைய காரியம் பாருங்கள். அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, ஆகையால் சகோதரரே மாமிசத்தில் பிழைக்கும்படிக்கு நான் மாமிசத்துக்கு கடனாளி அல்ல. மாமிசத்தினுடைய பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப ஆவியினாலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சரீரத்தினுடைய இச்சைகள், சரீரத்துடைய செயல்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லி சொன்னால் அங்கே இந்த நாட்களை அழிக்க வேண்டும். அப்ப பாருங்கள், மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும். முதலாவது இச்சிக்குதா அழியுங்கப்பா, கண் பாக்குது இந்த நாட்கள், ஐயோ அவன் நல்ல கார் வச்சிருக்கிறான், அவன் நல்ல பாருங்க நல்ல சாரி கட்டி இருக்கிறாங்க, நல்ல களத்துல நல்ல காரியங்கள் போட்டிருக்கிறாங்க, அழகான வீடு வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் உனக்கு நல்ல வீடு தந்திருக்கிறாங்க, பேருந்து பக்கத்து வீட்டை பார்த்து ஆசைப்படுறேன். அவன் ரெண்டு அடுக்கில் கட்டிக்கிறான், கொஞ்சம் ஒயிட் போஸ்ட் கொடுத்துருந்தா இந்த வீடு அங்க என்னப்பா, இந்த வீடு எங்கிற வீட்டை விட நல்ல வடிவா இருக்கு, என்ன பாக்கணுன்னு நீ இவ்வளவு நேரம் ஒயிட் போஸ்ட் கலரை மாத்தி ஆடி. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப இதெல்லாம் பாருங்க இச்சான காரியங்கள், என்னதான் காரியங்கள் இருந்தாலும் பாருங்கள் நாட்களே. அப்ப இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது நாட்களே, இப்படிப்பட்ட செயல்களை நாங்கள் அழித்தால் தான் இன்றைக்கு நாங்கள் பிழைக்கக்கூடியவர்களுக்கு. ஏ மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடாத்தப்படுகிறார்களோ, குளோரி டு காட், அருமையான வார்த்தை, எனக்கு பிடித்த வார்த்தை, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடாத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய எப்படியாக இருக்கிறார்களாம்? புத்திரராக இருக்கிறார்களாம். அப்ப இன்றைக்கு நாங்கள் ஆவியினாலே நடாத்தப்பட வேண்டும். அப்ப பாருங்கள், இந்த ரட்சிப்பை நாங்கள் பரிபூர்ணப்படுத்த வேண்டுமா இருந்தால், அந்த ரட்சிப்புக்கான தேவ வார்த்தையை நாங்கள் நாட்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், நாங்கள் வாக் வித் ஸ்பிரிட், அருமையான கத்துடைய பிள்ளைகளை, நாங்கள் ஆவியானவரோடு நடக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆவியானவரால் இந்த நாட்களை நாங்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த நாட்களை அங்கே வேதம் நாட்கள், அப்படியாக நடக்கிற வேளையிலே அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் இன்றைக்கு தேவனுடைய புத்திரர்களா இந்த நாட்களை இருக்கிறார்கள். அன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன் ஐயா, ஆண்டவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டேன், அது நல்லது என்னென்னு சொல்லி சொன்னால் அது கட்டாயம் தேவையான காரியம். ஞானஸ்தானம் எடுத்து எடுக்க வேணும், அது நல்லது, தேவனுடைய நீதி நிறைவேற்ற வேணும். ஆனால் இந்த நாட்கள் உடனே இந்த நாட்களை நாங்கள் தேவனுடைய புத்திராக வர முடியாது. புத்திராக ஆக்கப்பட்டு கொண்டு வருகிறோம், துவங்குகிறோம் ஒழிய, ஆனால் அந்த அந்த அந்த அந்த உள்ளுக்குள்ளே இந்த நாட்களை வரவில்லை. ஆனால் எப்பொழுது நாங்கள் இந்த ஆவியானவரால் இந்த நாட்களை நடாத்தப்படுகிறோமோ அப்பொழுதுதான் இந்த தேவனுடைய புத்திரர் என்ற பெயரை இந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இனிஷ, அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற மகன் மகள் என்று சொல்லி சொல்லப்படுகிற காரியம். அப்ப ஆவியானவராலே நடாத்தப்படுகிற வேளையிலே, ஓ கதாவது ஆவியானவரோடு நாங்கள் ஆவியானவராலே நடாத்தப்படுகிற வேளையிலே தான் ஆண்டோடைய புத்திரர் என்று சொல்லி அங்கு தீர்மானத்தை இந்த நாட்களை பெற்றுக் கொள்கிறார். அந்தபடியே திரும்பவும் இந்த நாட்களை பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை இந்த நாட்களை பெற்றிருக்கிறீர்கள். அப்ப இங்க சொல்லப்படுகிறது ஆவியாலே நடாத்தப்படுகிற வேளையிலே தான் புத்திர சுவாவன் சொல்லுகிற அந்த உரிமை இந்த நாட்களே நமக்கு கிடைக்கிறது. இவர் என்னுடைய மகன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில போய் ஞானஸ்தானம் எடுக்கிற, அதாவது ஜோவான் ஸ்டாலன் மூலமா ஞானஸ்தானம் எடுக்கிற வேளையிலே, இவர் எடுத்து அப்படியே தண்ணிக்க மூங்கி அப்படியே எழுந்து வெளியார வருகிற வேளையிலே வானத்தில் சத்தம், இவர் என்னுடைய நேச குமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன். ஏன் அந்த சத்தம் சொன்னது? பிதாவாகிய தேவர் அந்த வாரத்திலிருந்து பேசினார். முதலாவது நாங்க பார்க்க வேண்டும், சும்மா ஒரு ஃபோமுலா அடிக்க அவர் பேசவில்லை. ஏனென்றால் அந்த நீதியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் ஐயா. இங்க வேதம் சொல்லுறது ஞானஸ்தானம் தான், ஆண்டவரே சொல்லுகிறார் யோவான் ஸ்நானத்தை, இது தேவனுடைய நீதி, இந்த நீதியை நிறைவேற்றுறதுக்கு இப்ப விடப்பா வேறு ஒன்றும் இல்லை. அப்ப இது என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், பிதாவினுடைய அந்த தீர்மானங்கள் திட்டங்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். பரிசுத்த பிதாவினுடைய ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிற, ஒருவரும் கன்றாதவர் ஒருவரும் காணக்கூடாதவரும் இருக்கிற வெள்ளை சிங்காசனத்திலே வீட்டிருக்கிற பிதாவினுடைய திட்டம், பிதாவுடைய சித்தம் நிறைவேறும் என்ற ஒரு சின்ன காரியத்தை கூட விடக்கூடாது. அப்ப அதனால பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், அந்த இடத்துல பாருங்கள் நிறைவேற்றுகிறார். என்னத்தை நிறைவேற்றுகிறார்? நீதி நிறைவேற்றணும்னு ஆண்டவர் பேசுறார். ஐயா, இவர் என்னுடைய நேசகுமார், வேல் பிரியமா இருக்கிறேன். சரி, இந்த காரியம் முடிச்சு கெட்சமன தோட்டத்துக்கு வந்துட்ட கடைசி இரவு பாருங்கள், அதுல இருந்து அழுகிறார். பிதாவே, என்னென்றால் அது ஒரு காரியம் நடக்கிறது சொல்லி சொன்னால், அந்த கல்வாரியில நடக்க போகிற காரியத்தை இந்த நாட்கள் தெளிவாக ஆண்டவருடைய சிந்தனையில வருகிறது. கோர சிலுவையை சுமந்து கொண்டு போறது, அதாவது கசை அடிகள், இனி அந்த ஆணிகளா கலப்பா, அது எல்லாவற்றையும் பார்க்கிற வழியில் அவருக்குள்ள ஒரு பயம் வந்துட்டு தருமையான கத்துடைய, என்னென்னா அவர் மாம்சந்தானே. இப்ப பாருங்கள், அந்த இடத்திலே பார்க்கிற வழி, அந்த இடத்திலே பாருங்கள், எந்த விதமான காரியம் நிசப்தம், பிதா கூட அந்த இடத்திலே பேசவில்லை. சொல்லுகிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கேட்டோம் எப்படி என்றால், என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தம், யோவில் உம்முடைய சித்தம் அங்கே நிறைவேறட்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை அவர் ஜெபம் பண்ணுகிறார். பாருங்கள், அந்த ஜெபம் பண்ணி முடிஞ்ச பிறகு இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது தேவதூதர்கள் வந்து அவரை ஆற்றாங்க. அருமையான கத்துடைய அவர் வேர்வை ரத்தம் விருத்தமாக சிந்தினதாம் சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த ஆக்னி, அந்த நெருக்கத்திலேயே அவருடைய நரம்பு வடித்து இந்த நாட்களிலே அந்த வேர்வை இரத்த துளியாக இந்த நாட்களை அந்த இடத்திலே கெச்சமனை தோட்டத்திலே சிந்தினது. அதுக்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், ஒரு சமாதானம், ஆண்டோடைய சமாதானம் அந்த நாட்களை ஏன்னு சொல்லி சொன்னால், இவர் சொன்ன அந்த வார்த்தையை பிதாவானவர் கனம் பண்ணுகிறார். என்னுடைய நேசகுமார் என்று சொன்னவர், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடுமானால் நீங்கட்டும், என்னுடைய சித்தத்தின் படி இல்லை, உம்முடைய சித்தத்தின்படி சொல்லுகிற வேளையிலே உடனே ஆண்டவர், இவர் என்னுடைய மகன் இந்த நாட்களிலே, அதனாலே என்னுடைய தன்னுடைய சித்தம் இல்லாமல் என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே உறுதிமொழி கொடுக்கிறது மட்டுமல்ல, தூதர்களை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்டு கொண்டு போகிறார். ஆனால் நெருக்கம் தான், துன்பம் தான். அருமையான கத்தை பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே தேவனுடைய அந்த வல்லமை, தேவனுடைய அந்த மகிமை, தேவனுடைய காரியம் அவரே இந்த நாட்களே அந்த இடத்திலே தொட்ட வழியிலே தான் பாருங்கள். அதற்கு முன்பாக எல்லாம் ஒரு நிசப்தமாக இந்த நாட்களே இருந்தது, ஒன்றுமே, எல்லாம் இருள் சூழ்ந்த விதமாக இந்த நாட்களை, எல்லாம் இருளாக இந்த நாட்களை சூழ்ந்திருந்தது. ஆனால் அதற்கு பின்பாகத்தான் தேவன் இந்த நாட்களை எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய பலத்தை இந்த நாட்களை தேவன் அவருடைய சரத்தில் இந்த நாட்களை கொடுத்தார்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமை கத்துடைய பிள்ளைகளை, அதனாலே தான் இங்க வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று. ஆவியானவர் தாமே இந்த நாட்களே நம்மை நம்முடைய ஆவியுடனேயே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவ அதாவது பிள்ளைகளானால் சுதந்திரமாயும், தேவனுக்கு தேவனுடைய சுதந்திரமாயும், கிறிஸ்துவுடன் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாயும், இந்த நாட்களே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கும் அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியே ஆகும் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்க, ரெண்டு காரியங்கள் சொல்லப்படுகிறது. அதாவது எப்படி என்று சொன்னால், இந்த வார்த்தையில பார்க்கிற வேளையிலே அவருடைய பிதாவுடைய சுதந்திரம், கிறிஸ்துடைய சுதந்திரம் இப்படியாக நாங்கள் வருகிறவர்களால் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவரோடு கூட நாங்கள் அந்த பாடுகளை பட்டால்தான் அந்த மகிமையின் பிரசன்னத்துக்குள் இந்த நாட்களை கடந்து செல்ல முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக இந்த நாட்கள் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டு கர்த்தருடைய காரியம் செய்வாங்க, பாடு உபதிரவம் பண்ணோன்னு விட்டு பரகிடுவாங்க. ஆண்டவரும் பண்ண ஒன்றும் பண்ண ஐயா, செய்த மாதிரியே வேலையை செய்தோன்னு நிம்மதியா அந்த நாட்கள் இருந்துருவோம் கத்தொழுவில். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடு இல்லை என்று சொல்லி சொன்னால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. பாடு இல்லை என்று சொல்லி சொன்னால் பரலோகம் இல்லை என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு எல்லாரும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அருமை நல்லது ஆண்டவர் கத்துடைய பிள்ளைகள் பாடுகள் மத்தியிலே, இவர்கள் உபத்திரவத்தின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே இன்றைக்கு அங்கே ஆண்டவருடைய காரியத்தை இந்த நாட்களை செய்கிறார்களோ, அது மட்டுமல்ல இந்த நாட்களே ஆண்டவரோடு இந்த நாட்களை இடப்படுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே தான் இந்த நாட்களே தேவன் அற்புதங்களை இந்த நாட்களில் செய்கிறது மட்டுமல்ல, அவர்கள் அங்கே கிறிஸ்துவுக்கு உடன் ஊழியக்கார், அதாவது கிறிஸ்துடைய பிள்ளையாக இந்த நாட்களில் இருக்கிறதே அங்கே வேதத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இந்த வேத பகுதி இந்த ரோமர் 8 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே தெளிவாக இந்த இடத்துல இன்னைக்கு சொல்லப்படுகிறது. 1-17 இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே அங்கே எப்படியாக ஆவியிலே நடக்க வேண்டும், மாம்சத்திலே இருந்த நாட்களை விடுதலை பெற்று ஆவியில் நடக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் சற்று இந்த நாட்களை சிந்தித்து பார்ப்போம். ஆவியானவரால் நாங்கள் நடாத்தப்படுகிறோமா அல்லது மாம்சத்தினால் இன்றைக்கு நடாத்தப்படுகிறோமா? ரோமர் 8 அதிகாரத்தை எடுத்து நீங்கள் தெளிவாக இந்த நாட்களை வாசித்து பாருங்கள். அந்த அதிகாரத்தில் இந்த நாட்களிலே ஆவிக்கும் மாம்சத்துக்கும் உரிய போராட்டங்களை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுது. பூமியிலே வாழுகிற நாட்களிலே ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒவ்வொரு செக்கனும் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். ஆவி சொல்லும் இந்த நாட்களில் இப்படி செய்யாதுன்னு சொல்லி, ஆனா மாம்சம் சொல்லும் இப்படி செய்யன்னு சொல்லி. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஏன்னா இது எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்ன பாருங்கள், இருதயம் தான் இந்த நாட்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. இருதயத்தின் நிறைவால் வாய் பேசும் என்று சொன்ன பிரகாரம் இருதயம் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே என்னத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கும் என்றால் மாம்சத்தினுடைய கிரியலைத்தான் இந்த நாட்கள் என்ன செய்து கொண்டிருக்கும், மைண்டுக்கு அனுப்பி கொண்டே இந்த நாட்களை இருக்கும். ஆனால் அங்கே ஆவியானவருடைய கிரியைகள் இந்த நாட்களே நமக்குள்ளே கூட இருக்குமா இருந்தால், அந்த பகுதி அந்த பெர்சன்டேஜ் கூடமா இருக்குமா இருந்தால் ஆவியானவரால் இந்த நாட்களை நடத்தப்பட்டு கொண்டு வருவோம். ஆனால் அருமையான கத்துள்ளவர்களே, மாமிசத்தின் படி நாங்கள் நடந்து கொண்டிருப்போமா இருந்தால் நம்முடைய பேச்சு, நம்முடைய காரியங்கள், நம்முடைய செயல்பாடு எல்லாம் இந்த நாட்களிலே மாமிசத்திலே இந்த நாட்களை தொடர்ந்து நடந்து கொண்டே இந்த நாட்களே இருக்கும் என்பதைத்தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான வேத வார்த்தைகள் என்ற தலைப்பில் இந்த நாட்களே இன்றைய நாட்களே நாங்கள் இந்த பார்த்த இந்த நாட்களே இந்த 3வது பகுதியிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற இந்த நாட்களே நாங்கள் மாம்சத்திலே நடவாதபடி ஆவியிலே இந்த நாட்களை நடக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கணும். அதை குறித்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த ரோமர் 8 அதிகாரம் 1-17 இந்த நாட்கள் நாங்கள் வாசித்தோம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கவும், நாம் இந்த நாட்களே அங்கே தேவனிடத்தில் அழைப்பு பெறவும், அங்கே 3வதாக பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்படவும், இந்த நாட்களே அழைப்பை இந்த நாட்களே நிரப்பவும், இந்த நாட்களை பாருங்கள் நிலையை இந்த நாட்களை காத்துக்கொள்ளவும், கட்டளையை நாங்கள் இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தவப்பனே, இந்த 4 ஆண்டவரே இந்த வார்த்தையை பேசும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக சோத்திரம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்லெண்ணத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 இந்த நாட்களே பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. தேவரே, பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் ஐயா. கர்த்தாவே, சங்கமணியத்தலத்துக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த கிழமை பூராக அவர்களோடும் நீ கூட நடத்தி வந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோத்திரம் ஐயா. தொடர்ந்தும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த அபிஷேக விழா அந்த காரியங்கள் உங்களுடைய கரந்தானே கூட நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்து நிற்கிறேன். ஜீவனில் நல்ல பிதாவே, கர்த்தாமே உங்களை ஊரிலும் ஆசீர்வதிப்பாராக. பேசுறோடையா.
1: ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்தீர்கள். கர்த்தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தை ஒப்புவிக்கிறோம். சனி ஞாயிற்றுக்கிழமைகளை திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதம் கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே வேளையிலே வாக்கு தத்து தியானத்தோடாகவும் சந்திப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்திரதாமே இந்த தியானத்தை கூட கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்துக்காக கத்திர உதவி செய்வாராக. கத்திரி கரத்தில் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். திரும்பமாக சனி ஞாயிறிலே சந்திப்போம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: நன்றி ஐயா. கத்திர உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். சனிக்கிழமை சந்திப்போம் ஐயா.
1: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களிடம் ஊழியர் சுசேஷரேட்பின் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்தில் நினைந்து வேத பாட நிகழ்ச்சியிலே கத்தரி வார்த்தைகளை கொண்டு வந்து விதைத்தார். கத்திர தாமே அவருடனும் கூட இருந்து ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன். நன்றிகளும் வாழ்த்துக்கள். நாங்கள் அடுத்து ஜெபவேளைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: ஊழியர் சகோதரி குலேந்திரம் அவர்கள் இணைவார்கள். ஜெப வழியிலே கத்தர் தாமை வழி நடத்துவாராக கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் ஊழியரிலிருந்து விடைபெற்றுக் கொண்டு ஒரு இரு பாடலோடு இணைவோமா? ஆமேன்.

இந்த மாதம் இந்த 8வது மாதம் 2வது மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். தேவன் வந்து நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். இயேசுவை நம்ம ருசித்து ருசித்து ருசித்து பார்க்க பார்க்க பார்க்கத்தான் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் பெருகும், கிருபைகள் பெருகும், ஞானம் பெருகும். நம்ம தலையை கர்த்தர் உயர்த்துவார். கரங்களை கட்டி கர்த்தரை பொறுத்துவாங்க. அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பொறுமை மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வரும், பொறுமை மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்.

0: உங்களை
1: வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். எவங்களுக்கு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களோட கரத்திலே ஒப்புவிக்கிறோம், வழி நடத்துங்களா. God bless you. Amen.
0: God bless you. Amen. அன்பும் கிருபையும் ரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நேரத்தை எங்களை, இந்த நாளையும் இந்த நேரத்தையும் எங்களுக்கு காண்பித்த உங்களோட மட்டற்ற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. உங்களோட கிருபதானங்களை தாங்கிறது, உங்களோட கிருபதானங்களை நடத்துறது, உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாகி எங்களுக்கு நீங்கள் எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அழியாத மாசற்ற மகமே நிறைந்த மாச்சம் நிறைந்த அந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று நீங்கள் ஒருவர் தான் ஐயா. உங்களை நம்பின பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களுக்கு வில பக்கம் இருந்து உங்களோட நீதியின் விளக்கிறதுனால எங்களை நடத்தி கொண்டு வரதுக்கு கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. எங்கள் பாதங்கள் இடராதபடி எங்களை தூக்கி சுமந்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி நன்றி. எங்களுக்கு நீங்கள் நல்ல மேய்ப்பராயிருந்து எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து வழிநடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி ஐயா நன்றி. நாங்கள் நன்றி உள்ளவர்களாக உங்களோட பாதத்தில் வந்து எங்களை நன்றியல் தூதிய ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்களை ஒப்படைப்பதற்கு இந்த சங்கமம் ஒளியலை கூடாக இணையத்தக்க வாய்ப்பு எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ராஜா நன்றி நன்றி நன்றி சொல்ல நாவு போதாது ஐயா. அப்படி எங்கள் மேல் நிற்கிறது ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு பகலில் ஆள சூரியனை மிரவில் ஆள சுந்த சூரிய வெளிச்சத்தை மிரவில் சந்திரனுடைய வெளிச்சத்தையும் தந்து எங்களை வழிநடத்துற தேவனே, மங்காத ஒளியே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் என்ற மெய்யான ஒளியே, உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த நேரத்தில் முதல் எங்களுடைய ஆவியாத்ம செல்வம் சிந்தனை செய்ய ஒவ்வொன்றையும் உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. எங்களோடு கூட இருக்கிற கடைசி மட்டும் எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை இட கட்டி கொள்ளுங்க. உலகம் எங்களோட பேச்சை நடத்திய பார்ப்பார்கள் ஐயா, ஆனால் நீங்கள் ஒற்றுவர் தான் எங்களோட சிந்தனையை காண்கிற தேவன். இந்த கோணல் மாறுபாடுமான உலகத்தில் வாழ்கிற எங்களுடைய சிந்தனையும் ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு வேதனை தரக்கூடிய சிந்தனைகள் எங்களில் இருந்து யாரையும் நாங்கள் சிந்தனையில் நியாயம் தீர்த்திருந்தாலும் ஆண்டவரே உங்களுக்கு தெரியும், மன்னித்து மன்னிங்க ராஜா, மன்னித்து எங்களை இன்னும் பரிசுத்த பாதையில் வழிநடத்தி பரிசுத்த குறைச்சல் இல்லாதனால் உங்களோட பிள்ளைகள் என்ற ஒற்றுமையோடு ஆண்டவர் உங்களோடு நித்திய நித்தியமாய் வாழத்தக்கதாக எங்களை வழிநடத்த வேணும். வழிநடத்த வல்லவர் வல்லவர், அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் நல்லவர் ஐயா, வல்லவர், போதுமானவர், உங்களோட நித்திய உயவங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. மாசத்தவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, மாறாதவரே, உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இருந்த இடத்தில் இருந்து பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து உங்களை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிய ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் உங்கள் இண்டையில் துவமாக வந்தடைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்களோட விண்ணப்பத்தை கேட்கிறவரே உங்களுக்கு நன்றி. எங்களோட கண்ணீரை காணுறவரே உங்களுக்கு நன்றி ராஜா நன்றி. எங்களுக்கு பதில் தார தேவனே உங்களுக்கு நன்றி தப்பனே நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த சங்கமம் ஒளியலியே இந்த கால உறங்கிது வர நேரம் நீங்கள் தடதாமதமின்றி உங்களோட பிள்ளைகளுக்குள்ளால் நடத்தி கொண்டு வந்த பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா நன்றி. என்ன நோக்கத்தோடு இதை தொடங்கினீங்களோ அந்த தொடங்கின நோக்கத்தை இதுக்குள்ளால் நீங்கள் நிறைவேற்றி எத்தனையோ பிள்ளைகள் இதில் இணைந்திருந்து உங்களுடைய அன்பை ருசிக்கத்தக்கதாக ஆறுதல் பெறத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட வசனங்களை கேட்கத்தக்கதாக துதிகளை கேட்கத்தக்கதாக பாடல்களை கேட்கத்தக்கதாக செய்திகளை கேட்கத்தக்கதாக இம்மட்டு காலம் வழிநடத்தின இம்மானுவேலரே என்னும் வல்லமையோடு வழிநடத்த வல்லவர் அதுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ராஜா, நன்றி. இந்த வார்த்தையை 365 நாளும் பங்கிட்டு இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக மனப்பாரத்தை உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்து நீங்கள் வெளிப்படுத்தினதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். எத்தனையோ பிள்ளைகளுக்கு, ஆத்மாக்களுக்கு ஐயா, உங்களை வார்த்தை வாசிக்க முடியாத பலவீனத்தில் இருக்கிறார்கள், வார்த்தைகள் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் இது தொடர்பு கொண்டு உங்களோட வார்த்தையை கேட்கத்தக்கதாக இருபுறமும் கருக்குள்ளப்பட்டே போல் இந்த வார்த்தையை கேட்கத்தக்கதாக நீங்கள் செய்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி. கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இருந்த வண்ணம் இருந்து விடாதபடி எழுந்து நடப்போட்டு இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ராஜா நல்ல கனி கொடுக்கிறவர்களாக வளரத்தக்கதாக, அப்பாமையான திராட்சை செடியே நல்ல கனி கொடுக்கிறவர்களாக வரத்தக்கதாக உங்கள் ஒருவரால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லவர் செய்து கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக செய்ய வல்ல தேவன் நீங்கள், அதுக்காக நன்றி ரெய்தியா. மங்கி எறிகிறது அணையாமல் நிறைந்த நானலே முறியாமல் இருக்கிற வல்லமுள்ள தேவனே, உங்களை நன்றி உள்ளத்தோடு, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னும் இந்த சங்கம மொழியலில் இணைந்திருந்து துதி ஸ்தோத்திரம் நன்றி பலிக்கூடாக செய்து கூடாக உங்களை மகமப்படுத்தும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஆத்துமாக்களுக்காக நன்றி. நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த வாஞ்ச வரங்கள், கனிகள், உங்களுக்கு மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி ராஜா. அசைக்கப்படாதபடி கல்வாரியாகிய எங்குள்ளே கால் ஒன்று நின்று என்னென்ன உங்களுக்கு கண அநேக காரியங்கள் செய்யத்தக்கதாக, எந்த சங்கமும் ஒளியலில் மட்டும் அல்ல ராஜா, எங்கு சபையில் அப்பட்டாலும் சமுதாயத்தில் வைக்கப்பட்டாலும் ஆண்டவரே, அவர்களில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே அவர்களை இடகட்டி வழி நடத்துங்க ராஜா. பொல்லாத உலகம், இருசூந்த உலகம், இச்ச நிறைந்த உலகத்தில் இருக்கும் முழு சாத்தான வஞ்சங்களுக்கு அகப்படாதபடி ஆண்டவரே, உங்களோட பிள்ளைகளை உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, மூடி காத்துக்கொள்ளுங்க. காத்துக்கொண்டு வார தேவனே, உங்களை துதிக்கிறோம். பலன் கொடுக்கும் ஒளிவம் மரக்கன்றுகள் போலும், கனிதருந்து ராஜ செடி போலும் வளரத்தக்கதாக உங்களால் ஆசீர்வதிக்க, உங்கள் ஒற்றுவரால்தான் ஐயா ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் ஒற்றுவர்தான் உண்மை உள்ள தேவன், நீங்கள் ஒற்றுவர்தான் சர்வ வல்லம் உள்ள தேவன், நீங்கள் ஒற்றுவர்தான் மாறாத மகிமிருந்த மாட்சிமிருந்த தேவன் ஐயா. ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே பொய்களை வெறுக்கிற தேவன் ஐயா, உண்மை உள்ள தேவன், தாழ்மை உள்ள தேவன். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் அன்பின் தேவன், இந்த நேரத்தில் இந்த சங்கம மொழியலியை இத்தனை வருஷ காலமாக நீங்க நீங்க கொடுத்த அன்புக்குள்ளாக உங்களுடைய அன்பை இந்த இனசனங்கள் எங்களை அன்பானவர் அறிந்தவர்கள் அறிய வேண்டும் என்ற மனப்பாரத்தை உண்டு பண்ணி சகோதரனுக்கூடாக சகோதரி கூடாக நீங்கள் இதை நடத்தி கொண்டு வர வேண்டிய கிருபைக்காக அதுக்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். எப்படி ஆண்டவர் உங்களோட விசேஷமான குணமான தாழ்மையும் உண்மையையே உண்மையோடும் அவர்கள் இதை செய்யத்தக்கதாக நீங்கள் அவர்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. சகோதரனுக்காக சகோதரிக்காக நன்றி சொல்கிறோம். அவர்களுக்கு கொடுக்குற சுபலம், நேரம், கால சதி, ஒத்துழைப்பு ஒவ்வொன்றுக்காக நன்றி ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் மேல் வைத்திருக்க அன்புக்காக நன்றி. உங்களோட ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்று அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தின் அலங்காரத்தை ஆண்டவர் இந்த சங்கமம் ஒளிகளுக்குள்ளால் வெளிப்படுத்தி கொண்டு வர்றதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் விசேஷமாக கொடுத்த பிள்ளைகள் சந்ததிக்காக நன்றி, மகளுக்காக நன்றி. அந்த நிலை அவருடைய நிலை எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஐயா, அவட மனவாஞ்சி எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவக்கு கொடுத்த ஞானம் அறிவு எல்லாம் நீங்க தான் கொடுத்தீங்க. அந்த ஞானம் அறிவுக்குள்ளால் அவ உங்களை மமப்படுத்தத்தக்கதாக நீங்க அவ வல்லமையாக உங்களோட ராஜ்யத்தை கட்டியெழுப்ப பாவிக்கிறதுக்காக நன்றி, நன்றி. என்ன என்ன என்னென்ன வழியில் உங்களை அவ மகமப்படுத்தி வாழ வேணும், உங்களோட ராஜ்யத்துக்கு உதவி செய்ய வேணும், வளர உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களோ அதே மகுக்களாக செய்யத்தக்கதாக உங்களால் நடத்த முடியும். கரம் படித்து வழி நடத்துகிற தேவனே, கைவிடாதபடி காக்கிற தேவனே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் மகனுக்காக, மருமகளுக்காக, அந்த பேர பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் அவர்கள் உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களுக்குள் வளர்ற கிருபைக்காக நன்றி. அந்த உலக ஆசபாச இச்சலுக்குள் அடிமையாய் போய்விடாதபடி அவர்களை நீங்க கடுவாளம் போட்டு காட்டி ஆடி வளர்த்துற கிருபைக்காக நன்றி. அவருடைய கையின் பிரியாசங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ராஜா, நன்றி. ஆண்டவர் எங்கேப்பட்டாலும் அங்கு சபையிலோ சமுதாயத்திலேயோ அவர்கள் உங்களுடைய அன்பை கண்டுகொள்ளத்தக்க விசேஷமாக அந்த வருங்கால சந்ததி உங்களுக்குள் காது ஒன்று நிலநிற்கத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வர வல்லமைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. இந்த உலகத்தில் ஒளியாக உப்பாக இருக்கத்தக்கதாக ஆண்டு படிக்கும் பாடசாலையில், ஐக்கியப்படும் சபையில், சமுதாயத்தில், இனச்சன மத்தியில், அயலார் மத்தியில் சாட்சியராக நீங்கள் அவர்களை வைத்திருக்கிற கிருபைக்காக அப்பா, உங்களை நாம அவர்களால் மகிமப்படுற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அன்பின் தேவனே, விசேஷமாக அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனங்கள், ஆண்டு படிக்கும் பாடசாலை, வேலை ஸ்தலங்கள், சௌதரன் சௌதரி வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனம், இந்த சங்கமும் ஒளி அழியது எல்லாவற்றையும் நடத்தும் ஒவ்வொன்றையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா, நீங்கள் எங்களுக்கு ஆக சிந்தின ரத்தம் என்றும் பேசி எங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறதுக்காக, அந்த வெள்ளம் உள்ள ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களை மீட்டெடுத்து எங்களை பாவங்களை கழுவின அந்த மீட்டெடுத்த அந்த பரிசுத்த ரத்தத்துக்காக நன்றி. என்றும் பேசிக் கொண்டிருக்கிற அந்த ரத்தத்துக்காக நன்றி. என்றும் பாதுகாத்து இனிமேலும் பாதுகாக்க வெள்ளம் உள்ள அந்த ரத்தத்துக்காக உங்களை நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் அன்பின் தேவனே, தொடர்ந்தும் இந்த சங்கமம் ஒளியலையில் செய்தி கூடாகோ பாடலு கூடாகோ எந்தெந்த தேசத்தில் இருந்து ஐக்கியப்பட்டாலும் இரவோ பகலோன்று இன்னாமல் ஐக்கியப்படும் பிள்ளைகளை அபிஷேகத்தினால் நிறைத்து வழிநடத்துகிற தேவனே, உங்களை அன்புக்கு பாத்திராக நீங்கள் அபிஷேகம் பண்ணியவர்களை வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவளுடைய குடும்பத்தை அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. முடிச்சு விட்டுங்க, அலங்கரிங்கோ, உங்களுடைய அலங்காரம் விட்டெடுத்து விடாதபடி, இந்த உலக ஆசபாச பொன் வெள்ளிக்கு அடிமையாய் போய் விடாதபடி ஊழியக்காரனை காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டு வேறு இன்னமே அவளுடைய குடும்பம், அவளுடைய சபை ஒவ்வொன்றையும் ஆண்டு வேறு பாதுகாத்து சாட்சிகளாக அவர்களை வைத்து வழிநடத்தி வழிநடத்த வல்லவர், வழிநடத்தி கொண்டு வாரீங்க. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தடதாமதமின்றி சொன்ன வாக்குக்கு அவர்கள் கீழ்படிந்து நேரத்துக்கு வந்து இந்த சங்கமம் ஒலியலிய சிறப்போடு பாடலு கூடாகோ, துதி கூடாகோ, செய்தி கூடாகோ, சாட்சி கூடாகோ நடத்தி முடிக்கத்தக்கதாக உங்கள் ஒருவர்களைத்தான் செய்ய முடியும். நடத்தி முடிக்க செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, உலக தலைவர்களுக்காக உங்களண்டில் வேண்டுகிறோம் ராஜா, அதிகாரிகளுக்காக வேண்டுங்கள் என்று சொன்ன தேவனே, நாங்கள் இந்த அதிகாரிகளுக்காக உங்களண்டில் வருகிறோம். ஆண்டவரே, நீங்க தான் இந்த அதிகாரத்தை கொடுத்து எங்கள் இந்த அதிகாரத்தை போட்டெடுத்து விடாதபடி உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் அவர்கள் அவருடைய தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் அரசாளத்தக்கதாக அப்பா, உங்களோட பிள்ளைகளை உணர்த்தி வளர்த்துங்க ராஜா. ஆண்டு இஸ்ரேல் தேசத்து அதிகாரி பெஞ்சமின் நேதாக்குக்காக உங்கள் அன்றில் வருகிறோம். அவர் சொல்லி நன்றி உள்ளத்தோடு இந்த தகுதியை எடுத்தவர், இந்த பொறுப்பு எடுத்தவர் என்று உங்களுக்கு தெரியும். உலகம் எல்லாம் கேட்கத்தக்கதாக வாயால் அறிக்கை செய்து இந்த பொறுப்பு எடுத்தவர் ஐயா. அதுக்கு பிரியமுள்ளவராக, உங்களுக்கு பிரியமுள்ளவராக, உங்களுக்கு பிரியமான விதத்தில் அந்த தேசத்தை, இஸ்ரேல் தேசத்தை கடைசி மட்டும் வாழத்தக்க வல்லமை, ஞானம், அறிவு, பாதுகாப்பு ஒவ்வொன்றையும் நீங்கள் அவருக்கு கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். கொடுத்து வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நீ இயேசு நடந்த இடத்தில் நான் நடந்து ஆண்டவரே உங்களை மகிமைப்படுத்தி இந்த தேசத்தை ஆளுவேன் என்று சொல்லவரே, அதை நிறைவேற்றவராக இருக்கத்தக்கதாக விசேஷமாக எந்த தேசத்தோடு என்ன ஒப்பு கொடுத்தாலும் உங்களுக்கு பிரியமில்லாத விதத்தில் அவர் செய்யாதபடி உங்களுக்கு இந்த சித்தத்தை வெளிப்படுத்தி அதுக்குடாக அவரை வழிநடத்த உங்களால் முடியும் ஐயா. நீங்க பிறந்து வளர்ந்த தேசத்தை பரிசுத்த இறைச்சல் இல்லாதபடி ஆளத்தக்கதாக உங்களால் தான் உணர்த்தி வழிநடத்த முடியும். திரும்பவும் ராஜராஜனாக வந்திறங்க போற அந்த தேசத்தை நீங்க ஆட்கொள்வீங்க, நீங்க கைவிடாரும் கைப்பற்ற விட மாட்டீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். அன்பின் தேவனே, ஒவ்வொரு தேசத்தாரக அரசாரிகளுக்காக ஆஸ்திரேலிய தேசத்து, இங்கிலாந்து தேசத்து அதிகாரி, ஆண்டு கனடா தேசத்து அதிகாரி, அமெரிக்கா தேசத்து அதிகாரி, இப்படியான அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்கோ, பொறுப்படுங்க ராஜா. அவர்கள் அந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்க கிருபியை, ஞானத்தை கொடுத்து வழிநடத்துங்க ராஜா. உங்களோட வார்த்தையை பிரட்டி அவர்கள் ஆண்டவரே தெய்வம் பேசி விடாதபடி, செய்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க தாப்பனே, காத்துக்கொள்ளுங்கோ. இங்கிலாந்து தேசத்து அதிகாரியோடு பேசுங்கோ ராஜா, பேசுங்கோ, பேசுங்க. அந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆண்டவரையே ஆள வேணும், நடத்த வேணும் என்று உணர்த்தி நீங்க வழிநடத்துங்கோ. உங்களால் வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவன், இந்த நேரத்தில் கனடா அமெரிக்கா தேசத்து அதிகாரிக்காக, டொனால்ட் ட்ரம்ப்புக்காக விசேஷமாக உங்களிடத்தில் வருகிறோம். அவர் ஜெயம் தன் சுய சித்தத்தின் சுய விருப்பத்தின்படி எந்த தீர்மானமும் எடுக்காதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. அத்தனையோ கோடி கோடி மிஷனரிகளை எழுப்பின தேசம் ஐயா, அந்த தேசத்தில் ஆண்டவரே ஒரு காலம் ஆண்டவர் உங்களை எத்தனையோ பெர்சன்ட், 90% ஆக்கள் உங்களை ஆராதித்தவர்கள், 90% பிள்ளைகள் உங்களை ஆராதித்தவர்கள். இப்பொழுது அவர்கள் இடபாட்டு 65 தினம்தான் உங்களை ஆராதிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இதுக்கு தடையாக என்ன ஐயா இருக்கு? விசாசின் தந்தனங்களுக்கு அழிமையாய் போயோ? உலகத்து மக்கள் அங்க போய் வந்து அந்த நாட்டை அசுசிப்படுத்தாதபடி நீங்க தான் ஐயா அந்த தேசத்தை காத்துக்கொள்ள வேணும். எழுப்புதலை உண்டு பண்ணுங்க ராஜா, உண்டு பண்ணுங்கோ. எப்படி கென்ற கீழே எழுப்புதலை உண்டு பண்ணி நீங்களோ, அதே போல் எழுப்புதலை உண்டு பண்ண உங்களால் முடியும். ஆண்டவர் இன்னும் சந்ததியாக உங்களோட ஊழியத்தை செய்யும். ஊழியக்கார பிள்ளைகள் தள்ளாடாதபடி கல்வாரியாக இயேசுவே உங்களே காலொன்று நின்று ஊழியத்தை செய்யத்தக்கது அபிஷேகத்தை போட்டடித்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. உங்களால் காத்துக்கொள்ள முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். ஆண்டவரே டொனால்ட் ட்ரம்ப்போடு கூட இருங்கோ. அவருக்கு நல்ல சுவலத்தை கொடுத்து, நல்ல ஞானத்தை கொடுத்து எடுக்கும் தீர்மானம் எல்லாம் உங்களோட பாகத்திலிருந்து விண்ணப்பம் பண்ணி எடுக்கத்தக்கதாக உணர்த்தி, பரிசுத்தாவியானவரே உணர்த்தி வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் விசேஷமாக அப்பா உங்களோட பிள்ளைகள் ஆகிய ஒவ்வொருவருக்காக உங்களிடம் வருகிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க. உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள், அவசியம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து கைவிடாதபடி காத்துக்கொள்ளுங்க தாப்பனே, காத்துக்கொள்ளுங்க. காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் உங்களில் நிலைத்திருந்து அந்த அபிஷேகத்தை போட்டடித்து விடாதபடி, வார்த்தையை வார்த்தையாக வெளிப்படுத்தி ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண வேணும் என்ற எண்ணத்தோடு எங்கிருந்தாலும் உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளை அபிஷேகத்தினால் நிறைத்து, எப்படி யாரோனே அபிஷேகம் பண்ணினீங்களோ அதே போல் அவர்களையும் அபிஷேகம் பண்ணி உங்களால் பண்ணடுத்த முடியும். பண்ணடுத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நாங்கள் வாழும் இந்த கனடா தேசத்துக்காக உங்களை வருகிறோம். இந்த பிரதம மந்திரியை பொறுப்படுங்க ராஜா. எந்த அளவில் உங்களில் மேல அவர் அன்பு வைத்திருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். இந்த தேசத்தை ஆண்டவரே இவ்வளவு தூரம் உலக மக்கள் எல்லாரும் வந்து இந்த தேசத்தில் வாழத்தக்க வசதியை வகுத்து கொடுத்த தேவனே, ஆண்டவரே இந்த விதத்திலும் அந்த தேசம் அப்பா விருப்பம் இல்லாத காரியங்கள் விக்கிராதனைகளை இடம் கொடுத்து நடக்கத்தக்கதாக நடக்காதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. விக்கிர தோப்புகள் எல்லாம் ஆண்டவரே நிரம்பி வழிகிறது ஐயா, நிரம்பி வளர்கிறது. விக்கிர தோப்புகள் என்னும் என்னும் வளராதபடி தடைகளை நீக்கி உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்த முடியும். நீங்கள் எல்லாரையும் நேசிக்கிற தேவனையா ஆண்டவரே, உங்களை அறியாமல் இப்படி ஆண்டவரே விக்கிரங்களுக்கு மாம கொடுத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை நீங்க உங்களுடைய நேசகரத்தினால் நேசித்தவர்களை மனம் திரும்ப பண்ணி உயிருள்ள தேவனாகி உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். இவ்வளவு சிசிப்புகளை வணங்கிருந்த பிள்ளைகளை நீங்க தொட்டு குணமாக்கி நீங்கள் அல்லவா அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறீங்கள் அல்லவா ஆண்டவரே. இந்த அபிஷேகத்தை அவர்கள் போட்டெடுத்து விடாதபடி அவர்களையும் கூட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க. அவர்களும் சாட்சியாக இந்த உலகத்தில் இந்த தேசத்தில் இருந்து சாட்சியாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு சபையை நடத்தும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளையும் எந்த பாசையில் ஆண்டவரே அபிஷேகம் நடத்தினாலும் அவர்களை நீங்க பரமகரத்தினால் தாங்கி வழிநடத்தி நீதியுள்ள நியாயாதிபதியே உங்களால் வழிநடத்தி காத்துக்கொள்ள முடியும். உடரத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்து வழிநடத்த வல்லவரே உங்களை காத்து கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு சபத்தவர்களை அபிஷேகம் பண்ணப்பட்ட சபத்தலைவர்களையும் பொருட்படுத்து அபிஷேகத்தினால் நிறத்து நல்ல வெளிப்பாடுகளை கொடுத்து அந்த சபைகளை ஆண்டவரே வளரத்தக்கதாக, ஆத்மாக்கள் வந்த அனுதினமும் அந்த சபையில் சேரத்தக்கதாக ஆண்டவரே அவர்களை இந்த வார்த்தைகளை அவர்களுக்குள்ளால் நீங்க வெளிப்படுத்தி உங்களோட வெளிச்சத்தை கண்டுகொள்ளத்தக்கதாக ஒளியுள்ள சபைகளாக, குன்றின் மேல் வைக்கப்பட்ட தீபம் உள்ள சபைகளாக இந்த கன்னட தேசத்தில் ஒவ்வொரு சபையும் இருக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க ராஜா. விசேஷமாக இந்த தமிழ் சபைகளை பொறுப்படுங்க ராஜா. 60 தமிழ் சபைகளை நீங்கள் ஆண்டவரையே நடத்துறதுக்காக நன்றி. நீங்க தான் மெய்யான மேற்பினன்றதை உணர்ந்து ஆண்டு இறைந்த 60 தமிழ் சபைகளை மக்கியப்பட்டு உங்களை அமப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கிற ஐக்கியத்துக்காக ஒரு ஒரு சபையை ஒரு தூக்கி எடுக்க வேணும் என்ற உணர்வை கொடுத்து அவர்களை நீங்க வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டு சபையை விட்டு சபையோடு ஆகாதபடி நிலத்திருந்து ஒரு சபையிலும் ஆண்டழைக்கப்படும் பிள்ளைகள் நிலத்திருந்து ஆவியோடும் உண்மையோடும் உங்களை ஆராய்த்து உங்களோட மகிமையை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களை ஆள்வழி நடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே வழிநடத்தி கொண்டு வாரவரே, நாளாந்தம் சபையில் ஆத்மாக்களை சேர்த்து கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சொந்த சொந்த பாஷையில் ஆராதிக்க கொடுத்த அந்த பாக்கிய அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே குலத்து போடாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களை ஆராதித்து உங்களோட மாமியை கண்டு சாட்சி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா. கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வருங்கால வாலிப சந்ததிக்காக உங்களண்டில் வருகிறோம். இந்த வாலிப சந்ததிகளை பொறுப்படுங்க ராஜா. வழுதப்பி போய்விடாதபடி இந்த வாலிப சந்ததிகளை பொறுப்படுங்க. உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், விசேஷமாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் கல்வாரியாக எங்கூட கால் ஊன்று நிற்கத்தக்கதாக ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே நல்ல கனி கொடுக்கிறவர்களாக வளரத்தக்கதாக அப்பா இந்த வருங்கால சந்ததியை ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. எந்த விதத்திலும் அவர்களை சோர்வின் ஆவி அடிமையாகி போய் விடாதபடி காத்துக்கொள்ளுங்கோ ஆண்டவரே. இந்த டெக்னாலஜிக்குள்ள அடிமையாகி போய் உங்களை மறந்து வாழாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. அது அவர்கள் தேவைக்கு வாழ்க்கைக்கு தேவைக்கு பாவித்து அதை பாவிக்கத்தக்கதாக உணர்த்து நல்ல பகுத்தரவன் ஆவியை கொடுத்து அவர்களை வழிநடத்த உங்களால் முடியும். பரிசுத்த ஆவியானவரே உங்களோட வரங்கள் கனிகளால் வருங்கால சந்ததியை முடிச்சூட்டி அலங்கரித்து ஆண்டவரே உங்களை அறியாத சந்ததி மத்தியிலும் சாட்சியா இருக்கத்தக்கதாக இந்த வருங்கால சந்ததியை உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாரது வினையே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவினை படித்து பட்டம் பெற்று ஆண்டவரே தங்களுக்கு தகுதி உள்ள வேலை கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் நீங்க வேலை வாய்ப்பை நீங்க கூட பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்கள் மனம் சோர்ந்து கூடாதபடி ஆண்டவரே நடக்கத்தக்கதா உங்களை மகிமைப்படுத்தி வாழத்தக்கதாக உங்களோட உங்களால் செய்ய முடியும் செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் வாழ்க்கை துணைக்காக இங்கு கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களிடம் வருகிறோம். அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணியை பரலோகத்தில் நீங்கள் நிச்சயித்த துணியை உலகத்தில் அன்னை நீங்கள் வெளிப்படுத்தி கொடுக்க உங்களால் முடியும். கொடுக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஒரு நாடை விட்டு ஒரு நாடுல போய் படுத்து முன்னேற வேணும், என்னென்ன விதமான படிப்புகளை படித்து முன்னேற வேணும் என்று அவர்களுக்கு பார்த்து கிடத்து வேறு வேறு தேசங்களுக்கு ஆஸ்திரேலியா தேசமோ இங்கிலாந்து தேசத்துக்கோ போய் படிக்க வேணும். மேற்படிப்பு படிப்பதற்கு ஆண்டவர் மாஸ்டர்ஸ் செய்யவோ டாக்டரேட் செய்யவோ ஆண்டவர் வைத்தியருக்கு படிக்கவோ படி ஆக ஆயத்தப்படும் பிள்ளைகளையும் அவளுக்கு அப்படி சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பாலிக பிள்ளைகளையும் நீங்க வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து அவர்கள் தேவைகள் ஏழை பண தேவையோ என்ன தேவையோ எல்லாவற்றையும் சந்தித்த அந்த அந்த இடங்களிலும் அந்த தேசத்திலும் அந்த பிள்ளைகள் சாட்சியாக இருக்கிறது இருந்து வரத்தக்கதாக அந்த பிள்ளைகளை வாழ்வ பிள்ளைகளையா ரத்தத்தால் மூடி காத்து கொள்ளுங்க, ரத்தத்தால் மூடி காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே பிரியாணம் பண்ணிய போக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன ஆண்டவரே மற்ற பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுக்கு தெரியும்.

0: உங்களோட வல்லமையினால் உங்களோட நீதியின் கலத்தினால் ஆண்டவரே உங்களால் நடத்த முடியும், நடத்த வல்லவரதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம் எஸ்தருக்காக சோதிக்கிறோம் ராஜா ராஜா ஆண்டவருக்காக சோதிக்கிறோம், உங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு கொடுத்து காத்து கொள்ளுறீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. என்னவங்க இங்கு எல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ ராஜா, என்னென்ன நோக்கத்துக்காக பிரயாணம் பண்ணுகிறார்களோ, விசேஷமாக உங்களோட வார்த்தைகளை அவளிப்படுத்த வேணும், உங்களோட வார்த்தைகளை உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ள வேணும் ஆண்டவரே, அன்பை பகிர்ந்து கொள்ள வேணும் என்று உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுக்க, உடம்பில்லாதவர்களுக்கு உடம்பு கொடுக்க, இருக்கிறதும் இல்லாதவர்களுக்கு இருப்பிடத்தை அமைத்து கொடுக்க, இப்படியாக பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பிள்ளைகளையும் பிரயாணத்தை மேற்கொண்ட பிள்ளைகளையும் உங்களுக்கு தெரியும் ஐயா, உங்களோட அழைப்புக்கு கீழ்ப்படுத்து உங்களோட அன்பை பாராட்ட வேணும், போல் பிறனை நேசுகின்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிரயாணத்தை மேற்கொண்ட பிள்ளைகளை நீங்க சோபத்திரமாக கூட்டி கொண்டு போய் எங்கெங்கு ஆண்டவரே அவர்களை நீங்கள் ஐக்கியப்பட சித்தம் கொண்டீங்களோ, அந்த ஐக்கியத்தில் அவர்கள் உங்களோட அன்பை வெளிப்படுத்தி திரும்பவும் சோகத்தரமாக அவர்கள் அவர்களோட இருப்பிடங்களுக்கு அவர்களோட குடும்ப மத்தியிலும் அவர்களோட தேசத்துக்கும் உங்களால் கொண்டு சேர்க்க முடியும். சேர்க்க வல்லவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது, இதனே உறங்காமல் தூங்காமல் விழித்த வண்ணம் நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறது, இதனே ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பாதுகாப்பு கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். பிரயாண வசதியை மேற்கொள்ளும் ஒவ்வொருவரையும் எண்ணத்தில் பிரயாணம் பண்ணினாலும் ஐயா, நடந்தால் அந்த சைக்கிளோ பைசைக்கிளோ மோட்டர் சைக்கிளோ காரோ விமானமோ கப்பலோ எதுவா இருந்தாலும் ஹெலிகாப்டரோ எதுவா இருந்தாலும் அதுவும் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து அது ஓட்டோடு நிதானத்தோடு அதை ஓட்டி அவர்கள் சேர வேண்டிய இடங்களுக்கு கூட்டி கொண்டு வந்து உங்களால் சேர்க்க முடியும், சேர்க்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படிப்பட்ட வசதிகளை ஒவ்வொன்றையும் நீங்க கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே மக்களுக்கு பரலோக ஞானத்தை கொடுத்து இவைகளை நடத்தத்தக்கதாக, இவைகளை ஓட்டத்தக்கதாக, இவைகளை செய்யத்தக்கதாக எல்லாம் நீங்கள் மனு குலத்துக்கு கொடுத்த ஞானத்துக்காக நன்றி. நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். இதை அனுபவிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருதரும் நன்றி உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, கீழ்ப்படுவது உள்ளவர்களாக, ஆண்டவர் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் உங்களால் தான் ஐயா தகட்டி வல்லடத்த முடியும். வல்லடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அன்பின் தேவனே இந்த நாளுக்காக நன்றி ராஜா, நன்றி. காட்டையும் கடலையும் அமர்த்தின தேவனே உங்களுக்கு நன்றி. விசேஷமாக இந்த கண்ட தேசத்து இந்த காட்டு தீயை ஆண்டவரே நீங்க அணைத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. நல்ல பெருமாளியை பெய்ய பண்ணி அணைத்து கொண்டு வரது இதனே உங்களுக்கு நன்றி. என்னும் எங்கெங்கெல்லாம் பெருமளையோ ஆண்டு சரிவோ ஆண்டு சரிவோ என்னென்ன எல்லாம் நடக்கிறது இதுகளுக்கெல்லாம் ஆத்மாக்களை காத்துக்கொள்ள உங்களால் முடியும் ஐயா. ஒரு ஆத்மா தானே உங்களை அறியாமல் அழிவது உங்களுக்கு விரும்பம் இல்லை ஐயா, உங்களால் தான் இவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுக்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மீதியான சங்கம மொழியலையும் ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்து தடதாமதமின்றி உங்களோட பிள்ளைகளுக்கூடாக உங்களோட நாமம் மாமப்படுத்தக்கூடாக எந்தெந்த பிள்ளைக்கு அழைப்பை கொடுத்தீங்களோ, எந்தெந்த பிள்ளைக்கு அவங்கள மாமப்படுத்த வேணும் அந்த வாஞ்சியை கொடுத்தீங்களோ, அந்த வாஞ்சியை கூடாக அவர்கள் வந்து நேரத்துக்கு தங்களை தாழ்த்தி உங்களோட நாமத்தை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுத்தவரே வெற்றியோடு இதை நடத்தி முடிக்க வல்லவரே, அதுக்காக உயிரோடு இருந்து உயிரோடு எழுந்திருந்து இருந்தது வலது பரத்தில் இருந்து பறந்து பேசிக்கொண்டிருக்கிறாங்க இயேசுவே, உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனமாய்மை செலுத்தி உங்கள் உயிருள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: நேரம் இணைந்து ஜபித்த உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமா, அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா, காட் பிளஸ் யூ.
0: ஆமேன்.
1: அருமையார்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சௌதரி குலேந்திரன் அவர்கள் தொடர்ந்து கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கூடாக வழிநடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தடிக்கரத்திலே

அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஊக்குவிப்போம். சந்ததியாக கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர மதிய நேர ஒலிபரப்பு, மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் செய்தி கூட கடந்து செல்வோம். அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி அப்ரஹாம் அவர்கள் இணைவார்கள்.

0: பார்த்து இவங்க வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு போலாம்.
1: கிறிஸ்தவர்கள், ஆனால் நான் வளர்ந்தது ஹிந்து ஆசிரமத்தில். அந்த ஹிந்து சாஸ்திரங்களை எல்லாம் படித்து என்னை அவர்கள் பிராமணனாக்கி பூணூல் எல்லாம் போட்டு எனக்கு குடுமையெல்லாம் வைத்து இப்படியாய் ஒரு பிராமணனாக வளர்த்து விட்டார்கள். அதனால் எனக்கு வேதத்தை பற்றியோ கிறிஸ்தவத்தை பற்றியோ ஒன்றும் எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையிலே நான் படித்த அந்த வேத சாஸ்திரங்கள் இன்றைக்கு எனக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. எகிப்து தேசத்திலே வளர்ந்த மோசே அங்கு கற்ற கல்வியினால் அங்குள்ள மக்களிடத்தில் பேச முடிந்தது. பவுல் அப்போஸ்தலர் பரிசேயனாய் வளர்ந்தார். அந்த பரிசேயன் இருந்து படித்த அந்த பழைய ஏற்பாட்டு வேதங்களை வைத்துத்தான் நமக்கு திருச்சபைக்கு இன்றைக்கு புதிய ஏற்பாடுகளில் பல நிருபங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படி அந்த சரித்திரத்தை நான் படித்த போது கர்த்தர் ஏன் என்னை ஒரு இந்து ஆசிரமத்திலே வளரவிட்டார் என்ற கேள்வி எனக்குள்ளே எழுந்தது. நான் விசுவாசியாக இருந்த போது ஒரு சபையிலே ஒரு சகோதரி ஒரு டாக்டர் அம்மாவங்க நல்ல விசுவாசி அவங்க ஒரு நாள் என்னை கேட்டாங்க, நீங்கள் இந்து சாஸ்திரத்தில் இதெல்லாம் சொல்கிறீங்களே, நீங்கள் ஏன் இந்துக்களுக்கு இந்துவாகவே இருந்து ஊழியம் செய்யக்கூடாது என்று ஒரு கேள்வியை போட்டார்கள். அது காலப்போக்கிலே என்னுடைய கருத்திலே ஒன்றித்து விட்டது. கர்த்தர் என்னோடு நிச்சயமாக வழி நடத்தினால் அப்படி செய்யலாம் என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். ஆகவே வாழ்க்கையிலே கர்த்தர் இடர்படும் போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் போதும் உங்களுடைய அழைப்பு உறுதியப்படுத்துவதற்கு. அப்படி கிடைத்தால் நீங்கள் அதன்படியாய் வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க, அவர் சும்மா போக மாட்டார், அவரும் ஸ்மைல் பண்ணிட்டு போவார். முதல் நாள் பண்ணலாம், அடுத்த நாள் கண்டிப்பாக பண்ணுவார். ஒரு நாலஞ்சு நாள் தொடர்ந்து ஒரு ஆளை பார்த்து ஸ்மைல் பண்ணீங்கன்னா அப்புறம் நின்று நீங்கள் என்னங்க என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்களே என்ன உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பார். தெரிஞ்சிக்கலான் தான் ஸ்மைல் பண்ணுறேன்னு நம்ம சொல்லுவேன். அப்புறம் இப்படியே பழக்கம் ஆகும், ஒரு வாரம் ஆகும், ரெண்டு வாரம் ஆகும். அவங்க பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு ஒரு நாள் வாங்கலை, சவாசமாக உட்காந்து பேசலாம் பாரு. அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் காத்திருக்கேன். என் வீட்டுக்கு வாங்க, மேக் ஃப்ரெண்ட்ஷிப் இன் த வெரி பிகினிங் ஸோ தட் யூ கேன் ப்ரீச் த காட் டைரக்ட்லி இன் டு தியர் ஹார்ட். நான் அவர் வீட்டுக்கு போவேன், அங்கே போய் அப்படியே பார்ப்பேன் வீட்டெல்லாம். அவர் இந்துவாக இருந்தால் சாமி படம்லாம் வச்சிருப்பார். அவர்கிட்ட கேட்பேன், இது என்ன சாமி, அது என்ன சாமி, அது என்ன சாமி எல்லாம் அவர் சொல்லுவார். அதெல்லாம் சொல்லி முடிச்சோன்னு அவன், எங்கே இத்தனை சாமி நமக்கு தேவையா அப்படின்னு. அப்புறம் அவரே சொல்ல, ஒரு சாமி தான் இருக்கிறாரு, ஆனால் பல ரூபங்கள்லாம் பார்க்குறோம் அப்படிம்பார். பல ரூபங்களில் பார்ப்போம் அப்படிங்களா? ஒரு தெய்வத்தை எப்படிங்க பல ரூபத்தில் பார்க்கறது? எல்லாம் ஒன்று தாங்க அப்படின்னு, எல்லாம் ஒன்று தான். நான் கேட்பேன், இது எத்தனை விரலுங்க? இன்னும் எத்தனை விரல்? அஞ்சு விரல். இது இது இது இது ஒன்று தானே? ஒன்று எல்லாம் ஒன்றா? ஒன்று ஒன்றா எல்லாம் ஒன்றா? எல்லாம் காட்டினா அஞ்சுங்க, இதில் ரெண்டு மடக்குனா மூணு. ஒன்று தான் ஒன்று, எல்லா சாமியும் ஒன்று இல்லை, ஒரே ஒரு தெய்வம் தான் உண்டு. அந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் வேறு ரூபங்களில் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறீங்களே. பொன் ஒன்று பணதி பல பல என்று சொல்லுகிறவர்களே, பொதுமகளை குலமகளுக்கு ஒப்பிடப்போமோ? தம் மன்னவர்தம் இருக்கும் அரசாட்சிதனில் மதியிலார் தமை வைத்து வணங்குவாரோ? இதெல்லாம் அவங்க அவங்க பாட்டு, ஹிந்து புலவர்கள் பாடின பாட்டு. பொன் ஒன்று, அந்த ஒரு தங்கத்தில் விதவிதமான நகைகளை செய்வது போல ஒரு கடவுளை பல ரூபங்களில் செய்து நாங்கள் மகிழ்கிறோம் என்று சொல்லுகிறீர்களே. பொதுமகளும் பெண் தான், குலமகளும் பெண் தான், ரெண்டு பேரும் ஒன்னா? ஐயா, கல்யாணம் பண்ணி லட்சணமா குடும்பம் நடத்துற பொண்ணும் பொண்ணு தான், வேசித்தனம் பண்ணி விபச்சாரம் பண்றவளும் பொண்ணு தான், ரெண்டு பேரும் பொண்ணு நடத்தல, ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொல்லுவீங்களா? தன் நிகர் இல்லாத சர்வேசன் தன்னை தான் வணங்கா, எரிநரையில் தவிக்கும் பேயை உண்ணி வணங்குவோர் மோட்சம் இழந்து எரிநரையில் வீழ்வார் என்று அந்த பாடல் சொல்லுகிறது. உங்களுக்கு நல்ல ஒரு ரெண்டு மூணு நாள் பழக்கம் ஆயிடுச்சு. அப்போ ஒருத்தர் சொன்னார், ஏன் எங்ககிட்டே பேசுற, மேடையில் நின்று பேசிய, அவங்க மேடையில் கொண்டு போய் விட்டான். அவங்க மேடையில் நின்று ஆரம்பிச்சார் பாருங்க பிரசங்க, ஏ விக்கிரகாராதனைக்காரரே, கல்லையும் மண்ணையும் வணங்குகிறவர்களே அப்படின்னு அவன் பிரசங்கம் பண்ண அவன் கல்லெடுத்து அடிச்சிருப்பான். அவர் என்ன சொன்னாராம், நீங்கள் மிகுந்த தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். யா, மற்றவனுடைய பக்தியை பாராட்ட அறிந்து கொள்கிறவன் ஆத்மாதாயத்தை சீக்கிரமாய் செய்ய முடியும். அவங்க பக்தியை பாராட்டணும், என்னதான் படிச்சிருந்தாலும் டை கட்டிட்டு பிரீஃப் கேஸ் தூக்கிட்டு போனாலும் ஒரு சாமி சப்பரத்தில் வந்து அப்படியே கீழே வச்சுட்டு நடுஞ்சாங்கலைய கீழே விழுந்து கூப்பிடுறானே, அந்த பக்திக்கு சமமாக நம்முடைய பக்தி சொல்ல முடியுமா? கடவுள் பக்தினாலே உடம்பை சிதைத்துக் கொள்கிறானே, அவனுடைய பக்தி அவ்வளவு. நம்ம பார்த்தா இப்படி எல்லாம் செய்தாங்க பேய் பிசாசு அப்படின்னு சொல்றோம். ஆனால் அவனுக்கு பக்தி இருக்கிறது, அந்த பக்தி சரியான வழியிலே போகவில்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனானவர் மனுஷன் கையிலினால் கட்டின கோவிலில் வாசம் பண்ணுகிறது இல்லை. பைபிள் சொல்லுதுங்க, நம்ம தென்னாட்டில் சைவ சித்தாந்தத்தில் கோயிலாவது ஏதடா, குளமாவது ஏதடா, கோயிலும் குளமும் தேடும் குலாமரே, கோயிலும் மனத்துள்ளே குளமும் மனத்துள்ளே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. இன்னொரு பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியும், நட்ட கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணமுணன்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. இதெல்லாம் நல்ல பாடல்கள். தேவன் எங்க இருக்கிறாருன்னா தூணிலும் இருப்பார் துடுமிலும் இருப்பார்னு ஒருத்தர் சொன்னா இருக்க மாட்டாருங்கல்லாம். தேவன் இருக்கிற ஒரே ஒரு இடம் மனிதனுடைய சரீரமாகிய கோயில், அதை தமிழ் மக்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். சைவ சித்தாந்தம் மனமே கோயில் என்பதை உறுதியாக நம்புகிறார்கள். உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுர வாசல் என்று அவர்களுடைய பாடல்கள் சொல்லுகிறது. நம்ம பைபிள் வந்து சொன்னா அவனுக்கு விளங்காது. முதல்ல ஆரம்பத்தில் நான் சொல்லவே மாட்டேன், இந்த வேதங்கள் இந்த இதில் பட்டினத்தார் இப்படி சொல்லியிருக்கிறாரே, சிவபாக்கியர் இப்படி சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லும்போது அவர்கள் யோசிக்கிறாங்க, அது எங்கதிலெல்லாம் அப்படி இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் பைபிளில் வந்து இங்கே இருந்து தான் இதெல்லாம் வந்திருக்குன்னு சொன்னால் அவன் உடனே ஏற்றுக்கொள்கிறான், சிந்தனையால் ஏற்றுக்கொள்கிறான். இன்னைக்கு ஐயா இருக்கு இல்லாமல் இல்லை, சைவ சித்தாந்தம் எப்போ வந்தது? கிறிஸ்துவுக்கு முன்பு அல்ல, கிறிஸ்துவுக்கு பின்பு. ஆகவே சைவ சித்தாந்தத்தினுடைய முதல் அருமையான முதுகெலும்பு போன்ற ஒரு சாஸ்திரம் இருக்குது, அதில் சிவஞான போதம்னு பேரு. சிவம் என்றால் அன்பு, ஞானம் என்றால் அறிவு, போதம் என்றால் போதனை, அன்பை அறிந்து கொள்கின்ற போதனை. அந்த சிவம் என்பதற்கும் சிவபெருமான் என்ற புராண கதைக்கும் சம்பந்தம் கிடையாது, இது ரெண்டும் ஒன்று அல்ல. அப்ப அதுல சொல்லிருக்குதுங்க, தமிழ் பாடல் எத்தனை பேருக்கு விளங்குதோ எனக்கு தெரியாது. அவன் அவள் அது வேணும் அவை மூ வினைமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துள்ளதா மந்தம் மாதி என்பனார் புலவர். எத்தனை பேருக்கு விளங்குச்சு கை தூக்கி காட்டுங்க. தமிழ் பேசுறவங்க தான் எல்லாரும், நான் தமிழ்ல தான் சொன்னேன், விளங்கலையில இப்ப சொல்ற விளங்குதான் பாருங்க. அவன் அவள் அது, அவன் என்ற மனிதன், அவள் என்ற மனுஷி, அது என்ற உலகம், அவர்கள் வாழ்வதற்காக படைக்கப்பட்ட உலகம். அவன் அவள் அது என்னும் அவை மூ வினைமையின் தோற்றிய திதியே, மூன்று வெவ்வேறு வினைகளினால் உண்டாக்கப்பட்ட நிலைமையிலேயே மலத்து உள்ளதாம் பாவத்தில் விழுந்து விட்டதாம் அந்த பரிசுத்த வாழ்க்கையின் முடிவு ஆதி பாவத்தின் ஆரம்பம் என்பனார் புலவர் என்று வழி வழியாக புலவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப எத்தனை பேர் குழங்குது? இது யாரை பத்தி சொல்லியிருக்கு? ஆதாம் ஏவாள் பாவம் பிறந்த கதை, மூணு வரியில ரத்தன சுருக்கமா சுண்ட வச்சு காய்ச்ச பால் மாதிரி ரொம்ப அழகா எழுதி கொடுத்திருக்கிறார். இது அவங்களுக்கு சொல்லும் போது அவன் யோசிப்பான். நம்ம பைபிளை பத்தி சொன்ன ஆதாமியாவால் கதை அதெல்லாம் தெரிய போகணும். ஐயா உங்கள் புலவர்களிலும் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் தானே பவுல் சொல்றார் அத்தனை பட்டணத்துல, என் பழைய ஏற்பாடு சொல்லுகிறதுன்னு அவர் சொல்லலையே. 28 அப்போஸ்தலர் 17:28 வாசித்து பாருங்கள். இப்படியே
2: ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம், அப்படியே உங்கள் புலவர்களில் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள்.
1: என்னுடைய பழைய ஏற்பாடு சொல்லுகிறதுன்னா போயா ஓவேதத்தை எடுத்துக்கிட்டு நீ போன்னு சொல்லியிருப்பான். உங்கள் புலவர்களும் நாம் அவருடைய சந்ததியார் என்று எழுதி இருக்கிறார்களே. அவன் சிந்திக்கிறான், நம்ம புலவர் கூட அப்படி சொன்னாங்களா? அவருடைய உள்ளத்துக்குள் போவது எப்படி? சில நேரத்தில் மொழிகளை வைத்து கொண்டு நாம் தடுமாறுகிறோம். இப்ப நான் சில பேர் சொல்றேன், எந்த மார்க்கத்து சாமி நீங்க சொல்லுங்க சரியா? இயேசு கிறிஸ்து. எந்த மார்க்கத்து சாமி? யெகோவா இல்ல, இயேசு கிறிஸ்துவ கேட்கிறேன். புதிய ஏற்பாட்டு கால திருச்சபைக்கு அவர் தலைவர். சரி, யெகோவா யூத மார்க்கத்துக்கு, ஈஸ்வரன் சொல்லுங்க, பரமேஸ்வரன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பரமேஸ்வரன் என்ன சொல்லுங்க? பரத்தில் இருக்கின்ற பெரிய ஆண்டவர், அதாவது பொருள் பரமேஸ்வரனுடன் நம்மளாம் இந்து கடவுள் சாமி பேருன்னு நினைக்கிறோம். இல்லையே, இந்துன்னு ஒரு மதமும் இல்லை, அதுக்கு ஒரு கடவுளும் இல்லை, அதுக்கு ஒரு சாமியும் இல்லை. இப்போ இந்து என்று சொல்வது நாட்டின் பெயர். பல விதமான கொள்கைகள் வரும்போது வெள்ளக்காரன் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பேராக இருக்கட்டும்னு இந்துவிசன் பேர் வச்சுட்டு போனான். இதுதான் உண்மை வரலாறு. தனியாக ஒரு மதம் கிடையாது, அது பல மதங்களின் கூட்டி சேர்க்கை. அப்போ ஈஸ்வரன் என்பது சமஸ்கிருதம், ஹிந்தி பைபிளில் பாருங்க, ஆதிமே பரமேஸ்வர்னு ஆரம்பிக்குது. பரமேஸ்வரன் தான் உலகத்தெல்லாம் உண்டாக்குனார்னு எழுதியிருக்கு. அதை படிச்சுட்டு ஐயோ யோ யோ யோ என்ன அநியாயம், பரமேஸ்வரன் போட்டிருக்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அல்லாஹ்னா என்ன மார்க்க தலைவர்? அல்லாஹ் முஸ்லீம், அல்லாஹ்னா முஸ்லீம். நான் சொல்றேன், அல்லாஹ்னா முஸ்லீம் கடவுள் கிடையாது. அரபு மொழியில் அல்லாஹ்னா கர்த்தர்னு அர்த்தம். நீங்க அரபு கிறிஸ்தவர்களுடைய பைபிளை வாங்கி பாருங்க, ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தின சிவ வரைக்கும் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னா போட்டிருக்கு. அல்லாஹ்னா முஸ்லீம் கடவுள் இல்லை, அல்லாஹ்னா கடவுள் பொது பெயர். இந்த பைபிளில் ஆண்டதுக்கு நிறைய காரண பெயர் இருக்கு. மற்ற மதங்களையும் காரண பெயர் தான். விஸ்வரூபா அப்படின்னு சொன்னாக்கா பெரிய உருவத்தை கொண்டவர். லெபனான் தேசத்தில் நான் போய் பிரசவம் பண்ணும்போது, அது அரபு நாடு, அந்த அரபியர்கள் பாஷை தான் அங்கே தாய்மொழி. நான் பேசும்போது இங்கிலீஷில் பேசுனேன், அவர் காட் இஸ் கிரேட் அப்படின்னு என்னுடைய மொழிபெயர்ப்பாளர் அல்லாஹு அக்பர் அப்படின்னார். நான் திருப்பி பார்த்தேன் அவரை, பார்த்துட்டு நாங்க அவர் காட் இஸ் கிரேட்னு அவர் என்னை பார்த்து அல்லாஹு அக்பர் அப்படின்னார். கடைசியில் பார்த்தா என்னங்க சொல்றீங்கன்னு, உங்க நீங்க சொன்னதை நான் அரபு மொழியில் டிரான்ஸ்லேட் பண்றேன். அப்போ அல்லாஹு அக்பர்னாலும் கத்தர் பெரியவனாலும் காட் இஸ் கிரேட்னாலும் யாரை சொல்லுது? ஒரே ஒரு கடவுளை சொல்லுது. அவர்கள் அறியாமல் தொழுது கொண்டிருக்கிறார்கள், நாங்களோ அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூத மார்க்கத்தின் வழியாக வந்து இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது. அதாவது மொழிகளை வைத்துக் கொண்டு நம்ம தடுமாறக்கூடாது. சில ஒரு பாச சொன்னார் என்கிட்ட, நீங்க என்னங்க இந்து சாமி பேர்லாம் சொல்றீங்க, அந்நிய தேவர்களின் பெயர்களை வாயினால் உச்சரிக்க கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கே அப்படின்னாரு. நான் பார்த்து கேட்டேன், ஐயா அஸ்தரோத்துன்னு பைபிள்ல ஒரு கடவுள் பேர் போட்டிருக்கு, தியானால்னு ஒரு பெண் கடவுள் பேர் போட்டிருக்கு, வாகால்னு ஒன்று போட்டிருக்குது, இதெல்லாம் யார் பேர் அப்படின்னு. இப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த பெயர்லாம் உச்சரித்து தானே எழுதியிருக்கிறாரு. அதை நம்ம படிக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டா படிக்கிறோம். தாகோன் உடன்படிக்கை பெட்டி, தாகோனுக்கு முன்பாக உடன்படிக்கிறது, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் தாகோன் விழுந்து கிடந்ததுன்னு படிக்கிறோம். அதை படிக்கும்போது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடந்தது நான் படிப்போம், தாகோன்னு சொல்லித்தான் படிப்போம். அது அன்னி தேவன் பேர் இல்லையா? இப்படி சில குறைபாடுகளை சுட்டி பார்க்கிறோமே தவிர அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்கு என்னன்னு ஒரு வரைக்கும் நம்ம யோசித்து பார்க்கலையே. அப்பே பட்டணத்தில் ஆண்டவனுடைய தேவனுடைய ஊழியக்காரன் மனிதன் கைகளினாலே கட்டப்பட்ட இத்தனை கோயில்களிலும் அவர் வாசமாய் இருக்கிறது இல்லை. மனுஷர்கள் கைகளினாலே அவர் பணிவிடை கொள்ளுகிறது இல்லை. காரணம், அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கார். நான் இந்து ஆலயத்தில் இருக்கும்போது தட்டு கொண்டாடுவாங்க, அதில் தேங்காய் இருக்கும், வாழைப்பழம் இருக்கும், பூ இருக்கும், சூடம் இருக்கும், இதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த பூசாரி வந்து கேட்பாரு, யார் பேருக்கு அச்சனை அப்படின்னு கேட்பாரு. ஒரு பேர் சொன்னோன்னா அந்த பேரை சொல்லி அவர் அர்ச்சனை பண்ணுவார். வரும்போது அவர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பாக்கி இவங்களுக்கு கொடுப்பாரு. இது எதுக்கு கொடுக்கணும்? சாமி கேட்குதா? சாமிக்கு படைக்கிறேன், சாமிக்கு படைக்கிறேன்னு சொல்கிறாங்களே, அது சாமிக்கு படைக்கிறது இல்லை, தங்களை படைப்பதற்கு அடையாளம். சாஸ்திரப்படி தேங்காய் நாரால் நிறைய நாறு இருக்கும் சுற்றிலும். இந்த நாறு எப்போதுமே இடையூறு நமக்கு. நீங்கள் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நாறுகளால் நிறைய இடையூறு, நாத்த நாறு, கொழுந்த நாறு, மாமநாறு, இப்படி சில நாறுகள்லாம் வீட்டில் இருந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதை பிச்சிடணும், நாரெல்லாம் பிச்சு போட்டுட்டு ஓடு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஓடு கடினமான ஓடு இருதயம், அதை ஓங்கி அடிக்கணும், இருதயம் நொறுங்கணும். அது செதறும் போது அது உள்ளே இருக்கிற தண்ணி வெளியே சிந்தும். அது மாதிரி இருதயம் நொறுங்கும் போது கண்கள்லேருந்து கண்ணீர் வரணும். அப்போ உள்ளே இருக்கிற வெண்மையான பாகம் பரிசுத்த வாழ்க்கையை காட்டும். இதுக்கு அடையாளமாக தான் தேங்காயை உடைக்கிறாங்க. ஆஹா, இதுக்கு தானுங்களா? எங்களுக்கு தெரியாதே. நீங்கள் அறியாமல் செய்கிறீர்கள், நாங்கள் அறிந்து செய்கிறோம். நீங்கள் அடையாளமாக தேங்காயை உடைக்கிறீங்க, நாங்கள் உள்ளத்தை உடைக்கிறோம். ஐயா உள்ளத்தை உடைக்கிறோம். என் பாவத்துக்காக என்னை சுற்றி இருக்கிற நார்களை பிழ்த்தெறிந்து விட்டு அந்த கடினமான இருதயத்தை இயேசுவின் நாமத்தில் உடைத்து இந்த உள்ளத்தை வெள்ளையாக்கி கொள்ள கண்ணீர் சிந்தி. புஷ்பம் எதுக்கு, பூ எதுக்கு, தொட்டு பார்த்தா சாஃப்டா இருக்கும், நல்ல சாஃப்ட் நேச்சர் இருக்கணும், எரிச்சல் உள்ள ஆவி கோவாவியெல்லாம் இருக்கக்கூடாது, தொட்டா சொன்னிங்க ஆவி இருக்கக்கூடாது, சாஃப்ட் நேச்சர் இருக்கணும், மிருதுவா இருக்கணும். அதே சமயத்தில் அந்த பூ வாசனை வீசுது. நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ரெண்டு வாசனை இருக்கு, சொல்லுங்க என்னென்ன வாசனை? ஒரு பாட்டில் ரெண்டு சென்ட் இருக்காதுங்க, ஆனால் ஆண்டவர் நம் இந்த பாட்டில் ரெண்டு சென்ட் வச்சிருக்கார். ஒன்று ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவ வாசனையாகவும் கெட்டு பொருளுக்குள்ளே மரண வாசனையாகவும் நாம் இருக்கிறோம். கொரிந்தியர் எழுதியிருக்கு. அப்போ நான் ரட்சிக்கப்படுவர்களுக்கு ஜீவ வாசனை. நீங்கள் எங்கேயாவது ஒரு விசுவாசி வீட்டுக்கு போய் பாருங்க, வாங்க சிஸ்டர் வாங்க பிரதர், கத்தர் ஸ்தோத்திரம், இப்போதான் யாராவது வந்து ஜெபிக்க மாட்டாங்களான்னு நினச்சிட்டு தான் நீங்கள் வந்துட்டீங்க. ஜீவ வாசனை நான். ஆனால் ஒருத்தர்கிட்ட போகும்போது வந்துட்டான் யா, கழுத்தறுப்பான் யா, ஏசோ பற்றி சொல்லுவாயா, நான் மரண பயத்தில் நடுக்கிறேன் பாருங்க, அவனுக்கு நான் மரண வாசனை. இந்த வாசனையை அறிவிக்கிற மலர்களை அவருக்கு தூவி இப்படிப்பட்ட வாசனை உடையவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. பழம் எதுக்கு, நான் கனி நிறைந்தவனாய் இருக்க வேண்டும், என்னை மற்றவர்கள் ருசிக்க வேண்டும். எதுக்கு சூடும், கொளுத்தி வச்சா எரிஞ்சு ஒண்ணுமில்லாம போகும், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இது கடையாளம் தாங்க அதை தட்டு கொண்டு போறாங்க. பழைய பாட்டில் பார்த்தா லேவி ராமத்தின் புத்தகத்திலே அந்த ஆராதனைக்குரிய தட்டுகளையும், அந்த தட்டு எதுக்கு கொண்டு போறாங்க, கிண்ணிகளையும். பழைய பாட்டில் இருக்கிற நிறைய காரியங்களை நீங்கள் பார்த்தீர்களானால் இன்றைக்கு நமது இந்திய நாட்டில் நடக்கிற இந்து மதத்தின் கலாச்சாரங்கள் அத்தனையும் யூத கலாச்சாரம் என்று புதிய கலாச்சாரம் அல்ல. பொட்டு வச்சுக்கிறாங்க. எதுக்கு, இரத்தத்தின் அடையாளம். நீ எகிப்திலிருந்து வந்த விதத்தை நினைத்து பார்க்கும்படியாக இதை உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் வைத்துக்கொள், இரத்த அடையாளத்தை வைத்துக்கொள், சிவப்பு பொட்டு வைக்கிறாங்க. அது உன் வீட்டு மேற்சட்டத்திலும் நிலைக்கால்களிலும் பூசுவை. இன்றைக்கும் இதுகள் செய்கிறார்கள். அந்த சிவப்பை உன் கையிலே கயிர்களால் கட்டிக்கொள், சிவப்பு நூல் கட்டிக்கிறாங்க. ஏன் செய்யறாங்க? அவர்கள்கிட்ட பதில் சொல்றதுக்கு இடமில்லை, ஆனா பைபிள்ல பதில் இருக்குது. இந்த பழைய ஏற்பாட்டை நாம் ஏன் படிக்க வேண்டும்? இது யூதருடைய வேதமாச்சே, இதனுடைய நிறைவேறல் தான் இயேசு கிறிஸ்து. அப்படியால் இயேசுவை பிரசங்கிப்பதற்கு எனக்கு பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் தேவை. ஒரு கோயிலுக்கு போய் பாருங்க, இந்து கோயிலுக்கு முன்னால வாசல், வாசலுக்கு அடுத்தது ஒரு கொடிக்கம்பம், கொடிப்பகுதி தத்தது ஒரு பலிபீடம், அதுக்கு அடுத்தது பிரகாரம், அதுக்கு இடையில ஒரு தண்ணி தொட்டி அல்லது கிணறு அல்லது குளம், அது தாண்டி போனா ஒரு மண்டபம், அதுக்கப்புறம் ஒரு திரைச்சிலை, அதுக்கு பின்னால பார்த்தா மூலஸ்தானம், நேர தெரியும். எங்க இருந்து ஸ்ட்ரக்சர் கிடைச்சது? இந்த மாஸ்டர் பிளான் யாரு கொடுத்தது? பழைய ஏற்பாட்டில் மோசேக்கு கர்த்தர் சொன்னார், ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணு. எபிரேயர் 9 படி, முதலிருந்து படி.
2: அன்றையும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாக இருந்தது. எப்படியெனில், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது, அதன் முந்தின பாதத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன, அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இரண்டாம் தரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது, அதில் பொன்னா செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியில் மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை.
1: அப்ப எப்ப சமயம்? இப்போ சமயம் இல்லைன்னா எப்ப சமயம்? நல்லா ஆரம்பிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அந்த இடத்துல விட்டுட்டு ஓடிட்டார். இப்போ சமயம் இல்லைன்னு. நல்ல வேலைக்கு ஆவியானவர் இருக்கிறார், நம்மளை போதித்து நடத்துகிறவர். இந்த ஆச்சடிப்பு கூடாரத்தினுடைய அமைப்பை பாருங்கள். ரெண்டு பிரகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, முந்தின பாகம் பிந்தின பாகம் என்று. இந்த முந்தின பாகத்தில் என்ன இருக்கிறதா, இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது, முந்தின பாகத்திலே குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன, அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இரண்டாவது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பொன்னால் செய்த தூபகலசம் முழுவதும் பொத்தகடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் ஆரோனுடைய தளித்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. இதுக்கு மேலே கருவின் இருந்தது, அதோட விட்டுட்டேன். இது ரெண்டையும் தான் நான் முக்கியப்படுத்துறேன். நீங்க ஒரு இந்து தேவாலயத்துக்கு போங்க, அங்க போனீங்கன்னா முதல்ல ஒரு வாசல் இருக்கும், அந்த வாசல் தாண்டின உடனே கொடிமரம் என்று ஒரு கம்பத்தை நெட்டி வச்சிருப்பாங்க, அல்லது சுத்திரு பிராஸ் பிளேட் போட்டிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னால போனீங்கன்னா ஒரு பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்தில் பலி செலுத்தப்படுகிற காளையின் உருவம் அங்க இருக்கும். அதுக்கும் அந்த பரிசுத்தலத்துக்கு இடையில ஒரு குளமோ தொட்டியில ஜலமோ இருக்கும், அது சுத்திகரிப்புக்காக. அந்த அங்க பிரகாரத்துக்கு போனீங்கன்னா வலது பக்கத்துல பிரசாதம் வச்சிருப்பாங்க, அதான் நம்ம தேவசமூக தப்போன்னு சொல்றோம். இடது பக்கத்துல குத்து விளக்கு இருக்கும். இதுக்கப்புறம் திரைச்சியில் இருக்கும். அதை தாண்டிட்டு உள்ள போனா அங்க அவங்க மூலஸ்தானம் மகாபரிசுத்தலம் என்று அழைக்கிறார்கள். இந்த அமைப்பை அப்படியே இன்றைக்கும் காணலாம். நான் சங்கராச்சாரியாரிடத்துல நம்ம கோயிலெல்லாம் இந்த அமைப்புல கட்டியிருக்குதே, இதுக்கு நம்ம வேதத்துல ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டா அப்படி ஒண்ணு இல்லைன்ட்டு. எங்க ஆதாரம்? ஐயே இந்த அமைப்பை கட்டுறாங்க. ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது. இந்திய நாட்டுக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே அநேக யூதர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். அதற்கு நமக்கு நல்ல ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் நிறைய இருக்குது. எல்லாம் யூத கலப்பு. இந்த மேற்கிந்திய பாகம் முழுவதும் யூத கலப்பு, பாரசீக கலப்பு, ஹூனர்கள், குஷானர்கள், பெர்சியர்கள் இவர்களெல்லாம் கடந்து வந்த போது இந்த வட மேற்கு கரையோரம் உள்ள மக்கள், இந்திய மக்கள், திராவிட மக்கள் அவரோடு கலப்பு ஆகிவிட்டார்கள். யூதர்களுடைய தேவாலயத்தின் அமைப்பில் தான் இன்றைக்கும் அவர்களுக்கு ஆலயம் கட்டப்படுகிறது. இப்போ இந்த ஆலயம் யாரை குறிக்கிறது? கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு ஸ்கெட்ச் மனசுல போட்டுக்கோங்க. மகா பரிசுத்த ஸ்தலம், அதுக்குள்ள ஒரு உடன்படிக்கை பெட்டி, அதுக்குள்ள மூணு காரியம் இருக்கு. என்னது மூணு காரியம்? என்னது? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தலித்த கோல், இன்னொன்னு கற்பலக. மூணு அந்த உடன்படிக்கை பெட்டியில இருக்கு. இப்ப இதை மட்டும் சொல்லுங்க, நமக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கையா இருக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. அப்ப உடன்படிக்கை பெட்டி யாரை குறிக்கிறது? இயேசுவை. உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள இருக்குது மன்னா. நமக்கு யாரு மன்னா? மோசே உங்களுக்கு போஜனத்தை கொடுக்கவே மன்னாவை கொடுக்கவில்லை, நான் கொடுத்தேன். அது யாரு? அவருடைய சரீரம். அப்ப இயேசுதான் நம்முடைய போஜனம், அவர் தான் நமக்கு மன்னா. இயேசுதான் மன்னா. சரி, அடுத்தது கற்பலகைகள் வார்த்தை. யார் வார்த்தை? இயேசுதான் வார்த்தை. ஆரோனுடைய தளித்த கோல், காஞ்சி போன கட்ட துளிர் விட்டதான், அது யாரை குறிக்குது? மரித்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் தான் துளித்த கோல். செத்து போனவர் உயிர் தெழுந்தார். இன்னைக்கு சில பேர் இயேசு உயிர் தெழல, அவர் சாகவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வாக்குவாதம் பண்ணுகிற பிரச்சனை. ஒருத்தர் சொன்னாராம், இதெல்லாம் நீங்க எனக்கு பதில் சொன்னா நான் கிறிஸ்தவன் ஆயிடுறேன், அப்படி நீ ஆக வேண்டாம்னு சொன்ன. எங்க ஆண்டவர் அப்படி அது எதிர்பார்க்கல. நீ விசுவாசித்து தான் ஏற்றுக்கொள்வாரு, உன் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இல்லை அப்படின்னு. நீ குதர்க்கமா கேட்ப, நக்கலா கேட்ப, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? விசுவாசிக்கிறவனுக்கு தான் அவர் வெளிப்பாடே கொடுக்கிறார். அது இது நம்முடைய காரியம் அல்ல. அப்படிப்பட்ட சில மக்கள் உண்டு, இன்றைக்கு உண்டு. அப்ப அவர் தளித்த கோல், உயிர் மறித்த இயேசு உயிர் தெழுந்தார். சரி, அதை விட்டு வந்த திரைச்சீலை. அப்ப நமக்காக கிழிக்கப்பட்ட திரைச்சீலை யாரு? இயேசு. திரைச்சீலும் இயேசுதான். அதுக்கு முற்பகுதி பார்க்கிறோம், முதலாம் உடன்படி அந்த அந்த பிரகாரத்தை பார்க்கிறோம். அது ஒரு பக்கத்துல சமூகத்து அப்பம், நமக்காக அப்பமாக மாறினவர் யாரு? நானே ஜீவ அப்பம்னு சொன்னவர் யாரு? இயேசு கிறிஸ்து. குத்துவலுக்கு ஒளி தருகிறது, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு சொன்னவர் யாரு? இயேசு கிறிஸ்து. கீழே இறங்கி வந்தா நம்மை சுத்திகரிக்கும் தண்ணீரா இருக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. வசனமாகிய தண்ணீரினால் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். அதுக்கு கீழே வந்தா அங்க ஒரு பலிபீடம், நமக்காக பலிபீடத்துல மரித்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஒரு கொடிமரம் இருக்குதே, அந்த கொடி கம்பத்தில கட்டப்பட்டவர் யாரு? 118 சங்கீதம் 27 வசனத்துல, பண்டிகை பலியை கொண்டு வந்து மரக்கொம்பிலே கட்டுங்கள். சமஸ்கிருத வேதம் சொல்லுகிறது, நெவர் இம்மாலஸ்ட் அன் அனிமல் பிஃபோர் டைங் டு த போஸ்ட். அந்த கம்பத்தில் கட்டாமல் ஒரு மிருகத்தையும் பலி செலுத்தக்கூடாது. அப்ப நமக்காக அந்த கொம்பிலே கட்டப்பட்ட ஒரு பலி கொம்பிலே கட்டப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை தாண்டி வந்த வாசல், நானே வாசல்னு சொன்னவர் யாரு? ஐயா, தேவாலயத்தினுடைய ஒவ்வொரு அங்கமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தேவன் உலகத்தை எல்லாம் ஒரு வார்த்தையிலே உண்டாக்கினார். எல்லாம் உண்டாக கடவுது என்று சொன்னவர் மனிதர் உண்டாக கடவுது, மனுஷிகள் உண்டாக கடவுது என்று சொல்லாமல் தன் கையினாலே ஒரு பிடி மண்ணை எடுத்து அதை தன் சாயலிலே உருவாக்கி அதற்கு தன் சுவாசத்தை கொடுத்து ஜீவ ஆத்மா பகனை உண்டாக்கினவர். என்னுடைய சுவாசத்தை பெற்ற இந்த மனுகுலம், என்னுடைய ரூபத்தை பெற்றிருக்கின்ற மனுகுலம் கெட்டு போக கூடாது என்பதற்காக அவரும் தன்னுடைய மாம்ச சாயலில் நம்மை போல வந்து தன்னுடைய மாம்சத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி தன் ஆவியை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்து என் ஆவி ஆத்மா சரீரத்துக்காக தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தாரே, அந்த இயேசு கிறிஸ்து தான் ஒரே மெய்யான தேவன், வேறு ஒருவராயிலும் இல்லை. இப்படி பழைய ஏற்பாட்டு காரியங்களை இந்தியாவில் உள்ள இந்து மக்கள் நினைக்கிற சாஸ்திர வேதங்களிலும் பொதிந்து கிடக்கிற உண்மைகளை சேர்த்தால் அநேக பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். டீ கடையில் போய் நான் உட்கார்ந்துக்கிட்டேன்னா ஒரு டீயை வாங்கி வச்சுக்குவேன். முன்னால் பக்கத்தில் உள்ள சாமி எங்கே போகிறீங்க, நீங்கள் யார், இந்த துணியினுடைய மகிமை அது.
3: Recording in progress.
4: அருமையானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான மாலை நேர மதிய நேர நேரடி ஒளிபரப்பின் இணைந்திருக்கிறோம். தேவன் தாமே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 2:02. எங்களோடு தேவ ஊழியர் ஸ்தாபகருமான பிரைம் மினிஸ்டரியின் தேவ ஊழியர் ஆண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படியாக முதலிலே அவரை இணைப்புக்கு கொண்டு வருவோம். Praise the Lord, Pastor.
5: Praise the Lord.
4: Praise the Lord, Pastor. Praise the Lord. Amen. இணைந்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் நேயர்கள் சார்பிலும் உங்கள் அன்போடு வாழ்த்தி கொண்டு இப்படும் உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறேன். பாஸ்டர், நீங்கள் வழி நடத்துங்கள். கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக.
5: ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மேன்மையானவர், எவ்வளவு மகிமை சிறந்தவர் என்பதை நாங்கள் அறிய அறிய அறிய எங்களை சூழ இருக்கிற எல்லா இருளும் நீங்கி போகும். நிச்சயமாய் தேவன் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளி எங்களை மேற்கொண்டிருக்கிறபடியும் இருள் எங்களை தொட முடியாது, இருள் எங்களை மேற்கொள்ள முடியாது. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் சகலத்தையும் கிறிஸ்து இயேசு மூலமாக செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னீர். நீர் செய்து முடித்த யாவும் இன்றைய நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எங்கள் அனைவரையும் மேற்கொள்ளட்டும், அதிலே பலிக்கு பெருக பண்ணட்டும். உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும், உம்முடைய வார்த்தை எங்களை கட்டட்டும், நாட்டட்டும், குணமாக்கட்டும், புதிதாக்கட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென். பிரியமானவர்களே, எடுப்போம், வாசிப்போம் ரோமர் 12:2. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள். பிரியமானவர்களே, கவனியுங்கள். தேவன் எங்களுக்கு மறுரூப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுகிறோம், போன் அகெயின் என்று நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் மறுபடியும் கிறிஸ்து இயேசு மூலமாய் காரை திரை அற்ற அவருடைய வார்த்தையினால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். ஆகவே அவர் நமக்காக கிரியை செய்து எங்களை புதிதாக்கி இருக்கிறார். அதைத்தான் நாங்கள் எங்கே வாசிக்கிறோம், எடுப்போம், வாசிப்போம். 1 Corinthians 5:17 நாங்கள் வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதி சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த உலகத்துக்குரியவைகள் என்ன செய்யப்பட்டாயிட்டு ஒளிந்து போயிட்டு, நாங்கள் முதலாவதாக ஆதாமினால் பிறப்பிக்கப்பட்டிருந்தோம். அதனால் எல்லா விதமான பாவ சுபாவங்களும் எங்களை மேற்கொண்டது. சாப சுபாவங்கள், சாபங்கள், தரித்திரங்கள், பற்றாக்குறைகள், தடைகள், தாமதங்கள், இவைகள் எல்லாம் நம்மை மேற்கொண்டது. ஏனென்றால் நாங்கள் முதலாவது ஆதாமுக்குள் பிறந்தோம். இப்பொழுதோ இரண்டாவது ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் பிறந்திருக்கிறபடியினால் அவருக்குள் சகல தேவ சாயலை உடையவர்களாய், தேவனால் உடுவிக்கப்பட்டவர்களாய், தேவனால் புதுப்பிக்கப்பட்டவர்களாய், தேவ ஆசீர்வாதம் நிறைந்தவர்களாய் நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை. இருள் உங்களை தொட முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் கிரியை செய்கிற அதிகாரம் இல்லை. ஒரு வேளை நீங்கள் கேட்கலாம், அப்படியானால் ஏன் இருளங்களை மேற்கொள்ளுகிறது, இருளங்களை இல்லாமல் பண்ணுகிறது, இருள் எங்களுக்கு எப்பொழுதும் எங்களை சேலஞ்ச் பண்ணுகிறது என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு காரணம் தேவன் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறார், உங்களுடைய மனது புதிதாகிறதுனால். நான் இப்பொழுது யாருக்குள் இருக்கிறேன், பழைய ஆதாமுக்குள்ளா அல்லது இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ளா நான் இருக்கிறேன் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். நான் அதை அறிந்து அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் சத்துருவனுடைய கிரியை என்னை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்ப தேவனுடைய சத்தியத்தை அறிந்து அதை நான் விசுவாசிக்கும் பொழுதுதான் இவைகளில் இருந்து நாங்கள் விடுதலை ஆகிறோம். கவனியுங்கள், அநேக பிள்ளைகள் இலகுவாக சுக இனத்துக்கு இடம் கொடுக்கிறார்கள். சுக இனம் எல்லாருக்கும் வருந்தானே என்று நம்புகிறார்கள். அப்படி நம்புகிறபடினால் இலகுவாக சத்துரு என்ன செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலே சுகயினங்களை, போராட்டங்களை, பிரச்சனைகளை, வேதனைகளை கொண்டு வருகிறான். ஏனென்றால் இவைகளை நம்புகிறோம், இவைகள் எல்லாம் நாங்கள் எங்களை வந்து மேற்கொள்ளும் என்று நாங்கள் நம்புகிறபடினால். ஆனால் இவைகள் எங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நாங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. உலகத்தோடு உள்ள பழைய கனெக்ஷன், பழைய ஆதாமோடு உள்ள கனெக்ஷன், பிசாசோடு இருந்த கனெக்ஷன், இவை எல்லாமே ஒழிந்து போயின. முற்றும் புதிதாக்கப்பட்டவனா நான் இருக்கிறேன் என்று விசுவாசிக்கும் பொழுது நான் நிச்சயமாய் அந்த புதிதாக்கப்பட்ட மனுஷனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன். ஆமென். நான் இந்த யூகே தேசத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இந்த 35 வருஷத்திலும் நான் ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டலிலே போய் சுகயீனம் என்று படுத்தது கிடையாது. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறேன், நான் அவருடைய தழும்புகளினால் குணமாக்கப்பட்டிருக்கிறேன். கவனியுங்கள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டோம், புதிதாக்கப்பட்டோம். ஆனால் அவர் தன்னுடைய சரீரத்திலே தழும்புகளை பெற்று கொண்டதற்கு காரணம் நான் சுகத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக. அவர் தழும்புகளை பெற்று கொண்ட பிறகும் நான் சுகயீனமாய் இருப்பேனானால் என்னுடைய அவவிசுவாசம்தான் இவைகளை என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது அல்லாமல் தேவன் இவைகளை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கவில்லை. வேதத்தை அதிகமாய் தியானியுங்கள், அப்பொழுதுதான் தேவ சித்தம் என்ன என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். எகிப்தியருக்கு வந்த எந்த வாதையும் நமக்கு வர முடியாது. தேவன் எங்களை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். எங்கள் மேல் அவர் தன்னுடைய கண்களை வைத்து எங்களை என்றென்றைக்கும் பாதுகாக்கிற தேவனாய், உறங்காமல் தூங்காமல் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் நாங்கள் அவருடைய பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று அறியாதபடியினால் நாங்கள் என்ன செய்கிறோம், பிசாசின் கிரியைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதனால்தான் ஜாக்கோப்பு 4:7 சொல்லுகிறது, தேவனை சார்ந்திருந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் இவற்றை எல்லாம் நமக்காக செய்து முடித்து எல்லா தீங்கிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி விட்டார் என்று அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்போமானான், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் ஓடாமல் எங்களோடு இருப்பானால் நாங்கள் தேவன் சொன்ன வார்த்தையை இன்னும் விசுவாசிக்கவில்லை. வசனம் என்ன சொல்லுகிறது, யாக்கோப்பு வாசிப்போம், 4:7. ஆகையினால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்றால் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அப்படியாக உங்களை எண்ணிக்கொள்ளுங்கள். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை நீ அவருடைய தழும்புகளினால், நாம் அவருடைய தழும்புகளினால் குணமானோம் என்று சொல்லுகிறது. ஆனால் பிசாசனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இல்லை, உனக்குள்ளே சுவையினம் இருக்கிறது என்று சொல்லுகிறது. அப்ப எதை விசுவாசிக்கிறோம்? உனக்குள்ளே பலவீனம் இருக்கென்று சொல்லுகிறது, உனக்குள்ளே பாவம் இருக்கென்று சொல்லுகிறது, உனக்குள்ளே தரித்திரம் இருக்கென்று சொல்லுகிறது. நாங்கள் அதை விசுவாசிக்கிறபடினால் என்ன எல்லாவற்றையும் பிசாசு சொன்னானோ அதை நாங்கள் விசுவாசிக்கிறபடினால் அவன் இன்னமும் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் எங்களை புதிதாக்கி இருக்கிறார், புதிதாய் நாங்கள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் அப்படி நினைக்கிறதில்லை, நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று நாங்கள் இன்னும் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆனால் ஆரம்பிப்போமானால், நம்புவோமானால், விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆகையினால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்ப தேவன் செய்து முடித்த வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை எடுத்து வைத்து இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், மற்றதெல்லாம் பொய், ஆகவே அது பிசாசினால் உண்டாயிருக்கிறது என்று எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. அப்ப எப்படி விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த வசனம் தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள், அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுங்கள், அந்த வசனத்தை மாத்திரம் நம்புங்கள். ஆமே. இந்தியா தேசத்திலே நான் போயிருந்த பொழுது ஒரு சகோதரிக்கு கால் அழுகி போனது, வீடு முழுக்க நாற்றம். ஆனால் இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாயிருப்பதாக என்று ஜபித்த பொழுது ஒரே கிழமையில அந்த கால்கள் எல்லாம் மாறி அறுப்பாய் போயிருந்த, இரத்த ஓட்டம் இல்லாமல் போயிருந்த அந்த கால்களுக்கு இரத்தோட்டம் உருவாக்கப்பட்டு எல்லா கருப்பு கலரும் மாறி, அந்த அந்த தோள்களுடைய கருப்பு கலர் எல்லாம் மாறி பூரண சுகம் உண்டாயிருந்தது. அல்லேலூயா. இது எப்படி நடக்கிறது? அவருடைய தழும்புகளினால் இந்த சகோதரி குணமானார் என்பதை நான் விசுவாசித்தேன். அவர்களுக்கு மேலே சுகம் உண்டா இருப்பதாக. ஏனென்றால் அவர் இவைகளை தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டபடினால் நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி நான் விசுவாசித்து ஜபிக்கிறபடினால் அவைகள் மேற்கொள்ளுகிறது. அதே காரியத்தை அதே சகோதரி விசுவாசித்து பேசி இருந்தால் அதே விடுதலை கிடைத்திருக்கு. அல்லேலூயா. யாரும் எவரும் விசுவாசிக்கிறவனுக்கு என்றால் எல்லாரை பற்றியும் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எவனும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவர்களினால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? மாற்கு 16:17 வாசிக்கிறோம். அப்ப விசுவாசிக்கிறவர்களுக்கு மூலமாகத்தான் இவைகள் நடக்க முடியும். நான் விசுவாசிக்காவிட்டால் எப்படி அவைகள் என்னை மேற்கொள்ள முடியும்? நான் விசுவாசிக்காமல் இருக்கும் பொழுது நான் என்ன செய்கிறேன் என்றால் தேவன் செய்து முடித்தவைகளை புறம்பே தள்ளுகிறேன், புறக்கணிக்கிறேன். நான் விசுவாசிப்பேனானால் நான் என்ன செய்கிறேன்? அவர் செய்து முடித்ததை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆகவே அவைகள் வந்து என்னை மேற்கொள்ள முடியும். பிரியமானவர்களை கவனியுங்கள், எங்களுடைய விருப்பத்துக்கு மாறாய் தேவன் எதையும் எங்களுடைய வாழ்க்கையிலே திணிக்க மாட்டார். ஏனென்றால் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், ப்ரீவில் கொடுத்திருக்கிறார். ஆமென். எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய திட்டங்கள் அல்லது எங்களுடைய செயல்பாடுகளுக்கு விரோதமாய் தேவன் யுத்தம் பண்ணுகிறதில்லை. அவர் எங்களை போஸ்ட் பண்ணி ஒரு காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய மாட்டார். மாறாக நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் அவர் வாசல் கதவில் நின்று தட்டுவார். நாங்கள் கதவை திறந்து உள்ளே பிரவேசியும் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவரும் அவருடைய ராஜ்யமும் அவர் செய்து முடித்தவைகளும் நம்மை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கவனியுங்கள், மார்க்கு 16:14 இப்படியாக சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களினால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசுகளை பேசுவார்கள். கவனியுங்கள், விசுவாசிக்கிறவர்களினால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அப்ப பிசாசின் கிரியை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க முடியாது. எப்பொழுது நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது, பிசாசையும் சகல பிசாசின் கிரியைகளையும் துரத்துகிற அழிக்கிற சகல வல்லமையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கும் பொழுது, கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பாரானால் சகல வல்லமைகளும் சகல அதிகாரங்களும் நம்மோடு கூடத்தான் இருக்கிறது. ஆமென். அவர் எங்களிடத்தில் வரும் பொழுது என்ன செய்யவில்லை, தன்னுடைய வல்லமை அதிகாரம் மகிமை மேன்மையெல்லாம் விட்டு விட்டு வரவில்லை. அவர் நமக்குள்ளே வரும் பொழுது இவைகள் எல்லாம் நமக்குள்ளே இருகே செய்கிறது. ஆமென். விசுவாசிக்கிறவர்களினால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசுகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான ஜாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதி அஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். கவனியுங்கள், இவன் ஜபிப்பார்கள் என்று கூட எழுதப்படவில்லை, கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆமா. அப்ப நாங்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசித்தால் இவை ஒன்றும் எங்களையும் மேற்கொள்ள முடியாது, மற்றவர்களையும் மேற்கொள்ள முடியாது. எங்களோடு யாரெல்லாம் தொடர்பிலே இருக்கிறார்களோ, எங்களிடத்திலே ஜபிக்க வருகிறார்களோ, அவர்களையும் இவைகள் மேற்கொள்ள முடியாது என்று தேவன் தெளிவாக சொல்லுகிறார். ஆனால் இதை நாங்கள் விசுவாசிக்கிறோமா? நாங்கள் விசுவாசித்தால்தான் இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க முடியும். அநேக வேளைகளிலே நாங்கள் ஜபிக்கிறோம், விசுவாசிக்காமல் ஒருவேளை கிடைத்தாலும் கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்திலே நாங்கள் ஜபிக்கிறோம். அந்த ஜபம் விசுவாசத்தினால் நாங்கள் ஜபிக்காதபடினால் அவைகள் அநேக வேளைகளிலே பலனை கொடுப்பதில்லை. வாசிப்போம் எபிரேயர் 3:18 உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார், கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? அப்ப கவனியுங்கள், நாங்கள் அவருடைய இளைப்பாறுதலில், அவருடைய ஆசீர்வாதத்து, அவருடைய சுகத்து, அவருடைய பலத்து, அவருடைய ஞானத்து நாங்கள் செயல்படாமல் இருப்பதற்கு காரணம் அவருடைய வார்த்தையை நம்பவில்லை. கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா, அவருடைய வார்த்தையை நம்பவில்லை. 19 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆதலால் அவவிசுவாசத்தினாலே. நான் சொன்னேன்ல, நாங்கள் அவருடைய வார்த்தையை நம்பவில்லை, அதுதான் பிற்படியாமை. ஆதாமே வாழ் தேவன் சொன்ன வார்த்தையை நம்பவில்லை, அதனால் தான் அவர்கள் கீழ்படியாமல் பிசாசுக்கு கீழ்படிந்தார்கள். தேவன் சொல்லுகிறார், இதை சாப்பிடுகிற நாளிலே நன்மை தீன்மை அறியத்தக்க கனியை நீங்கள் சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை அவர்கள் நம்பவில்லை. பிசாசு சொல்லுகிறான், இதை சாப்பிடும் பொழுது நீங்கள் சாகவே சாக மாட்டீர்கள் என்ற வார்த்தையை அவர்கள் நம்பினார். 19 வசனம், எபிரேயர் 3:19 வசனம், ஆதலால் அவவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு தேவன் செய்து முடித்தவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம், நாங்கள் என்ன செய்கிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆதாமேவால் கேட்டது போல வார்த்தையை கேட்கிறோம், ஆனால் பிசாசு என்ன செய்கிறான், இல்லை இப்படித்தான் நடக்கும், இல்லை உங்களுக்கு நிச்சயம் சுகயினம் வரும், இல்லை நீங்கள் மிகவும் என்னவா இருக்கிறீர்கள், பலவீனமா இருக்கிறீர்கள், உங்களுக்குள்ளே பலவீனம் இருக்கிறது என்றெல்லாம் அவன் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் வார்த்தை என்ன சொல்லுகிறது, இல்லை நான் இவை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை ஆக்கி விட்டேன் என்று சொல்லுகிறது. வார்த்தை என்ன சொல்லுகிறது, அவர் எங்களுடைய விடுதலையாக மாறிவிட்டார். எடுப்போம், வாசிப்போம், 1 கொரிந்தியர் 3:8 கடைசி வசனம், 31 வசனம், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் அரிசுத்தமும் மீட்புமானார். அப்ப கவனியுங்கள், தேவனே அவரே இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் அரிசுத்தமும் மீட்புமானார். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் எங்களை பரிசுத்தர்களாய் நாங்கள் பார்ப்பதில்லை. அவரே என்னுடைய பரிசுத்தமாக மாறிவிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக வேளைகளிலே நாங்கள் என்ன சொல்லுகிறோம், எங்களை பார்த்து ஸ்டூபிட், அறிவில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அவரே எங்களுக்கு ஞானமாய் மாறிவிட்டார். அநேக வேளைகளிலே எங்களை நீதிமான்களாய் நாங்கள் பார்ப்பதில்லை. ஏனென்றால் எங்களுடைய சுய கிரியையை நம்பி செயல்படுகிறபடினால் சுயநீதி அழுக்கான தந்தை என்று நாங்கள் எசாயாவிலே வாசிக்கிறோம். ஆனாலும் சுயநீதியைத்தான் நாங்கள் எப்பொழுதும் தியானித்து, நான் என்ன செய்தேன், இதை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னை குறித்து, என்னுடைய நீதியை குறித்து நான் நினைக்கிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன். ஆனால் அவர் என்னுடைய பாவங்களை சுமந்து, என்னுடைய சாபங்களை சுமந்து, அவர் என்னுடைய நீதியாக மாறினபடி என்னால் இப்பொழுதே பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் விசுவாசிக்காமல் இருக்கிறேன். பெரும்பாடு உள்ள ஸ்திரியை நாங்கள் பார்க்கிறோம், அவளுக்கு எந்த தகுதியும் இல்லை. தீட்டோடு என்ன செய்யக்கூடாது, எவரையும் தொடக்கூடாது, தொட்டால் பாவம். ஆனால் அவள் தைரியமாய் வந்து என்ன செய்கிறாள், மனுஷரை அல்ல தேவனையே நான் தொடுவேன், அப்படி தொடுவதனால் நான் சாபத்தை பெற மாட்டேன், அப்படி தொடுவதனால் தேவனுடைய பனிஷ்மெனை பெற மாட்டேன், அவரை தொடுகிறதுனால் தேவன் என்னை தண்டிப்பார், தேவன் என்னை குற்றப்படுத்துவார், தேவன் என்னை அழிப்பார் என்று அவள் நினைக்காமல், அவர் அன்பான தேவன், என்னை நேசிக்கிற தேவன், தன்னை கொடுத்து எனக்கு என்னை உயிர்ப்பிக்கிற தேவன், ஆகவே அவரை நான் தொடும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறவனாய் இருந்தாலும் அவரை நான் தொடும் பொழுது அவருக்குள் இருந்து நன்மை மாத்திரமே என்னை வந்து மேற்கொள்ளும், விடுதலை மாத்திரமே என்னை வந்து மேற்கொள்ளும், சுகம் மாத்திரமே என்னை வந்து மேற்கொள்ளும் என்று விசுவாசித்தான். ஜெபிக்க கூட இல்லை, தன்னுடைய உள்ளத்தில் சொல்லுகிறார். மாற்கு 5 நீங்கள் வாசிக்கலாம். தன்னுடைய உள்ளத்தில் சொல்லுகிறார், நான் போய் அவருடைய ஆடையின் நுனியை தொட்டு நான் சுகத்தை பெற்றுக் கொள்ளுவேன் என்று இதயத்தில் சொன்னார். வாயை துறந்து கூட சொல்லவில்லை. அப்படியா அவள் விசுவாசித்த. அல்லேலூயா. இன்றைக்கு எங்களுக்கு எவ்வளவு வாக்கு திட்டங்கள் கரங்களிலே இருக்கிறது. வேதத்திலே இயேசு செய்து முடித்த எல்லா காரியமும் நமக்கு முன்பாக இருக்கிறது. அப்படி இருந்தும் நாங்கள் விசுவாசிக்க தவறுகிறோம். 1 Corinthians 3:31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் தேவ நீதியும் அரிசுத்தமும்

0: ஆனால் வசனங்களை நாங்கள் கேட்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பிக்கும். கவனிங்கள், எபிரேயர் 4:1 ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும். ஜாக்கிரதை, இன்னொரு விதத்திலே சொன்னால் ஜாக்கிரதையா இருக்க கடவும். அவருடைய வாக்கு தத்தங்களை பெறாமல் போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க கடவும். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. நல்ல செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால், கேட்டவர்கள் தேவன் இவற்றையெல்லாம் செய்து முடித்தார், எல்லாம் முடிந்ததென்று சிலுவையில சொன்ன பிறகும், ஆண்டவரே அதை செய்வீரா, இதை செய்வீரா, இப்படி செய்வீரா, அப்படி செய்வீரா, எப்போ செய்வீர் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் எல்லாம் முடிந்ததென்று சொன்னார். எப்படி பெரும்பாடுள்ள இஸ்திரி அவருக்குள் எனக்கு தேவையான சகலதும் 24 மணி நேரமும் என்னை மேற்கொள்ளும்படி ஆற்றமாயிருக்கிறது. அவர் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். நான் தகுதியற்றவளா இருக்கலாம், ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, விடுதலையை பெற்றுக்கொள்ள, சுகத்தை பெற்றுக்கொள்ள அவர் தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்று அவரை நம்பி வந்து அவள் தொட்டதினால் பெற்றுக்கொண்டார். ஆமென். அப்ப கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இன்றைய நாளிலும் இந்த தேவனுடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசிப்போம், எல்லாம் முடிந்தது என்று சொன்ன பிறகு அதற்கு மேலே எந்த வார்த்தையும் இல்லை. நமக்கு தேவையான சகலத்தையும் அவர் செய்து முடித்தபடின் இன்றைக்கு இப்பொழுதே அந்த பெரும்பாடுள்ள இஸ்திரியை போல இன்றைக்கு இப்பொழுதே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். விசுவாசிப்போம், அப்பொழுது தேவனுடைய மகிமை எங்களை வந்து மேற்கொள்ளும், விடுதலை மேற்கொள்ளும். ஆமென். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக மட்டும் நன்றி செலுத்துகிறோம். சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்ன ஆமென். ஆகவே நீர் செய்து முடித்த யாவும் சமாதானம், சந்தோஷம், விடுதலை, ஆசீர்வாதம், வரங்கள், வல்லமைகள், அதிகாரங்கள், மகிமை, இவை எல்லாவற்றையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீர். நாட்களை நீர் முடிசூட்டி இருக்கிறீர். ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை தொடரும்படி கட்டளையிட்டிருக்கிறீர். அதற்கு தேவையான யாவற்றையும் செய்தும் முடித்திருக்கிறீர். ஆகவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேற்கொள்ளுவதால், சுகயினத்திலே விடுதலை உண்டாயிருப்பதாலும், பற்றாக்குறையிலே விடுதலை உண்டாயிருப்பதால், விசாசின் கட்டுக்களிலே, பில்லி சூனிய கட்டுக்களில் இருந்து விடுதலை இப்பொழுதே உண்டாயிருப்பதால், உம்முடைய பரிபூரணம் மேற்கொள்ளுவதால், இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமையின் ஆமையின். இதுவரை நேரமும் கத்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக பாஸ்டர். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். என்ன தலைப்பு கொடுக்குறீங்க பாஸ்டர்?
0: நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துக்கிறோம், பெற்றுக்கொண்டோம் என்ற இந்த விசுவாசத்தோடு மறுவலியப்பை கேட்கின்ற பொழுதும் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இந்த வார்த்தைகளுக்கு கூடாக பேசுவாராக கத்துடைய கரத்தில் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர ஒலிபரப்பு. இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி லேப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து தேவ செய்தி எடுத்து வந்தார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்ற தலைப்பின்களை எடுத்து வந்த தேவ செய்திக்காக

0: நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரைக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க இடத்தில் நிற்கின்ற பொழுதும் பரிசுத்தாவியானவர் தாமே அவர் கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை வெற்றிக்கொள்ளத்துக்காக கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். ஆமேன். காட் பிளெஸ் யூ பாஸ்டர். ஆமேன். ஆமேன்.
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
0: இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் பாடல்களோடு வழிநடத்தப்பட்டு நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சியிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமென்.
2: இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஜீவன் உள்ளவர், அவர் ஆராதனைக்குரியவர். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரை துதிப்பதற்காக அழைக்கப்பட்ட நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சில நிமிடங்கள் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தலாமா? அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. சேர்ந்து பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே, உமக்கு ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை

ஆராதிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, யாத்ராகமம் 34 அதிகாரம் 10 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். எந்த ஜனத்தினிடத்திலும் செய்யப்படாத காரியத்தை நான் உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன் என்று கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினான் அல்லவா? அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் பயங்கரமான காரியங்களை, இதுவரைக்கும் உங்கள் வாழ்விலே நினைத்துராத காரியங்களை, அறிந்துராத காரியங்களை இயேசு செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே என்னோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துங்கள். இது கர்த்தர் செயல் என்று பாடப்போகிறீர்கள்.

காரியங்களை உங்கள் வாழ்விலே ஆண்டவர் செய்ய போகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இந்த காலவுளில் விசுவாசிக்கிறீர்கள்? நான் ஆராதிக்கிற தேவன் என் வாழ்விலே பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். நிச்சயமாக நீங்கள் அறிக்கை பண்ணி பாருங்கள், ஆண்டவர் செய்ய முடியும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இயேசுவை நோக்கி பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய தேவன் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்வதற்கு உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா! நான் உம்மை பார்க்கணும், உம் அழகை நான் ரசிக்கணும், உமோடு நான்

ஆவியாத்துமா சரீரம் முழுவதும் உமக்கே தருகிறேன் ஆண்டவரே, என்னையே நான் தருகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போடு சொல்லு.

ஆண்டவரே, உம்மை பார்ப்பதே எனக்கு ஆசை. தாவீது சொல்லுகிறாரே, உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் மகிமை கண்டேன் என்று சொல்லுகிறார்.

இயேசுப்பா, உம்மோடு வாழ்வது எவ்வளவு பெரிய பாக்கியம். இயேசுவோடு நடப்பது, இயேசுவின் முகத்தையே நோக்கி பார்ப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து நன்மைகளை அனுபவிக்கிறேன்.

0: மும்முகத்தை நோக்கி பார்த்து வாழ்வின் நன்மைகளை அனுபவிங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா.
1: ஒவ்வொரு நாளும் நாம் காலையிலே எழுந்து ஆண்டவரை துதிக்கும் போது ஒன்றை மறந்து போகக்கூடாது. இரவெல்லாம் நம்முடைய தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கு கர்த்தர் நம்மை தப்புவித்திருக்கிறார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில நிரூபித்திருக்கிறார். எத்தனையோ பேர் இரவு நித்திரைக்கு போனவர்கள் காலையில் எழும்ப முடியவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு அன்பாயிருக்கிறார், எவ்வளவு அக்கறையாயிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பலவிதமான நன்மைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்ததை நினைத்து ஒவ்வொரு நாளும் காலையில் இடம்பன உடனே கர்த்தருக்கு நன்றி சொல்ல மறந்து போகாதிருங்க. நன்றி நிறைந்த இருதயத்தோட ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவனை துதித்து உங்கள் கடமைகளை உங்கள் வேலைகளை செய்யுங்கள். அதே தேவன் எதிர்பார்க்கிறார். என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை பாடலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.

பலவித நன்மைகளை ஆண்டவர் எனக்கு செய்து என்னை பலவனாய் மாற்றினார். என் ஆண்டவர் எனக்கு பல உதவிகளை செய்தார். எப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறார் என்று பாடுகிறாரே. என்னோடு சேர்ந்து நீங்கள்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தேங்க்யூ, தேங்க்யூ ரமேஷ். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனால் வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26-27 நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா வெளிப்படையா நீங்க எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம். டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5. டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன். நேரில் வந்தும் பைபிளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நம்ம உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அளிப்பப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யாரை போல இருக்கிறான், அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான்.

அதுக்கு பின்னாடி நம்ம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும், மனுஷன் மாதிரியே, மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது, மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. ஆகவே கைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரியே கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்துல, ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதர்ன சமயத்துல, பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரில நடந்து வந்த தேவன் என்று நாம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு, பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும் போது இவர் துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆண்டவர் மோசேய ரொம்ப அதிகமா நேசித்ததுனால அவர் சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, ஆனா உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும், என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஏறக்குரிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நேரம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா வெள்ளை நிறமா மஞ்சள் நிறமா இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியாயிருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது, அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துல தான் நம்ம மறித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாய தீர்ப்புக்கு வந்து நிக்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேர். அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்துல இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது, ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்துல இதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார், கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல,

செக்ஸ் ஃபீலிங் இட்செல்ஃப் நாட் எ சின். ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங் நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்ப இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேரு ரொம்ப விதத்துல சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம் ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு. அது சரியான மொழிபெயர்ப்பல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்துல செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழி பெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலயும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்ல. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஜெனட்டிக், அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ளை நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க. அதை மாத்த முடியாது. ஒட்டக சிவிங்கி அந்த புள்ளிய மாத்த முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளிய மாத்த முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும். அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்றாரு. உன் நிறத்தை உன்னால மாத்த முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது. ஆனா நான் மனசு வச்சா மாத்த முடியும். யாக்கோபு அவனுடைய மாமனார் வீட்டில் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா, நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ணை கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மத்த நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை. 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும்னு நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ, அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாகோபு பயங்கர கில்லாடி. அவன் இந்த ஏற்பாடு பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும். உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்க அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது, கோபம் என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது. கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம்.
அதனால்தான் தீத்துனுடைய புஸ்தகம் முதல் அதிகாரம் 7வது வசனத்துல முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் தீத்துனுடைய புஸ்தகம் முதல் அதிகாரத்திலாம் நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமோத்தேயுக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒன்னு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களே. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க, இப்ப நான் ஃபீல் பண்றேன். நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜபம் பண்ணிதான் ஆரம்பிச்சாங்க, ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்தில் கண்ட மாதிரி பேசிடுவாரு. உடனே கமிட்டியில் எல்லாரும் சொல்லுவாங்க, வாபஸ் வாங்க, இல்லைன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, என் கமிட்டியில் நிக்கிற என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலகீனம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்தில் தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலகீனம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து. சபையை உடைத்து விடும், குடும்பத்தை உடைத்து விடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்து விடும். இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல, சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறியது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாளா மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து 2-3 வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது. காமம், செக்ஸ் ஃபீலிங், அதுவும் கர்த்தராலே கொடுக்கப்பட்டது நம்ம பழுகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்தில் தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்தில் போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன், ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது, யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடையே நான் பார்க்கறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆணானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24வது வசனத்துல சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? Recording in progress.

0: Amen, amen, amen. Praise God, Sister Dolly.
1: Praise the Lord, yeah, praise the Lord.
0: Go ahead.
1: Praise it. Amen. Amen. Praise the Lord, yeah. Amen. Nandri. கர்த்தர்களுக்கு தந்த இந்த இலவசமான ஊழித ஊழியங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நித்திய வானொலி சங்கமம் நித்திய வானொலியில் எங்களை கர்த்தர் அழைத்த மகா பிரதான அழைப்புக்கு நன்றி செலுத்தி கர்த்தருக்கு என்றே நாங்கள் எல்லா கன மகிமையும் செலுத்தி நாங்கள் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்த கொடுத்த கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். இப்போ சிறிய ஜெபத்தோடு ஜெபித்து நிகழ்ச்சிகளுக்கு கடந்து செல்வோம். அதுக்கு பிறகு இப்போது கர்த்தருடைய வார்த்தை கூறது கர்த்தருடைய வார்த்தை கூறது நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமேன். அருமையான வார்த்தை. எப்பொழுதும் வாசிக்கிறோம் தான், சில இடத்துல வாசிக்கும் பொழுது அது டபுள் மீனிங்ஃபுல்லாக இருக்கிறது. அதபடியே கத்தர் வலதுக்கிற மங்கள் மூலம் எப்பொழுதும் இருக்கிறபடியாக நான் நன்றி செலுத்துறேன். அப்பா நன்றி, நன்றி, நன்றி. உங்களோட வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆமே நன்றி இருக்கிறபடியாக நன்றி செலுத்துறேன். அப்பா இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே உங்களோட பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் கொண்டு எங்கள் மத்தியில் இருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா இந்த நிகழ்ச்சியை உங்களோட கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்பா உங்களோட சித்தத்தின் பண்ணாடி நடத்துங்க ஆண்டவரே. உங்களோட ஜீவனை ஊற்றி ஆண்டவரே எல்லாருக்கும் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க தான் எங்களுக்கு வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறீங்க. உங்களை நாங்கள் நம்பும் பொழுது நீங்க ஒரு போதும் உங்களை கைவிடாத தேவன். அப்பா எங்களை நாங்கள் மாம்சத்துக்கு செத்து உங்களோட பரிசுத்தமான ஆவியில் உயிருள்ளவர்களாக உங்களுக்குள்ள அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு உங்களுக்குள்ள நாங்கள் வாழ்வதற்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பு தேவையா. எல்லா ஊழியக்காரர்களையும் உங்களுடைய அன்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. நீங்களே எங்களை ஜீவ நதி, நீங்களே இந்த ஜீவ தண்ணீராக எங்களுக்குள்ள உங்களோட ஜீவ ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மாமிசத்தின் எண்ணம் எல்லாம் எங்களிருந்து மறந்து போகும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆவிக்குரியவர்களை சிந்திப்பதற்கு இனி அதிகமாக உங்களோட பரிசுத்தமான ஆவியை ஊற்றி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் இன்று உயிர் பெற்று எழும்பும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா நோயில் உள்ளவர்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய அந்த எலும்புகளை உயர்த்திக்கிறவர் நீங்க ஐயா. அப்பா உங்களோட வாக்குத்தத்தின் மூலமாக உங்களோட வல்லமையை கொடுத்து நீங்க எங்களை வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்காகவும் நன்றி. யாரையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பிளவீனம் உள்ளவர்களுக்கு பலன் கொடுத்து உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா உங்களோட வார்த்தை கூறுறது உங்கள் இருதயம் கலங்காமலும் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். ஆமேன். அவர் கர்த்தருடைய வார்த்தை அவருக்குள்ள நாங்கள் அவிசுவாசமாய் இருக்கும்படியாக கர்த்தர் விரும்ப மாட்டார். நாங்கள் அவருக்குள்ள விசுவாசமாய் இருப்பதற்கானவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியையும் அன்பையும் விசுவாசத்தின் கேடகத்தை நாங்கள் பிடித்து நடப்பதற்கு உங்களுக்குள்ள மகிழ்ந்து இருப்பதற்கு உங்களோட அன்பை தெரிவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா என் அப்பா மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகைகளை தானும் செய்வான். இவைகளை பார்க்கிற பெரிய கிரிகைகளை செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ குமாரனுடன் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஆமேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நீங்கள் உங்களோட வல்லமையில் இருந்த கரத்தை நீட்டி அப்பா நீங்கள் உங்களோட ஒரே பேரான குமாரன் எங்களுக்கு அனுப்பி உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்கு நன்றி செலுத்துறேன். நீங்க செய்கிற கிரிகைகளை உங்களோட ஊழியக்காரர் மூலமாக அப்பா உங்களோட சித்தத்தின்படி வழிநடத்தி உங்களோட வல்லமையை தெரிவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த மாலை நேரத்துக்கு எங்களை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போற கிரிபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துறதுக்கு இந்த மாலை நேரம் தந்த கிரிபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா பிரதர் லேஸ்ரீ சிஸ்டர் ரீட்டா மகேந்திரன் ஐயா அப்பா அவர்கள் அப்பா எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லாக இந்த ஊழியத்தை நடத்துகிறார்கள் ஆண்டவரே. ஊழியம் நடத்துவது இலேசான காரியம் இல்லை, ஆனால் உங்களுக்குள்ள நாங்கள் இருக்கும் பொழுது அது எங்களுக்கு மனுஷரால முடியாத காரியங்களை நீங்கள் செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. இவர்கள் யாவரையும் ரத்த கொட்டைகளை மறுத்து வைங்க. உங்களோட நாமத்தை உயர்த்து தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலமாக நன்றி இயேசுவேன், நன்றி ஆமே. இப்பொழுது நிகழ்ச்சிகளுக்கு கடந்து செல்வோம். 7 மணியிலிருந்து 7:30 மணி வரையும் துதி பாடல்கள் ஜபங்களை எடுத்து வருவோம், சாரி எடுத்து வருவோம். 8 மணிக்கு சிஸ்டர் ஷியானி செய்திகள் கொடுப்பார்கள். 8:45 வரையும் சிஸ்டர் ஷியானி செய்திகள் எடுத்து வருவார்கள். 9 மணிக்கு சிஸ்டர் சாரி 9 மணிக்கு பிரதர் குமாரன் செய்தியை எடுத்து வருவார்கள். 9:30 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் ராசன் நாயம் அவர்கள் செய்தியை எடுத்து வருவார்கள். ஆமே. நன்றி அப்பா. அப்பா எங்களை தாழ்த்தி உங்களோட கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு தெரிந்து கொண்ட மகா பாத்திரங்களுக்கு நன்றி அப்பா. எங்களை குயவனை போல ஆண்டவரை நீங்க வண்ணைந்து அவர்களை உங்களோட சித்தத்தின்படி நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படியா ஜெபிக்கிற. யாவருக்குள்ள ஒரு மனத்தாழ்மையும் தேவ பயத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமாக. இப்பொழுது சகோதர சகோதரிகளே, சங்கம வானொலி நித்திய வெளிச்சத்துக்கு அன்பாக வரவேற்கிறோம். கரிஸ்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜபங்களை எடுத்து வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு சிஸ்டர் கருணாவை காணவில்லை. சிஸ்டர் கருணா இல்லை, அவங்க இல்லை. என்ன சிஸ்டர் கிரேஸ் அவர்களை வரவேற்பமாக. பிரைஸ்லா சிஸ்டர் கிரேஸ்.
2: பிரைஸ்லா சிஸ்டர்.
1: ஆமென். பிரைஸ்லா சிஸ்டர் ஆவலோடு காத்திருக்கிற உங்கள் துதி பாடல் ஜபங்களை எடுத்து வாருங்கள். கத்தரை மகிமைப்படுத்துங்க. கத்தர் உங்களை அழைத்த அந்த மகா பெரிதான அழைப்புக்கு பாத்திரராக எங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதுக்கு பாத்திரராக அவர்களுக்கு முன்பாக நாங்கள் அவரை ஆவியோடு உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதே போல உங்களையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி உங்களை வாழ்த்துகிறேன். வாருங்கள் சிஸ்டர், கத்தரை மகிமைப்படுத்துங்கள். நன்றி நன்றி.
2: தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே. தேவனே, இந்த நாளிலும் பிதாவே உம்மை தொழுது கொள்ள, உம்மை துதிக்க, உம்மக்கு பாத்திரராய் நாங்கள் நடந்து கொள்ளன்னு சௌரி சொன்னது போல எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும் சகலவித நற்கிரியலும் ஆகிய கனிகளை தந்து தேவனே அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கத்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் நாங்கள் பலப்படுத்தப்படவும் அவர்கள் ஆண்டவரே தகப்பனே எல்லாம் ஞானத்தோடு ஆவிக்குரிய விவேகத்தோடு செயல்பட கிருப செய்கிறபடியா உமக்கு நன்றி செலுத்துகிற ஒளியிலுள்ள பரிசுத்தவாங்களுடைய சுதந்திரத்தில் பங்கடுவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினவரும் இருளின் அதிகாரத்தினர் நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமா இருக்கிற பிதாவை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி. ஆவியான தேவன் அச்சாரமாங்களை தந்த பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழி நடத்துற தேவாதி தேவன் இதுல கூடியிருக்கிற ஆண்டவரே, சங்கம வானிலை கூடாக அநேக ஆண்டவரே ஜனங்கள் கேட்கும்படியாக பிதாவே ஒவ்வொரு தரும் ஆண்டவரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நேர் சித்தமா இருக்கிறேன். இந்த உலகத்துல ஆண்டவரே பொல்லாங்கன்ற கிரியைகள் ஆண்டவர் இருந்தாலும் இந்த தேவனுடைய வல்லமை பெரியதா இருக்கிறபடினால ஒவ்வொரு ஜனங்களும் இந்த ரட்சிப்பை கண்டுகொள்ள நான் அந்த எடுக்கிற வாஞ்சி ஆண்டவர் இந்த ரேடியோ கூடாக ஆண்டவரே எடுக்கிற வாஞ்சிகள் எவ்வொருண்டும் நிறைவேறத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் தாவே தகப்பனே ஜபிக்கிற ஜபங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஜனங்களை உம்பக்கம் திருப்பத்தக்கதாக நீர் வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துறேன். நன்றி ஆண்டவரே.

கரைகளை கழுவும் கல்வாரியேம் கருணையின் நாயகரேம் கரைகளை கழுவும்.

புதிய துவக்கத்தை தந்தவர் பொது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டார். புதிய துவக்கத்தை தந்தவர் பொது

பொது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. பொது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மையுள்ளவரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உம்மை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உம்மை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மையுள்ளவரே. எந்த பஞ்ச காலத்திலும் உனக்கு விளைச்சல் நிச்சயமே. எந்த பஞ்ச காலத்திலும் உனக்கு விளைச்சல் நிச்சயமே. நீ வெட்டிடும் துறவெல்லாம் பற்றாத நீரூற்று. நீ வெட்டிடும் துறவெல்லாம் பற்றாத நீரூற்று. பொது நன்மைகள் புது கிருபைகள் உம்மை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உம்மை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மையுள்ளவரே. நீ அழுத நாட்களுக்கும் நீ உடைந்த நாட்களுக்கும் நீ அழுத நாட்களுக்கும் நீ உடைந்த நாட்களுக்கும் பதிலாய் அவரின் மகிமை விளங்கிடுமே. பதிலாய் அவரின் மகிமை விளங்கிடுமே. புது நன்மைகள் புது கிருபைகள் என்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் நன்மை செய்பவரே. நமது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நீ நினைத்து பார்த்த இவைகள் இனி நிஜங்களாகிடுமே. நீ நினைத்து பார்த்தவைகள் இனி நிஜங்களாகிடுமே. நடந்த ஜா

புது கிருபைகள் உம்மை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மை உள்ளவரே. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தய என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவார

Hello, okay, hello, okay, hello, okay, உம்மை துதிப்பேன், உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தய என்னை கைவிடல, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர், எல்லோகே எல்லோகே எல்லோகே உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கையை என்னோடு செய்தேன், இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்தேன், இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகே லெலோகே லெலோகே உம்மை துதிப்பேன், உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தய என்னை கைவிடல, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே எல்லோகே லெலோகே உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தேன், வேண்டினோரெல்லாம்

0: தம்பி வந்தேன் வெக்கப்படல உம் தய என்னை கைவிடல. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதியை எடுக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் ஒரு வார்த்தையை எடுத்து நான் தியானத்துக்குள்ள கொண்டு வந்து நான் முடிக்கிறேன். நாங்கள் எங்களை எப்படி பார்க்கிறோம் என்றது, இப்ப நாங்கள் தேவனுக்குள்ளாக, நாங்கள் சும்மா நோமலா இல்லை, தேவனுக்குள்ள நாங்கள் எப்படி பார்க்கிறோம், அதுல நாங்கள் இதுல வாசிக்கிறோம் என்றால், அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சரையும் ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் சொல்லி எண்ணாகமம் 13:33 நாங்கள் எப்படி. அப்ப அவர் காலையப்பும் ஜோஷுவாவும் வந்து அந்த நேரம் அவை வந்து அவைகள் மாத்திரம்தான் விசுவாசத்துல அந்த தேசத்தை காணான பார்த்தார்கள். மற்ற எல்லாருமே இஸ்ரவேல ஜனங்கள் மற்ற ஜனங்கள் எல்லாரும் போய் பார்த்தது ராட்சதராயிருக்க பிறவியா இருக்கிறார்கள். அந்த ராஜ்குமாரனாகிய அந்த அவைகளை எல்லாரையும் நாங்கள் ராட்சதராய பார்த்தோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கலிகளைப் போல இருக்கிறோம். அப்ப இந்த தேவனுக்குள்ள நாங்கள் என்ன என்று தள்ளி பார்க்க முடியாத ஜனங்கள் இந்த நாட்கள்ல வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் சொல்லி பயந்தார்கள். ஒரு வல்லமையான எதிரியை இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்கொண்ட போது அவர்கள் தங்களை வெட்டுக்கிளிகளால் பார்த்தார்கள், வெட்டுக்கிளிகளைப் போல. அதனால் அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்திற்கு நுழைந்து அதை சுதந்திரிக்க மறுத்தார்கள். அதன் விளைவாக தேவன் அவர்களை திரும்பவும் வனாந்தரத்திற்குள் நடத்தினார். அப்ப இந்த நாட்கள்ல இந்த வார்த்தையின்படி நாங்கள் தேவனுக்குள்ளாக நாங்கள் இன்னார் என்று அறியத்தக்க ஞானம் முதல் தேவை. என்னென்னா நாங்கள் முதல் கஷ்டப்பட்டிருந்தோம், துன்பப்பட்டிருந்தோம், பாவங்களுக்குள்ள இருந்தோம், அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றமே எல்லாம் மாறி இருந்தது. ஆனா அதுல இருந்து தேவன் எப்படி எங்களை தெரிந்து கொண்டாரோ அந்த நாளில இருந்து அந்த அந்த வார்த்தையின்படி நாங்கள் பார்க்கல இயேசு கிறிஸ்துக்குள் நாங்கள் யார் என்றதை நாங்கள் இந்த நாட்கள். ஏனென்றா தேவனோடு சுதந்திரனும் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரமா இருக்கிறபடியா அவர் கூறிய வாக்குகள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமே நண்டும் இருந்தோம். அப்ப நாங்கள் அதை பார்க்கும் போது உலக காரியங்கள் எதுவும் நடக்கும் போது அந்த சூழ்நிலைகள் தரவுகள் தகவல்கள் எல்லாம் வரும்போது ஒரு நடுக்கம் வரும், உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வரும். இதை எப்படி என்ற எங்களுக்கும் அப்படித்தானே நடக்கும், போக்குல அப்படி இருந்ததாம், ஓயக்குள்ள நோயால அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி. ஆனா ஆண்டவரா இயேசு சொல்றார், உங்களுக்கு நான் உங்களை தெரிந்து கொண்ட சந்ததி. அப்ப அந்த தெரிந்து கொண்ட சந்ததியே எப்படி ஒரு தகப்பன் வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து அவன் சுதந்திரத்தை தான் கொடுப்பாரு. ஒரு நாளும் அவரை நோயால பாதிக்கவோ அல்லது பிள்ளைகளுக்கு நாங்கள் அதுதான் அப்பத்தை கேட்டால் நான் பெண் பிள்ளைகளுக்கு கல்லை கொடுப்பேனே, பாம்பை கேட்டால் அந்த மீனை கேட்டால் நான் பாம்பை கொடுப்பேனோன்னு சொல்லி அந்த அதை வார்த்தையில சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நாட்கள்ல தேவன் ஒரு சொந்த மாமிசத்துல உள்ள தகப்பன்மாரு சொந்த பிள்ளைக்கு அப்படி நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது பரமபிதா நல்ல ஈவுகளை கொடுக்கறது அதிக நிச்சயமாமேன். அப்ப அப்படியான வார்த்தைப்படி நாங்கள் இந்த நாட்கள்ல பார்க்கும் போது இந்த சோதனைகள் மற்றும் போராட்டங்கள் இந்த வடிவில் எங்களுக்கு முன்பாக ஒரு ஒரு எதிரி நிற்கும் போது நாங்கள் எங்களை எப்படி பார்க்க வேணும் என்ற எங்களுக்கு தேவன் தந்த வல்லமையும் அதிகாரம் இருக்கிறது. நாங்கள் அந்த நாங்கள் எப்பவும் வந்து எதிர்த்து நிக்க திராணி உள்ளவர்களாகும்படி எதிர்த்து நிக்க தேவனுடைய கிருபை எங்களுக்குள்ள இருக்கிறபடினால பிசாசின் காரியங்கள் எந்த சூழ்நிலையில வந்தாலும் அவங்களை பிசாசு எப்பவும் எதிர்த்து தான் நிற்கிற. ஏன்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனா தேவனோ அந்த ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் அந்த அப்ப ஜீவன் என்று நாங்கள் சொல்ற மாத்திரம் அந்த எங்களோட மாம்சத்துல உள்ள அல்லாத மறித்து போற ஜீவன் மாத்திரம் இல்ல, எல்லா நன்மைகளும் ஜீவன் என்று சொல்லக்குள்ள அது பொருளாதார பெருக்கம் ஒரு ஜீவன், சுக ஜீவியம் ஒரு ஜீவன். ஏனெண்டா அவர் சொல்றார், தரித்திரத்துக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை, என்னென்னா நாங்கள் தரித்திரரா இருக்க கூடாதுண்டு அவர் தரித்திரரானா இயேசு கிறிஸ்து தரித்திரரானபடியா அந்த தரித்திரம் எங்களுக்கு வரக்கூடாதுண்டுதான் நாங்கள் ஐஸ்வர்யவானாகும்படி அவர் தரித்திரரானார். நோக்கி பதிலாக சுக ஜீவியத்தை தந்தார், குறைவுபட்ட ஜீவியத்துக்கு பதிலாக நிறைவான ஜீவியத்தை இந்த நாட்கள்ல நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஏனெண்டா நாங்கள் இயேசு கிறிஸ்துக்குள் நாங்கள் ஜாரண்டு அந்த அவரை எங்களை பற்றிய வார்த்தை என்ன சொல்லுறது. அப்ப இந்த பூமியில நாங்கள் நல்லா வாழணும் என்று சொல்லி சொன்னால் தேவனுடைய வார்த்தையை பற்றி தான் முதல் பார்க்கணும். ஏனெண்டா நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரமும் பரத்துல இருந்து உண்டாய் ஜோதிகளின் பிதா ஊடாக இறங்கி வருகிறது, அதுல எந்த வேற்றுமை நிழலும் இல்லை. அப்ப அவற்றை ஒன்றுதான் அந்த பியோரா, இந்த எல்லாமே நல்லதா வருகிறது. அப்ப நாங்கள் சூழ்நிலையை பார்த்தோம்னா விழுந்துடுவோம். ஆனா தேவனுடைய வார்த்தையை நாங்கள், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை எதிரி உங்களை எப்படி பார்க்கிற என்பதை ஒரு ஒரு பொருட்டு நீங்கள் அங்க எப்பவும் பார்க்க கூடாது என்பதுதான் மிகவும் முக்கியம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை வெட்டுக்கிளிகளாய் பார்த்தார்கள். நாங்கள் என்ன செய்ய போறோம், இது எங்களுக்கு அவர் ராட்சதராயிருக்கணுமே, பயமா இருக்கிறது, அதுக்குள்ள எப்படி நாங்கள் காணான் என்றாலே உண்மையா நலமும் விசாலமும் பாலும் தேனும் ஓடுற காணான். அப்படியான நன்மையை தேவன் வச்சிருக்கக்குள்ள அதை வெட்டுக்கிளிகளை போல நாங்கள் இருக்கிறோம் என்று நாங்களாயே நாங்கள் விழுந்து விடக்கூடாது சொல்லி தேவன் எங்களை பற்றி என்ன சொல்றாரு, அதான் தீமையை நன்மையால வெள்ளோடும். எப்படி நாங்கள் மேற்கொள்ளலாம் என்ற இந்த நாட்கள்ல தேவனுடைய வார்த்தையை பார்த்து அந்த வார்த்தை எங்களை பற்றி என்ன சொல்லுறன்னு பார்த்து சுதந்திரிக்க வேணும். அது எங்கட பொறுப்பு. அதான் அவர் விசுவாசம் கிருபை எங்களுக்கு தந்திருக்கிற நிறைவான கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறது, எல்லாவற்றையும் பெற்று தந்திருக்கிறது. ஆனா விசுவாசம் இருந்தால் தான் அதை பெற்றுக்கொள்ளலாம். தேவன் தந்ததை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள, விசுவாசம். அப்படியா நீங்க நாங்கள் இந்த நாட்கள்ல எப்படியா நாங்கள் இந்த வார்த்தையை நான் இந்த தியானத்தை நான் உங்களோடு பகிர்ந்தோடன் ஆண்டவருடைய நாமத்து கொண்டு கே மகிமை அடையட்டுக்கும். நான் இந்த நாளில இதை பகிர்ந்து கொள்ள வேணும் என்று நான் எடுத்தபடினால இதை சொன்னேன். உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும் நினைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தைக்கு தந்த தேவனுக்கே நன்றி செலுத்தி எல்லா துதிகன மகிமே உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான தேவ தியானத்தை பகிர்ந்து கொடுத்தீர்கள். ஆமேன். நீங்க கொடுத்த வார்த்தையில ஜீவன் உள்ளதுதான், அந்த ஜீவனை பெற்றுக்கொள்றோம். ஆனா நாங்க அதன்படி செய்யறோமா, அதன்படி நடக்கிறோமா, அதுதான் பெரிய ஒரு கேள்வியா இருக்கிறது. ஆனா கர்த்தரங்களை அழைத்தவர் அவர் எங்களுக்கு கிருபையை கொடுத்து வழி நடத்தார். நன்றி சிஸ்டர். அருமையான துதி பாடலை பாடி அருமையான தேவ தியானத்தை எடுத்து வந்தீர்கள். எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது, அதே போல அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் சொல்ற விசுவாசியை பதறாத, விசுவாசியை கலங்காதே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அப்படி அவர் எங்களுக்கு கொடுத்த அந்த விசுவாசத்தை நாங்க பதறாமைக்கு கலங்காமைக்கு இன்னும் அதிகமாக இந்த ஓட்டத்தை ஓட்டி முடிப்பதற்கு கர்த்தரங்களுக்கு இன்னும் அதிகமாக கிருபை கொடுத்து வழி நடத்துவாராக. உங்களை நீங்க வந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்தியவங்களே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்ப சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தின் மூலமாகவும் வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். சிஸ்டர் காப்ரேசி, அருமையான வார்த்தையில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். நன்றி, நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி. காப்ரேசி, ஆமேன், ஆமேன். ஆமே, இந்த வார்த்தையில கேட்கும் பொழுது உள்ளத்துல இருந்து ஒரு பெரிதான ஒரு பலன் சத்துவம் சக்தியும் வருகிறது. ஏனண்டா கத்தர் இந்த பரிசுத்தமான ஆவியானவர் மட்டும்தான் இதை எங்களுக்கு நடத்த முடியும். சனப்படியா நான் இப்பொழுது சாரி மகேந்திரன் ஐயா அவர்களே வரவழைப்பம். மகேந்திரன் ஐயா அவர்கள் வந்து ஜெபித்து ஒரு பாட்டை பாடுவார்கள். பிரைஸ்லா மகேந்திரன் ஐயா, வேறுங்க வந்து ஜெபித்து ஒரு பாடலை பாடுங்க மகேந்திரன் ஐயா முடிஞ்சா.
2: நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த சங்கம வானொலியிலே இந்த நித்திய வெளிச்சத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபிப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் 97 ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, வானொலியும் கேட்கிற பிள்ளைகளை கத்தாவே நீ ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த கேட்கிற பிள்ளைகள் கேட்பது மட்டுமல்ல, தங்களுடைய தாளந்தை கொண்டு வந்து இந்த நித்திய வசதி கொடுக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறோம் சுவாமி. ஐயா கேட்டு காண்பு அனைவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிறார் சுவாமி. அந்த கிருபைக்க நன்றி. ஜபங்கள், துதிகள், ஆராதனை, தேவசதியில கேட்டு ஒரு சமாதானத்தை பெற்றோம், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டோம் என்று சாட்சி கொடுக்கும் அளவில் சுவாமி இந்த நிகழ்ச்சி நீர் ஆசீர்வதி கொண்டு வரீர் சுவாமி. அந்த கிருபைக்கான் தொடர்ந்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும்.

இயேசுவையே ஆமாண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி துதித்து ஆராதித்து பாடும் பொழுது சுவாமி, இந்த துதியின் சத்தத்தை கேட்டு நீர் ஆசிரியக்கிற தேவனே அந்த கிருபைக்கான் சுவாமி, தொடர்ந்து வரும் செய்திகளை உலகத்த கோட்டைக்கில் மூறும் அந்த செய்திகள் கொடுக்கும் பொழுது சுவாமி, அந்த செய்தி கருக்குள்ள பட்டயமாக 97 ரேடியோ மூலம் ஆக்கள் ரச்சிக்கப்படாத ஜனங்கள் ரச்சிக்கப்பட நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. வார்த்தையை கொடுக்க மகளை ஆசீர்வதையும் இந்த மகளை அபிஷேகத்தால் நிரப்பும் உயிர்ந்து உள்ளாங்கிறதை அபிஷேகத்தை நிரப்பி ஆவையில் அனல் கொண்டு அந்த மகள் வார்த்தையை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை கத்தாவை அக்கினியாக ஒவ்வொரு உள்ளங்களை மூடுது. நீரானுமையான தெய்வம் கண்டு நீ கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் இல்லை நாமத்தினாலே ஜெபி.

அனல் கொடுக்கிறவர் ஆண்டவர். அவட பரிசுத்தமான அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுத்தாதான் எங்களுக்கு துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும். ஸோ நன்றி ஐயா, நன்றி. கர்த்தரே நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம், நன்றி. இப்போ நான் சிறிய ஜெபத்தை ஊழியக்காரர்கள் ஜெபித்து விட்டு சிறிய ஒரு பாடலை பாடுகிறேன். நன்றி. ஆமே, நன்றி அப்பா, நன்றி. நீங்கள் நேற்றும் இன்றும் மாறாதவர், இன்றும் எங்கள் மத்தியில் கிரிகை செய்து கொண்டிருக்கிற கிருபையிலுக்காண்டி நன்றி. நீ உண்மை உள்ள தகப்பன் அப்பா. அப்பா ஒவ்வொரு ஊழியக்கார காரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அனல் கொண்டு ஆண்டவரே, உங்களுக்கென்று உண்மையும் உத்தமமான ஊழியர்காரர்களாக மாற்றுவர் நீர்தான் ஐயா. அப்பா நீங்க எவ்வளவு உண்மையுள்ள தகப்பன். அதே போல ஆண்டவரே, ஒவ்வொரு தரையும் ஆண்டவரே அனல் கொண்டு உங்களோட பரிசுத்தமான ஆவியின்படி நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு ஆண்டவரே ஒரு தாழ்மையின் ஆவியை கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய இருதயம் நீ சுத்தமா இருப்பதற்கு ஆண்டவரே அப்பா உங்களோட வார்த்தையை நாங்கள் நம்பி நாங்கள் வார்த்தையில நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்குவீங்க ஆண்டவரே. அப்படியே ஒவ்வொரு ஊழியக்காரங்க கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. வர்ற ஊழியக்காரங்க கொண்டு வர்ற ஒவ்வொரு செய்தியிலையும் ஆண்டவரே அதுல வல்லமை கிருபையும் கொடுத்து ஆண்டவரே அந்த வல்லமை நிறைந்த வார்த்தைக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களுக்காக வேண்டி அப்பா வாழ்கிற ஊழியக்காரர் ஆண்டவரே அவர்களை நீங்க ஒருபோதும் வெக்கத்துக்கள் போட விட மாட்டீர்கள். சிஸ்டர் கிரேஸ் அருமையான ஒரு பாடலை பாடினார்கள், கத்தரங்களை கருத்துக்கள் போட விட மாட்டார். அதுக்காக நன்றி செலுத்துறேன். இன்று எங்கள் மத்தியில் உலாவிக்கொண்டு உங்களோட பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க கூடியதாக எங்கள் மத்தியில் இருக்கிறவங்களோட மகாபிரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேனேன் பிதாவே. நன்றி எஸ்ஏ, நன்றி. சிறிய பாடலை பாடி முடிக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. ஆமேன்.

பேனும்மை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவையாராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து துணிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து துணிந்து ஆராதிப்பேனும்மை ஆராதி

0: ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆமேனப்பா. உங்களை நாங்கள் பணிந்து குனிந்து தாழ்மை உள்ள உள்ளத்தோடு ஆண்டவரே, எங்களோட உள்ளத்தில் எந்த விதமான கரையும் இல்லாத வண்ணமாக நீங்கள் பரிசுத்தமாக இருக்க போல எங்களோட உள்ளங்களையும் பரிசுத்தமாக்கி உங்களை நாங்கள் ஆராதிப்பதற்கு தந்த இந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன். யாவரையும் ஆசீர்வதிங்க. உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து யாவரையும் கொண்டு வந்து உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலமாக இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் ஷியானி அவர்களை வரவேற்போமாக. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது எங்க டொரண்டோ டைம் வந்து 7:35 7:35. எனிவே இப்பொழுது நாங்கள் அச்சுதி பாடல்கள் எல்லாத்தையும் எடுத்து வந்தோம். கத்தட நாம மற்றும் மகிமைப்படுதாது. 8 மணிக்கு இப்போ சிஸ்டர் ஷியானி செய்தியில் எடுத்து வருவாள். பிரைஸ் லா சிஸ்டர்.
1: பிரைஸ் லா சிஸ்டர் டாலி.
0: ஆமேன். பிரைஸ் லா சிஸ்டர் ஷியானி, வருங்கள் ஆவலோடு காத்திருக்க உங்களுடைய அருமையான வார்த்தைகள், கத்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள. கத்தட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும். பிரைஸ் லா சிஸ்டர், காட் பிளெஸ் யூ.
1: ஆமேன். ஆமேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நீங்க என்ன பேச நினைக்கிறீங்களோ அந்த காரியங்களுக்கு எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, எசப்பா, நீங்க எங்களுக்கு வைத்திருக்கிற மறை பொருள்களை

கொண்டவர்களாய் ஒரு மேம்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க பேசுங்க பரிசுத்தாவியானவரே, முழுக்க முழுக்க உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. உம்முடைய வார்த்தை மாத்திரம் செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் நாங்கள் ஆதியாகமம் 3:11 நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 3:11. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். இன்றைக்கு எங்களுடைய செய்தியின் தலைப்பு, உனக்கு அறிவித்தவன் யார் அல்லது உனக்கு சொன்னது யார்? ஹூ டோல்ட் யூ? இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிற கேள்வி. உனக்கு அறிவித்தவன் யார்? நீ எந்த குரலை கேட்கிறாய்? அதுதான் முதலாவதாய் நாங்கள் பார்க்க போகிறோம். அங்கே ஆதியாகமம் 3:11 நடந்த சம்பவம் எங்கள் அனைவருக்குமே தெரிந்த ஒரு தெரிஞ்ச சம்பவம். என்னவென்று சொன்னால், அங்கே ஆதாமும் ஏவாளும் தேவன் புசிக்க வேணாம் என்று சொன்ன கனியை வந்து அவர்கள் பிசாசின் தந்திரத்தில் விழுந்து போனவர்களாய் அவர்கள் அந்த கனியை புசித்தார்கள். அவர்கள் புசித்தது நிமித்தம் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்ட போது அவர்கள் தாங்கள் நிர்வாணமாய் இருப்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். உடனே அவர்கள் தங்களுக்கென்று அத்திலைகளை தைத்து ஒரு மறைப்பை ஏற்படுத்தினார்கள். அது மாத்திரமில்லாம அங்கே இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த பிற்பாடு அங்கே ஆண்டவராகிய கர்த்தர் குளிர்ச்சியான வேளையில் அந்த தோட்டத்துல உலாவ வருகிறார். அவர் வருகிற சத்தத்தை கேட்ட உடனேயே ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சந்நிதியில் இருந்து விலகி ஓடி போய் தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே மரங்களுக்குள்ளே அவர்கள் ஒளிந்து கொள்வதை நாங்கள் வாசிக்கிறோம். அப்போதுதான் ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். அவர் கேட்ட உடனே ஆதாம் சொல்லுகிறார், நான் தேவர்களுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லி அவர் அங்கே பதில் கொடுக்கிறார். அதற்குதான் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? உனக்கு யார் சொன்னது? இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே போய்கொண்டிருக்கிற பிரச்சனையும் இதுதான். குறிப்பாக கிறிஸ்தவர்கள், நான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் போது இந்த செய்தி இன்றைக்கு முழுக்க முழுக்க ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகள் என்று முத்திரை பதிக்கப்பட்டு இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில தவறான குரல்களை கேட்டதன் நிமித்தம் கீழ்ப்படியாமைக்குள்ளே போய் அவருடைய சித்தத்தை விட்டு விலகி போனவர்களா இன்றைக்கு அனைவர் காணப்படுகிறோம். அவருடைய வாழ்க்கையிலேருந்து அவர்கள் விலகி போகும்போது தவறான குரல்களுக்கு செவி கொடுத்தது நிமித்தம் பின்மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிற இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர். அது மாத்திரமில்லை, அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற போராட்டங்களின் நிமித்தம், பிரச்சனைகளின் நிமித்தம், அவர்களுக்கு ஏற்பட்ட நோய்கள், நோய் அநேகர் இன்றைக்கு நோய்வாய்ப்பட்டது நிமித்தம் தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சந்நிதியிலிருந்து விலகி ஓடினார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவருடைய சந்நிதி என்றால் என்ன? இங்கே தேவன் எந்த இடத்துக்கு அவர் கடந்து வருகிறாரோ, அன்றைக்கு அவர் தோட்டத்துக்குள்ளே வந்தார், ஆகவே அந்த தோட்டம் தேவனுடைய சன்னிதானமாய் மாறியது. இன்றைக்கு அவர் எந்த இடத்துல கடந்து வருகிறாரோ அந்த இடத்தை எல்லாம் விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அநேகர். இன்றைக்கு பின்மாற்றம் அடைந்த கிறிஸ்தவர்கள் அநேகர். அநேகர் பின்மாற்றம் அடைந்தவர்களாய் தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இவர்கள் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி ஒன்றி ஒன்றுதான், உனக்கு அறிவித்தவன் யார்? நீ என்னுடைய சன்னிதானத்துக்குள் வர முடியாதபடி, நீ என்னுடைய மகிமையில் இருக்க முடியாது என்று சொல்லி உனக்கு அறிவித்தவன் யார்? நீ என்னோடு இருக்கிற இந்த உறவில் நிலைத்திருக்க முடியாது என்று உனக்கு சொல்லிக் கொடுத்தவன் யார் என்று இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், என்னையும் பார்த்து கேட்கிறார். இந்த கேள்வியை ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்கும் போது, அவர்களுக்கு யார் இதை சொன்னது, யார் அவர்களை, அவர்கள் யார் சொல்லி இந்த கனியை புசித்தார்கள் அல்லது அவர்கள் கனியை புசித்ததனால் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி, எந்த எதனால் அவர்கள் பயத்தினாலே அவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் ஆண்டவருக்கு தெரியாதா? எல்லாமே தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். பிசாசுதான் சர்ப்பத்தின் மூலம் அவர்களை வஞ்சித்தான் என்கின்ற செய்தி அங்கே ஆண்டவருக்கு, எந்த செகண்ட் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்களோ அந்த செகண்டே ஆண்டவருக்கு தெரியும் இது நடந்து விட்டது என்று சொல்லி. இருந்தாலும் அவர் ஆதாமை பார்த்து கேட்கிறார், உனக்கு அறிவித்தவன் யார்? அதுவும் அதோட ஆண்டவர் நிப்பாட்டி விடவில்லை, தொடர்ந்து அவர் கேட்கிறார், புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயோ என்று சொல்லி ஆதாமை பார்த்து கேட்கிறான்.
அவன் ஏற்கனவே புசித்து விட்டதுனால அதை புசித்தது நிமித்தம் அவன் நிர்வாணமாய் இருக்கிறான் என்று சொல்லி அவன் தன்னை கண்டுகொண்டான் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றாக தெரிந்தும் அவர் அதை கேட்பதற்கு காரணம், நான் உனக்கு செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை நீ செய்து விட்டாயே என்று சொல்லி அவனை குற்றப்படுத்துவதற்காக ஆண்டவர் கேட்கவில்லை. ஆண்டவர் கேட்கிறதின் காரணம், எங்கிருந்த அந்த குரலை கேட்டு இப்படிப்பட்ட கீழ்ப்படியாமைக்குள்ளே அவன் சென்று விட்டான் என்று சொல்லி அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும். அங்கு வசனத்தை பார்க்கிறோம், ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட உடனே அவன் வந்து தேவருடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் நான் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவன் செய்த தவற பத்தி அவன் எதுவுமே கதைக்கல. நான் விளக்கின அந்த கனியை நான் புசித்து விட்டேன், அதனாலதான் நான் நிர்வாணியா இருப்பதை கண்டுகொண்டேன், அதனால்தான் பயந்து போய் ஒளிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லவில்லை. அவன் தன்னுடைய நிலைமையை மாத்திரம் ஆண்டவருக்கு சொல்லுகிறான். ஆண்டவரே, உடைய சத்தத்தை நான் கேட்டேன், சத்தத்தை கேட்டதுனால நான் நிர்வாணியா இருப்பதனால ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய தற்போதைய நிலைமையை குறித்து மாத்திரம் அவன் அங்கே ஆண்டவருக்கு சொல்லுவதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அதனாலதான் ஆண்டவர் உடனே என்ன செய்கிறார், அவனுக்கு அவன் செய்த தவறை ஆண்டவர் ஞாபகப்படுத்த விரும்பினார், அவனுக்கு உணர்த்த விரும்பினார். குற்றப்படுத்துவதற்காக இல்ல, அவன் தன்னுடைய தவற பேசாம இருந்த நிலைமையை மாத்திரம் பேசினார். ஆகவே ஆண்டவர் அவனை மறுபடியுமாய் பழைய அந்த நடந்த சம்பவத்திற்கே கொண்டு செல்கிறார். நீ நிர்வாணியா இருப்பது எனக்கு பிரச்சனை இல்லை, அதற்கு முதல் நீ நிர்வாணியா இருப்பதற்கு எந்த காரியம் உன்னை இப்படியான ஒரு நிலைக்குள் உன்னை தள்ளினது என்பதை நீ ஞாபகப்படுத்திப்பார், நீ அதை சோதித்துப்பார் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அதனாலதான் அவன் சொன்னதுக்கு ஆண்டவர் கேட்கிற சொல்லுகிற பதில பாருங்க, அவன் நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொன்னதுக்கு ஆண்டவர் கேட்கிறார், நீ நிர்வாணியா இருக்கிறாய் என்று உனக்கு அறிவித்தவன் யார், நான் உனக்கு உன்ன நீ சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கனியை நீ புசித்தாயோ என்று சொல்லி அவனுக்கு வந்து மறுபடியுமாய் அவன் செய்த காரியத்தை அங்கே ஞாபகப்படுத்துவதை நாங்கள் பார்க்க முடிகிறது. எங்களை உணர வைப்பதற்காக மாத்திரமே ஆண்டவர் சில நேரத்தில் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு சொன்னது யார்? எங்களுடைய செயல்களை, எங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை நாங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி, நான் எந்த இடத்திலே வழி விலகி போனேன், எந்த இடத்திலே ஆண்டவருடைய காரியத்திலிருந்து நான் கீழ்ப்படியாமைக்குள்ளே போனேன் என்று சொல்லி நாங்கள் எங்களை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில சில கேள்விகளை பார்த்து கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல சில காரியங்கள் நடக்கும் போது அது எங்களை தண்டிப்பதற்காக அல்ல, எங்களை குற்றப்படுத்துவதற்காக அல்ல, நாங்கள் எங்களை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக. அவர் ஆதாமை குற்றப்படுத்துவதற்காக இந்த கேள்வியை கேட்கவில்லை, ஆதாம் தன்னைத்தானே பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர் கேட்கிறார், நான் எங்கே இருந்தேன், எந்த குரலை கேட்டேன், எந்த குரலை நம்பி கனியை புசித்தேன், எந்த இடத்திலே நான் கீழ்ப்படியாமைக்குள்ளே சென்றேன் என்று அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனுக்கு அவர் ஞாபகப்படுத்தி அந்த கேள்வியை கேட்கிறார். ஒருபோதும் நல்லா இதை நாம் மனதுக்குள்ள ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவர் ஒருபோதும் நம்மை குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல, நம்மை உணர வைக்கிற தேவன். அவர் நம்மை கண்டம் பண்ணுவதில்லை, கண்டனம் பண்ணுவதில்லை, நம்மை கன்விக்ட் பண்ணுகிறார், நம்மை கண்டித்து உணர்த்துகிறவராயிருக்கிறார். ஆண்டவருடைய குரல், பரிசுத்தாவியான ஒரு குரல் ஒருபோதும் நம்மை குற்றப்படுத்தாது, மாறாக நம்மை உணர்த்துதலுக்குள்ளே கொண்டு போகிற குரலாயிருக்கிறது. பரிசுத்தாவியானவருடைய குரல் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நம்முடைய நிலையை உணர்த்தி நம்மை திரும்பவுமாய் சரியான வழியிலே நடத்துகிறது. நீ நீதியிலிருந்து விலகிவிட்டாய் என்று சொல்லி நம்மை அழித்து போடுகிற குரல் அல்ல. அநேக நேரத்துல நாங்க வந்து எங்களுடைய நிலைகளை மாத்திரம் பார்த்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஐயோ, அன்றைக்கு ஆதாம் சொன்னது போல நான் நிர்வாணமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவன் அதை மாத்திரம் பேசிக் கொண்டிருக்கிறான். எதனால அது ஏற்பட்டது என்று சொல்லி அவன் குற்ற உணர்வு அடையவில்லை, அவன் செய்த தவறை அவன் உணரவில்லை. சில குரல்கள் நீங்கள் இருக்கிற நிலைமைகளை மாத்திரம் பார்த்து பேசும், தேவனுடைய குரலோ அந்த நிலைமைக்கு வருவதற்கு எது காரணமோ அதை உங்களுக்கு பேசும். பிசாசின் குரல் சொல்லும், நீ விழுந்து விட்டாய், அவ்வளவுதான், உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லும். ஆனால் பரிசுத்தாவியானவருடைய குரலோ, நீ விழுந்து விட்டாய்தான் உண்மைதான், ஆனால் நீ விழுந்த இடத்திலிருந்து உன்னை தூக்குவதற்கு அவருடைய கிருபை போதுமானது என்று சொல்லும்.
பிசாசின் குரல் சொல்லும், நீ வியாதிப்பட்டிருக்கிறாய், ஆண்டவர் உன்னோட இல்ல, ஆண்டவர் உன்னை விட்டு விட்டார், உன்னை மறந்து விட்டார், அதனாலதான் உன்னுடைய சரீரத்துக்குள்ளே வியாதி வந்து விட்டது என்று சொல்லும். ஆனால் பரிசுத்தாவின் குரல் என்ன சொல்லும் தெரியுமா? நீ வியாதிப்பட்டிருக்கிறாய் உண்மைதான், ஆனால் உன் வியாதியை குணமாக்க தழும்புள்ள இயேசுவின் கரம் உன்னை நோக்கி நீட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உனக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்தும், விசுவாச வார்த்தைகளை பேசும். அதனால்தான் நாங்கள் எந்த குரலை கேட்கிறோம் என்பது மிக கவனமாயிருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக குரல்கள், அநேக காரியங்கள் வந்துவிட்டது. சோசியல் மீடியாவை எடுத்து போமே இருந்தாலும் எவ்வளவோ காரியங்களை ஒரு நாளைக்கு கேட்கிறோம். மனுஷனுடைய பிரெயின் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஆராய்ச்சியிலே சொல்றாங்க, ஒரு 20 மினிட்ஸுக்கு ஒரு காரியத்தை 20 மினிட்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியுமா ஒரு பிரெயினால? ஆனால் சோசியல் மீடியாவில் ரீல்ஸை தட்டி கொண்டு போக வேண்டாம். ஒரு ரீல்ஸில் வந்து ஒரு சந்தோஷமான காரியத்தை பார்த்து உடனே எங்களுடைய மூளை வந்து ஒரு சந்தோஷமான ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். அடுத்த செகண்ட் தட்டும் போது ஒரு கோவப்படுகிற ஒரு ரீல்ஸை பார்ப்போம், உடனே கோவம் எமோஷனாக வரும். அடுத்த செகண்ட் தட்டும் போது கவலைப்படுகிற ஒரு சீனை பார்ப்போம், உடனே கவலை வரும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள பல எமோஷன்ஸ்கள் நம்முடைய பிரெயினுக்குள்ள வர்ற மாதிரி தான் இன்றைக்கு சோசியல் மீடியாக்குள்ள இருக்கிறது. அநேக செய்திகளை கேட்கிறோம், நிறைய பிரசங்களை கேட்கிறதுல தவறில்லை. ஆனால் எப்படிப்பட்ட குரல் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஐடென்டிஃபை பண்ணி பாருங்க. அது கண்டனம் பண்ணுகிற குரலா, அல்லது உங்களை கண்டித்து உணர்த்தி அவர் பக்கமாய் திருப்புகிற குரலா? தேவனுடைய குரல் ஒருபோதும் உங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்காது. தேவனுடைய குரல் ஒருபோதும், பரிசுத்தாவியானவருடைய குரல் உங்களை குற்றப்படுத்தவே படுத்தாது. ஏன் தெரியுமா? அவருடைய குரல் உங்களை குற்றப்படுத்துமாயின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் மரணம் எந்த விருதாவாய் மாறிவிடும். ஆகவே அது ஒருபோதும் குற்றப்படுத்தாது. மாறாக உங்களை உணர்த்தி கண்டித்து உணர்த்தி உணர்த்துதலுக்குள்ளே உங்களை வழி நடத்தி கன்ஃபிக்ஷனுக்குள்ளே உங்களை கொண்டு போய் நீங்கள் அதை உணர்ந்து மனம் திரும்பி மறுபடியுமாய் அவருடைய பாதைக்குள்ளே உங்களை கொண்டு செல்லும். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் எல்லாரும் அறிந்த விதமாய் பேதுருனுடைய கதையும் யூதாஸ் கரியோத்தனுடைய கதையும் தான். ரெண்டு பேருமே ஆண்டவருக்கு எதிரான காரியத்தை செய்தார்கள். ஆண்டவரை புறக்கணித்தார்கள், அவரை அறிக்கை பண்ணாமல் அவரை மறுதளித்தார்கள். ஆனால் யூதாஸ் கரியோத் அதை உணர்வடைந்த போது குற்றம் மாத்திரம் அடைந்தவனாய், அவன் கேட்ட குரல் தவறான குரல், அவனை குற்றப்படுத்தின குரலை மாத்திரம் கேட்டவனாய் தவறான முடிவுக்குள்ளே போகிறான். ஆனால் பேதுரு கேட்ட குரலோ உணர்த்துதலின் குரலை கேட்டவனாய் ஆண்டவரிடத்துல மறுபடியுமாய் தன்னுடைய உறவை கட்டி எழுப்பினான். இன்றைக்கு நாம் எந்த குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உனக்கு சொன்னது யார்? இரண்டாவதாய் அந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிற விதம் என்னவென்று சொன்னால், நாம் நம்மை பார்க்கிற விதம் மிக முக்கியமான விஷயம். இதுதான் நாங்கள் இரண்டாவதாய் இங்கே கவனிக்க வேண்டியது. ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை புசித்ததுனால அவர்கள் இருந்த இடம் மாறினதா, அல்லது ஆண்டவர் அவர்கள் எந்த உருவத்துல படைத்தாரோ அது மாறினதா, அவருடைய காரியங்கள் எல்லாம் மாறிவிட்டதா என்று பார்த்தால் இல்லை, எதுவுமே மாறல. அந்த கனியை புசிப்பதற்கு முன்பதாகவும் அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தார்கள், புசித்த பிறகும் நிர்வாணிகளாய் இருந்தார்கள். அவர்கள் எப்படி ஆண்டவர் அவர்களை இந்த கனியை புசிக்கிறதுக்கு முன் அவர்களை பார்க்கும் போதும் ஆண்டவருடைய கண்களுக்கு அவர்கள் நிர்வாணிகளாய்த்தான் இருந்தார்கள், புசித்த பிறகும் அவர்கள் நிர்வாணிகளாய்தான் இருந்தார்கள். அவர்கள் இருந்த விதம் மாறவில்லை, ஆண்டவர் அவரை பார்த்த வித அவர்களை பார்த்த விதமும் மாறவில்லை, ஆனால் அவர்கள் அவர்களை பார்த்த விதம் மாறியது. நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அநேக நேரங்களில் இப்படித்தான் இருக்கிறது. நாங்கள் ஆண்டவரோடு இருக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு நாங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சில காரியங்களின் நிமித்தம் சில கஷ்டங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், தோல்விகள், பாதிப்புகள், அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒன்று நடந்து விட்ட உடனே நாங்கள் உடனே செல்ஃப் பிளேமுக்குள்ள போயிடுறோம். நான் தகுதி இல்லாதவன், நான் தகுதியற்றவள், என்னுடைய வாழ்க்கையில இனி ஆண்டவர் இருக்க முடியாது, நான் கிருபையை இழந்து விட்டேன் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் ஒன்றில் நாங்கள் செல்ஃப் பிளேம் பண்ணுகிறோம், அல்லது சுற்றி இருக்கிறவர்கள் எங்களை பிளேம் பண்ண ஆரம்பித்து விடுவார்கள். அன்றைக்கு யோபினுடைய வாழ்க்கையில அவனுக்கு வியாதி வந்த உடனே, அவனுடைய வாழ்க்கையில அவன் எல்லாவற்றையும் இழந்த உடனே அவனோடு கூட இருந்த நண்பர்கள் என்ன சொன்னாங்க? ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது, அதுதான் இப்படி ஏற்பட்டிருக்கிறது, இல்லாவிட்டால் இப்படி நடந்திருக்காது என்று சொல்லி அவர்கள் அவனுடைய வாழ்க்கையை குற்றப்படுத்த ஆரம்பித்தார்கள். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில இப்படிதான் இருக்குது. ஒருவேளை செல்ஃப் பிளேம் பண்ணாம அவங்க ஆண்டவரை நோக்கி ஓடணும் என்று நினைச்சா கூட சுத்தி இருக்கிறவங்களை ஓட விட மாட்டாங்க, எதிர்மறையான திசைக்குள்ள ஓட அனுமதித்து விடுவாங்க.
நல்லால் புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் என்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு தருகிற வாக்கு திட்டம் என்ன? உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிற தேவன், நாங்கள் மாறலாம், எங்களுடைய செய்கையில நாங்கள் விழுந்து விழுந்து எழும்பலாம், ஆனால் அவர் வாக்கு மாறாதவர். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நீ நல்லவனாக இருக்கும் வரைக்கும் நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லவில்லை, நீ எனக்கு ஏற்றவனாக இருக்கும் போது மாத்திரம் நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லவில்லை, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னோட கூட இருப்பேன் என்று சொன்ன தெய்வம், என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அந்த தருணத்தில் இருந்து ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று தெய்வம், நீங்க நல்லவனா, உங்களை சுத்தி ஆசிர்வாதம் நல்ல காரியங்கள் இருக்கும் போது மாத்திரம் உங்களோட இருக்கிறது மனிதர்கள் மாத்திரம்தான் அப்படி இருப்பாங்க, கஷ்டம் வந்த உடனே உங்களை விட்டு விலகி போய் விட விடுவாங்க, ஒரு சின்ன தவறு உங்களுடைய வாழ்க்கையில நடந்த உடனே உங்களை பிளேம் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் தெய்வம் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் மனுஷன் அல்ல. உங்களை சுத்தி ஆசீர்வாதம் நிறைந்திருக்கும் போது, உங்களுடைய வாழ்க்கையில இருந்து விட்டு உங்களை சுத்தி போராட்டங்கள் நேரிடும் போது, உங்களை சுத்தி இருள் சூழ்ந்திருக்கும் போது, எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு விலகி போற தெய்வம் இல்ல, அப்பதான் இன்னும் அதிகமா உங்களை கிட்ட வருவார், உங்களுடைய வாசல் கதவை தட்டி கொண்டிருப்பார், என்னை விட்டு போயிடாத, என்னை விட்டு விலகி போயிடாத, என்னோடு கூட இரு, நான் உன்னோட தான் இருக்கிறேன், உலகம் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தெய்வம், நான் உன் பக்கத்திலே தான் இருக்கிறேன், என்னை விட்டு எதிர்மறையான திசையை நோக்கி ஓடி விடாத என்று சொல்லி, நீங்கள் இருள் சூழ்ந்த பாதையில போய் கொண்டிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தவற செய்து விட்டா கூட, உங்களோட பக்கத்துல இருந்து உங்களுடைய கையை பிடித்து என் பக்கம் வந்துவிடு வந்துவிடு என்று சொல்லி உங்களுடைய கதவை தட்டி கொண்டிருக்கிற தெய்வம் அவர். இளையகுமாரனுடைய கதையில் ஆண்டவர் எங்களுக்கு அதைத்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பிசாசுக்கு நல்லா தெரியும், சில நேரத்துல எங்களுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவசியமே இல்லை. ரொம்ப சிம்பிள், நாங்க எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற விதத்தையே எங்களுடைய பார்வையை மாற்றினாலே போதும், எங்களுடைய பார்வையை எங்களுடைய வாழ்க்கையை அழித்துவிடும், அதை அவன் அறிந்திருக்கிறான். அதனாலதான் நாங்கள் எந்த குரலை கேட்டு செயல்படுகிறோம் என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. நாம் நம்மை கண்டனம் பண்ணுகிற குரலை கேட்டு நம்மை நாம் பார்க்கிற விதத்தை ஒருபோதும் மாற்றக்கூடாது. அப்படி மாறும்போது அநேக நேரங்களில் நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு ஓடி ஒடிந்து கொள்ள ஆரம்பித்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கை குறைகள் ஏற்பட்டாலும், பாதிப்புகள் ஏற்பட்டாலும் நம்மை நாம் பார்க்கிற விதம் மாறக்கூடாது. அன்றைக்கு ஆதாம் வந்து அவன் அந்த பாவத்துல விழுந்த உடனே, கீழ்ப்படியாமைக்குள்ள போன உடனே, பிசாசின் குரலை கேட்டு கீழ்ப்படியாமைக்குள்ள போன உடனே அவனுடைய பார்வை அவனை பார்த்த விதம் மாறினது. அதற்கு முன்னும் நிர்வாணியாய்த்தான் இருந்தான், ஆனால் பிறகு நிர்வாணியாய் இருப்பதை அவனுடைய பார்வை மாறின போதோ, தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு அவன் ஓடி ஒளிந்து மறைந்து கொண்டான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எங்களை குறித்து எங்களுடைய பார்வை மாறும் போது, நாங்கள் தேவனுடைய கண்களால் எங்களை பார்க்காமல் எங்களுடைய சொந்த கண்களால் மற்றவர்கள் எங்களை பிளேம் பண்ணுகிற விதத்துல நாங்கள் மற்றவருடைய கண்களின் மூலமாய் நாங்கள் எங்களை பார்க்கும் போது, நாங்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு அவருடைய பிரசன்னத்தை விட்டு ஒளிந்து கொள்ள ஆரம்பித்து விடுகிறோம். தேவன் உங்களை அழைத்த அழைப்பின் அடிப்படையில் நாங்கள் எங்களை பார்க்க வேண்டும். தேவன் எங்களை அழைத்த அழைப்பை கொண்டு நாங்கள் எங்களை பார்க்க வேண்டும். அவருடைய கண்களால் எங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் எந்த சூழ்நிலையானாலும் தேவ பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் நிலைத்திருக்க முடியும். தேவன் வைத்த நோக்கம் மாறவில்லை. சிலர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன், ஆதாமும் ஏவாளும் பாவத்துல விழுந்ததுனாலதான் இவ்வளவு மனித குலம் பெருகிச்சு, இவ்வளவு காரியங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி. நான் நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் அவர்களுக்கு வைத்த அழைப்பு மாறவில்லை. அங்கே ஆதியாகமம் 1:27-31 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கண்டா, ஆண்டவர் அவர்களை படைத்து ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்த பிறகு அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அவர்களுக்கு ஆகாரத்திற்காக விருட்சங்களையும், அவர்கள் சாப்பிடுகிறதற்கு விருட்சங்களையும் கனிகளையும் பழங்களையும் கொடுத்து ஒரு ஆசீர்வாதமான இலகுவான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருந்தார். அதுதான் அவர்களுக்கு ஆண்டவர் வைத்த நோக்கம், பழுகி பெருகுவது, பூமியை நிரப்புவது, தேவன் கொடுத்த இலகுவான ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுவது, இதுதான் அவர்களுக்கு வைத்த நோக்கம். ஆனால் அவர்கள் தவறான குரலை கேட்டதினால் அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையில் இருந்த இலகுவான தன்மை குறைந்து அவருடைய நோக்கத்திலிருந்து அவங்க விலகையில், அதற்கு பிறகும் அவர்கள் பழுகி பெருகினார்கள், பூமியை நிரப்பினார்கள். ஆனால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதிலே ஒரு வலி ஏற்பட்டது. ஏவாளுக்கு பிள்ளை பெறுவதில் வேதனை ஏற்பட்டது. ஆதாம் வேர்வை சிந்தி அந்த உணவை புசிக்க வேண்டிய நிலைமை வந்தது.
அதாவது தேவன் வைத்திருந்த நோக்கம் அழிந்து விடவில்லை, ஆனால் தவறான குரலை கேட்டதினால் அந்த நோக்கம் நிறைவேறும் பயணம் வலியால் நிரம்பியது. இதுதான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் எந்த குரலை கேட்கிறோம் என்பது முக்கியம். எங்களை நாங்கள் பார்க்கிற கண்கள், பார்வை ரொம்ப முக்கியம். மூன்றாவது, இதுதான் எனக்கு இந்த இடத்திலே மிக பிடிச்ச இடம் என்னவென்று சொன்னால், இந்த 9வது வசனத்தில் அங்கே பார்க்கிறோம், அப்போது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆதாமை நோக்கி தேடி வந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கண்பானவர்களே, தேவனுக்கு தெரியாத ஆதாம் எங்கே இருக்கிறான் என்று அவருக்கு நல்லா தெரியும். எந்த மரங்களுக்குள்ளே அவன் ஒளிந்திருக்கிறான் என்று அவருக்கு தெரியாதா? அவருக்கு நல்லாவே தெரியும். அவன் என்ன தப்பு செஞ்சான் என்றும் தெரியும். ஏன் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்றும் அவருக்கு தெரியும். ஆனாலும் அந்த தேவனாகிய கர்த்தர் அவனை தேடி வந்தார். இதுதான் சுவிசேஷத்தின் அழகு. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து விட்டார்கள். ஆண்டவர் செய்யக்கூடாது என்ற காரியத்தை அவர்கள் செய்து விட்டார்கள். கீழ்ப்படியாமை நிமித்தம் அவர்கள் செய்து விட்டார்கள். ஆண்டவருக்கு அது எல்லாமே நல்லா தெரியும். ஆனாலும் அவர்களை விட்டு விடவில்லை ஆண்டவர். அவர்கள் அந்த பாவத்தை செய்த நொடியே அவருக்கு தெரியும் அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள் என்று. இவர்கள் பாவம் செய்து விட்டால் சரி, இவங்களை அழிச்சு போட்டு ஒரு புது பெச்சை உண்டு பண்ணுவோம் என்று சொல்லி ஆண்டவர் உண்டாக்கல. புது ஆதாமையும் ஏவாளையும் உண்டு பண்ணுவோம் என்று ஆண்டவர் நினைக்கல. அதற்கு பதிலாய் அவர் தான் செய்ய கூடாது என்று சொன்னதை செய்து பாவத்தில் விழுந்து போன அந்த இரு நபர்களையும் ஆண்டவர் தேடி வந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மகிமை. என கண்மான தேவ பிள்ளையே, இதுதான் அவருடைய அன்பின் அழகு. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வருகிறவர். ஆதாம் தேவனுக்கு பயந்து தன்னுடைய பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி ஒளிந்தான். அவன் தன்னை பார்த்த விதம் மாறி இருந்தது. ஆனால் தேவன் அவனை பார்த்த விதம் மாறவில்லை. அவர் அவனை உருவாக்கின நோக்கம் மாறவில்லை. அவர் அவனை தேடி வந்தார். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் தேடி வருகிறார். அன்றைக்கு ஆதாம் தன்னுடைய வெட்கத்தினால் தன்னை மறைத்து கொண்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதே வெட்கத்தை சிலுவையிலே சுமந்தார். அவன் தன்னுடைய நிர்வாணத்தை மறைக்க முயற்சி செய்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவம் என்னும் நிர்வாணத்தை தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு ரட்சிப்பின் ஆடையை அணிந்து அதை மறைத்தார். அதனால் தான் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து கேட்கிறார், உனக்கு அறிவித்தவன் யார்? உன்னுடைய வாழ்க்கையை குறித்து, நீ இழந்த காலங்களை குறித்து, நீ செய்த சில தவறுகளை குறித்து, உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகளை குறித்து, யோபுக்கு ஏற்பட்டது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் குறித்து எந்த குரலை இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? எந்த குரலை நம்பி உன்னுடைய பார்வை இன்றைக்கு மாறி இருக்கிறது? இதையெல்லாம் உனக்கு சொல்லுகிறது யார்? யாருடைய குரலை கேட்டு நீ உன்னை இப்படி பார்க்கிறாய்? என்னுடைய சமூகத்தை விட்டு ஏன் உன்னை யாருடைய குரலை கேட்டு உன்னை ஒழித்துக் கொள்ளுகிறாய்? சமூகத்தை விட்டு ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறார்? யாருடைய குரலை கேட்டு? ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், உனக்கு அறிவித்தவன் யார்? நீ கேட்க வேண்டிய குரல் எல்லாம் ஒரே ஒரு குரல் தான். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குரல். உன்னுடைய வெட்கத்தையும் பாவத்தையும் குற்றத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்த அவருடைய குரலை நீ கேட்க வேண்டும். உன்னுடைய பாவமாகிய நிர்வாணத்தை மறைத்து உனக்கு ரட்சிப்பின் ஆடையை தருவதற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்திய தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய குரல் இன்றைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறது. மறுபடியுமாய் அவருடைய சமூகத்தை விட்டு நீ ஓட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட காரியங்களின் நிமித்தம் உன்னை நீ பார்க்கிற பார்வை மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. ஆண்டவர் அன்றைக்கு உன்னை எப்படி பார்த்தாரோ, அவரை நீதான் உண்மையான தெய்வம், நீதான் என்னுடைய கடவுள் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலே உன்னை எப்படி பார்த்தாரோ அப்படியே தான் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வை மாறவில்லை, உன்னுடைய பார்வை தான் மாறியிருக்கிறது. நீ தகுதியற்றவன் என்று உனக்கு யார் சொன்னது? உன்னால முடியாது என்று யார் சொன்னது? உன்னுடைய வாழ்க்கை முடிந்தது அவ்வளவுதான் என்று யார் சொன்னது? நீ இனி தேவனுடைய சந்நிதிக்கே வர முடியாது என்று உனக்கு யார் சொன்னது? தேவன் உன்னை விட்டு விடவில்லை. நீ விழுந்திருந்தாலும் அவர் உன்னை தேடி வருகிறவர். நீ ஒளிந்திருந்தாலும் அவர் உன்னை அழைக்கிறார். அவர் ஒருபோதும் தன்னுடைய பார்வையை மாற்றவில்லை. அவர் உன்னை குறித்து வைத்த நோக்கத்தையும் அவர் மாற்றவில்லை. ஆகவே தயவு செய்து நீ உன்னை குறித்து பார்க்கிற பார்வையை மாற்றாதீங்க. தவறான குரல்களை கேட்காதீங்க. இந்த உலகம் சொல்லுகிறதை நம்பாதீங்க. பிசாசு உங்களுடைய காதுகளில் வந்து ஓதுகிறதை நம்பாதீங்க.
தேவன் உங்களை பார்க்கிற விதமாய் பாருங்க, அவருடைய குரலை கேளுங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க, அவருடைய சந்நிதிக்கு திரும்பி ஓடி வாங்க. நீங்க அவரை தேடுவதற்கு முன்பதாகவே அவர் உங்களை தேடி வந்த தெய்வம். நீங்க பிறக்கிறது கருவிலே தோன்றுவதற்கு முன்பதாகவே 2000 வருடங்களுக்கு முன்பதாக உங்களை தேடி வந்த தெய்வம் அவர். தவறான குரலை கேட்கிறத விட்டுவிட்டு ஆண்டவருடைய குரலை கேளுங்க, அவருடைய கிருபை போதுமானது.